0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்திய 4:4-11 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:12-26 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் சரீரத்திலே இருந்த அந்த முள் எது? எந்தெந்த காரியத்திற்காக நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? டெக்னியா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: கருத்தோடு கருத்துடைய வார்த்தையை கவனித்து கேட்கிற வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்று வருகிறோம். யூத மார்க்கத்தாரின் தவறான போதனையினாலே, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் தவறாக போதித்த போதனையை கலாத்திய விசுவாசிகள் நம்பி சோரம் போனபடினாலே, குறிப்பாக இந்த நிருபத்திலே விசுவாசத்தினாலே மாத்திரம் நீதிமான் பிழைப்பான் என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். இவ்வளவு சீக்கிரமாக அவர்கள் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனது நிமித்தம் கலாத்தியர் 4:11 நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தனிப்பட்ட விதமாய் சில காரியங்களை 12-18 வரை அவர் பகிர்ந்து கொள்கிறார். பாருங்கள், கலாத்தியர் 4:12, சகோதரரே என்னை போலாகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை. கலாத்திய மக்கள் தவறான போதனையை கவனித்து கேட்டார்கள். எனவே பவுலப்போஸ்தலனை ஒரு எதிரியைப் போல பார்த்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை கூறியிருந்தார். எனவேதான் இங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் ஒரே சமதளத்திலேதான் இருக்கிறோம், நாம் எல்லாரும் விசுவாசிகளாயிருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாயிருக்கிறோம். இதன் காரணமாக ஒருவரோடு ஒருவர் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அவர்களிடத்திலே ஊழியம் செய்ய முதலாவது சென்றபொழுது எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். சரி, அவருடைய சரீரத்திலே இருந்த அந்த முள் என்ன? பாருங்கள், கலாத்தியர் 4:14, அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். சரீரத்திலே உண்டாயிருக்கிற சோதனை என்று சொல்லும்பொழுது அதுதான் அவருடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த முள். கலாத்தியர் 4:15, அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாயிருக்கிறேன். ஒருவேளை பவுலப்போஸ்தலனுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த முள்ளானது அவருடைய கண் தொடர்பான பிரச்சனையாயிருக்கலாம். எனவே அவர் பார்ப்பதற்கும் அத்தனை வசீகரமான தோற்றமுடையவராக இல்லை. பவுலப்போஸ்தலனுக்கு காலிலே பிரச்சனை ஏதாவது இருந்திருக்கும் என்றால் ஜனங்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த தேசத்திலே அது அநேகருக்கு இருந்த ஒரு வியாதி. கண்களிலிருந்து எப்பொழுதும் ஒரு வகையான சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு ஊழியம் செய்த நாட்களிலே அப்படி கண்களிலே இருந்து சீழ் வடிவதோடு கூட அவர் ஊழியம் செய்திருப்பார் என்றால் பார்க்க அவர் வசீகரமானவராக இருந்திருக்க மாட்டார் என்பதை நாமும் புரிந்து கொள்ளலாம். பவுல் என்ன சொல்கிறார்? நான் அப்படி இருந்தாலும் என்னை நீங்கள் அதை குறித்து பெரிதுபடுத்தவில்லை, நீங்கள் என்னை அசட்டை பண்ணவில்லை, அரோசிக்கவில்லை, தேவதூதனைப் போலவும் இயேசு கிறிஸ்துவைப் போலவும் என்னையும் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிறார். கலாத்தியர் 4:16, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? எல்லா பிரசங்க பீடங்களுக்கு நேர் எதிராகவும் ஐயா நாங்கள் ஆண்டவர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற ஒரு எழுத்து பலகையை வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்ல, செய்தியை கேட்பவர்கள் வாசிக்கும்படியாக ஒரு வாசகம் தொங்கவிடப்பட வேண்டும். அதுதான் இந்த வசனம், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே சத்துருவானேனோ? பிரியமானவர்களே, ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த அநேகர் பிரசங்க பீடத்திலிருந்து செய்தியாளர் சத்தியத்தை சொல்ல விரும்புகிறதில்லை. எப்பொழுதுமே அவர்கள் செய்த காரியம் நல்ல காரியம் என்று அவர்களை பாராட்டவும் அவர்களை தடவி கொடுக்கவும் விரும்புகிறார்கள். நாம் எல்லாருமே மற்றவர்கள் நம்முடைய முதுகிலே தட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூர்மையான சத்தியத்தை, தெளிவான சத்தியத்தை கேட்க நமக்கு விருப்பமில்லை. கலாத்தியர் 4:17-18, அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள், ஆகிலும் நல் மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், சிறந்த காரியத்தை வாஞ்சிப்பது நல்லது, ஆனால் இந்த யூத மார்க்கத்தார் தவறான எண்ணத்தோடு கூட உங்களிடத்திலே வருகிறார்கள். நாங்கள் கலாத்தியா நாட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அநேகரை மனம் திரும்புதலுக்குள்ளே வழிநடத்தினோம் என்று பெயர் பிரஸ்தாபம் பண்ண விரும்புகிறார்கள். கொரிந்து சபையாரிடத்திலும் பவுலப்போஸ்தலன் இதைத்தான் சொல்ல முயற்சித்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:12-15 வரை, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள்? நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். இதோ உங்களிடத்திற்கு 3 தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? இந்த கலாத்தியா நாட்டிற்கு வந்த யூத ஜனங்களே கொரிந்து பட்டணத்திற்கும் சென்றிருக்கிறார்கள். கொரிந்து விசுவாசிகளும் அப்போஸ்தலனாய் பவுலை மிகவும் நேசித்தார்கள். எனவே இந்த யூத மக்களை குறித்து பவுல் கொரிந்தியர்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்க வேண்டியதாயிருந்தது. பொதுவாகவே கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரமானவர்களாய் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் மேடையிலே சந்தித்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்தாலும் சரி, மிக விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒருவராய் காணப்படுவார்கள். இவ்விதமாக தந்திரமாக தவறான போதனையை மனுஷர்களுக்குள்ளே பரப்புகிறார்கள். பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கும், மிக கவர்ச்சிகரமாக அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தோன்றும். அவர்கள் சொல்வதிலே ஓரளவு உண்மை இருக்கும். கிறிஸ்துமஸ் காலம் ஒன்றிலே ஒருவர் மிக அழகாக கிறிஸ்துவின் பிறப்பின் சரித்திரத்தை விளக்கி கூறினார். ஆனால் அதை தொடர்ந்து கொடுத்த விளக்க உரையை கவனித்த பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையே அவர் விசுவாசிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கும் கலாத்திய திருச்சபைக்கும் கொடுத்திருக்கிற எச்சரிப்பானது இக்காலத்திலே வாழுகிற நமக்கும் மிகவும் பொருத்தமானதாகவே இருக்கிறது. தொடர்ந்து வருகிற பகுதியிலே ஆகாரை குறித்தும் சாராயை குறித்தும் பவுல் எழுதுகிறார். இந்த 2 பெண்களை பொறுத்தமட்டிலேயும் எல்லாமே எதிரெதிரானதாயிருக்கிறது. ஆகார் நியாயப்பிரமாணத்திற்கு அடையாளமாயிருக்கிறாள். சாராய் கிறிஸ்துவின் மேலே நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தியிருக்கிற கிரேக்க வார்த்தை டெக்னியா என்பது, அதாவது பிறந்த குழந்தைகளை குறிக்கும் வார்த்தை. அது தன்னை ஒரு தாயாக உருவகித்து தான் பெற்ற பிள்ளையிடத்தில் பேசுவது போல பேச ஆரம்பிக்கிறார். கலாத்தியர் 4:20, உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். பவுல் நேராய் அவர்கள் எதிரே வந்து இருந்து காரியங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கலாத்திய சபை மக்களை குறித்த அத்தனை பாரம், அவ்வளவு கரிசனை அவருக்கு இருந்தது. இந்த கடிதத்திலே அவர் மிகவும் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். என்றாலும் அவருடைய மென்மையான இருதயத்தையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம். கலாத்தியர் 4:21, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறவர்கள், இன்னும் சட்டத்திட்டங்களை குறித்து பேசுகிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லும் தண்டனைகளை குறித்து பேச விரும்புகிறதில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி மக்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறது என்பதை குறித்து அவர்கள் பேசுகிறதில்லை. மோசே நேரத்திலே தேவன் கற்பனைகளை கொடுக்கும்படியாக மோசையை அழைத்த பொழுது என்ன நடந்தது என்பதை சற்றே கவனியுங்கள். யாத்ராமும் 19 அதிகாரம் 16 முதல் 21 வரை வாசிக்கிறேன். மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த இக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தோனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கினபோது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராது பிடிக்கும், அவர்களில் அநேகர் அழிந்து போகாது பிடிக்கும், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. தேவன் மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஜனங்கள் தூரமாய் தள்ளி நிற்கும்படியாக தேவன் கட்டளையிட்டார். மேலும் என்ன சொல்கிறார் பாருங்கள், யாத்ராமும் 20:18-19 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்துப்போவோம் என்றார்கள். கவனித்தீர்களா, தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்பதை நாம் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. நாம் தேவனை விட்டு மிக தூரம் போனவர்களாக, தொலைந்து போனவர்களாக, தேவனை பின்பற்ற எந்த தகுதியும் இல்லாதவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக இருந்தோம். ரோமர் 8:6 என்று சொல்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கவனித்தீர்களா, மாம்சத்தின் சிந்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. உலகம் நாளுக்கு நாள் சிறந்ததாக கொண்டு செல்லவில்லை, மேலும் மேலும் தீமை நிறைந்ததாகவே மாறிக்கொண்டு போகிறது. தொடர்ந்து ரோமர் 8:7 வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. இப்பொழுது புரிகிறதா, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுநடுங்கி மலையை விட்டு தூரமாக சென்று நாங்கள் மரித்து போய்விடுவோமோ என்று பயந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார், மகா பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார். அவர் மகிமையின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மண்ணினாலே செய்யப்பட்டவர்களாக மண்ணிலே இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழச் செய்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்பட விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். இதுதான் இந்த உலகத்திலே மனிதனுடைய உண்மையான நிலைமை. இங்கே பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்வதை கேட்கவில்லை என்கிறார். இது மிகவும் உண்மை பிரியமானவர்களே. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டதல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார்.

0: கலாத்தியர் 4:22 22 ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை பவுல் சொல்லும்பொழுது ஆபிரகாமுக்கு பிறந்த 2 குமாரர்களுக்கும் இடையே உள்ள எதிர்மறையான காரியங்களை விளக்கப் போகிறார். ஒருவன் அடிமையான ஆகாருக்கு பிறந்தவன், மற்றொருவன் வாக்குத்தத்தத்தின் மகனாக சாராளுக்கு பிறந்தவன். ஒருவன் அடிமையான பெண்ணுக்கு பிறந்தவன், மற்றவன் சுயாதீனமான ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன். இந்த சுயாதீனமுள்ள பெண்ணானவள் கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். அந்த அடிமை பெண் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக இருக்கிறாள். கலாத்தியர் 4:23 அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். கவனியுங்கள், அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். ஆபிராமின் நாட்களிலே ஹமுரபி என்ற அரசனுடைய சட்டம்தான் அந்த பகுதியிலே தேசத்தின் சட்டமாயிருந்தது. அந்த சட்டத்தின்படி ஒரு அடிமை பெண்ணின் மகனும் ஒரு அடிமையாகவே இருப்பான் என்று கூறுகிறது. எனவே இஸ்மவேல் ஆபிரகாமின் குமாரனாயிருந்தாலும் அவன் ஒரு அடிமையின் மகனாயிருந்ததினாலே அவனும் ஒரு அடிமையாகவே இருக்கிறான். மட்டுமல்ல, இந்த 23 நான் வாசித்த பொழுது சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தின்படி பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ஒரு அற்புதத்தின் குமாரன் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவனுடைய பிறப்பே அற்புதமானது. ஆபிரகாம் ஒரு குமாரனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வயதை தாண்டி நின்றவர். பவுல் என்ன சொல்கிறார்? சாராயின் கற்பம் செத்து போனதாயிருந்தது. குழந்தை பெற்றெடுக்கும் வயதை அவளும் தாண்டிவிட்டாள். சாராயுடைய கற்பப்பை ஒரு கல்லறையைப் போல இருந்தது. ஆனால் அதிலிருந்து, மரணத்திலிருந்து ஜீவனை தேவன் கொண்டு வந்தார். கலாத்தியர் 4:24 இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. தேவன் மனிதனோடு செய்த 2 உடன்படிக்கைகளை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவதாக, மோசே தேவனிடத்திலே சீனாய் மலையிலே பெற்ற நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே மனிதர்களோடு தேவன் உறவு கொண்டவராயிருந்தார். இந்த உறவைத்தான் ஆகாருக்கு ஒப்பிடுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலன் பவுல் ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். இது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தொடர்ந்து கலாத்தியர் 4:25 பாருங்கள். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. பவுல் அப்போஸ்தலன் இந்த உதாரணத்தை எடுத்து கையாளும் பொழுது ஆகாரை சீனாய் மலைக்கு ஒப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, அதை பவுல் அப்போஸ்தலனின் நாட்களில் இருந்த எருசலேமோடு அவர் ஒப்பிடுகிறார். ஏனென்றால் எருசலேம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அடிமையாய் இருக்கிறது என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் குறிக்கிறதா இருக்கிறது. அது இன்னமும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாகவே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறார். கலாத்தியர் 4:26 மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். இந்த மேலான எருசலேம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 20 நாம் பார்க்கிற அந்த எருசலேமை குறிக்கிறது. அது வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழே அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு பழைய எருசலேம் தாயானவளாய் இருக்கிறாள் என்றால், கிருபைக்கு கீழே விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம் தாயாயிருக்கிறாள். ஒரு விசுவாசி இந்த உலகத்திலேயோ அல்லது மேல் உலகத்திலேயோ எந்த விதத்திலேயும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையாக போகிறதில்லை. பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு பவுல் எழுதிய இந்த சத்தியங்களின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நாமும் கர்த்தரை அறியாதிருந்த காலங்களிலே இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாயிருந்தோம். விசுவாசத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளான பொழுது முழுமையாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த நாம் தவறான போதனைகளை கேட்டு சில சடங்காச்சாரங்களை செய்தால்தான் பூரண ரட்சிப்பை பெற முடியும் என்ற எண்ணத்திற்குள்ளேயோ அல்லது இந்த காரியங்களையெல்லாம் நான் கடைபிடித்தால்தான் கிறிஸ்துவோடு அவருடைய பிள்ளையாய் வாழ முடியும் என்றோ தவறான போதனைகள் வரும்பொழுது அதற்கு செவி சாய்த்து விடாமல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து அனுதினமும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசித்தோமோ அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் தொடர்ந்து அவருடைய பிள்ளையாக வாழ நாம் அவரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொள்ளவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்தியா நாட்டு மக்களைப் போல தவறான போதனைகள் வரும்பொழுது நாங்களும் பின்வாங்கி சாய்ந்து போய் விடாதபடி உம்முடைய சுவிசேஷத்தை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக உம்மோடு கூட நெருக்கமான ஐக்கியமுள்ளவர்களாக எந்தென்று வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கடிதம் எழுதியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தங்களுக்காகப்பட்ட பாடுகளை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதே ரட்சிப்பிற்கான ஒரே வழி என்பதை புரிந்து கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சுய முயற்சினாலே நான் நன்மை செய்கிறவனாக மாறிய பிறகு தேவனண்டை வருவேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை சரியான உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உம்மை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியபடி ஏற்றுக்கொள்ளவும் நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ரட்சிப்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறவர்களுக்காக கேட்கிறோம். அவருடைய அறிவு அதற்கு தடையாயிருக்கும் என்றால் கர்த்தர்தாமே அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து நீர் பேசும். யாருடைய வாழ்க்கையிலாவது அவர்கள் பாரம்பரியமோ அல்லது பண நிலைமையோ அவர்களுடைய ரட்சிப்பிற்கு தடையாயிருக்கும் என்றால் அதையும் அவர்கள் உணர்ந்து உம்மிடமாக திரும்ப கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் தவறான போதனைகளின் மத்தியிலேயும் சத்தியத்திலே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் இவர்களில் யார் கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்திற்கு அடையாளமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆகார், ஆப்ஷன் பி ரூத், ஆப்ஷன் சி

0: மக்கள் தங்கள் கண்களை பிடுங்கி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்திருக்க மாட்டார்கள். எனவே அவருக்கு இருந்த பிரச்சனை கண் தொடர்பானது. உண்மையாகவே கலாத்திய மக்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. நியாயப்பிரமாணம் மிக அழகான முறையிலே கொடுக்கப்பட்டது அல்ல, அது மிகவும் பயங்கரமான ஒன்று. கலாத்திய மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வாழ விரும்பினார்கள். எனவேதான் நியாயப்பிரமாணத்தை குறித்த உண்மைகளை பவுல் அவர்களுக்கு விவரிக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை நினைத்து நாம் அனுதினமும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவர்.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலே.

Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்களுமை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பின்னவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும் முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது, ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே, யெஸ் லார்ட்.

0: Yes, I have decided to follow Jesus.
1: ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு

சொல்றேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்

ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நாம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாமமில்லை.

0: உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், நீரே பரிசுத்த. ஓ க்ளோரி க்ளோரி, வி வர்ஷிப் தி ஜீசஸ்.
1: நாம் யாவரும் முழந்தார் படியிட்டு இந்த காலை வேளையில் அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயத்தை பொங்க பண்ணுகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்க பானை வெறும் பானையா இல்லாமல் ராஜாவே, பொக்கிஷங்களை இந்த மண் பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெறுமனே மண் பாண்டம் அல்ல, இது பொங்கி வழிகிற பானை என்று நேற்று பேசினீரப்பா. ஒரு நாளும் எங்க மனசுல ஆயிரக்கணக்கான வெடிப்பின் நிமித்தம்

நாமத்தை சுதந்திரிக்கவே எங்களை அழைத்தீர் என்பதை நினைவு கூர்ந்து மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க ராஜா எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாள் நீர் உண்டாக்கி தந்த நாள்.

அப்பா, சிறுமையும் எளிமையுமான எங்கள் நினைவாய் இருக்கிறவரே, உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. எங்களை திருப்தியாக்குகிறவர், எங்களை விருத்தியாக்குகிறவர், எங்களை திரட்சியாக்குகிறவர் எல்லாம் நீரப்பா. எத்தனை அன்பு தெய்வம், ஒவ்வொரு நாளும் எங்க உள்ளத்தை பொங்க பண்ணுகிற உங்களுடைய அன்பை நினைத்து நன்றி அப்பா. உள்ளத்தில் கள்ளம் இருக்கக்கூடாது, துள்ளும்படியான பொங்கும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்க வாழ்வில் செய்கிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்க உள்ளம் என்னாலும் கள்ளம் இல்லாமல் உம்முடைய சமூகத்தில் துள்ளுகிற உள்ளமாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் எந்த அசூசியான காரியம் எங்க வாழ்வில் தொட நாங்க அனுமதிக்காதபடி உமக்குள் மறைந்து வாழ ராஜாவே, எதுக்குமே நாங்க உலக காரியத்திற்கு அனுமதி கொடாமல் உமக்கு மாத்திரம் எங்க வாழ்க்கை என்னாலும் திறந்து தரக்கூடிய மக்களாக மாற்றிவிடுவீராம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு ஒருவன் திறந்தான், நான் உட்பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே. இதய கதவை என்னாலும் உமக்கு மாத்திரமே திறந்து கொடுக்கிற மக்களாக எங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. இந்த நாளிலும் தொடர்ந்து எங்க உள்ளம் பொங்கும்படியாக எங்களை பாட வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாய் மாற்றித்தர போகிறீர். நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய சித்தத்தின்படியே

வழியே நடத்துங்க. காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும், போதக பிதாக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாளாகாமல் தலையாவார்களாக, கீழாகாமல் மேலாவார்களாக, ஒவ்வொரு நாளும் உமக்குள் திருப்தி நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தந்து நடத்துகிற எங்க இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் அமர்ந்த நிலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் தந்த வெற்றியின் நாள். அகமகிழப் போகிறோம், அக்களிக்கப் போகிறோம், அல்லேலூயா பாடப் போகிறோம். நம்முடைய உள்ளமெல்லாம் அவருக்குள் பொங்கும்படியாக நாம் தொடர்ந்து அப்பாவை பாடப்போகிறோம். நம்முடைய தெய்வம் தொட்டுக்கோ தொடச்சிக்கோ, கால் வயிற்றுக்கு கஞ்சி குடி, ஓடா மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி போ, இதற்காக நம்மை அழைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் திருப்திப்படுத்துகிறவர். நம்மளை திருப்திப்படுத்துகிறவரும் அவர்தான். நம்மை விருத்தி ஆக்குகிறவர், திரட்சி ஆக்குகிறவர், பிள்ளை தாட்சி ஆக்குகிறவர், அதிகாரி ஆக்குகிறவர். அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ சிறையாக்குகிறவர், நமக்கு விரோதமாய் வருகிற பிசாசு சிறையாக்குகிறவர். அந்த திருப்தி நிறைந்த தெய்வம், திருப்தி கொடுக்கிற தெய்வம், வாளாகாமல் உங்களை தலையாக்குவார், கீழாகாமல் நீங்கள் எல்லாரும் மேலாவீர்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா எங்களை திருப்தியாய் நடத்துகிற உமக்கு 1000 கோடி நன்றி அப்பான்னு சொல்லி அப்பா ஏற்றிய பாடல் திருப்தியாக்கி

0: கொடுக்க வைப்பான்
1: என்று பாடி அப்பாவை மகிமைப்படுத்தி போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அதிருப்தி விரக்தி எல்லாத்தையும் மாத்தி சத்ருவை நமக்கு கீழே பாதபடி ஆக்கி எந்த பிரச்சனையிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கி நிச்சயமாகவே ஒரு பெரிய காரியங்களுக்கு செய்து நம் தலையை நிமிரப் பண்ணுகிற அப்பாவுக்கு நன்றி பலியை தொடர்ந்து செலுத்த போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவீர், எங்கள் தேவைகளை சந்திப்பீர் என்று சொல்லி பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் கொண்டாடுப்போம்.

0: பாடும்போதே சொல்றீங்க, இருக்கிற நிலைமைக்கு எங்கிருந்தியா பாடுறது அப்படின்னு. இவ்வளோ பாடுகள் இருக்கு, பாடுகளின் மத்தியிலும் பாடிக்கொண்டே இருக்கும்போது அவரே அற்புதத்தை செய்கிறார். பவுல் சீலா வாழ்க்கையில எத்தனை பாடுகள், சிறைச்சாலையில கைகள் கால்கள் எல்லாமே தொழு மரத்துல கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் வழிந்த நிலைமையிலும். பெர்க்மன் சப்பா சொல்லுவாங்க, நல்ல வேலை கைய காலை கட்டினவங்க வாயை கட்டாம விட்டானுங்கிறா. அவங்க பாடுகிறார்கள், பாடுகளின் மத்தியிலும் பாடுகிறார்கள். நடந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். அது ஒரு சம்பவம் அல்ல, சரித்திரம். வாழ்க்கையில இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல, இதன் மத்தியில நீங்க பாடுவீங்கன்னா இதையே கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவார். உங்க தரித்திரம் நீங்கும், நீங்களே ஒரு சரித்திரமாக மாறுவீர்கள். எந்த சிறைச்சாலைக்காரன் தொழு மரத்துல கைகளை கால்களை கட்டி ரத்தம் வழியும்படியாய் அடித்தானோ அதே சிறைச்சாலைக்காரன் தான். ஆண்டவன் மாறி ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக, எல்லாருடைய கட்டுகளும் கழலும்படியாக மகத்தான கிரியைகளை செய்தவர் உங்க வாழ்க்கையில். 5 ரூபாய் இருந்தாலும் அவர் தான் தேவையை சந்திக்கணும். 500 ரூபாவாக இருந்தாலும் சரி, 5000 ரூபாவா இருந்தாலும் சரி, 50000 இருந்தாலும், 50 5 லட்சமாக, 50 லட்சமாக, 5 கோடியாக, 50 கோடியாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல எத்தனை ஜீரோ நீங்க போட்டாலும் சரி, 5 ரூபாயில இருந்து எத்தனை 000 போட்டாலும் அவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. அவரை முன்னிறுத்துகிறவர்களை முதலாளிகளாகத்தான் கர்த்தர் வைப்பாரே தவிர கடனாளிகளாக வைக்கவே மாட்டார். எத்தனை கடன் பிரச்சனை இருந்தாலும் ராஜாவே நீங்க தான், உங்களை தான் நான் சார்ந்து வாழ்கிறேன் என்று சொல்லி அவரையே சார்ந்து, நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று அவரையே நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் போது, கட்டாயம் சொல்றேன், இந்த 5 அப்பம் 2 மீன் எம்மாத்திரம், 5000 புருஷர்களுக்கு எம்மாத்திரம், புருஷர் மாத்திரம் 5000, அப்புறம் கூடி வந்தவர்களுடைய கணக்கு இல்லை, அப்ராக்சிமேட்டா எடுத்தாலும் 20000 பேர். ஆனாலும் 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கையில் இருந்தது. இந்த காலை நேரத்துல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு? அப்படி எழும்பி நின்ற அப்பா, என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நீங்க தான் என் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை செய்யணும், உங்களையே நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் அளவும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது.
1: ஏதாவது செய்யணும்
0: என்று

அப்பா, கடந்த நாட்களில் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உம்முடைய அன்பையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு பேச போகிறீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோமா?

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அகாப்பே அன்பு குறித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைபெற்று வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சியல் வழியாக நாங்கள் கேட்டு சந்தோஷப்படுற காரியம் என்னென்னா, இந்த டீச்சிங் கண்களை திறந்து விடுது, என்னை விடுதலையாக்குது என்கிற உங்கள் அற்புதமான சாட்சிகளை கேட்டு சந்தோஷப்பட ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து ஊற்று குறித்து பேசுறதுனாலேயே ஊற்று சுரந்துக்கிட்டே இருக்கு. அந்த அனுபவத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறாமல் இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். பேசுறது ஊற்றை குறித்து, ஆனால் ஊற்றை என்ன செய்யலை,
1: ஊறலை.
0: ஊரில் என்ன நல்லாவாக இருக்கும்,
1: நல்லா இருக்காது.
0: ஸோ ஊற்றை குறித்து பேசுகிறப்ப ஊற்று ஊறுறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, அந்த மாதிரி விதத்தில் ஆண்டவர் நம்மோடு இடைபட்டு நமக்குள்ளே காணப்படுகிற அறியாமை இருளை அவர் அடியோடு நீக்கி போடுகிற இந்த காலை நேரத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். காலையில் அந்த முதற் பொழுது நேரத்தை அவருக்குன்னு நாம் இதுபோல் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென்,
1: ஆமென்.
0: அதிகாலையில் நல்ல போர்வை இழுத்து பொத்திக்கிட்டு தூங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எழுந்து உட்காந்து வசனத்தை கேட்குறதுன்றது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? இந்த வாஞ்சி உள்ளத்தில் போட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுலே ஒரு காலையில் நம்மளுடைய மிகச்சிறந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறப்ப அந்த நாளில் எந்த குப்பையும் வந்து விழுறதுக்கு முன்னாடி இந்த தொட்டி நிரம்பிடணும்.
1: ஆமென்,
0: தண்ணியால் தொட்டி நிரம்பிடணும்.
1: எஸ்,
0: இல்லைன்னா அன்றைக்கி அது குப்பை தொட்டி ஆயிரும்.
1: எஸ்,
0: தொட்டி வந்து தண்ணியில் நிரம்பியிருந்தால் அதுக்கு மதிப்பு. எம்டியாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் பிசாசு வந்து என்னத்தை கொட்டிட்டு போயிடுவான்,
1: குப்பையை கொட்டிட்டு போயிடுவான்.
0: அதனால் குப்பை தொட்டியாக இருக்கிற போல ஆண்டவரே ஒரு தண்ணி தொட்டியாக இருக்கு கிருபை செய்யப்பா.
1: ஆமென்,
0: இந்த நாள் முழுவதும் என்ன தொட்டி,
1: தண்ணி தொட்டி,
0: தண்ணி தொட்டியாக இருக்கு. தண்ணி தொட்டிக்கு தான் மதிப்பு, குப்பை தொட்டிக்கு
1: மதிப்பே இல்லை.
0: அதனால ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தால் உம்முடைய நிறைவுகளால் நிரம்பி இருக்கிற பாத்திரமா. ஆமென்,
1: ஆமென்.
0: தண்ணி தொட்டியா இன்னைக்கு இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: தண்ணீர் நிரம்பி இருக்கிற ஒரு தொட்டியா இருக்கு, எனக்கு என்ன செய்யுங்கப்பா,
1: கிருபை செய்யுங்கப்பா.
0: இந்த கால நேரத்தை விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஊர் உலகத்துல இருக்க எல்லா குப்பையும் கொண்டாந்து எங்க தான் தட்டுவான்,
1: நம்ம சிந்தனையில தான் தட்டுவான்.
0: அதனால காலையிலே ஊற்று சுரந்துருச்சுன்னா தொட்டி நிரம்பிடும்.
1: ஆமென்,
0: அதுக்கப்புறம் கவலையே இல்லை. எதை குறித்து என்ன செய்ய வேண்டியது இல்லை,
1: கவலையே
0: இல்லை. நிரம்பி இருக்கிறப்ப ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். நிரம்பி இருக்கிறப்ப நமக்கு விரோதமாக சத்ருவால் ஒன்றும் செய்ய
1: முடியாது.
0: ஸோ ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரே நாங்கள் குப்பு தொட்டியாக இல்லாதபடி உங்கள் தண்ணீரால் நிரம்பி இருக்கிற உங்களுடைய தண்ணீர் தொட்டியாக வச்சுருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா.
1: பிரஸ்

0: ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் வசனம் 20-21 அகாப்பே அன்பு குறித்த காரியங்களை நாம் தினசரி தியானித்து கொண்டு வருகிறோம். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால்
1: அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.

0: இந்த வசனமும் எந்த அன்பை குறித்து தான் பேசுது?
1: அகாப்பே அன்பை.
0: அகாப்பே அன்பு. சிநேகிதன் பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுன்னு சொல்லல.
1: சத்ரு பசியா இருந்தால்
0: அவனுக்கு
1: போஜனம் கொடு.
0: அவன் தாகமா இருந்தால்
1: அவனுக்கு பானம் கொடு.
0: நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை
1: அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
0: நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தலையில சத்ருவோட தலையில அக்கினி தழலை குவிக்கிறதுக்காக நான் இப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவன் தலையில அக்கினி தழல்
1: குவியட்டும் அப்பா.
0: குவிவதற்காக அவனுக்கு நான் தண்ணி குடிக்கிறேன். தண்ணி விடுறான் சத்ருவே.
1: குடிடா தண்ணி.
0: தண்ணி குடுறா. தண்ணி குடுறா.
1: சாப்பிடு.
0: சாப்பிட்றா. சாப்பிட்றா. எதுக்கடா சாப்பாடு போடுற? அன்புனாலையா பழி வாங்கிறதுக்கு சாப்பாடு போடுற? இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டா என் தெய்வம் உன்னை பழி வாங்கும்டா. அங்க எங்க அன்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
1: அன்புதான் இருக்கு.
0: சோறு போடுறதே சத்ருவுக்கு எதுக்கு?
1: அக்கினியே தலை.
0: தெய்வம் நின்று கொள்ளும்டா. தெய்வம் நின்று கொள்ளும். என் சாமி உன்னை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக உனக்கு சோறு போடுறேன் நான். இது ஒரு வித்தியாசமான மெத்தடா இருக்கா? அப்ப இந்த வசனத்துக்கு தான் அர்த்தமா? பல பேர் இந்த வசனத்தை இப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கிட்டு அநேகருக்கு சோறு போடுறாங்க. தண்ணி தண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிய சுத்திகரிக்கிறப்ப அந்த களிம்பு கலந்திருக்கிற வெள்ளி மேலே அது தலையில் தூக்கி நெருப்பு அள்ளி குவிச்சோம்னா அந்த சூட்டில் அந்த வெள்ளியோட கலந்திருக்கிற களிம்பு வெளியேறிடும்.
1: எஸ்.
0: இப்போ இது மட்டும் மிஞ்சும்.
1: வெள்ளி மாத்திரமே.
0: வெள்ளி மாத்திரம் மிஞ்சும். அப்போ உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை சுத்திகரிக்குதுன்றார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: உன் சத்ருவுக்கு நீ செய்கிற நன்மை அவனை
1: சுத்திகரிக்கிறது.
0: சுத்திகரிக்குது அவனை. அவனை சுத்திகரிச்சு சுத்தமாக்குது.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப எதுக்கு பகைவனுக்கு நன்மை செய்ய சொல்றாரு? சங்கரம் பண்றக்க
1: இல்லை.
0: அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு நன்மை. நீ என்ன செய்ய? தன்னை பகைச்ச சவுலுக்கு தாவீது நன்மை செய்த பொழுது அந்த நன்மை சவுலை கொஞ்ச நேரத்துக்காவது சுத்திகரிச்சா?
1: சுத்திகரித்தது.
0: ஒரு உணர்வுக்குல வந்தாரா?
1: வந்தார்.
0: ஹல்லேலூயா. சோ நமக்கு தீமை செஞ்சவனுக்கு நாம நன்மை செய்கிறது எதுக்கு அப்படின்னா அது அவனை சுத்திகரிச்சு சுத்தம் பண்ணுது. பிலிப்பு சிறைச்சாலையில சிறைச்சாலைக்காரனுக்கு தீமை செஞ்ச ரோம அதிகாரிகளுக்கு பவுல் நன்மை செஞ்சப்ப அந்த அதிகாரியையும் அதிகாரி குடும்பத்தையும் சுத்திகரிச்சாரா?
1: சுத்திகரிச்சேன்.
0: எப்படி எப்படி நெருப்பு தூக்கி போட்டாரு பவுல்? உனக்கு கெடுதி ஒன்றும்
1: செய்து கொள்ளாதே.
0: நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். ஸோ நீ தீமையினால வெல்லப்படாமல்
1: தீமையை
0: நன்மையினாலே வெல்ல. இதை செய்யறதுக்கு என்ன அன்பு வேணும்?
1: அகாப்பே.
0: அகாப்பே அன்பு வேணும். ஆண்டவருடைய நேசம் நமக்குள்ள ஊற்றெடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய நம்மளால
1: முடியும்.
0: முடியும். பல சமயங்களில் நம்மளால பிலி அன்புல காணப்படுகிற ஒரு பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா, அதாவது சுமூகமான உறவின் நிமித்தமா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உருவாகிற அன்பில் காணப்படுகிற ஒரு குறைபாடு, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன இருக்கும்?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆனால் அகாப்பை அன்பில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. அகாப்பை அன்பில் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் அங்கே பிரதானமாக இருக்க ஒழிய அந்த அந்த எதிர்பார்த்து அன்பு செஞ்சா அது அகாப்பை அன்பு இல்ல.
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் அது நிபந்தனையற்ற அன்பு. உன்கிட்ட எனக்கு எந்த எதிர்பார்ப்பும்
1: இல்ல.
0: இல்ல. நீ எப்படி இருக்கிறியோ உன்னை அப்படியே நான் நேசிக்கிறேன். என் அன்பை பெறதுக்கு நீ என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம்
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, நான் அன்பா இருக்கிறதுனால தான் நீ என்ன மாதிரி செய்வேன்.
1: எஸ்,
0: ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பை பெறுவதற்கு என்ன மாதிரி செய்யணுங்கிற அவசியம் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்லை, செய்யவும் முடியாது. எதையாவது செஞ்சு அவர் கவனத்தை கவர விரும்புகிறேன், எதையாவது செய்து அவருடைய அன்பை நான் சம்பாதிக்க விரும்புகிறேன். அதெல்லாம் கிருபையின் காலத்தில் ஒர்க் அவுட் ஆகாது சாமி. அது அது அதெல்லாம் நியாயப்பிரமாணம். அது அது கிரியையாக போயிடும். கிருபைக்கு அங்கே வேலையே
1: இல்லை.
0: கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? என் அன்பை பெற்றுக்கிட்டா தாண்டா நீ என்ன மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற. என்ன மாதிரி செய்யறதுனால உன் மேல நான் அன்பா இருப்பேன் நினைக்காத. எப்பவும் உன் மேல அன்பா இருக்கிறேன், அதனால நீ என்ன மாதிரி செய்.
1: எஸ்,
0: உங்க மேல நான் எவ்வளவு பிரியமா இருக்கேன் தெரியுமா ஆண்டவரே? அதுக்காக என்னத்தையாவது செய்யாத. நான் உன் மேல அன்பா இருக்கிறத நீ எப்பெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அப்பதான் நீ எனக்காக எதையாவது செய்ய முடியும். பிலிய அன்புல நிறைய பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நிறைய
1: எதிர்பார்ப்புகள்,
0: எதிர்பார்ப்பு. அப்போ ஜூட் என்கிட்ட எதிர்பார்க்கிறத நான் ஜூடாவுக்கு செஞ்சால் ஜூடாவுக்கு என் மேலே ஒரு பிரியம் வருது. ஓகே, அதே போல் நான் எதிர்பார்க்கிறத ஜூட் எனக்கு செஞ்சால் எனக்கு ஜூடு மேலே என்ன வருது? ஒரு பிரியம் வருது, ஒரு அன்பு வருது. இப்போ ஃபிலிய அன்பில் என்னமாவது செஞ்சால் தான் அன்பே வருது. எல்லா நேரமும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்பார்க்கறதே செய்ய முடியுமா?
1: முடியாது.
0: அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் மிஸ்டர் என்ன சொல்றது,
1: பெர்ஃபெக்ட்டா
0: பிறர் எதிர்பார்க்கறத நிறைவேற்றக்கூடிய நிலையிலேயா எல்லா நேரமும் நம்ம இருக்கிறோம்?
1: இல்லை
0: இல்லை.
1: ஹல்லேலூயா.
0: ஆனா இந்த இந்த அகாப்பே அன்புன்னு வர்றப்ப பிறர் மேல நமக்கு அஃபெக்ஷன் வர்றது அவங்களை குறிச்ச அண்டர்ஸ்டாண்டிங்னால.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் எதிர்பார்க்கிறத செயல் செஞ்சா அன்பு வருது, செய்யலைனா அதோடு அவங்க மேல இருக்கிற பிரியம் நமக்கு சுத்தமாவே வாடி போயிருது, அல்லது லேசாவது ஒரு வாட்டம் வருது. அதுவரை இருந்த நாட்டம் இப்ப
1: வாட்டமாகிவிட்டு,
0: கொஞ்சம் லேசா ஒரு வாட்டம். என்னையா ஜூடானிக்கு போற கொஞ்சம் லேசா வாட்டமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நான் எதிர்பார்த்தது அண்ணன் என்ன செய்யலை,
1: செய்யலை.
0: அப்போ நேத்திருந்த நாட்டம் ஏன் இன்னைக்கு வாட்டமாச்சு?
1: எதிர்பார்த்தத
0: செய்யலை. எதிர்பார்த்தேன் இது அண்ணன் செய்வார்னு என்ன செஞ்சேன்,
1: எதிர்பார்த்தேன்.
0: அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால நேற்று அண்ணன் மேல இருந்த நாட்டம் இன்னைக்கு கொஞ்சம் வாட்டமாயிடுச்சு. இதுதான் வந்து ஃபிலிய அன்பு. ஆனா அகாப்ப அன்பு வர்றப்ப இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி மாறுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறிடுது.
1: ஆமென்.
0: சரி விடு, ஏதோ ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு மூடில் இருந்திருப்பாங்க போல இருக்கு, ஏதோ ஒரு ஒரிடா இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இந்த காரியம் அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு போல இருக்கு, அல்லது ஏதோ ஒரு வீக்னஸாக இருந்திருப்பாங்க போல இருக்கு, அல்லது இன்றைக்கி ஒருவேளை நேற்று அளவு ஜபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் சக மனுஷனை புரிந்து கொள்ள இந்த அகாப்பே அன்பு நமக்கு துணை செய்கிறது. அகாப்பே அன்பு உள்ள இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அகாப்பேவோட அன்போட பிரதானமான வேலையே என்னன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள அது நமக்கு தயவு செய்கிறது.

0: அப்ப என்ன மாதிரி ஒன்று செயல் செஞ்சு ஆண்டோடைய அன்பை பெற நம்மளால முடியாது. ஆண்டவர் நம்மால நம்ம மேல அன்பா இருக்கிறதுனால தான் அவருக்காக எதையாவது செய்யவே நம்மளால முடியும். ஒரு சின்ன திருத்தம் பார்வையில் எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்குது. நமக்குள்ளே காணப்படுகிற எவ்வளவு குற்றப்பள்ளி உணர்ச்சிகளை நம்மளை விட்டு வேரோட பிடுங்கி போடுது. ஐயோ, இன்றைக்கி ஒரு செயலை செய்யலையே, இந்த செயலை செஞ்சுருந்தா ஆண்டவர் என் மேலே இன்னும் பிரியமாக இருந்திருப்பாரே, அந்த மாதிரி கோணத்தில் நினைக்கிறது மதம் பிரமாணம், அது நியாயப்பிரமாணம். அதுக்கு பதில ஆண்டவரே, இன்னைக்கு உங்களோட உறவாடி உங்கள் அகாப்பை அன்பு எனக்குள்ளே ஊற்றெடுக்கணும்னா நான் நிறைய இன்னைக்கு செயல்பட முடியும் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற
1: அவருடைய
0: பலத்தின்படி போராடி
1: பிரயாசப்படுகிறேன்.
0: அதான் வந்து ரகசியம், மோர் லவ் மோர் பவர், தட்ஸ் ஆல்.
1: ஹல்லேலூயா.
0: அதிகமான வல்லமை வேணும்னா அதிகமான அன்பு ஊற்றெடுக்கணும்.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை உள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் எனர்ஜி.
1: ஆமென்.
0: எந்த அளவு அகாப்பை நமக்குள்ள ஊற்றெடுக்குது அந்த அளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்.
1: ஆமென்.
0: ரகசியம், நம்முடைய நிலையிலிருந்து அவரை பார்க்க கூடாது, அவருக்குள்ள இருந்து நம்மளை பார்க்கணும்.
1: ஆமென்.
0: அகாப்பே அன்பு அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்க வைக்குது.
1: எஸ்.
0: சோ அவருக்குள்ள இருந்து நான் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது என்னுடைய பார்வை, என்னுடைய கோணம், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அணுகுமுறை, என்னுடைய மனோபாவம், என்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே டோட்டலாவே டிஃபரெண்ட் ஆயிடும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த நாள் நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும்னா அவருக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும்.
1: எஸ்.
0: கிறிஸ்துவுக்குள்ள இருந்து.
1: ஹல்லேலூயா.
0: நமக்குள்ள இருந்து அவரை பார்க்க கூடாது, நமக்குள்ள இருந்து
1: அவரை பார்க்க கூடாது,
0: அவருக்குள்ள இருந்துதான்
1: நாம் எல்லாவற்றையும் பார்க்கணும்,
0: எல்லாவற்றையும் பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய எல்லாம் மாறி போகும்.
1: ஆமென்.
0: அப்ப எந்த எதிர்பார்ப்பும் யாருமேலே நமக்கு வராது. எல்லாரையும் புரிஞ்சு கொள்ற ஒரு மனுஷனா இருப்பேன். மூத்துகுமரனுக்கு அப்பாட்ட இருந்தது அன்பா எதிர்பார்ப்பா?
1: எதிர்பார்ப்பு.
0: ஆட்டுக்குட்டி கொடுத்திருந்தா எப்படி இருந்திருப்பான்?
1: சந்தோஷமா
0: சந்தோஷமா இருந்திருப்பான்.
1: என் சிநேகிதரோட சந்தோஷமா இருக்கும்படி,
0: சிநேகிதரோட சந்தோஷமா இருந்திருப்பான், அப்பா மேல அன்பா இருந்திருப்பான்,
1: அன்பா இருந்திருப்பான்.
0: அப்ப அப்பா மேல அவனுக்கு அன்பு வரணும்னா அப்பா ஏதாவது அவனுக்கு
1: செஞ்சு
0: செய்யணும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப இந்த எதிர்பார்ப்பு இருக்குனாலே அங்க அகாப்பே அன்பு இல்ல. இந்த எதிர்பார்க்கிற ஆளுக்கு அவன் எதிர்பார்க்கிறதை செஞ்சா தான் நம்ம மேல பிரியமா
1: இருப்பான்.
0: சில நேரம் நமக்கு நம்ம வீதியில் இருக்கிறப்ப இந்த உதவி கேட்பாங்கல்ல, அங்கங்க சில பேர் கஷ்டப்படுறவங்க ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில்லற இல்லை காசு இல்லைன்ற மாதிரி தடவிட்டு நம்ம இல்லைன்னு சொன்னோம்னா வரும் பாருங்க ஒரு கோபம், ஒரு திட்டு திட்டிட்டு
1: என்ன
0: பண்ணிடுறான். பிறருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஆனா அகாப்பே அன்புன்னு வர்றப்ப அங்க நான் எதிர்பார்க்கறத அவன் செஞ்சாலும் சரி அல்லது செய்யாம போனாலும் சரி, எனக்கு ஏன் அவரை தொடர்ந்து நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அவரை நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷனா
1: இருக்கிறேன்.
0: I understand his weakness. I understand his shortcomings.
1: Hallelujah.
0: இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் அவர் அப்படி நடந்துக்கிட்டா இருப்பான் விடுப்பான் அப்படிங்கிற ஒரு பெருசாக எடுத்துக்கொண்டு அவங்கள தொடர்ந்து சிநேகிக்கணும்னா எனக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. அது குறித்து நான் டீட்டெயிலாக நான் அடுத்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு டைம் இல்லை. அப்ப அகாப்பே அன்புங்கிறது எதிர்பார்ப்புக்கு அல்ல, புரிதலுக்கு தான் முதலிடம் கொடுக்குது.
1: ஆமென்.
0: அகாப்பே அன்புனாலே அதனுடைய அலங்காரமே அண்டர்ஸ்டாண்டிங் தான்.
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை என்ன செய்கிறவர்?
1: புரிந்து
0: கொள்ளுகிறவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல
1: சோதிக்கப்பட்டும்
0: பாவம்
1: இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
0: எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
1: ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும்
0: தைரியமாய் கிருபாசன தண்டைகளே
1: சேரக்கடவோம்
0: Hallelujah. We don't have a priest who is out of touch with our reality. நம்முடைய யதார்த்தம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்ல.
1: எஸ்.
0: நம்முடைய நிலவரம் தெரியாத பிரதான ஆசாரியர் நமக்கு
1: இல்லவே இல்லை.
0: இல்ல, அவர் நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியர். நம்முடைய நிலையிலிருந்து நமக்கு ஊழியம் செஞ்ச பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனாலதான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிறார். நம்முடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நிலைக்கு இறங்கி வந்தாரு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க.
1: உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உங்களை போல அரவணை.
0: அந்த வசனம் திரும்ப

0: சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு?
1: எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
0: எக்ஸெப்ட் சின்.
1: எஸ்,
0: நம்ம பலவீனங்கிற நிலைமையை கடந்து அடுத்து பாவங்கிற நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா அவர் பலவீனத்தை தேவனோட உறவாடி உறவாடி பலனா மாத்தி இருக்கிறாரு.
1: ஆமென்.
0: He's been through weakness and testing, experience it all. நமக்கு இருக்கிற பலவீனம் சோதனை எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? அனுபவிச்சாரு. All but the sin. ஆனா பலவீனத்தை பலனா மாத்தினாரு, ஒழிய பலவீனத்தை பாவமாக விடல.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ இந்த காரியம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்கிறார்? புரிந்து கொள்ளுகிறார். நம்ம நிலை என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. எப்படி ஆண்டவரே தெரியட்டே, உன் நிலையிலிருந்து நான் பார்த்தேன்டா, நீ ஒருபடி மேல போயிட்ட, நான் வந்து நான் எப்படி வாழணும், இந்த நிலைமையில எப்படி வாழணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வாழ்ந்து
1: காட்டினேன்.
0: இந்த நிலையில எப்படி ஆண்டவரே வாழ்றது, இந்த நிலையில எப்படி வாழ, நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு. So he understands our weakness. Hallelujah.
1: Hallelujah.
0: அதனாலதான் அன்பினால நமக்கு அவர் இவ்வளவு ஊழியம் செய்கிறார். சகிச்சு ஏத்துக்கிற முடியல இளையகுமாரன மூத்தவனால. என்ன செய்ய முடியல?
1: சகிச்சு ஏத்துக்க முடியல.
0: அவனால சகிச்சு ஏத்துக்கொள்ள முடியாத அந்த நபரை பார்த்தாலே அப்பனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. டே, உன்னால சகிக்க முடியல, எனக்கு சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறார். அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு சகிக்க முடியல அப்படின்னு. டே, எனக்கு அவனை பார்த்தா தாண்டா சந்தோஷம் இருக்கு. உனக்கு பார்த்தாலே சகிக்கல, எனக்கு பார்த்த பிறகுதான்டா சந்தோஷமே வந்துச்சு. சகிச்சு ஏற்றுக்கொள்ள காரியங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பிலியை அனுபவிச்சுக்கிட்டுலாம் வண்டி ஓடாது. சகிக்கவே முடியலன்ற அப்புறம் சந்தோஷம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்ப சகிக்க முடியாத காரியங்களை சகிச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? அகாப்பேன்.
1: ஆமென்.
0: லூக்கா 15 அதிகாரத்துல இளையகுமாரன் வீட்டுக்கு வந்த பின்னாடி வீட்டுல காணப்பட்டது எல்லாமே என்னதான்?
1: அகாப்பே அன்புதான்.
0: அகாப்பே அன்பு கொண்டாட்டாங்க.
1: எஸ்.
0: போன வாரம் ஒரு டிடி ஜேக்ஸ் அவங்களுடைய அந்த பாட்டர்ஸ் ஹவுஸ் அவங்களுடைய பிஷப்போட மெசேஜ் நான் கேட்டுட்டு இருந்தப்ப திரும்பவும் கேட்கணும் அந்த வேர்டை. வழக்கமாக நான் அந்த லூக்கில் சாப்டரில் ப்ரீச் பண்ணுறதான். அவன் வந்து பன்றிகள் மேய்ச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக ஸ்மெல்லு, என்னது
1: ஸ்மெல்,
0: அப்படி ஒரு ஸ்மெல்லோடு வர்றான். ஒரு யூதன் வந்து பன்றிக்கு யூதனுக்கும் ஆகவே
1: ஆகாது
0: ஆகாது. ஆனால் அப்படி ஒரு அருவறுப்பான இடத்துலருந்து வந்தவனை பார்த்த உடனே இல்லை அப்படியே பயங்கர ஸ்மெல் அடிக்குது. நிப்ப முதல்ல போய் நல்ல பிள்ளை சோப் போட்டு குளிப்பாட்டிட்டு என்ன செய்யுங்கப்பா,
1: வாங்கப்பா,
0: நல்லா அவனை சுத்தம் பண்ணி வாசனை திரவியங்களால் அவன் என்ன செய்யுங்கப்பா,
1: அலங்கரிங்கப்பா,
0: அலங்கரிச்சுட்டு வாங்கப்பா. அந்த மாதிரி அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பவுட்ரு போட்டு சென்ட் அடித்து அவனுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்ட பின்னாடி இப்போ எடுத்துகிட்டு வாங்கடா ட்ரெஸ் என்ன சொன்னார்
1: இல்லை
0: ஜேக்ஸ். அதை அந்த பிஷப் எப்படி வியாக்கியானம் பண்ணுறார்னா, அந்த அழுக்கு கோலத்தோடு இருந்தான் பாருங்க, அதில் தூக்கி உயர்ந்த வஸ்திரத்தை போட்டாராம். அப்படி தான் இருக்கு. குளிப்பாட்டிட்டு வந்து போட்டாங்கன்னா என்னன்னா,
1: எழுது
0: அவன் பேசிகிட்டு இருக்கிறப்பே உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டு சும்மா பன்றி மேய்ச்சிட்டு சேரு ஜகதீமா பயங்கர டர்ட்டியாக இருந்த மேலே இப்போ என்ன உழுது,
1: உயர்ந்த
0: வஸ்திரம், மோதிரம், பாதரட்ச, கொளுத்த கடை, அதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ற வேலை. முதல்ல அலங்கரி அவனை, அவனை அலங்காரமாக்கு, அலங்கோலத்தை மூடியா முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். எப்படி அலங்கோலத்தை மூடுறது? ஒரு அலங்காரத்தை. அப்ப அலங்கோலமா வந்தவனை அலங்கரிச்சு பாக்குறதுக்கு தாங்க அகாப்ப அன்பு வேணும். அகாப்ப அன்பு அலங்கோலமா வர்றவனை அலங்கரிச்சு அழகு பாக்குது. சகிக்கவே முடியாத ஒரு நாற்றம் முன்னாடி நமக்கு பேசினார் தகப்பனுடைய இதயத்துல. சுவாசமா
1: வாசமா
0: அப்படின்னு சொல்லு. இன்னும் உன் ஆசையில சுவாசம் இருக்கடா, இன்னும் நீ உயிரோடு இருக்கடா. அதுதான் கட்டி பிடிக்கிறப்ப அப்பனுடைய மைண்ட்ல வந்துச்சே ஒளிய, அந்த நாசியில அவன் மேல இருந்து வடுகிற துர்நாற்றத்தை அது நுகரல. தான் புள்ள மேல வந்த துர்நாற்றத்தை அவர் நுகரல. அந்த புள்ள தான் மேல அப்பா வச்ச அன்பன்
1: நுகர்ந்தான்.
0: ரெண்டு நாசி வேலை செய்து, இவருடைய நாசி புள்ள மேல இருக்கிற வாசனை நுகரல, துர்நாற்றத்தை நுகரல. அந்த பக்கம் இருக்கிற நாற்றம் முடிச்ச மகன் அப்பா தம்ம

0: முகர்றேன்.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி உச்சி முகர்ந்து உச்சி முகர்ற மாதிரி என்ன இருந்துச்சு?
1: ஒண்ணுமே இல்ல.
0: ஆனால் இவர் போய் என்ன செய்யறாரு? பிள்ளைய உச்சி முகருகிறார். அப்படி தகப்பன் பிள்ளைய உச்சி முகருகிற பொழுது பிள்ளை தகப்பனுடைய அன்பை நுகருகிறான்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப சிலர் ஏன் நம்மளால உச்சி முகர முடியலன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: எதிர்பார்ப்பு உள்ள இருக்கிறதுனாலதான் உச்சி முகர முடியல. நாம் உச்சி முகர முடியாததுனாலதான் அந்த அகாப்பை அன்பை நுகர அவங்களால முடியல. எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு டெப்த் பாருங்க இந்த லூக்கா
1: 15-க்குள்ள.
0: சகிச்சு ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவை? அகாப்பே அன்பு. ஆமென். இந்த அகாப்ப அன்பு ஒருவருக்குள் ஒருவர் ஊற்றெடுக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய நம்மளால. அன்பினாலே
1: ஒருவருக்கு
0: நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன அன்புல? கிறிஸ்துவோட உறவாடி உங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்பினால. அந்த அகாப்ப அன்பு ஊற்றெடுத்த அந்த சன பொழுதுல பிறர் மேல நமக்குள்ள எதிர்பார்ப்பு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகி அவங்க எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரி அதை நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். அந்த தகப்பனார் செஞ்ச காரியத்துல எல்லாமே என்னதான் இருக்கு?
1: அண்டர்ஸ்டாண்டிங்.
0: அப்படியே பாக்குறாரு, அப்படியே மகனை ஸ்கேன் பண்றாரு, காலில் செப்பல் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, செருப்படுத்துட்டு வா, உடம்பு பாரு எப்படி இருக்கான் பாரு, கிழிஞ்ச ட்ரெஸ் வந்திருக்கான் போய் உடனே ட்ரெஸ் எடுத்துட்டு வா பாரு, எவ்வளவு மெலிஞ்சிருக்கிறான் பாரு, அட்ரா கொளுத்த கன்ற புள்ள டல்லா வந்திருக்கிறான், கில்ட்டியா வந்திருக்கிறான், குற்ற உணர்ச்சியா வந்திருக்கிறான். இவ்வளவு நம்ம என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்கன்னு அவன் ஒரு மாதிரி சோர்வா நிக்கிறான். அதனால நம்ம என்ன நினைக்கிறோங்கிற சொல்றதுக்கு போடுறான் மேல அப்படின்ட்டு. அவன் எப்படி வந்திருக்கிறான்?
1: டல்லா வந்திருக்கான்.
0: என்ன நினைப்பான்?
1: என்ன நினைப்பாங்களோ?
0: அப்பா என்ன நினைப்பாரு? வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மளை குறிச்சு என்ன
1: நினைப்பாங்களோன்னு
0: கூணி குறுகி கில்ட்டியா வந்திருக்கிறான். அப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்றா. அவனு கொண்டாடா, கொண்டாந்து மாற்றா. எதை மாற்றா? அப்ப உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டினப்ப இளையகுமாரனுக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்? ஏடா நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தோம், அவர் வேற ஒண்ணுல
1: நினைச்சிருக்கிறாரு.
0: அப்ப அகாப்ப அன்பு அது எவ்வளவு அற்புதமான விதத்துல காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு குற்றப்புலி உணர்ச்சியோட வர்ற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற உணர்வு. ஆண்டவர் என்ன நினைப்பாரோ, ஐயோ மனுஷன் என்ன நினைப்பானோ, இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டமே நம்மளை சேர்த்துக்குறாங்களோ துரத்திடுவாங்களோ, நம்மளை குறிச்சு என்ன நினைப்பாங்களோ, அவங்க எதிர்பார்ப்ப நம்ம நிறைவேற்றலையே அப்படின்னு சொல்லி பிறர் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தன் குற்றப்புலி உணர்ச்சியோட இனிமே நமக்கு நம்மளை நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதியான ஆள் இல்லைங்கிற உணர்வோட ஒருத்தன் வருகிற பொழுது, டே நீ நினைக்கிறத விடு, நான் என்ன நினைக்கிறேங்கிறத செஞ்சு காட்டவா? எதுக்கு முத்தம் கொடுத்தாரு? நான் என்ன நினைக்கிறேன்றத புரிஞ்சுக்கடா. ஒவ்வொரு முத்தமும் என்ன சொல்லுச்சு? டே நீ என்ன நினைச்சிட்டு வந்த, இப்ப அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு புரியுதாட உனக்கு?
1: ஹல்லேலூயா.
0: அப்ப அகாப்ப அன்பு எவ்வளவு என்ன சொல்ல பெரிய பாக்கியம் நமக்கு.
1: ஆமென்.
0: இந்த அன்புல வந்து விழுந்தமே அதுக்காக
1: ஸ்தோத்திரம்.
0: உங்க

0: வீடே என்ன செய்யுது, தகப்பன் வீட களை கட்டுது,
1: களை கட்டுது. ஹல்லேலூயா.
0: எதுக்கு இவ்வளவு களை கட்டுதுன்னா, அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கான் வீட்டுக்குள்ள, என்னென்ன

0: நினைச்சிட்டு வந்திருக்கிறான். அதனால தான் ஏடா விடாம பேசிக்கிட்டு நிற்கிறான். பேசுகிற பேச்சை பார்த்தீங்களாடா, என்ன பேச்சு பேசுகிறான்னு சொல்லிட்டு மகன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? வேலைக்காரில் உத்தரவு வச்சுக்கிறாமல் குளிக்காரில் உத்தரவு, என்ன பேச்சு பேசுகிறான் பாரு, வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்ன நினப்பில் வந்திருக்கான் பற்றியா அவன், அந்த நினைப்பை மாற்ற வேண்டாமா? அப்போ எப்படி மாற்றலாம் நம்ம நினைக்கிறது? அவனுக்கு சொல்லுவோம், டே நீ நினைக்கிறது விடுற, நாங்கள் என்ன நினைக்கிறோன்றது இப்போ பாடுற அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீ இப்படியா
1: இதை வாத்திய நடன கழி
0: அடிக்கிற ஒவ்வொரு மேளமும் பார்த்தீங்கன்னா சும்மா அதிர்றது ஏரியாவே. பக்கத்து வீடு அண்ட வீடு எல்லாம் பார்த்து வேட்டெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு, வேட்டெல்லாம் போட்டு அடிச்சு மான வேடிக்கை, என்னடா வீட்டில் ஒரே திருவிழாவாடான்னு கேட்டான். ஆமா திருவிழா தான், ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் என்னமோ நினைச்சிட்டு வந்திருக்கிறான், அவன் நினைப்ப மாத்துறதுக்கு நாங்க என்ன நினைக்கிறோங்கிறத அவனுக்கு சொல்றப்ப, கொளுத்த கறியை சாப்பிட்றப்ப என்ன மைண்ட்ல ஓடி இருக்கும்? அப்பா பார்த்துட்டே இருப்பாரு சாப்பிட்றப்ப, சாப்பிட்றான் கூட சொல்லிக்க மாட்டார், தலையெல்லாம் தடையை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், இவ்வளவா என்னை குறித்து உயர்வா நீங்கள் என்ன செஞ்சீங்க
1: நினச்சிங்க,
0: நான் இவ்வளவு லோக்கலாக இருந்து நீங்கள் இவ்வளவு
1: ராயல்
0: இவ்வளவு தூரம் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு என்ன செய்யலையே
1: தெரியலையே.
0: ஹல்லேலூயா. அகாப்பே அன்பு உடையாத மனசையும் உடைச்சிடும், உருகாத மனசையும் உருக வச்சிடும்.
1: ஹல்லேலூயா.

0: சொத்தை அழிச்சிட்டு வந்தது பெருசா தெரியல, புள்ள அழியாம இருக்கானே.
1: ஆமென்.
0: சொத்து போச்சு, புள்ள செத்து போனாங்கிற அந்த அந்த அந்த துர்ச்செய்தி என் காதல விழலையே.
1: ஆமென்.
0: மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், ஆனபடியா சந்தோஷமா இருக்க வேண்டும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் நான் அந்த அந்த பேசேஜை டீச் பண்ணுறப்ப சொல்லுவேன், அவன் திருந்தி வந்தாங்கிறத விடுங்க, திரும்பி வந்தாங்கிறத அவர் சந்தோஷப்பட வச்சிச்சு.
1: ஆமென்.
0: திருந்தி வந்தாங்கிறது இல்லை, திரும்பி வந்தானே.
1: எஸ்
0: என் புள்ள திரும்பி என்ன செஞ்சிட்டானே,
1: வந்துட்டானே,
0: வந்துட்டானே. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இப்போ நேசிக்க முடியாத, நேசிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நபரை ஏற்றுக்கொள்ள நமக்குள்ள ஆண்டவருடைய நிறைவு வேணும்.
1: ஆமென்.
0: அள்ளி அரைச்சதுனால அப்பா குறைஞ்சு போயிட்டாரா? அவன் தான் குறைபட்டான், அன்புல இவர் குறைபடவே இல்லை. என்ன, அவர் எங்க இருந்து ஆசீர்வதிக்கிறாரு சொல்லுங்க? ஊற்றது,
1: ஊற்றது.
0: நமக்குள்ளயும் ஊற்றுல இருந்து பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த நேசத்துல குறைய வராது.
1: ஆமென்.
0: அதனாலதான் அந்த பிலியவை நம்பாம எதை நம்ப வேண்டியிருக்கு.
1: அகாப்பே
0: பிலிய அன்பு அப்பப்ப ஏறுது இறங்குது, ஆனா அகாப்பே வந்து பொங்கிக்கிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: இந்த ரெண்டு அன்பு கடையில இப்படியே ஊசலாடுற இந்த நிலைமையை விட்டுட்டு அதிகமா இந்த அகாப்பே ரல்மில நிலைச்சு நிக்க எங்களுக்கு என்ன செய்யுங்கப்பா?
1: கிருபை தாங்கப்பா.
0: அப்பதான்ப்பா ஒருவர் மேல உள்ள ஒருவர் வச்சிருக்கிற அன்புல நாங்க குறைய விடாம இருக்க முடியும்.
1: ஆமென்.
0: அப்பதான் ஒருவருக்கு ஒருவர் எங்களால ஊழியம் செய்ய
1: முடியும்.
0: முடியுமப்பா.
1: ஹல்லேலூயா.
0: நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தோம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற பார்வை எனக்கு எல்லாம் போயிருது. மொத்தத்துல நான் ஊற்றுங்கிறதே மறந்துடுறேன் பல நேரங்கள்ல. எது மறந்துடுது?
1: ஊற்று.
0: ஊற்றுங்கிறது மறந்து பற்று வச்சனே, பாசம் வச்சனே, பிரியம் வச்சனே, நேசம் வச்சனே, இப்படிதான்
1: உறவாடு
0: போய் அவரோட கொஞ்ச நேரம் உறவாடு. நேசிக்க முடியாது அவனை நேசிக்க தேவையான அன்பு உனக்குள்ள என்ன செய்யும்? ஊற்றெடுக்கும். நிறைவுகள்
1: அதனால
0: ஒரு குறுகிய மனோபாவம் எனக்குள்ள இல்லாமலே போயிருச்சு. எப்ப சிந்திச்சாலும் சிலர் விசாலமா பெருசா சிந்திக்கிறானா, அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவன் அப்படி சிந்திக்க வைக்கிறது. அவனுக்குள்ள பொங்குகிற ஊற்று அவனுடைய இருதயத்தை இந்த அளவு விசாலமாக்கிடுச்சு.
1: ஆமென்.
0: மனசு அப்படியே சுருங்குது. அப்படின்னாலே இப்ப நமக்கு என்ன அன்பு தேவை? அகாப்பே அன்பு தேவை. ஏன் ஊற்று இருந்தும் பொங்கல் அப்படின்னா, உறவாட வேண்டியவரோட என்ன செய்யல? எதிர்பார்ப்பு தான் இருக்க ஒழிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஊற்று பொங்காதனால தான் நம்மளால விசாலமா சிந்திக்க முடியல. இந்த ஊற்று பொங்காதனால தான் தீமையை நன்மையால வெல்ல அதுக்கான ஸ்லாக்கியம் பாக்கியம் கிருபை நமக்கு இருந்தும் அதை செய்ய நம்மளால முடியல.
1: ஹல்லேலூயா.
0: யாருக்குள்ள ஊற்று பொங்குதோ அவன் தான் பெருசா சிந்திக்கிறான், அவன் தான் அதிகமா புரிஞ்சுக்கிறான். ஒரு மனுஷன் பேசுறப்ப அதுல அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் காணப்படுதுன்னா அவன் மனசு பொங்கி இருக்குன்னு அர்த்தம். மனசுல அகாப்பே அன்பு பொங்கிருச்சுன்னா அதிகமா அவனுடைய பேச்சில் காணப்படுறது எல்லாமே என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்,
1: புரிதல்.
0: எதிர்பார்ப்பு அங்க இருக்காது,
1: புரிதல் தான் இருக்கும்.
0: விடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால முடியாது. பேசாம நம்ம அதை சகிச்சுட்டு புரிஞ்சுட்டு என்ன செய்ய வேண்டியதான்?
1: போக வேண்டிய,
0: போக வேண்டியதான்.
1: அல்லேலூயா.
0: இப்ப மனசு வந்து பொங்கி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான புரிதல் நமக்குள்ள அதிகமாவே ஆபரேட் ஆகும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: குயிக்கா புரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். புரிஞ்சுகிட்ட உடனே எது அடியாயிருது?
1: எது
0: எதிர்பார்ப்பு அடியாயிருது. எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னா கூட புரிஞ்சுக்கிற இருதை இருந்தா தொடர்ந்து நம்ம நேசிக்க முடியும். அதுக்குதான் அகாப்பே நமக்கு உதவி செய்யுது. நேசிக்க முடியாத தன்னுடைய சகோதரரை திரும்ப பார்த்தப்ப அப்படியே யோசேப்போட உள்ள கோபத்துல கொதிச்சிச்சா, அன்புல பொங்குச்சா?
1: அன்புல பொங்குச்சு. ஹல்லேலூயா.
0: அதுன பிளட் நான் பொங்குச்சு
1: இல்ல,
0: ஆண்டவரோட உறவாடி.
1: எஸ்,
0: ஆண்டவருடைய நோக்கம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதுக்காக இதெல்லாம் சம்பவிச்சுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால அவருடைய உள்ள என்ன
1: செஞ்சுச்சு.
0: அதனாலதான் அவரு பேசுறப்பே சொல்லுவார், நீங்க என்ன விற்று போட்டதை நினைச்சு நீ சஞ்சலப்படாதப்பா,
1: அது உனக்கு விசனமாவும் இருக்க வேணாப்பா,
0: எனக்குள்ள வசனம் இருக்குடா.
1: ஏப்பா நீ விசனப்படுற?
0: அதனால எனக்குள்ள வசனம் இருக்கிறதுனால உங்க மேல எனக்கு விசனம்
1: இல்ல. நீங்களும் விசனப்படாதீங்க,
0: படாத. உங்களுக்கு எல்லாம் ஜீவரட்சனை செய்யறதுக்காக தான் என்ன இப்படி அனுப்பி வச்சாரு. நீ விற்று போடலப்பா,
1: என்ன அனுப்பி வச்சப்பா?
0: I was not sold by you, I was sent by God.
1: Amen.
0: அவர் என்ன அனுப்பி வச்சாருப்பா?
1: Yes.
0: பூமியில உங்க வம்சம் ஒளியாம இருக்கிறதுக்கு தான்ப்பா என்னை அனுப்பிச்சு வச்சாரு.
1: Amen.
0: என்ன உயர்த்தினதே நம்ம குடும்பத்துக்காக தான்ப்பா.
1: Yes.
0: இது எல்லாமே என்னது?
1: Understanding.
0: இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதனால வருதுன்னா உள்ள ஊற்றெடுத்திருக்கிறது கிறிஸ்துவனுடைய நிறைவு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப யோசேப்பு தான் ஊற்றுங்கிறத நல்லா என்ன செஞ்சாரு, ஆசீர்வதிக்கப்பட்டதே அநேகரை ஆசீர்வதிக்க.
1: ஹல்லேலூயா.
0: ஆசீர்வதிக்கப்பட்டதே யாரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிந்து கொள்ள. ஆண்டவர் ஊற்ற நமக்கு தந்தவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பிறரிடமிருந்து எதிர்பார்க்க இல்ல, எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு.
1: எஸ்.
0: புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவைப்படுற நன்மையை செய்ய எங்க இருந்து ஆண்டவரே செய்ய வேண்டே உறவாடுறா, அவனுக்கு செய்ய தேவையான நன்மை உனக்குள்ள இருந்து ஊற்று எடுக்கும். எங்கிருந்து செய்வேன்னு கேட்காதரா. ஊற்று ஊற்று உறவாடுறப்ப உள்ள பொங்கி வர்றதுனால கொடுக்கறதுனால குறைஞ்சிருமா? எதுலையும் குறைபட போறது
1: இல்லை
0: இல்லை, ஆனா எல்லாமே நிறையுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப நாம புரிஞ்சுக்கிறப்ப நீ எனக்கு பதிலுக்கு பதில் செய்வேன் எதிர்பார்த்து இதை நான் உனக்கு செய்யல. ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய நிறைவுகள் எனக்குள்ள ஊற்றெடுத்திருக்கிறதுனால தான் இந்த நன்மையை நான் உனக்கு செய்யறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான காரியங்கள் இதெல்லாம் வந்துட்டு. பிலி அன்பு எதிர்பார்த்து நன்மை செய்யும், ஆனா அகாப்பே அன்பு எப்பா எனக்குள்ள ஒண்ணு பொங்கிட்டு இருக்கு, இப்ப நான் இறக்கலன்னா எனக்கு தாங்காது. சுரக்கிற காரியத்தை ரிலீஸ் பண்ணலன்னா வலிக்கும். வெளியில ரிலீஸ் ஆகலனாலும் நன்மை செய்யலாம். சோ எதையாக எதிர்பார்த்து நன்மை செய்கிற மனுஷனிடத்துல அன்பு இல்ல, ஆசை இருக்கு. ஆனா எதையுமே எதிர்பார்க்காம நன்மை செய்கிறவன் அகாப்பே அன்பு இருக்கு. அதனாலதான் இந்த சாதாரண மனுஷங்க தாங்கள் செய்கிற நன்மைக்கு மக்கள் பதில் நன்மைகள் செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புலதான் நன்மையை செய்யறான். இன்னைக்கு இதை செஞ்சோம்னா நாளைக்கு அவன் நமக்கும் செய்வான். இப்ப நான் எதுக்கு இதை செய்யறேன்னா இப்படி செஞ்சாதான் அவன் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான்,
1: இப்படி செய்வான்
0: செய்வான்.
1: ஹல்லேலூயா.
0: அதுக்கு பேரு தான் மொய். என்னது
1: மொய்?
0: மொய் எல்லாரும் அடுத்தவங்க மேல இருக்கிற அன்புல செய்யறோம். சொல்லுங்க.
2: ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம். அதனால அன்புலையா நம்ம மொய் செய்யறோம். அன்புல மொய் செஞ்சா எந்த பேர் எழுதாம ஒரு கவர்ல சும்மா கொடுத்துட்டு நேரா கொடுத்து வந்திருக்கோம், நோட்ல எழுதிடாதீங்க. அப்ப கிளீனா இன்சியல் போட்டு ஊர் போட்டு பேருக்கு முன்னாடி இன்சியல் ஒழுங்கா போடுறா, நம்ம பேர்ல எத்தனை பேர் இருக்கிறான், ஏன் தப்பா போயிடாம அப்படின்னு சொல்லி கரெக்டா அட்ரஸை போட்டு அச்சு பழை இல்லாம கிளீனா எழுதி ஏன் மொய் போடுறோம்னா ஒரு எதிர்பார்ப்பு தான். என்னது
3: 500 ரூபாய் போட்டு 600 ரூபாய் போடாம ஏன் போயிடுவாங்க?
2: ஆமா, இன்னைக்கு 500 போட்டு அவன் 1000 போடாமலாம் போயிருவான், 1000 போட்டு அவன் 2000 கொடுக்காமலாம் போயிருவான். எல்லாம் பிசினஸ் கணக்கு வழக்கு. அங்க வந்து ஃபுல்லா எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்க ஒழிய எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும்
3: இல்லை.
2: ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து ஏதாவது செய்யறவங்க காதுங்காத வச்ச மாதிரி ஏதாவது ஒரு தொகையை கையில கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு அண்டர் செஞ்சிருவாங்க வந்துடுறாங்க. ஏய், நான் எதையும் எதிர்பார்க்கல. ஐ ஜஸ்ட் லவ் யூ.
3: எஸ்,
2: ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. உன்னை நான் நேசிக்கிறதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதுக்காக உனக்கு இதை நான் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லி அவங்க செஞ்சதுக்கான எந்த தடையும் எங்கேயும் தெரியாத அளவுக்கு ரகசியமா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம போயிடுவாங்க.
3: ஹல்லேலூயா.
2: அப்ப சராசரி லெவல்ல நாம ஏன் இதை வந்து செய்யறோம் அப்படின்னா, திரும்ப நமக்கு செய்வாங்கன்ற எதிர்பார்ப்புல செய்யறமே ஒழிய அவங்க கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சு நம்ம செய்யல. ஆனா தேவனுடைய ஊற்று பொங்குற உள்ளத்துல இந்த மாதிரி எதிர்பார்ப்பு காணப்படுறதே, இன்னைக்கு நான் நன்மை செஞ்சா பதிலுக்கு பதில் நீ எனக்கு நன்மை செய்வேங்கிற எதிர்பார்ப்புல நான் செய்யல, நான் உன்னை புரிஞ்சுக்கிறதுனால உனக்கு நான் இந்த நன்மையை செய்கிறேன், எனக்குள்ள அவருடைய நிறைவு ஊற்றெடுக்கிறதுனால இதை உனக்கு செய்ய சொல்லி அவர் என்ன நெருக்கி ஏவுறதுனால நான்
3: செய்கிறேன்.
2: அவருடைய அன்பு இதை செய்ய சொல்லி என்னை நெருக்கி ஏவுதியா, அதனால இந்த நிறைவை நான் உனக்கு அள்ளி இறக்கிறேன், மற்றபடி நீ எனக்கு திரும்ப செய்வேங்கிற எதிர்பார்ப்புல இதை நான்
3: செய்யல
2: செய்யல.
3: ஹல்லேலூயா.
2: அதனாலதான் தனக்குள்ள சுரக்கிறத அள்ளி இறக்கிற ஒரு மனுஷன் எந்த கைமாறையும் எதிர்பார்க்கறதே
3: இல்லை.
2: அகாப்பே அன்போட ஸ்பெஷல். லூக்கா 6:34, 35, 36 ஆண்டவர் எவ்வளவு அருமையா இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். லூக்கா 6:34
3: திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
2: உங்களுக்கு பலன் என்ன?
3: திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள்,
2: கைமாறுகிறதாமல் கடன் கொடுங்கள்,
3: அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும்.
2: உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
3: அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
2: ஆகையால்
3: உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள்.
2: யாருக்கு என்ன செய்ய சொல்றாரு? கைமாறுகிறதாம ஏதாவது செய்ய.
3: எஸ்,
2: 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் வட்டி வாங்காத.
3: எஸ்,
2: 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் வட்டி வாங்காத. கொடுத்ததை விட நான் வாங்கினது அதிகமா இருக்கு.
3: எஸ்,
2: கொடுக்கறது எது கொடுக்கறா?
3: அதிகம் வாங்குறது,
2: அதிகம் வாங்குறது கொடுக்கறா. மொய் போடுறது எதுக்கு போடுறோம்? அதிகமா வாங்குறது தான் மொய் போடுறோம். இப்ப இங்க எல்லாம் எங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஃபுல்லா பயாலஜிக்கல் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் தியாலஜி வர்றப்ப அது அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறுது? அகாப்பை அனுபவிக்கிறது புரிதலா மாறுகிறது? திரும்ப செய்வாங்கன்னு இல்லப்பா, எனக்குள்ள இருக்கிற நிறைவை உனக்கு வாரி இறைச்சிட்டு உன் ஆசீர்வச்சிட்டு போக வந்திருக்கிறேன் சாமி. நல்லா இருக்கு சாமி.
3: ஹல்லேலூயா.
2: இதை யாரால செய்ய முடியும் தெரியுமா? நான் ஒரு ஊற்று அப்படிங்கிற பார்வை வந்தா தான் இந்த செயலை என்னால செய்ய முடியும். கொடுத்துட்டா நான் குறைஞ்சிருவனே அப்படிங்கிற அந்த எண்ணம் ஊற்றுக்கு வருவதே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனுக்கு வருகிற ஒரு ஒரு அற்புதமான வெளிச்சம் என்னன்னா, இதை கொடுக்கறதுனால நான் குறைய போறது இல்லை, இப்ப இதை நான் வாரி இறைக்கிறதுனால நான் இன்னும் நிரம்பி வழிய போறேன்.
1: ஹல்லேலூயா.
2: ஊற்று, நான் ஊற்று, நான் தேவனோடு உறவாடுகிற பொழுதெல்லாம் அவருடைய நிறைவு எனக்குள்ள சுரக்குது அப்படிங்கிற அந்த அகாப்பை அன்பு அந்த மண்டலத்தில் தான் இந்த மாதிரி கைமாறு கருதாமல் மற்றவங்களை பிளஸ் பண்ணிட்டு போக முடியும்.
1: எஸ், ஹல்லேலூயா.
2: ஆண்டவர் பிளஸ் பண்ணு அப்படிங்கிறார். ஒரு முறை அண்ணன், அருமையான ஜெய்சல் அண்ணன் கிருபாக்கா ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க. எத்தனை வருஷம் இருக்கும் நம்ம? தங்கச்சி மடத்துல எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு அந்த பகுதியில கத்தர் இந்த மாதிரி உங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. அன்னைக்கு நாங்க பட்ட பிரயாசங்களுக்கான பலனை இப்ப நான் நேர்ல வந்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன். நானும் அக்கா வர்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க?
1: ஒவ்வொரு ரூமா வந்து ஆசீர்வதி,
2: ஒவ்வொரு ரூமா ஆசீர்வதி.
1: ஆண்டவரே, இவங்களை எல்லா தேவைகளையும் சந்திங்க, இவங்க வீடெல்லாம் கட்டப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னு எங்களுக்கு காணிக்கையும் கையில கொடுத்து, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஊழியக்கார இருக்காங்களோ அவங்களை எல்லாம் ஜஸ்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்க சொல்றாருன்னு அந்த பயணத்தை
2: மேற்கொண்டாங்க. கையில காசை வச்சுக்கிட்டு அப்படியே ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். ஊழியருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுன்னு சொன்னாராம். அதனால வந்ததே, ஒவ்வொரு வீட்டுக்கு வந்ததே, ஜஸ்ட் ஐ எம் ஹியர் டு bless your ministry and your family.
1: Yes.
2: ஆசீர்வச்சிட்டு
1: போயிட்டே
2: இருந்தாங்க.
1: ரூபாவுடைய வயிற்றுலயும் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, எல்லாம் துக்கமும் சந்தோஷமும். அவங்க எப்படியெல்லாம் மனசார சொல்லி ஆசீர்வச்சாங்களோ அதெல்லாம் கத்தர்
2: அப்படி
1: ஆயிடுச்சு.
2: சரி, நிறைஞ்ச மனசோட போய் ரெண்டு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. அப்படியே ஆயிடும். நீங்க சொல்ற வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாம அப்படியே நிறைவேறணும்னா, உள்ள ஊற்றெடுக்கிற அந்த நிறைவிலிருந்து நமக்குள்ள பொங்குற அந்த வேர்ட்ஸை சொல்லி நீங்க ஆசீர்வச்சு பாருங்க. அது என் வார்த்தை இல்லை, எனக்கெல்லாம் அப்படி பேச என்ன செய்யாது,
1: தெரியாது.
2: என் வாயில வந்த அவரோட வார்த்தை,
1: ஆமென்,
2: ஊற்றில் இருந்து வந்த வார்த்தை ஒண்ணு கூட தரையில விழாதுங்க,
1: ஆமென்.
2: ஊற்றில் இருந்து வர்ற வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கு தான் வருது. ஆண்டவரே, எல்லாரையும் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற அந்த அகாப்பைய அன்பு எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற உங்களுடைய நிறைவுகளை நான் பார்க்கிற எல்லாருக்கும் வாரி இறைச்சி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற உங்களுடைய கிருபையின் பாத்திரமா நான் வாழ, எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாழ்க்கை நீ எவ்வளவுதான் ஆசீர்வதிச்சாலும் நீ வற்றி போகவே
1: மாட்டேன்,
2: வறண்டு போகவே மாட்டேன். வாரி இறைக்கிறவனுக்கு வறட்சிங்கிறதே
1: இல்லை.
2: வாரி இறைக்கிறவனுக்கு
1: வறட்சி என்பதே இல்லை.
2: எவ்வளவு பெரிய உன்னதமான மேன்மையான மகிமையான ஸ்தானத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர், இந்த அன்புல நான் மூழ்கி இருக்கேன், இந்த அன்புல நான் நிரம்பி நிரம்பி வழி எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் நாம பேச வேண்டியிருக்கு. ஊற்று குறிச்சு பேசுறப்ப ஊற்று
1: போக்கு
2: சிறந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில புதுசா ஆண்டவர் சில காரியங்களை பேசினாரு. ஆனா ஆண்டவரே, பழைய முடிச்சுட்டு வர்றேன் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு, நேற்று நான் விட்ட இடத்துல இருந்து நான் உங்களுக்கு நான் தொடர்ந்துருக்கிறேன். இன்னும் அதில் தொடர வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
2: அதனால ஊற்று ஏராளமா தாராளமா சுரக்கிறதுக்காக அவருக்கு
1: ஸ்தோத்திரம்,
2: ஸ்தோத்திரம். அருமையா பாருங்க, அவன் என்ன நினைச்சிட்டு வந்தாங்கிறது இல்லை,
1: அவர்
2: நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு இப்ப நான்
1: சொல்றேன்.
2: நம்ம சொல்லணும் பாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த அந்த வெளிச்சம் இது இங்கே புதுசாக இன்னைக்கு அடிச்சிச்சு பாருங்க பீடத்தில். அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஒரு பக்கம் கொட்டு, இன்னொரு பக்கம் வேட்டு
2: வேட்டு. உச்சி உச்சி இவர் நுகருகிறார், அவன் அன்பை நுகருகிறான். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே இந்த பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
2: ஸோ நாளைக்கும் நாம இன்னைக்கு வியாழன் என்ன, நாளைக்கு நாம கன்னி பண்ணுவோம், ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்போம். எதுலேயும் குறைஞ்சி போக இந்த தேவன் என்ன செய்ய மாட்டார், விட முடியாது. எப்பெல்லாம் ஒரு சோர்வு வருதோ அப்போல்லாம் ஒரு நினைவு, நான் ஒரு ஊற்று ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே. எனக்கு ஒரு நாளும் குறைவுங்கிறது இல்ல ஆண்டவர். என்ன நீங்க தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறதுனால எனக்குள்ள எல்லாமே பொங்குது ஆண்டவர். இந்த மாதிரி நாம அவர் மேல நம்பிக்கை வச்சு ஓடுறப்ப இந்த தெய்வம் என்ன சொல்லு? ஹலே.

தகப்பனே, நாங்கள் ஏன்பா கலங்கணும்? எங்க குறைவு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய உம்முடைய நிறைவுகள் எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஊற்றெடுக்கிற அந்த இடத்துல எங்களை நீங்க வச்சிருக்கிறதுனால ஒரு நன்மையும் குறைபடுவது இல்லைப்பா. நாங்க ஊற்றுனா நிச்சயமா எங்களை சுத்தி ஒரு தோட்டம் இருக்காண்டவரே, எங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பச்சையா இருக்கும்ப்பா. அந்த மாதிரி ஆண்டவரே பிறரை வளமாக்குகிற ஒரு ஊற்று எங்க உள்ளத்துல நீங்க வச்சு எங்களை ஆசீர்வச்சிருக்கிறதற்காக நன்றி. ஏதாவது செஞ்சு உங்க அன்பை சம்பாதிக்க எங்களால முடியாது ஆண்டவரே. உங்க அன்பை எங்களுக்குள்ள நாங்க ஊற்றெடுக்கிறதுனாலதான், உங்க அன்பு எங்களுக்குள்ள ஊற்றெடுக்கிறதுனாலதான் எங்களால ஏதாவது செய்யவே முடியுது ஆண்டவரே. எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா குற்றப்பழி உணர்ச்சிகளை வேரோடு பிடுங்கி போடுகிற இந்த இந்த இந்த பார்வைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்குள்ளிருந்து நாங்கள் பார்க்குறப்ப எல்லாமே மாறுதுன்னு சொல்றீங்களே, அதுக்காக நன்றி. நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்றதுக்காக எங்களுக்கு நீங்கள் உடுத்தி வச்ச அலங்காரங்களுக்காக நன்றி ஆண்டவர். கோபம், கோபத்தில் கொதிக்க வேண்டிய உள்ளத்தில் புரிதல் நிமித்தம் அன்பு பொங்கு கிருபு செய்கிறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கைமாறு கருதாம ஆண்டவரே, நாங்கள் மற்றவங்களை புரிஞ்சு நேசிக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை குறித்து எங்களோட நீங்கள் பேசுகிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இதனால உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் துவங்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. வெறும் தொட்டியை எழுப்பணும், இந்த டிவோஷனில் எங்கள் தொட்டியை உம்முடைய சமூகத்தால், உம்முடைய வசனங்கிற தண்ணீரால் ஆண்டவரே இப்போ நிரப்பி எங்களை இந்த நாளில் துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த நல்ல துவக்கத்துக்காக உமக்கு நன்றி. இந்த நாள் முழுதும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம்பெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட், காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
2: யாவரும் இதை காண்பார்கள் என்று ஏசாயா 45 வாசிக்கிறோம். ஆம், இதுதான் இந்நாட்களில் என் உள்ளத்தின் ஏக்கமும் எதிர்பார்ப்புமாயிருக்கிறது. மகிமை வெளியரங்கமாகும் போது என்ன மாற்றம் உண்டாகும் என்று ஏசாயா 60 வர்ணிக்கிறார். தேசங்கள் பெருங்கூட்டமாய் கர்த்தரை தேடும், ராஜாக்கள் அதிகாரிகள் ஆர்வமாய் சபைக்கு வருவார்கள், கடற்கரையின் திரள் கூட்டம் கர்த்தர் வசமாய் திரும்பும், கத்தோலிக்க திருச்சபையில மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும், அரபு தேசம் எங்கிலும் அபிஷேக மழை இறங்கும். இது நடக்கும் நிச்சயமாய். சபைகள் ஒருமனப்பட்டு துதிக்கட்டும், பாரதம் மீட்படையும், துதியால் நிரம்பும். எங்கும் எழுப்புதல். இந்தியா கிறிஸ்டியா.

கடந்த சில வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதல்ல அவர் நல்லவர் என்பதற்கு தடையாக இருக்கிற என்பதை விசுவாசிப்பதற்கு தடையாக இருக்கிற பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் போதித்து வருகிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும். நீங்கினால்தான் விசுவாசம் உள்ளத்திலே தழைக்கும். சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் தழைக்காது. சந்தேகங்களை நீக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து சில காரியங்களை காண்பித்து வருகிறோம். முதலாவது தேவனுடைய சிட்சையை குறித்து பேசினோம். ஏனென்றால் அநேகர் நினைக்கிறார்கள் தேவனுடைய சிட்சை என்பது தேவன் நோய்களையும் பலவிதமான சரீரத்திலே பலவிதமான வியாதிகளையும் கொடுத்து அப்படித்தான் சிட்சிக்கிறார் என்று அநேகர் போதித்து வருகிறபடினாலே கத்தரி குறித்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பக்கம் பக்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆதங்கமும் இருந்து வருகிறது. இவர் என்ன இப்படி பண்றாரு, அவர்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா நோயை கொடுத்துருவார், வியாதியை கொடுத்துருவார். அப்புறம் எப்படி ஜனங்க கத்தருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவரை நேசித்து அவரை ஆராதிக்கிறது கஷ்டம். அவர் தான் வியாதியை தர்றார், அவர் தான் நோயை உண்டாக்குறார், அவர் தான் நமக்கு இதெல்லாம் பண்றாருன்னு நினைச்சா, எவ்வளவுதான் அவர்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும் கத்தரை சேவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கத்தர் இப்படி செய்கிறார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கத்தரை அவர்கள் சரியான விதத்தில் நேசிக்கவோ ஆராதிக்கவோ தங்களை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளவோ முடியாது. ஆகவே கத்தருடைய சிக்ஷையை குறித்து பார்த்தோம். அந்த சிக்ஷை என்கிற வார்த்தையே போதனை என்றுதான் வேளையிடத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சிக்ஷை என்றாலே போதனையின் மூலமாக தான் சிக்ஷிக்கிறார் என்பதை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கினேன். அதன் பிறகு யோபுவை பார்த்தோம். யோபு நல்ல மனிதன், ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த மனிதன், நல்ல மனிதன். அவன் எப்பேற்பட்ட பாடுகளை பட்டான், இதெல்லாம் தேவன் தானே இவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார் என்று அநேகர் கேட்டு இப்படி யோபுவை போல கர்த்தர் வாதிக்கிறார் அநேகர் என்று நினைக்கிறார்கள். நான் அதையும் காண்பித்தேன், கர்த்தர் யோபை வாதிக்கல, பிசாசானவன் அவனை வாதித்தான், ஆனால் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கி அவனுக்கு இருந்ததை காட்டிலும் ரெண்டு மடங்கு அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னதெல்லாம் அவன் பிற்பாடு அவைகளை எல்லாம் தவறு என்று சொல்லி ஒத்துக்கொண்டு தன்னுடைய வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொன்னான் என்று பார்த்தோம். இதன் தொடர்பாக தெய்வீக சுகத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக. இப்படி தெய்வீக சுகத்தை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம். அது என்னவென்றால் கர்த்தர் சிலர் வியாதியாய் இருப்பதை அவர் வியாதியாய் இருப்பது அவருடைய சித்தம், வியாதி கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது சிலருக்கு, சிலருக்கு அது நல்லது, அது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இன்னும் கேட்டால் கர்த்தரே வியாதியை கொடுக்கிறார், ஏனென்றால் அது அவருடைய சித்தமாயிருக்கிறது நினைக்கிறார்கள். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு முதற்கொண்டு துவங்கி நாம் கடந்த ரெண்டு வாரங்களாக பார்த்து வருகிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று முதல் முதலாக இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்து தேசத்தை விட்டு விடுதலையாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த புறம் வந்த பிறகு அவளுக்கு முதல் முதலாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வாக்குத்தத்தம் தான் முதல் வாக்குத்தத்தம். யெகோவா ராஃபா, நான் வந்து குணமாக்குகிற தேவன், உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர்.

என்று சொல்லி முதல் முதலாக வாக்கு தருகிறார். அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். அவள் மத்தியில பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சங்கீதக்காரன் அதை குறித்து வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேலர் குறித்து சாட்சியிடுகிறார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நாம் வந்தால் தேவனை குறித்த ஒரு இன்னும் பூர்ணமான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர்களது நிருபத்தை திருப்புவோம். போன வாரத்தில் நாம் விட்ட இடத்திலிருந்து நாம் தொடருவோம். எபிரேயர்களது நிருபம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அதாவது அந்த காலத்திலே தேவன், அதாவது அந்த காலத்திலே பல வகையாக பல கால அளவுகளிலே பல வகைகளிலே தீர்க்க தரிசி நம்முடைய முற்பிதாக்களுக்கு தம்மை குறித்து விளங்க பண்ணின தேவன், அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த கடைசி நாட்களில் இரண்டாவது வசனம், தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தம்மை குறித்து விளங்க பண்ணுவதற்கு பழைய காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பல கால அளவுகளிலே பல வகையாக தன்னை வெளிப்படுத்தினார். அதே தேவன் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். இந்த ரெண்டு வெளிப்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டிற்கும், இப்பொழுது தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாய் தன்னை குறித்து அவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டிற்கும் வித்தியாசம் என்ன பார்ப்போம். இவரை, அதாவது தன்னுடைய குமாரனை, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர், அதாவது இயேசு, அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அதாவது ஏன் இவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம், அல்லது எல்லா வெளிப்பாட்டை காட்டிலும் இயேசுவின் மூலமாக நாம் தேவனை காண்கிறோமோ அந்த வெளிப்பாடு மிகவும் முக்கியமானது என்று நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பிரசங்கியார் அல்ல, கர்த்தரை குறித்து நமக்கு சொல்லுகிறவர் அல்ல. சொன்னார் உண்மைதான், வெறும் கர்த்தரை குறித்து நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போக வந்தவர் அல்ல. இவர் தேவகுமாரன். இவர் யார்? இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமிக்கப்பட்டவர், உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவர். இவர் சர்வ வல்லமுள்ள தேவனே. இவர் யார்? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபம் என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவராயிருக்கிறாரோ அதை அப்படியே வார்த்து வைத்திருக்கிறது இயேசுவிலே. அந்த தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான். ஏனென்றால் அவருடைய தன்மையின் சொரூபம் இவர். தேவன் என்னவாயிருக்கிறாரோ அந்த தன்மையை பூரணமாய் வெளிப்படுத்துகிறவராய் இவர் இருந்தார். தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய எல்லாவற்றின் மூலமாக தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு இவர் எடுத்து காட்டினார். சென்ற வாரத்திலே பல வசனங்களை நான் வாசித்தேன் சுவிசேஷங்களில் இருந்து. எப்படி அவர் சுகமாக்கினார், எப்படி அவர் அன்பு கூர்ந்தார், மனதுருகிறார், தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். சிலர் சொல்றாங்க, அவர் வந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை நிரூபிப்பதற்காக, தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, தேவகுமாரன் என்பதை காண்பிப்பதற்காக, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக சுகமாக்கினார் என்று. உண்மைதான், ஆனால் அது முழு உண்மை அல்ல. வெறும் அதுக்குதான் சுகமாக்கினார் என்று சொன்னா ஒரு நாலு பேரை சுகமாக்கி இருந்தா போதும், ஒரு குருடு, ஒரு செவிடு, ஒரு மூடம், ஒரு ஒரு செத்து போனால உயிரோடு எழுப்பி, இப்படி ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாலு பேரை சுகமாக்கி இருந்தா போதும், இவர் யார் என்பது விளங்கி இருக்கும். இத்தனை பேர் சுகமாக்கி இருக்கார் பாருங்க, இவருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஒரு ஆளை மருத்துவர்ல இருந்து எழுப்பினா போதும், உலகத்துக்கே விளங்கிடும். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரும் மேல கைகளை வைத்தார், எல்லாரும் வந்து அவரை தொடும்படிய இடம் கொடுத்தார். எல்லாரும் சுகமாக வேண்டும் என்பது சித்தமாயிருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக ஒன்னு ஒரு காரியம் திட்டவட்டமாக விளங்குகிறது. இவர் தன்னுடைய தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, எல்லாரும் மீது கடைசி இருக்கிற கடைசி ஆள் மேல கூட அன்பு இருந்தபடினாலே, அவனும் சொஸ்தமாக வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் எண்ணினபடினாலே, தெய்வீக உள்ளத்தை கொண்டிருந்தவராயிருந்தபடினாலே, தெய்வீக அன்பினால் நிறைந்தவராயிருந்தபடினாலே,
அங்கே எல்லாரும் தொட்டுக்கிறேன் கேட்டப்ப எல்லாம் தொட்டுக்கங்கிறாரு, எல்லாரும் மேல கை வைங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் மேலே கை வைக்கிறார். ஏனென்றால் தெய்வீக அன்பு பிரவாகித்து வருகிறது அவரிடத்திலிருந்து. தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தேவன் இறங்குகிறவர், ஒவ்வொரு மனுஷனை நேசிக்கிறவர், எல்லாரையும் சொஸ்தமாக்க விரும்புகிறவர், எல்லாரையும் அன்பு கூறுகிறவர். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி குலம் கோத்திரம் எங்கிருந்து வந்தாம், இன்னும் கேட்டா பாவியா அல்லது தேவனுடைய பிள்ளையான் கூட பாக்கல. அவர் எல்லாரும் தொட்டுக்க போ சுகமாய்க்க, எல்லாரும் வா கை வைக்கிற, கை வச்சா சுகமாக நம்பறியா, நான் கை வைக்கிறவா, தொட்டா சுகமான்னு நினைக்கிற தொட்டுக்கோ. யாரும் பார்க்கல, மனு குலத்துல யாரா இருந்தாலும் சரி, வந்து அவர்கள் தொட்டு அவர்கள் சொஸ்தம் ஆகட்டும் என்று விரும்பினவர் என்பதை நான் மறுபடியும் சென்ற வாரத்திலே நான் வாசித்து காண்பித்தேன். உலக வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை நமக்கு நன்றாக எடுத்து காண்பித்து விட்டார். எங்க போனாலும் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். முதல் ஆள் இருந்து கடைசி ஆறு வரைக்கும் அவரிடத்தில் வந்தவர்கள் யாரும் அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை, சொஸ்தமாக்கிறார். சரி, அவர் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு பிதாவினிடத்திற்கு சென்றார். செல்லும் போது சொன்னார், நான் பிதாவினத்தில் செல்வது அவசியம், இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ கோ அவே, நான் போவது அவசியம். இவர் போவதனால் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இவர் போவதனால் சுகமாக்குறதெல்லாம் நின்று போச்சா, தெய்வீக சுகம் அதுக்கப்புறம் கிடையாதா, இருந்தாரு சுகமாக்குறார் 3.5 வருஷம், இதோ போயிட்டாரு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா, கிடையாது. ஏன் அவசியம் என்று சொன்னால், போயிறான் பரிசு தாவியாய் அனுப்புவேன், அந்த பரிசு தாவியானவர் வந்து இறங்கும் போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள், அப்பொழுது உங்கள் மூலமாய் பல கிரியைகள் நடக்கும் என்று அப்படித்தான் அவர் சொன்னார். அவர் போறது வந்து இதோட முடிஞ்சது, என்னுடைய ஊழியம் சுகமாக்குறதெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமே யாருக்கு சுகம்லாம் கிடைக்காது, அந்த ஏஜ் முடிஞ்சது, அந்த காலம் முடிந்து விட்டது என்று சொல்லிட்டு போகல. சுகமாக்கும் காலம் முடியவில்லை. ஏனென்றால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் என்று சொன்னவர், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னவர், எந்த கால கட்டத்துக்குள்ளும் அடங்காதவர் அவர், எல்லா காலத்தையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் யாவற்றையும் தனக்குள்ளாக அடக்கி இருக்கிற நித்தியத்தின் தேவன் அவர். ஆகவே தெய்வீக சுகம் என்பது இன்றைக்கும் முடியல, என்றைக்கும் முடியாது, என்றென்றைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, அதைத்தான் சொல்றார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 திருப்போம், 12-13 வசனங்களிலே. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இயேசு காண்பித்தார்கள், தேவன் நல்லதை காண்பித்தார் சுகமாக மூலமாக, அவர் போன பிறகும் அது உண்மை, அதையே தொடர்ந்து காமிக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 12-13 வசனம் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் போகிறபடியால் என்ன நான் செய்கைகளை தானும் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை பிதா நாம் நீங்கள் என் நாமத்தினாலே ஏற்போ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கவனிங்க, இந்த 3 வசனங்களை அவர் அருமையாய் சொல்லி இருக்கிறார். என்ன, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினத்தில் போகிறபடியால், இதோடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, நான் பிதாவினத்தில் போகிறபடியால் இந்த சுகமாக்கும் ஊழியம், என்னுடைய அன்பின் ஊழியம், என்னிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சுகமாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மாறவே இல்லை. நான் பிதாவினத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் பிதாவினத்தில் போகிறபடியால் முடியல, இதோட நான் பிதாவினத்தில் போகிறபடியில்லான என்ன போல பல இயேசுக்கள் உண்டாக போகிறார்கள் உலகத்திலே நடந்து. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறபடியால் என்ன போலவே நடந்து, என்னுடைய கரங்களாக அவர்கள் இருந்து, என்னுடைய கரத்தை நீட்டுவது போல அவர்கள் கரங்களை நீட்டி அவர்கள் சொஸ்தமாக்குவார்கள் என்று, இந்த கிரியைகளையும் செய்வார்கள், இதற்கு மேலாகவும் செய்வார்கள் என்று அப்படியாய் சொன்னார். அவர் சொன்னபடியே அப்படியே நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு பரமேறின பிறகு நடந்த காரியங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:2 முதலாம் வசனத்திலிருந்து, ஜெப வேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்டு தேவாலய வாசலண்டில வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவன் எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் இன்னும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி
வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரலும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தில் அலங்கார வாசல் அண்டையில பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசு சுகமாக்கும் ஊழியத்தை நிறுத்தியில்ல. இயேசு இப்பொழுது தெருக்களில் நடக்கிறார். இயேசு இப்பொழுது தேவாலயத்து வாசல்ல சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது வீடுகளில் சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது எங்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் மூலமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள் கடந்து சென்று தேவனுடைய கரங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கரங்களை நீட்டுகிறார்கள், கட்டளை இடுகிறார்கள், சொஸ்தமாகிறார்கள் ஜனங்கள். அதுதான் வாசிக்கிறோம் 5 அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். 15-16 வசனங்கள் 5 அதிகாரத்திலே பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்நாளில் எல்லாரையும் குணமாக்கின இயேசு தான் பரலோகத்துக்கு சென்ற பிறகு கொஞ்சமும் அந்த ஊழியத்திலிருந்து குறைந்து விடவில்லை. அதை கொஞ்சம் கூட குறைத்துக் கொள்ளவில்லை. அவர் இருந்தப்ப எல்லாரும் எப்படி சுஸ்தமாக்கினாரோ அது போல அவர் போன பிறகும் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக அவர் எல்லாரையும் சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து சுகத்தை பெறுகிறார்கள். இயேசுவின் அன்பு மாறவே இல்லை, மன உருக்கம் மாறவில்லை, அவருடைய ஊழியம் மாறவில்லை, ஒன்றுமே மாறவில்லை. இன்றைக்கு இயேசு பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். மாறிவிட்டாரா? ஊழியத்தை நிறுத்தி விட்டாரா? சுகமாக்குகிறது நிறுத்தி விட்டாரா? நேர் சொல்லுகிறார்களாமா நிறுத்தி விட்டார்? இப்பெல்லாம் அப்படி செய்யறதில்லை, கிடையாது. அவர் தம்முடைய வல்லமையை மட்டும் வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே அதை செய்திருந்தால் இன்றைக்கு அது நின்று போயிருக்கும். இல்லை, தம்முடைய அன்பினால் அதை செய்தார், மன உருக்கத்தினால் அதை செய்தார். ஆகவே அந்த ஊழியம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவின் இரக்கமும் அன்பும் வியாதிப்பட்டவர்கள் மீதும் நோய்களில் அவதிப்படுகிறவர்கள் மீதும் இயேசுவுக்கு இருக்கிற அன்பும் மன உருக்கமும் இரக்கமும் பிதாவினிடத்திலே அவர் பரமேறி சென்ற பிறகு கொஞ்சம் கூட குறையவில்லை, அது மாறவில்லை என்பதை இன்றைக்கு பல ஆதாரங்கள் மூலமாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நான் இன்றைக்கும் அவர் அன்பாயிருக்கிறார், இன்றைக்கும் அவர் சுகமாக்குகிறார், இன்றைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். எந்த இயேசுவை நாம் சுவிசேஷங்களில் காண்கிறோமோ அதே இயேசுவாக தான் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை, எதற்கு நான் விசுவாசிக்கிறேன் என்பதை, அதை குறித்து பல காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதா நான் அதை ஏன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இயேசு பழைய ஏற்பாட்டிலே 7 மீட்பின் நாமங்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. 7 மீட்பின் நாமங்கள், அதாவது பழைய ஏற்பாடு விட மீட்பின் புஸ்தகம் தான். இயேசுவின் மூலமாக உண்டாகிற மீட்பை அங்கே சித்தரித்து காண்பிக்கிறார்கள் பல விதத்திலே. அங்கே பல நாமங்கள் கொடுக்கப்படுகிறது, அவைகளை மீட்பின் நாமங்கள் என்று அழைக்கிறோம். அதாவது ஜெகோவா என்று வருகிற நாமங்கள் எல்லாம் மீட்பின் நாமங்கள், இயேசுவை குறிக்கிற நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெயர் ஜெகோவா ஷம்மா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஜெகோவா ஷலோம் என்கிறது இன்னொரு மீட்பின் நாமம், அது தேவன் கர்த்தர், நம்முடைய சமாதானமாயிருக்கிறார், சமாதானத்தின் கர்த்தர் என்று அதற்கு பொருள். ஜெகோவா ரோ என்று இன்னொரு பெயர் உண்டு, மீட்பின் பெயர், அதற்கு கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார் என்ற அர்த்தம். யெகோவா ஈரே என்று பெயருண்டு, அதற்கு கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்ற அர்த்தம் உண்டு. யெகோவா நிசி என்கிற இன்னொரு மீட்பின் நாமம், அதற்கு கர்த்தர் நம்முடைய ஜெய கொடியாயிருக்கிறார் என்ற அர்த்தம். இன்னொன்று யெகோவா சிட்கென்யூ என்கிற நாமம் ஒன்று உண்டு, அதுவும் மீட்பின் நாமம். அதற்கு யெகோவா என்னுடைய நீதியாயிருக்கிறார், மீட்பில என்னென்ன நடக்க போகிறதோ அவர் நீதியை தரப்போகிறார், நம்முடைய நீதியாக அவர் இருக்கிறார் மீட்பிலே, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் இங்க அப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யெகோவா சிட்கென்யூ, கர்த்தர் என்னுடைய நீதியாய் இருக்கிறார், அவர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னுடைய ஜெய கொடியாயிருக்கிறார், அவர் சமாதானத்தின் கர்த்தராயிருக்கிறார்.
என்று சொல்லி இப்படி பலவிதமாய் மீட்பின் நாமங்கள் மூலமாக மீட்பில என்ன நடக்கப் போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே சித்தரிக்கப்பட்டது. அதிலே ஒரு நாமம், இன்னொரு நாமம் என்னவென்றால், ஆறு சொல்லியிருக்கிறேன், ஏழாவது இன்னொரு நாமம் என்னவென்றால், அதுதான் முதல் முதலாக கொடுக்கப்பட்ட நாமம். அது என்னவென்றால் யெகோவா ராஃபா. யாத்திராவும் 15:26 போன வாரம் வாசித்தேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னால் யெகோவா ராஃபா, நான் யெகோவா ராஃபா எனும் தேவன், குணமாக்குகிற தேவன், பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் சுகமாக்குகிறாரா இல்லையா என்பது குறித்து பெருத்த சந்தேகங்களோடு இருக்கிறவர்கள், தேவன் நமக்கு நீதியா இருக்கிறார் என்கிற அந்த மீட்பின் நாமத்தை இன்றைக்கும் அது செல்லும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் நமக்கு ஜெயக்கொடியாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாயிருக்கிறார், மீட்பின் மூலமாக நமக்கு ஜெயத்தை கொடுத்தவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்று கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் அநேகர். அவர் யெகோவா ஈரே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் யெகோவா ரா, நம்முடைய மெய்ப்பராயிருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மீட்பின் நாமம் இன்றைக்கும் பொருந்தும், செல்லும் என்று சொல்லுகிறார்கள். யெகோவா ஷலோம் என்கிற நாமம், அவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய சமாதான கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யெகோவா ஷமா, நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆறு நாமத்தையும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, மீட்பின் நாமங்கள் அவைகள், மீட்பிலே கர்த்தர் நமக்கு இவைகளாக இருக்கிறார். இயேசு மீட்பிலே நமக்கு என்னவா இருக்கிறார் என்பதை இந்த நாமங்கள் அறிவிக்கிறது. மெய்யாகவே இந்த ஆறு நாமங்களும் இன்றைக்கு இயேசு நமக்கு என்னவா இருக்கிறார் அறிவிக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் ஏன் ஏழாவது நாமத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள கூடாது, யெகோவா ராஃபா எனும் நாமத்தை? இந்த ஆறு நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏன் யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை மட்டும் இல்ல, அது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அவர் வியாதியை தான் கொடுக்கிறார் ஒழிய இன்னைக்கு சோமாக்குறது இல்ல. இன்னைக்கு சில நேரத்தில் வியாதியா இருப்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறார்கள்? நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இந்த ஆறு நாமங்களும் இன்றைக்கு மெய்யாகவே இயேசு மீட்பின் மூலமாய் நமக்கு என்னவாயிருக்கிறார் என்பதை சித்தரிக்குமானால், ஏழாவது நாமம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறதே, அதுவும் மெய்யாகவே இன்றைக்கு இயேசுவின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிற மீட்பும், அந்த மீட்பின் மூலமாய் உண்டாயிருக்கிற சரீர சுகத்தையும் அது சித்தரிக்கிறது. யெகோவா ஷலோமா இருக்கிற தேவன், யெகோவா ஷம்மாவா இருக்கிற தேவன், எனக்கு யெகோவா ரோவா இருக்கிற தேவன், என் மெய்ப்பராய் இருக்கிற தேவன், எனக்கு எல்லாவற்றின் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன், எனக்கு ஜெய கொடியா இருக்கிற தேவன், என்னுடைய நீதியாய் கல்வாரி சிலுவையிலே எனக்கு நீதியை கொடுத்த தேவன், அதே தேவன் என்னை குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. மற்றதெல்லாம் உண்மையா இருக்குமானால் இதுவும் உண்மை. இது முதலாவது காரணம், அவருடைய நாமம் மாறவே இல்லை. அவர் என்றைக்குமே யெகோவா ராஃபா. I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாக கர்த்தர். நேற்றும் இன்றும் என்றைக்கும் அவர் பரிகாரியா இருக்கிறார். அது என்றைக்கு நிற்கிறது இல்ல, மாறுறது இல்ல. அன்றைக்கு இருந்தார், என்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருப்பார் என்பதுதான் அந்த ஐஎம் என்கிற வார்த்தையின் அர்த்தம். இரண்டாவது காரணம் நாம் ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதற்கு இரண்டாவது காரணம், இப்பொழுது நான் வாசித்தேன் அல்வா, யோவான் 14:12-13 வசனங்கள், என்னை விசுவாசிக்கிறோம் நான் செய்த கிரியைகளை செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னாரே. இப்படி அவர் தாம் தொடர்ந்து சுகமாக்கி தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் பிதாவினத்தில் செல்லுகிறேன், நான் செல்றதுனால இதெல்லாம் நிக்க போறதில்லை. இன்னும் கேட்டால் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியையும் அதுக்கு மேலான கிரியினை செய்வார்கள் என்று சொல்லி இப்படி வாக்கு தத்தம் பண்ணிவிட்டு போனார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்தோம், தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம் அந்த சுகமாக்கும் கிரியைகள் அப்போஸ்தலர் மூலமாய் நடந்தது. என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள், நான் செய்த கிரியைகளை செய்வார்கள் என்கிற வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது காரணம், முதலாவது காரணம் யெகோவா ராஃபா என்கிற நாமம் மாறவில்லை, மற்றெல்லாம் நாமும் மாறவில்லை, அதுபோல இதுவும் மாறவில்லை. இரண்டாவது காரணம், நான் செய்கிற கிரியைகளையும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதை காண்கிறோம். பிதாவினிடத்திலே இயேசு சென்ற பிறகும் அந்த வாக்கு தத்தத்தை பூலோகத்திலே அவர் நிறைவேற்றினதை காண்கிறோம். மூன்றாவது, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சொல்லுகிறார் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம்,
மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 15 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையிலே பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது எல்லாம் தேசத்திற்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா தேசத்திலையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மாபெரும் அந்த கட்டளையிலே தெய்வீக சுகத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். அதை சொல்லும் போது தான் சொல்றார், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது உலகம் எங்கும் சென்று இவர்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சகல தேசங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள், அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கிக்கும் போது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி கட்டளையிடும் போது, கிரேட் கமிஷன் என்று அதை சொல்லுகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா தேசத்துக்கும், எல்லா இனத்தாருக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படும் போது எல்லா இனத்தாருக்கும், எல்லா தேசத்துக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுகத்தையும் அறிவியுங்கள், அவருடைய வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிதாவினத்தில் போறதுக்கு முன்னால் அதை சொல்லிட்டு போறார். பிதாவினத்தில் இருக்கிற இயேசு, வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு அதை நிறைவேற காண்கிறார். இன்றைக்கு நிறைவேற எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க வேண்டும், சொஸ்தமாக்க வேண்டும் என்பது பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆகவேதான் எல்லா தேசத்துக்கு சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து சொஸ்தமாக்குங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இது மூன்றாவது காரணம். நான்காவது, யாக்கோபு 5 அதிகாரத்துக்கு திருப்போம். இயேசு பிதாவின் வலது பாரிசத்துக்கு சென்ற பிறகு மாறிவிட்டாரா? தன்னுடைய நோக்கத்திலே, அன்பிலே, மன உருக்கத்திலே மாறிவிட்டாரா? இன்றைக்கு சுகமாக்குறது இல்லையா? தேவன் மாறிவிட்டாரா? மனிதனாய் வந்து தேவன் அன்பாய் மனதுருகி சுகமாக்கினாரே, அவர் சிலுவையில் மரித்து பரமேறின பின்பு அவருடைய எண்ணங்கள் மாறிவிட்டதா? அன்பு மாறிவிட்டதா? பாருங்கள், யாக்கோபு 5:14 வசனம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நிறைய காரியங்கள் இங்க இருக்கு பாருங்க. சபைக்கு போதிக்கப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு சபைக்கு. இயேசு பரமேறின பிறகு, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்த பிறகு சபைக்கு சொல்லப்படுகிறது, உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் சொல்லல. யாராவது வியாதிப்பட்டிருந்தால் கத்திரிக்கு ஸ்தோத்திரம், கத்திர ஏதோ ஒரு நோக்கத்தோட கொடுத்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லி இல்ல. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் அவனிடத்தில் போய் அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது, சுகத்தின் காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி விடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையிலே ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் கூட அவர்கள் எப்படி சுகமாவது என்பதற்கு வழி இங்கே சபைக்கு போதிக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக சபைக்கு போதிக்கிறார். ஏனென்றால் சபையில வியாதிப்பட்டவன் இருக்க வேண்டாம், ஏனென்றால் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி, மனித ரூபத்தில் அனுப்பி, கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த வைத்து, காயப்படுத்தி, நம்முடைய சாபங்களை அவர் மீது வைத்து, சகல ரோகங்களையும் பிணிகளையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்படி சுமந்து தீர்த்திருக்கும் போது சபையில ஒருவராவது வியாதிப்பட்டவர்களா இருந்து அந்த வியாதிக்கு அடிமையாக கூடாது என்பதே அவருடைய நோக்கம். அதுக்காக தான் வந்து மரித்தார், அதுக்காக தான் வந்து ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், அதுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார், பாடுபட்டார். இப்படி பாடுபட்டிருக்கிறபடினாலே, இயேசு வந்து இவ்வாறு பாடுபட்டு மரித்திருக்கிறபடினாலே,
எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடியால் சபைக்கு போதிக்கப்படுகிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், ஒரு ஆள் தானுங்க இல்ல, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே ஆதாம் ஒரு ஆள் மட்டும் இருந்தாமல் பாவத்தில் விழுந்திருந்தா கூட தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவனுக்காக சிலுவையிலே அவரை மறிக்க செய்து அவனை மீட்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு எதிராக எந்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு ஆளா இருந்தா என்ன, ஒரு கோடி ஆட்களா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் கர்த்தருக்கு. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையில் இருக்கிற ஒரு வியாதிப்பட்டவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். வியாதிப்பட்டிருந்தா என்ன செய்ய வேண்டும், வியாதிப்பட்டவனுக்கு என்ன இருக்கிறது, வியாதிப்பட்டவனுக்கு என்ன விடுதலை இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா, வியாதிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்று சபைக்கு போதிக்கப்படுகிறது. பரலோகத்திலே பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து, அவருடைய உள்ளம் என்ன என்பது இதுல வெளிப்படுகிறது. அவர் எப்படி நினைக்கிறார் என்று வியாதிப்பட்டவர்களை, சபையில வியாதிப்பட்டவர்களை குறித்து பிதாவினுடைய எண்ணம் என்ன, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்துவனுடைய எண்ணம் என்ன என்று இங்கே வாசிக்கிறோம். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இது ஏன் சபையின் மூப்பர்ல வரவழைப்பானா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வியாதிப்பட்ட உடனே வரவழைப்பானா இல்ல, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், வாசிக்கிறீங்களா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்ப நீங்க வியாதிப்பட்டா என்ன பண்ண, அது ஒரு விதமான துன்பம் இல்லையா, என்ன பண்ணும், முதல்ல ஜெபம் பண்ணும். 14 வசனத்துல சொல்லி இருக்கிறது, இவன் துன்பப்பட்டு வியாதிப்பட்டு ஜெபம் பண்ணி ஒன்னும் ஆகாத பட்சத்துல பிறகுதான் சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார்கள் இல்லையா, சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார்கள். ஏனென்றால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ், வரவழைக்கிறார்கள். இந்த மூப்பர்கள் வந்து என்ன பண்ண போறார்கள், இப்போ அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இது சில சபை பிரிவினர் இப்படியாய் போதிக்கிறார்கள், மனுஷன் சாகும் முன்னாலே அவனுக்கு அவனை பதப்படுத்துவதற்காக தான் எண்ணெய் பூசுவாங்க, ஆகவாதான் எண்ணெய் பூச சொல்லியிருக்கு. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் போது மனுஷனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அதுக்காக தான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறோம் என்று இப்படி மொழிபெயர்க்கிற சபை பிரிவுகள் எல்லாம் உண்டு. அதனால்தான் ஜெபம் பண்ண கூப்பிடும் போது யார கூப்பிடுறோன்னு அவங்க என்னத்துக்காக ஜெபம் பண்றாங்க கொஞ்சம் கேட்டுக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, இல்ல பரலோகத்துக்கு அனுப்புறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, பதப்படுத்துறீங்களா, எண்ணெய் எதுக்கியா பூசுறீங்க, எண்ணெய் எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்கணும். சும்மா நாளும் எண்ணெய் எடுத்துட்டு வந்து பூச பூச நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, எதுக்காவது எண்ணெய் பூசிக்கிட்டு இருப்பாரு அனுப்புறதுக்கு. இங்க அதுக்கு என்ன பூச சொல்லல, இங்க என்ன சொல்லி இருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நான் சொல்றேங்க, அவனிங்க விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் வியாதியின் மிகுதியினாலே வியாதி வந்து அவர்களை மேற்கொள்ளும் போது அதனுடைய கவலையும் அதனுடைய காரியங்களும் என்ன ஆகுது, கர்த்தருடைய வார்த்தையை சோக் பண்ணிடுது, அப்படியே நெருக்கப்படுகிறார்கள் அவர்கள். அந்த வியாதியின் மத்தியில கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறது இல்ல. சில நேரத்தில் அந்த வியாதிக்கு அடியில சிக்கிக் கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்ட நேரத்தில் அப்பதான் மூப்பொருள் அழைக்கிறோம். மூப்பொருள் என்ன பண்ணுகிறார்கள், எண்ணெய் பூசுகிறார்கள். எண்ணெய் பூசும் போது சும்மா எண்ணெய் போய் எண்ணெயில என்ன இருக்கு, எண்ணெயில ஒன்னும் கிடையாது, விசுவாசத்துலதான் எல்லாம் இருக்குது. ஆனா எண்ணெய் ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்தாவின் கிரியைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த எண்ணெயை பூசும் போது அந்த மூப்பர்கள் பரிசுத்தாவின் கிரியை குறித்து அவனுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். பரிசுத்தாவின் கிரியை உனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோர்லிருந்து எழுப்பின ஆவியானவர். இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறாரப்பா, இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்ன்றத நீ வியாதியின் மிகுதியில மறந்துடக்கூடாது. ரொம்ப வியாதி வந்து கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறதுனால இந்த காரியங்களை நீ மறந்து விடக்கூடாது. ஆவியாரும் உனக்குள்ள இருக்கிறார், எண்ணெயை பூசும்போது அதுதான் அர்த்தம், அதுதான் அதனுடைய விளக்கம். எண்ணெயை பூசும்போது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எண்ணெய் எப்படி ஒரு மனுஷனை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறதோ, எண்ணெய் ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறது, எண்ணெயை தேய்க்கும் போது எப்படி ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறதோ அதே போல ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னுடைய சரீரத்தை புதுப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். அந்த விசுவாசி கிறிஸ்துவ மரித்தோர்லிருந்து எழுப்பின ஆவியானவர், அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருந்தார் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார் என்று விசுவாசி
அப்படின்னு சொல்லி அவர் ஊக்குவிக்கிறோம். சும்மா எண்ணெயை பூசுறது இல்லை, ஏதோ மந்திரத்துக்காக அதை விசுவாசிக்கிறோம், அதை விசுவாசித்து ஊக்குவிக்கிறோம். பிறகு பாருங்க, அது செய்யும் போதே அநேகருக்கு உள்ளந்து விசுவாசம் கிளம்புகிறது, அவர் வியாதிகளை தோற்கடிக்கிறார்கள், உள்ளத்திலிருந்து விசுவாசம் வந்துருது. அவள் வியாதியில வேதனையில அமிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று இந்த மூப்பர்கள் வந்து இதை குறித்து சொல்லி எண்ணெய் பூசி அவங்க ஜெபம் பண்ணும் போது இதை நினைவுபடுத்தும் போது அவர்களுக்குள்ள விசுவாசம் கிளம்புகிற சொசமாயிடுறாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். பிறகு பாருங்க, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த மூப்பொருள் வரும்போது ஏன் மூப்பொருள் வருவாள் சொன்னா, அவர் மூப்பொருள் ஏதோ விசேஷமானவர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார்னு கிடையாது. அவர் உதவி செய்யறாங்க வந்து இந்த மனுஷனுக்கு விசுவாசிப்பதற்காக. ஒன்னு எண்ணெயை பூசி ஆவிக்குரிய சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க, ஆவிக்குரிய ஆவியானவரை குறித்த காரியத்தை. இன்னொன்று, ஒருவேளை அவன் பாவம் செய்தவனானால், பாவம் வந்து பல விதமான காரியத்துக்கு வாழ்க்கையில இடத்தை கொடுக்கிறது. பாவம் செய்யும் போது பிசாசுக்கு நம் வாழ்க்கையில வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். பிசாசானவன் உள்ள புகும்படியாக, பிசாசானவன் நம்மை அழிக்கும்படியாக பல வகையிலே நாம் வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். அப்படி பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதை உணர வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். இதற்காக இந்த மூப்பொருள் வந்து சில நேரத்தில் போதிக்கக்கூடும், அவர்களை உணர்த்தக்கூடும். இதெல்லாம் செஞ்சு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏதாவது நோக்கம் என்னன்னா அவன் சுகமாகணும். அதுக்குதான் உங்கள் ஒருவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. ஏன் அவன் சுகமாகறதுல கர்த்தருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. அருமையானவர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒருவர் சுகமாகறதுல கர்த்தர் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், போய் சபையில மூப்பொருளை கூட்டுவா, யாரெல்லாம் வரட்டும், வந்து உனக்கு சில காரியங்களை அறிவுறுத்தட்டும். பாவம் செய்திருந்தால் அவர்கள் ஒருவர் உங்களை உணர்த்தி சொல்லுவார்கள். அது அறிக்கை அறிக்கை செய்யும்படியாக உனக்கு அவர்கள் உதவுவார்கள். கூட நின்று அந்த பாவத்தை குறித்து உணர்த்தி சொல்லி, வசனத்தை வாசித்து, இனி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உணர்வுக்குள்ள அவன் நடத்தி அவன் பாவத்தை அறிக்கையிடும்படியா செய்து அவன் சுகமாக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு விசுவாசி சுகமாகணும்னு இவ்வளவு இவ்வளவு ப்ரொசீஜர் பாருங்க. அவன் சுகமாகட்டும், ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குது. அவன் பாவம் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த வியாதி அப்படியே அவனை ஆட்டி படைக்கிறது. அந்த பாவத்தை அவன் உதறி தள்ளினால், அதை அறிக்கை செய்தால் அவன் சரியாயிடுவான் சொல்லி அந்த மூப்பொருள் வந்து அவனுக்கு உதவி செய்கிறார்கள். அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதான் இருக்கிறது. அதாவது வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே போயிடுங்க, அழிஞ்சு போயிடுங்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் என்ன பண்றதுன்னு பேசாம உட்கார்ந்துக்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே நிற்கதியா நிற்க வேணும் சொல்லவில்லை வேதம். வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைச்சி உன்னுடைய சுகத்துக்காக ஏதாவது ஆக்டிவா பண்ணுன்னு சொல்லி இருக்குது வேதம். அதுக்கு ஸ்டெப் எடுக்க சொல்லி இருக்குது. வியாதிப்பட்டால் அவர்கள் வந்து ஊழிஞ்செய்யட்டும், அவர்கள் வந்து வசனத்தை வச்சு சொல்லட்டும், அவர்கள் ஜெபிக்கட்டும், அவர்கள் எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கட்டும். உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தால் அதை அறிக்கை செய்து எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி, வழிய சுகத்துக்கு வழிய கிளியர் பண்ணி எப்படியாவது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. இருக்கீங்களா? ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கர்த்தர் நம்ம சோகத்தை பற்றி அவருக்கு அவ்வளவு இதெல்லாம் உறுப்பிதா. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இந்த நம்ம தலைவலி கல இதெல்லாம் கர்த்தர் பரலோகத்துல இதெல்லாம் ஒரு பெரிய இதா, இந்த வேண்டுகோள்லாம் எடுத்துட்டு போக கூடாது. உங்க தலைவலி, உங்க வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி இதெல்லாம் பற்றியா பரலோகம் கவலைப்பட்டு இருக்குது? பரலோகத்துக்கு பெரிய வேலை எல்லாம் இருக்குது. இல்ல அருமையானவர்களே, உங்களுடைய தலைவலி, உங்களுடைய வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி, உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, உங்களுக்காக இவ்வளவு நல்ல தேவனுடைய வசனத்தை கொடுத்து, ஊழியக்காரர்களை கொடுத்து, அவர்கள் செய்யும் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்து, எல்லா கொடுத்து, வழிமுறைகளை கொடுத்து, எப்படியாவது நீங்கள் சொஸ்தமாக வேண்டும் என்பது. எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனக்கு சுகத்தை கொண்டு வரும்படியாக, எனக்கு உதவும்படியாக, நான் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக. இதை மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க ஆழமா விசுவாசிக்கணும். கர்த்தர் நீங்க சுகமா, நீங்க வியாதியா இருக்கணும்னு விரும்பல, நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுக்கு சபை ஊழியக்காரர், ஆவியானவர், வசனம்,
1008 காரியங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள விசுவாசம் வசனம் உங்களுக்கு இருக்குது, நீங்க சுகமாய்க்கலாம். அதையும் மீறி நீங்கள் வியாதிப்பட்டால் இவ்வளவு வழிமுறைகளை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்திருக்கிற, வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு இவளை கொடுத்து வச்சுட்டு நீங்க அதை செய்வீங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சுகம் அவருடைய நோக்கமாயிருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன். ஐந்தாவது காரியம், நீங்கள் சுகமாவது தேவனுடைய நோக்கமா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் என்ன பண்ணார், பரமேறின கர்த்தர் அநேக ஊழிய வரங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்தார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:11 பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று 5 விதமான ஊழிய வரங்களை கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் 1 கொரிந்தியர்ல பார்த்தீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 12 நாம் பார்ப்போம் என்றால், 1 கொரிந்தியர் 12 28 12 ஆவிக்குரிய வரங்களை குறித்து வாசிக்கிறோம். 28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும். பாருங்க, அப்போஸ்தல, தீர்க்கதரிசி, போதகர், மெய்ப்பு, சுவிசேஷர் நிறுத்தியுள்ள ஆண்டவர் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும். பாருங்க, தேவன் இயேசுவின் மூலமாக சபைக்கு வரங்களை அருளி இருக்கிறார். அந்த வரங்களிலே குணமாக்கும் வரங்களும் ஒன்று என்று வாசிக்கிறோம். சபையிலே இது இருக்க வேண்டும். திருச்சபையிலே, தேவனுடைய சபையிலே குணமாக்கும் வரம் இருக்க வேண்டும். சுகம் பெற விரும்புகிறவர்கள் சுகம் பெறும்படியாக இன்னொரு வழிமுறை, பல வழிமுறைகளில் கர்த்தர் சுகமாக்குகிறார். அதில் இன்னொரு வழிமுறை என்றால் குணமாக்கும் வரங்கள். இந்த குணமாக்கும் வரங்களை சபையில வைத்திருக்கிறாராம் கர்த்தர். ஏன் வச்சிருக்கிறாரு? சுகத்தை பெறதுக்காக. இயேசு இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் குணமாக்கும் வரத்தை சபையில வைத்து அதன் மூலமாய் அநேகர் குணமாகும்படியாக, சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அநேகர் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று அனுபவிக்கும்படியாக ஒரு வாசலை, வழியை திறந்து வைத்து ஒரு வழிமுறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது என்ன அற்புதமான ஒரு காரியம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சபைன்னு சொன்ன ஒரு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் அதில் என்னென்ன வைத்திருக்கிறார், உங்களுடைய நன்மைக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதர்கள்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அற்புதங்களும் குணமாக்கும் வரங்களும் ஊழியங்களும் ஆளுகைகளும் இப்படி எல்லாம் பலவித காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாராம் சபையில. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பரமேறின கிறிஸ்து அவருடைய சுகமாக்கும் ஊழியம் இந்த உலகத்தில் நின்று போகாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறையாதபடிக்கு, எந்த விதத்திலும் மட்டுப்படுத்தப்படாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறைந்து போகாதபடிக்கு அவர் எல்லா வரங்களோடு குணமாக்கும் வரங்களையும் இந்த உலகத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார், சபையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதுவே எனக்கு அவருடைய எண்ணம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. பிதாவானவர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறார், எல்லாருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தை விரும்புகிறார். சுகத்தை நான் பூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய சுகத்தை குறித்ததா இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்ததா இருக்கிறது, நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பதை குறித்ததா இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன். நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். ஆறாவது காரணம், அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய அன்பையும் மன உருக்கத்தை குறித்து வாசிக்கிறோம். 145 சங்கீதத்துக்கு திருப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைய பேர், அதே முக்கியமா அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் நினைக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கொஞ்சம் கொடூரமான கர்த்தர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரே ரட்சிக்கப்பட்டார் நினைக்கிறாங்க சிலர் எல்லாம். கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது, புதிய ஏற்பாட்டில் அவரு கொஞ்சம் ரிஃபார்ம்ட் ஆயிட்டாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இனிமே கொஞ்சம் ஒழுங்கா இருப்போம்ட்டு கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாலத்திலே பாருங்க எவ்வளவு அன்புமிக்க கர்த்தர். 145 சங்கீதம் 8:9 வசனங்களை வாசிக்கிறேன்.
கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லிட்டான், அவனுடைய பாட்டு இப்படிதான், கர்த்தருடைய குட்னஸ், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து அவன் பாடினான். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியம் சாதாரண சத்தியம் இல்ல. கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தை விட மேலான சத்தியம் ஒன்று கிடையாது. பாருங்க அவனுடைய பாட்டு, இது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதமாம். இது என்ன பாடுறான், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். எல்லார் மேலும், பாவியை கூட நேசிக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் அவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தருடைய கிரியைகளை பாருங்கள், அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், இதுக்கெல்லாம் வருவோம் பாருங்க பின்னாடி. அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், அவருடைய கிரியை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பாருங்கள், அவர் உண்டாக்கியிருக்கிற நதிகளையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் காடுகளையும் பாருங்கள். இவைகள் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு உணர்த்தும். இதெல்லாம் ஏன் இருக்குது, ஏன் இப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை அது நமக்கு வெளிக்காட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி சொல்லி இருக்குது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று. தயவுள்ளவர் எல்லார் மேலும், இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியும் மேலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் மாறிவிட்டாரா? இந்த பூலோகத்தில் இருந்தபோது அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 14 அதிகாரத்திலே பூலோகத்தில் இருந்தபோது எப்படிப்பட்டவராக இருந்தார், அவரை கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படி கண்டோம், எப்பேற்பட்ட கிறிஸ்து இவர், எப்பேற்பட்ட எண்ணத்தை உடையவராக இருந்தார். மத்தேயு 14:14 பார்க்கிறோம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகிறார். அவர்கள் யாருக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறார். வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர், மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அந்த இரக்கத்தை பார்த்தோம், மன உருக்கத்தை பார்த்தோம். இவ்வளவு இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர். அவர் பரமேறின பின்பு அந்த இரக்கம் மன உருக்கத்தை எல்லாம் விட்டுட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவ்வளவு இரக்கம் மன உருக்கம் அனுபவித்திருக்கிறார்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அளவுக்காவது அனுபவிக்க வேண்டாமா? போன தடவை, போன வாரத்தில் சொன்ன ஒரு எபிஸ்கோபல் சபையை சேர்ந்த வேத வல்லுநர்கள் இவைகளை ஆராய்ந்து அலசி பார்த்து, இந்த தெய்வீக சுகத்தை ஆராய்ந்து அலசி பார்த்து அவர்கள் சில முடிவுக்கு வந்தார்கள். தெய்வீக சுகம் இன்றைக்கு நம்முடையது என்று முடிவுக்கு வந்தார்கள். அதாவது கிறிஸ்துவின் கிரியைகள், இந்த உலகத்தில் அவர் 3.5 வருஷம் வாழ்ந்தபோது செய்த அந்த கிரியைகள், அற்புதங்கள், சுகமாக்கின அற்புதங்கள், இவைகள்லாம் பார்த்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலசி ஆராய்ந்து விட்டு சொல்லுகிறார்கள். பாரம்பரிய சபை இது. அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக, தேவன் என்ன எண்ணுகிறார் நம்மை குறித்து காண்பிக்கும்படியாக இயேசு செய்த அற்புதங்கள். வெறும் வல்லமையை காண்பிக்கும்படியா இல்ல, தேவன் நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார், அவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வியாதியிலிருந்து சுகத்துக்காக ஜெபிக்கும் போது, உமக்கு சித்தமானால் எனக்கு சுகமாக்கும், என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெந்தோஸ்துக்காரங்க சொல்ல, யார் சொல்லியிருக்கிறது, எபிஸ்கோப்பல்காரங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எதை சொன்னாலும் பாருங்க, சிலருக்கு வந்து இந்த பெந்தகோஸ்தாரங்க மேல ஒரு கோபம், அது பெந்தகோஸ்த உபதேசங்க, அது பெந்தகோஸ்தில அப்படிதான் பண்ணுவாங்க, அவங்க சுகத்தை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பெந்தகோஸ்தில சில தப்புகள் இருக்கலாம், ஆனா நிறைய உண்மைகளும் இருக்கிறது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உண்மைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும், தப்பெல்லாம் விட்டுறணும். இது ஒரு மாபெரும் உண்மை, இது பெந்தகோஸ்த உண்மை இல்லை, இது வேதத்தில் இருக்கிற உண்மை, இது பெந்தகோஸ்துக்காரங்க சொன்ன உண்மை இல்லை, இது பெந்தகோஸ்து அல்லாதவர்கள் ஆலசி ஆராய்ஞ்சு
இது பாத்திரம் ஒரு கைன்னு சொல்லி மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும் இயேசுடைய கிரியைகள் எல்லாம் வாசித்து பார்த்து இதனுடைய அர்த்தத்தை அவர்கள் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய வல்லமையோ அவருடைய தெய்வத்துவத்தையோ காண்பிப்பதற்காக மட்டும் செய்யப்பட்டவை அல்ல. தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியா இயேசு செய்த கிரியைகள். இப்பொழுது நமக்கு தேவனுடைய இருதயம் விளங்கிவிட்டது. கர்த்தர் யார், அவர் எவ்வளவு நல்லவர், இரக்க மிகுந்தவர், நம்மை சுகமாக்க விரும்புகிறார் என்பது விளங்கிவிட்டது. ஆகையால் ஒருபோதும் உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று எபிஸ்கோபல் சபையினர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சரித்திரத்தில் இன்றைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னொரு காரியத்தை சொன்னாங்க பாருங்க, அதே எபிஸ்கோபல் சபையினர் இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹவு குட் த லிவிங் காட், லிவிங் லவ்விங் சன் ஆஃப் காட், கவனிங்க, ஹவு குட் த லவ்விங் சன் ஆஃப் காட் ஹூ ஹட் கம்பாஷன் அப்பான் த சிக் சீஸ் டு ரிகார்ட் த சஃபரிங் ஆஃப் ஹிஸ் ஓன் when he had become exalted at the right hand of the Father. அன்பான தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எல்லார் மீதும் இரக்கம் வைத்து எல்லாரையும் சமமாக்கினார். பாவி தேவனுடைய பிள்ளைன்னு யாரும் பார்க்காம எல்லாரும் சமம் பெற்றார்கள். அவ்வளவு இரக்கமுள்ள இந்த தேவகுமாரன் பரமேறினவுடன் தமக்கு சொந்தமானவர்கள் தாம் மீட்டுக் கொண்ட மக்களை நேசிக்க மாட்டாரா, அவர்கள் மீது மன உருக மாட்டாரா, அவருடைய மன உருகுதல் குறைந்து விட்டதா, அவருடைய அன்பு குறைந்து விட்டதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், குறையவே இல்லை. அவருடைய அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு மாறாது என்று பாடுகிறோமே, அது அவ்வளவும் உண்மை. மாறாத அன்பு, குறையும் இல்லை, மாறவும் இல்லை, வற்றி போகவும் இல்லை. அவர் இரக்கம் மிகுந்தவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அருமையானவர்களே, யாவர் மேலும் இரக்கம் உள்ளவர்னா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல, எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்க இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் என் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். இதை என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு சுகத்தை பெறுவதற்கு பெரிய வழி திறந்து விடுகிறது. நேருக்கு சந்தேகம், கர்த்தர் என்ன சுகமாக்குவாரா? சில சொல்ல, நான் பாவியிலையும் பெரிய பாவி. கர்த்தர் சொல்றாரு, உங்களோட பெரிய பாவி எல்லாம் பார்த்திருக்கேன் நான், அவங்களெல்லாம் சுகமாக்கியிருக்கேன், அவங்களெல்லாம் நேசிச்சிருக்கிறேன், உன்னையும் நேசிக்கிறேன், உன்னையும் சுகமாக்குவேன், உன்னையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன், நீயும் என்னுடைய அன்பை உணர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். அடுத்தது ஏழாவது காரணம், ஆறாவது காரணம், கர்த்தருடைய அன்பு மன உருக்கும் குறையவே இல்லை, பரமேறின பிறகு குறையவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. குறையாத அன்பும் மன உருக்கும் இருக்கிறது. தமக்கு சொந்தமானவர்களை அவர் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். ஏழாவது, பரிசுத்தாவியானுடைய கிரியை நமக்குள்ளே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை நாம் பெறப்போகிற முழு சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறது. ஃபோர்டேஸ்ட் வாசிப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்தை திருப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்துக்கு பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரை பண்ணப்பட்டீர்களாம். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும், நம்முடைய மீட்பு இன்றைக்கு நம்முடைய ஆவியிலே நாம் பூர்ணமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மனதிலே, ஆத்மாவிலே நம்முடைய மீட்பு இன்னும் முடியவில்லை. அதை குறித்தான் பேதுருவில் வாசிக்கிறோம்,
நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வசனம் என்று சொல்லி, நம்முடைய ஆத்மா எப்படி மீட்புக்குள்ளாகிறது, தேவனுடைய வார்த்தையினாலே மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய ஆத்மாவுக்கு மனதுக்கு மீட்பு உண்டாகிறது. உள்ள ஆண்டவர் கழுவிட்டார், சுத்தமாக்கிட்டார், தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார், மீட்பை பெற்றிருக்கிறோம். ஆவியிலே ஆத்மாவிலே மீட்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கும் போது நம்முடைய மனம் புதிதாகிறது. புதிதாக ஆக நம்முடைய உள்ளம் எப்படி எல்லா இருளும் நீங்கி தேவ ஆவியானுடைய வாசஸ்தலமா இருக்கிறதோ, தேவ ஆலயமா இருக்கிறதோ, அது போல நம்முடைய மனதும் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த அளவுக்கு மனம் இல்லை, ஏன்னா மனதில் சில பழைய எண்ணங்களும் இருக்கிறது. நாளுக்கு நாள் அது கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால் புதிதாகி ஆகி இந்த உள்ளுக்கு நமக்கு முழுமையாக ஏற்பட்டிருக்கிற அந்த மீட்பு இங்கே வந்து நமக்கு நாளுக்கு நாள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய வேதவசனம் என்று சொல்லி இருக்கிறது. சரீரம், சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை. இயேசு வானத்திலே தோன்றும் போது இரண்டாம் வருகையிலே வேதவசனம் கூறுகிறது, எக்கால சத்தம் துணிக்கும் போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்பொழுது ஒரு சன பொழுதிலே கண் இமைக்கும் நேரத்திலே அழிவுள்ள சரீரம் அழியாத சரீரமாக மாறும். அப்பொழுதுதான் அந்த சரீர மீட்பு உண்டாகிறது இல்லையா. சரீர மீட்பு என்பது இயேசுவின் வருகையில் உண்டாகிற ஒன்று. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அதாவது சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு, ஆவியில மீட்பு, இதெல்லாம் நம்முடைய சுதந்திரமா இருக்கிறது. இந்த சுதந்திரத்துக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் மீட்பு என்பதுதான் நம்முடைய சுதந்திரம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்கு, அதாவது மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்குது. படுவார்னு சொன்னா ஒரு விதத்தில் நாம் மீட்கப்பட இருக்கிறோம். அது என்ன? இந்த ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழுமையான மீட்பு நமக்கு இன்னும் வரவில்லை. அந்த முழுமையான மீட்பு பின்னால்தான் வருகிறது. ஆனால் ஆவியானவர் அதுக்கு அச்சாரமாயிருக்கிறாராம். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்கு ஃபோர்டேஸ்டா இருக்கிறார், அதுக்கு ஆதாரமா இருக்கிறார். அந்த மீட்பு நம்முடையது என்பதை நமக்கு இன்றைக்கு அது குறித்த கேரண்டி கொடுக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சரீர மீட்பு உங்களுடையது என்பதை குறித்த கேரண்டியை உங்களுக்கு தருகிறார். கேரண்டியை தருகிறார் என்று சொன்னா எப்படி தருகிறார்? இப்ப காமிக்கிறார். உங்களுக்கு எப்படி காண்பிக்கிறார்? நீங்கள் வியாதிப்படும் போது உங்களை சுகமாக்குவதன் மூலமாக. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் நாம் வாசம் பண்ணினாலும் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஆரோக்கியமாய் வைத்து அதை சுகமாய் வைக்க உதவும்படியாக ஆவியானவர் கிரியை செய்து நம்முடைய வரப்போகிற இந்த சரீர மீட்பு, வியாதியே இல்லாத, நோயே இல்லாத, மரணமே நம்மை தாக்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறதே, அழிவில்லாத சரீரம். அப்படிப்பட்ட சரீரம் வர்றதுக்கு முன்னால ஒரு டேஸ்ட் இங்கே கொடுக்கிறார் ஆவியானவர். நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறது என்பதற்கு டேஸ்ட் எங்கே கொடுக்கிறார்? ஃபோர் டேஸ்ட் எங்கே கொடுக்கிறார்? முன் ருசி எங்கே கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இன்றைக்கு இந்த உலகத்திலே சாவுக்கேதமான இந்த சரீரத்தில் கொடுக்கிறது மூலமாக அதனுடைய முன் ருசியை நமக்கு இங்கே அனுபவிக்க வைக்கிறார். எத்தனை பேர் முன் ருசியை அனுபவிக்கிறீங்க? முன் ருசியை அனுபவிக்கலாமா? பூரணமா இன்னும் வரல. ஆனா முன் ருசி கண்டிப்பா உண்டு நமக்கு. இப்ப நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த சரீரம் சாகாத சரீரம் சொல்ல முடியாது. இது அழியாமை தரித்துக் கொள்ள போகிறது. வேதம் சொல்லுறது சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று. நம்ம இருக்க போறோம் வயசாகி, ஒரு காலத்துல நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கை, இந்த சரீரம் பழசாகி அது இந்த பூலோக வாழ்க்கை முடிய போகிறது. இது அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு சரீரம், அழிவுக்கு ஏதுவான சரீரம் என்று வேதவசனம் போதிக்கிறது. ஆனா இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்தில் கூட தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடம் நமக்கு தந்து உதவி ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நமக்கு கிடைக்க போகிற அந்த அழியாமையை இன்றைக்கு கொஞ்சம் அனுபவித்து பார்க்கறதுக்காக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் தெய்வீக சுகம், ஆரோக்கியம். இருக்கீங்களா? முன்றுசி, எல்லாரும் சொல்லுவோம் முன்றுசி. முன்றுசி அழியாமையின் முன்றுசி. நல்லா தான் சொல்லுங்களேன். அழியாமையின் முன்றுசி, ஆரோக்கியத்தின் முன்றுசி,
வியாதியே இல்லை என்கிற உலகத்தின் முன்றுசி, மரணமே இல்லை என்கிற உலகத்தின் முன்றுசி. இப்பொழுது எனக்கு வியாதியின் மேலும் பிணிகளின் மீதும் நோய்கள் மீதும் வேதனையின் மீதும் ஜெயத்தை எனக்கு தந்து அதை மேற்கொள்ள செய்து அதன் மத்தியில என்னை பலப்பித்து என்னை பலப்படுத்தி உயிர்ப்பித்து சுகத்தை எனக்கு கொடுத்து ஆரோக்கியத்தினால் என்னை நிரப்புவதன் மூலமாக

இருந்து கொண்டே இருக்கிறதா? என்னைக்கு அந்த சரீர மீட்பு வரப்போகிறது? நாம இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் முன்ருசியை பார்க்க பார்க்க அதுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க ஒரு நாளிலே வியாதியே இல்லாத நிலை, மரணமே இல்லாத நிலை, அழிவே இந்த சரீரத்துக்கு இல்லாத நிலை உண்டாகுமே, அதை பார்க்கக்கூடிய வாஞ்சே, அதை குறித்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறது என்று ரோமர் 8 அதிகாரத்திலே நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் கொண்ட பரிசுத்தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமானவன். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு மகிமை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நமக்கு கிடைக்க போகிற சுதந்திரம் அழியாமை, சாவாமை, ஆவியானவர் அதற்கு இன்றைக்கு அச்சாரமாயிருக்கிறார், கேரண்டியா இருக்கிறார். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருவதன் மூலமாக நமக்கு அந்த கேரண்டியை நமக்குள்ளாக அவர் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேரம் முடிந்து விட்டது. இருந்தாலும் 7 காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 7 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். பரமேறின கிறிஸ்து, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்து உங்களை குறித்து எண்ணுகிறார். அவருடைய எண்ணங்கள் என்ன? சபைக்கு சொல்றார், யாராவது ஒருவன் வியாதிப்பட்டால் உடனே மூப்பர் அழைக்க சொல், உதவி செய்யட்டும், வந்து ஜெபம் பண்ணட்டும், எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்யட்டும், சொஸ்தம் ஆகட்டும். சொல்லுகிறார், குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறேன், சும்மா விட்டுட்டு போல. நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், அதற்கு மேலான காரியங்களையும் செய்வார்கள். நான் இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான், இன்றைக்கு மாறி இல்ல, இன்னைக்கு பேர் வேற இல்ல, இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான், நான் குணமாக்குகிற கர்த்தர் தான், என்றைக்குமே குணமாக்குகிற கர்த்தர் தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதெல்லாம் எண்ணி பாருங்கள், இதெல்லாம் உங்கள் மனதில் வையுங்கள். தெய்வீக சுகத்தை நாடுங்கள், ஆரோக்கியத்தை நாடுங்கள். தேவன் நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். அதற்காக கர்த்தரை துதியுங்கள். சந்தேகங்களை உள்ளத்திலிருந்து அகற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை சுகமாக்கும்படியாய் கல்வாரியிலே அவர் மரித்தார், வானத்தை விட்டு இறங்கி வந்தார், இங்கே வந்து பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து சாபங்களையும் ரோகங்களையும் பிணிகளையும் சுமந்து தீர்த்தார், நீங்கள் நன்றாயிருக்கும்படியாக. ஆகவேதான் சபைக்கு சொல்லப்படுகிறது, வியாதிப்பட்டிருந்தா மூப்பர் அழைக்கணும், ஏதாவது பண்ணணும், ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுக்கணும், அதை சரி செய்ய வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம்.

எல்லாரும் கையில வச்சு சொல்லுங்கள். இயேசு என் பரிகாரியாகிய கர்த்தர், என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என் மத்தியிலிருந்து விலக்குகிறார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நோய்களையெல்லாம் சுமந்து வேதனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் யெகோவா ராபா, என் பரிகாரியாகிய கர்த்தர், என்னை குணமாக்குகிறவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இயேசு என் பரிகாரி என்று சாட்சியிடுகிறார். இயேசு என் பரிகாரி என்பதை எனக்கு ஆவியானவர் விளக்கி காண்பிக்கிறார். ஆவியானவர் என்னுடைய

சுதந்திரத்திற்கு அச்சாரமாயிருக்கிறார். தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் என்னுடையது. அது பரலோகத்தின் முன்றுசி, அழியாமையின் முன்றுசி, சாவாமையின் முன்றுசி, அது எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.

அடுத்த வாரம் இன்னும் சில காரணங்களை சொல்ல போறேன். அதுல ஒரு காரணம், இயற்கையிலேயே கர்த்தர் மருந்து வச்சிருக்கிறார். சுகம் இல்லையா? ஆவிக்குரிய வழிமுறைகளை வைத்தது மட்டுமல்லாமல் சரீரப்பிரகாரமான வழிமுறைகளையும் வச்சிருக்கிறார். ரெண்டு டேப்லெட் போட்டு முழுங்கினா இப்படியே வியாதியிலே இருந்துடாது, ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே இருக்காது. என்னத்தையாவது பண்ண, ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டா கொஞ்சம் சுகமாகுன்றார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? அடுத்த வாரம் காமிக்கிறேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். போ, நீ மருந்தே சாப்பிடாம போய் சாகு அப்படின்னு சொல்ல கர்த்தர். அது உனக்கு உதவி செய்யுமா, அதையாவது சாப்பிடுப்பா நல்லா இருன்றார். இருக்கீங்களா? எல்லாரும் ராமன் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் மறைபொருளா இருக்குது, சிலர் மறைச்சி வச்சுட்டாங்க. இதெல்லாம் சிலர் ரகசியமா மருந்து சாப்பிடுறாங்க. என்ன சபையில மருந்து சாப்பிடாதீங்க போதிச்சுட்டாங்க. வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. நான் காமிக்கிறேன், அடுத்த வாரம் வாங்க, நான் காமிக்கிறேன். வேதத்துல மருந்துக்கு எதிராக போதனை இல்ல, மருத்துவர்களுக்கு எதிராக போதனை இல்ல, நர்சுங்களுக்கு எதிராக போதனை இல்ல. கர்த்தர் இவர்கள் எதிரியா பாக்குறது இல்ல, விரோதியா பாக்குறது இல்ல. இவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள், அவர்களை காண்கிறார் கர்த்தர். குணமாக்குறதுக்கு பல வழியை வச்சிருக்காரு. எப்படியாவது குணமாயிட்டு போங்க, நல்லா இருங்க அப்படின்றதுதான் கர்த்தருடையது. சுகமாங்க, வியாதியிலே வாடாதீங்க அப்படிங்கறதா கர்த்தருடைய ஒரே நோக்கமாயிருக்கிறது. அமேன். கரண உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்புக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படி இறக்கும் மன உருக்கம் பெரிதா இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை குறித்த கரிசனை உள்ளவராக இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை குணமாக்கும் தேவன், நம்மை குணமாக்குகிற கல்வாரி, அவருடைய தழும்புகள், அவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகள், சுகத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய அன்பின் உள்ளத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மன உருக்கத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை வாழ வைக்கும் இந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசு நாமத்திலே மண்டையில் வருகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு மறுபடியுமாய் நீ பரமேறிட்டாலும் கூட அங்கேயிருந்து உம்முடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். சபையை இந்த புலகத்தில் வைத்திருக்கிறீர், குணமாக்கும் வரங்களை வைத்திருக்கிறீர். என்னை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்வார் என்று சொல்லி

குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தவரே, ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்புகின்ற தேவனே, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான சுகவீனத்திலே பலவீனத்திலே இருந்தால் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக.

பாவங்களையெல்லாம் மன்னிக்கின்றவரே, ஏழைகளை நேசக்கரம் நீட்டி அணைக்கின்றவரே உமக்கு நன்றி.

அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அற்புதங்களை செய்கின்றவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே,

இஸ்ரவேலை பிளந்தவரே, உம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றவரே, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு நன்றி ஆண்டவரே.

மனிதர்கள் உண்ணும் உணவாலே எங்களை போஷித்தவரே, உம்மை போல யார் இருக்கிறார்கள் எங்களை நேசித்திட? உம்மை போல யார் இருக்கிறார்கள்

பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட உமது ஆவியின் அருள் காண வருகின்ற காலங்கள் உமதாகும்.

ஆண்டவரே, இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு தந்தீர், உம்முடைய நாமம் தலைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக.

எங்களை நாங்கள் உம்முடைய பாதத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய சுகத்தை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.

0: சங்கீதங்களின் புத்தகம் 84 சங்கீதம் 5-7 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
1: Let us read book of Psalms, Psalm 84 verses 5-7.
0: சங்கீதம் 84 5-7 வசனங்கள்.
1: Psalm 84 verses 5-7.
0: உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள்.
1: Blessed is the man whose strength is in you, whose heart is set on pilgrimage.
0: அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும்.
1: As they pass through the valley of Baca, they make it a spring. The rain also covers it with pools.
0: அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
1: They go from strength to strength. Each one appears before God in Zion.
0: சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள்.
1: Each one appears before God in Zion.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் லக்கு தேவனுடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டும்.
1: The important goal, the purpose and the motive of our life is to be present before the presence of God.
0: இந்த உலகத்திலே நாம் சம்பாதித்தது, நாம் சம்பாதிக்க போகிறது, சேர்த்தது, சேர்க்க போகிறது எல்லாமே அநித்தியமானது.
1: The things that we have earned in this world, the stored in this world, that we are going to earn and store in this world, everything is uneternal.
0: இந்த உலகமும் அதிலுள்ள எல்லாம் மாயை என்று வாசிக்க.
1: We read all this world and the things of this world are just vain.
0: ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம வாழ்க்கையினுடைய நித்திய நம்பிக்கையும் நித்திய லக்குமா இருக்கிறது.
1: But only one thing is a perpetual hope and perpetual goal.
0: அது என்ன?
1: What is that?
0: நாம் எல்லாரும் தேவனுடைய சந்நிதியில நித்தியமா காணப்பட வேண்டும்.
1: That we should appear before the presence of God for eternity.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்தார்.
1: And the Lord has called us only for that purpose.
0: அதற்காகவே ரட்சித்தார்.
1: The Lord has saved us for that.
0: எபேசியர் 5 அதிகாரம் 25-27 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Ephesians chapter 5 verses 25-27.
0: வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார்.
1: The Bible says that Christ also loved the church.
0: தாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்தார்.
1: And he also sanctified and cleansed her with the washing of the water by the word.
0: எதற்காக?
1: For what?
0: பரிசுத்தமாகிறதற்கு.
1: To be holy.
0: கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சம்மையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காகவே தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
1: That he might present her to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that she should be holy and without blemish.
0: நம்முடைய நோக்கமும் என்னவா இருக்கணும்?
1: Our purpose should be what?
0: தேவனுடைய சந்நிதியில காணப்படணும்.
1: That we should appear before the presence of God.
0: தேவனுடைய நோக்கம் என்ன?
1: And what is the purpose of God?
0: எப்படியாயிலும் அவருக்கு முன்பாக நாம வந்து காணப்படணும்.
1: Somehow we should appear before the presence of God.
0: 23 சங்கீதத்தை வாசிப்பீர்களா?
1: If we read Psalm 23.
0: தேவனுடைய மேய்ப்பன், தேவனாகிய மேய்ப்பனுக்கு கீழே உள்ள ஆட்டை நீங்கள் பார்த்தால்,
1: If you look at the sheep that is under the Lord the shepherd.
0: அந்த ஆட்டுக்கு புல் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, ஆத்துமாவுக்கு தேர்தல் இருக்கிறது.
1: That sheep has got the green pastures, it has the still waters and also comfort for the soul.
0: பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
1: And the cup also overflows.
0: தலையின் மேல் அபிஷேகம் இருக்கிறது.
1: The anointing is upon the head.
0: நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருகிறது.
1: And goodness is mercy also follows it.
0: இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு.
1: But there's an end for all these things.
0: இந்த புல்லை சாப்பிடறதுக்கு ஒரு காலம் முடிஞ்சு போயிடும்.
1: The time to eat that pasture ends in a while.
0: தண்ணி ஒரு நாள் வற்றி போயிடும்.
1: The water will also quench away.
0: எல்லா நன்மையும் கிருபையும் அனுபவிக்கிற நாட்கள் ஒரு நாள் முடிந்து போகும்.
1: And the period where the goodness and mercy shall experience shall also drain down.
0: ஆனால் இந்த வாழ்க்கை முடியும் போது,
1: But when you end this life,
0: கடைசி வரியில சொல்லப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையா இருக்கணும்.
1: The thing that is said in the last line should be our experience.
0: நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன்.
1: I will dwell in the house of the Lord forever.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவித்து கர்த்தருடைய வீட்டில நிலைச்சலாம போனா ஒரு பிரயோஜனமும் இல்ல.
1: If we experience everything in this world and don't remain in the house of the Lord, that is of no use at all.
0: ஆகவேதான் பவுல் எழுதும் பொழுது,
1: That's why Paul writes,
0: 2 கொரிந்தியர் 5:8,
1: In 2 Corinthians 5:8,
0: நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரத்தில் கூடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் சொல்லுவார்.
1: He says we are confident, yes, well pleased rather to be absent from the body and to be present with the Lord.
0: எல்லாருமே ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு கூடி போக போகிறோம்.
1: So everyone are going to live this body and live this
0: இந்த உலகத்துல எந்தெந்தும் உயிர் வாழ முடியாது.
1: We cannot live in this world forever.
0: இந்த கூடாரமாகிய சரீரம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும்.
1: This body which is in the form of a tabernacle will destroy one day.
0: நீங்க என்னதான் விட்டமின் சாப்பிட்டாலும், என்னதான் நீங்க ஜிம்முக்கு போனாலும், என்னதான் உடம்ப நல்லா பாத்துக்கிட்டாலும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு முடிவு இருக்கு.
1: No matter how much vitamins you may take in, or no matter how much exercise you do in the gym or maintain your body well, but there's an end for every person.
0: மனித உலக வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்குன்னு வாசிக்கிறோம்.
1: When the Bible says about the life of a human being, it says it is like a smoke.
0: மனுஷனுடைய வாழ்க்கை காய்ந்து போகிற ஒரு புல்லை போல, புஷ்பத்தை போல, பூவை போல இருக்கிறது.
1: The life of a man is like a flower, it is like a grass.
0: இன்று இருக்கிற நாளை காணாம போய்டுவான்.
1: He appears today and tomorrow he disappears.
0: வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் நம்முடைய நிரந்தர குடியிருப்பில்லை.
1: The Bible says this world is not our permanent residence.
0: நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா?
1: You know what is our hope?
0: இந்த தேகத்தை விட்டு நான் குடி பெயர்ந்தாலும்,
1: so when I live this from this world,
0: தேவனோடு குடியிருப்பேன்.
1: I will be with the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த உலகம் அநித்தியமானது.
1: This world is mortal.
0: தேவனோடு இருப்பது நித்தியமானது.
1: But thing that is with the Lord is eternal.
0: அந்த நம்பிக்கை உள்ளவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பாப்போம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதற்காகவே இயேசு இந்த உலகத்துல வந்தார்.
1: That's why Jesus came to this world.
0: அவரை விசுவாசி
1: Everyone who believes in him,
0: அவன் கெட்டு போகாமல்,
1: he should not perish,
0: நித்திய ஜீவனை அடையும் படிக்கு தம்மை தாமே தந்தா.
1: He gave himself that he may attain eternal life.
0: அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தா.
1: He loved us so much.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய சமூகத்துல போய் நிக்கணும்.
1: And we have to stand before his presence.
0: ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க.
1: But don't forget one thing.
0: கர்த்தருடைய சந்நிதியில போய் நிற்கிற மக்கள் யார் தெரியுமா?
1: Who are the people who will stand before the presence of God?
0: அவங்க ஒரு பாதையை கடந்து போகணும்.
1: They have to pass through a path.
0: என்ன பாதை அது?
1: What is that path?
0: அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போகணும்.
1: They have to pass through the valley of tears.
0: அழாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே இல்ல.
1: There is no person who have not cried at all.
0: ஒரு மனுஷன் இந்த உலகத்துல முதலாவது வெளிப்படுத்தின உணர்ச்சியே அழுகதான்.
1: Tears were our earliest expression of emotions in this world.
0: ஒரு மனுஷன் பிறக்கும் போதே என்ன பண்றான்? அழுகிறான்.
1: A person cries when he is born.
0: அவன் வாழும்போது நிறைய பேர் அவனை அழ வைக்கிறாங்க.
1: And when he lives, people also make him cry.
0: அநேக வற்றுக்கு அழுகிறான்.
1: And he also cries for many other things.
0: மற்றவங்களையும் அழ வைக்கிறான்.
1: He also make others cry.
0: அவன் முடியும் போது நிறைய பேர் அவனுக்கு அழுகிறாங்க.
1: And when his life ends, other people will also cry for him.
0: அழுக இல்லாம வாழ்க்கை சக்கரம் ஓடவே ஓட.
1: So the world will not run without the tears.
0: நீங்க ஆச்சரியப்படுவீங்க.
1: So you will be amazed.
0: ஒரு சாதாரண மனுஷன் மட்டும் இல்லங்க.
1: It is not only an ordinary human being.
0: மனித உருவில் நம்மத்திலே வந்து வாசம் பண்ணின நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கூட அழுகைக்கு விதிவிலக்கு அல்ல.
1: So even our Lord and Savior Jesus Christ, who came into this world in the form of a human being, is not exempted from this tears.
0: யோவான் 11 அதிகாரம் 35 வசனத்தை வாசித்தால்,
1: If we read John chapter 11 and verse 35,
0: தன்னுடைய நண்பனாகிய லாசரு மரித்த பொழுது வேதம் சொல்கிறது இயேசு கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கும்.
1: We read when his friend Lazarus died, Jesus wept.
0: லூக்கா 19:41 வாசித்தால்,
1: When he Luke 19:41,
0: அங்கே எருசலேம் மனம் திரும்பாத இயேசு கண்ட பொழுது எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார்னு போட்டிருக்கு.
1: We read the weeping of the Lord Jesus Christ over Jerusalem when he found this Jerusalem was unwilling to repent.
0: எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்துக்கு வரவீர்களானா,
1: If you come to Hebrews 5:7,
0: இயேசு மாம்சத்தில் இருந்த காலத்தில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று வாசிக்கிறோம்.
1: We read Jesus, who in the days of his flesh, when he offered up prayers and supplications with vehement cries and tears to him, who was able to save him from death.
0: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விட்டார் என்றால்,
1: So if even our Lord and Savior Jesus Christ has shed tears,
0: நாமக்கும் கண்ணீர் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
1: So don't forget, we also have tears in this world.
0: எப்பொழுதுதான் இந்த கண்ணீர் முடியுங்க?
1: So when there will be an end to this weeping?
0: எப்பதான் இந்த கண்ணீருக்கு ஒரு விடிவு வரும்?
1: So when will have a relief from this weeping?
0: யாராவது வந்து உங்கட்ட இன்றிலிருந்து நீ கண்ணீர் விட மாட்டா என்று சொன்னா அதை நம்பாதீங்க.
1: So if someone says you will not shed tears from today, don't believe that.
0: எல்லாருக்கும் உண்டு.
1: Everyone have to go through.
0: எப்ப முடியும் தெரியுமா?
1: You know when it will end?
0: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்தால்,
1: If you read Revelation 21 verses 3 and 4,
0: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன்.
1: And he heard a loud voice from heaven saying,
0: அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன்தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
1: Behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people. God himself will be with them and be their God.
0: 4 வசனத்துல
1: Verse 4,
0: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பா.
1: And God will wipe away every tear from their eyes.
0: இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயினது என்று விளம்பினது.
1: There shall be no more death, nor sorrow, nor crying. There shall be no more pain, for the former things have passed away.
0: எப்ப தெரியுமா இந்த கண்ணீர் துக்கம் அலறல் எல்லாம் ஒளிந்து போகும்?
1: See, when this death, sorrow and tears will end.
0: பரலோகத்துக்கு போகும்போதுதான்.
1: Only when you enter heaven.
0: அங்க ஆண்டவர் நம்ம கண்ணீர் எல்லாம் துடைச்சிருவாரு.
1: There the Lord will wipe away all our tears.
0: விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கண்ணீருக்கு ஒரு முடிவு இருக்கு.
1: There's an end for our tears.
0: கண்ணீருக்கு முடிவு இருக்கு.
1: There's an end for our tears.
0: இந்த உலகத்துல கண்ணீர் பள்ளத்தாக்கு இருக்கு.
1: So we have a valley of tears in this world.
0: ஆனா நல்ல கவனிங்க.
1: But listen carefully.
0: இந்த கண்ணீருடைய முடிவை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது.
1: When you look at the end of this tears, the verse says,
0: அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள்.
1: As they pass through the valley of tears, they make it a spring.
0: கர்த்தர் என்றென்றும் நம்மளை கண்ணீர் விட பண்ண போகிறது இல்லை.
1: The Lord will not let us cry forever.
0: ஒரு நாள் அந்த கண்ணீரை தேவன் நீரூற்றா மாற்ற போகிறார்.
1: The Lord will turn that tears into spring one day.
0: நீரூற்றா மாற்ற போகிறார்.
1: The Lord will make it a spring.
0: விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிச்சயமாய் ஒரு நாள் நீரூற்றாய் மாற்றுவார்.
1: Surely he will make it as a spring one day.
0: ஆனா யாருக்கு இந்த நீரூற்று இருக்கு தெரியுமா?
1: But who will have the spring?
0: அங்க ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு.
1: There's an important word.
0: அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து.
1: It says as they pass through the valley of tears.
0: எல்லாரும் சொல்லுங்க, உருவ நடந்து.
1: As they pass through.
0: சத்தமா சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஒருவன் நடக்காம கண்ணீர் நீரூற்றா மாறாது.
1: Without passing through the valley of tears, that cannot become spring.
0: எல்லாரோட வாழ்க்கையில கண்ணீர் இருக்கு.
1: You have tears in everybody's life.
0: ஆனா கண்ணீரை நம்ம பார்க்கும் பொழுது,
1: but when you look at the tears,
0: நம்ம நிறைய வேளல இந்த மூன்றுல ஏதா ஒரு சோதனைக்கு நம்ம தள்ளப்படுறோம்.
1: We will be pushed to any one of these three temptations.
0: முதல் சோதனை என்ன தெரியுமா?
1: What is the first temptation?
0: கண்ணீரின் பள்ளத்தாக்க பார்த்த உடனே,
1: when you look at the valley of tears,
0: அநேகர் நின்று போகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க.
1: Many people try to stop.
0: They want to stop. போதும் அப்படின்னு நிறுத்த ட்ரை பண்ணுவாங்க.
1: They want to stop.
0: எலியாவுக்கு இந்த சோதனை வந்தது.
1: Elijah encountered this temptation.
0: Jezebel அவனை பயமுறுத்தின போது,
1: when Jezebel scared him,
0: அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான்,
1: he said unto the Lord,
0: போதும் கர்த்தாவே,
1: Lord it is enough, Lord,
0: என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்,
1: Lord take my life,
0: என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் இல்ல,
1: I am not better than my fathers,
0: இனி நான் போக விரும்பல எங்கேயும்,
1: I don't want to proceed any further,
0: இன்றைக்கே என் உயிரை எடுத்துருங்க,
1: please take my life today,
0: இனி நான் முன்னால போக விரும்பல,
1: I don't want to proceed any
0: further, இந்த அழுகையெல்லாம் நான் பார்க்க விரும்பல,
1: I don't want to see this tears anymore,
0: இந்த பிரச்சனைகளை நான் பார்க்க விரும்பல,
1: I don't want to see this
0: problem.
1: He said it is enough.
0: இது முதல் சோதனை.
1: This is the first temptation.
0: இரண்டாவது சோதனை இருக்கு.
1: This is the second temptation.
0: அது என்ன தெரியுமா? பாதையிலிருந்து வழி விலகுகிற சோதனை.
1: It is a temptation of straying away.
0: First one is stopping, இரண்டாவது straying away. பாதை விட்டு விலகும்படி ஒரு சோதனை.
1: So it is a temptation of straying away.
0: இந்த சோதனையை நகோமி தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தாள்.
1: So Naomi experienced this temptation in her life.
0: அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில தொடர் கண்ணீர் வந்தது.
1: So it was a continuous tears in her life.
0: அவள் என்ன சொன்னாள் தெரியுமா?
1: What did she say?
0: இனிமே நான் நகோமின்னு கூப்பிடாதீங்க.
1: Don't ever call me Naomi anymore.
0: தேவன் என்னை கசப்பாக்கிட்டாரு.
1: The Lord has made me bitter.
0: ஆகவே என்ன மாறான்னு கூப்பிடுங்க.
1: Therefore call me Mara.
0: இவ்வளவு விசுவாசத்துல ஆரம்பிச்ச ஒரு அம்மா.
1: This woman who started with
0: faith. வாக்குத்தத்தங்களை பெற்றவங்க.
1: One who received promises.
0: தேவனோடு அவங்க உடன்படிக்கை பண்ணவங்க.
1: The one who made a covenant with the Lord.
0: கண்ணீர் வந்த உடனே வழி விலகி போயிட்டாங்க.
1: When she shed tears, she stayed away from the Lord.
0: என்னையும் கூப்பிடாதீங்க, என் கூட வராதீங்க.
1: Don't call me even and don't come along with me.
0: யோபுவின் மனைவிக்கும் இதே சோதனை வந்தது.
1: Job's wife also encountered the same temptation.
0: இன்னும் எவ்வளவு காலம் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பீரு?
1: How long will you hold on to your integrity?
0: தேவனை தூஷித்து ஜீவனை விடும்.
1: Curse God and die.
0: யார் வீட்ல வந்தது பாருங்களேன்.
1: Look when who's
0: அனுதினமும் பலி செலுத்தி கர்த்தரை தேடின ஒரு வீட்டில் கர்த்தரை விட்டு வழி விலகினாங்க.
2: The house which sought the Lord every day and offered sacrifices, they strayed away from the Lord.
0: அழுக வரும்போது மூணாவது ஒரு சோதனை இருக்கு.
2: There is a third temptation when you have tears.
0: அது என்ன தெரியுமா?
2: Now what is that?
0: பின்னிட்டு பார்ப்பது அல்லது பின்னிட்டு திரும்புவது.
2: It is stepping back.
0: பின்மார்க்கத்துக்கு போறது.
2: Stepping back.
0: இவர்கள் யார் தெரியுமா?
2: Now who are they?
0: அழுகைய பார்த்த உடனே
2: when they saw the tears,
0: இனி கர்த்தரோடு தொடர்ந்து நடக்காம நான் பின்னால போயிடுறேன்.
2: They will not walk along with the Lord anymore, but retreat and turn back.
0: ஓர்பாள் இந்த சோதனைக்குட்பட்டாள்.
2: Orphal went through this temptation.
0: அவளுடைய வாழ்க்கையில கண்ணீர் வந்த உடனே
2: when she had tears in her life,
0: இனி நான் உங்களோட நடக்க மாட்டேன்.
2: I will not walk along with you anymore.
0: மாமியார் சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு நேரா அவள் தன்னுடைய இனத்தாருக்கும் ஜனத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் தேசத்துக்கும் திரும்ப போயிட்டாள்.
2: She immediately obeyed the words of his mother-in-law and went back to her nation, to people, to his own native.
0: நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் வரும்போது போதும் பிரதர், இனி கர்த்தரை தேடி என்ன புரோஜனம், பழைய இடத்துக்கே போறேன் திரும்ப போறவங்க உண்டு.
2: So there are people when they encounter this tears, they will say, Lord, it is enough brother, let me return back to the place where I started.
0: சோதனை வந்த உடனே எல்லாம் போதும் போங்க, என்ன கர்த்தரை தேடி என்ன கண்டுபிடிச்சேன் போங்க, நான் பழைய இடத்துக்கே போறேன்.
2: So when you have temptation, you will say, why to seek God anymore, let me return back to my
0: old பழைய தேவர்களுக்கே நான் போறேன்.
2: Let me return back to my old gods.
0: என்னோட பழைய நம்பிக்கைக்கு நான் போறேன்.
2: Let me return back to my old hopes.
0: என் பழைய வீட்டுக்கு போறேன்.
2: Let me return back to my old house.
0: நான் இனி முன்னேற மாட்டேன்.
2: I will not go further anymore.
0: இவர்கள் எல்லாரும் கண்ணீரை பார்த்து சில பேர் நின்னாங்க.
2: Some people stop looking at the tears.
0: கண்ணீரை பார்த்து சில பேர் வழி விலகுனாங்க.
2: Some people strayed away looking at the tears.
0: கண்ணீரை பார்த்து திரும்ப போயிட்டாங்க.
2: Some people stepped back looking at the tears.
0: ஆனால் ரூத் எப்படிப்பட்டவள்னு சொன்னா,
2: but how was this Ruth?
0: அவளும் அதே கண்ணீரின் பள்ளத்தாக தான் கடந்தா.
2: She also went through the same path of tears.
0: ஐயோ, அவள் தன் கணவனை இழக்கிறாள்.
2: She lost her husband.
0: மாமனாரை இழந்தா.
2: She lost her father.
0: வெறும் கையாய் நிற்கிறா.
2: And she is standing empty handed.
0: மாமியாரும் நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்கறாங்க.
2: And even his mother-in-law also did not
0: ஒரு ஆறுதலான வார்த்தை பேச மாட்டேங்கறாங்க.
2: There is not even a word of comfort.
0: வேதம் சொல்லுகிறது,
2: but the Bible says,
0: பின்னால திரும்பி போகறத பத்தி இனிமே என் கூட பேச கூடாது.
2: She said not to speak anymore about turning back from following
0: him.
2: திரும்பி
0: போகிற வேலையே நமக்கு கிடையாது.
2: There is no more turning back from
0: கண்ணீரின் பள்ளத்தாக்கை
2: இஸ்ரவேலின்
0: தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த எனக்கு
2: I who have come and as the refuge under the wings of the
0: நிறைவான பலனை கர்த்தர் தருவார்.
2: The Lord will give a full reward.
0: விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
2: Hallelujah.
0: ஒருவன்
2: தொடர்ந்து
0: கண்ணீர் விட போகிறதில்லை.
2: You will not cry anymore.
0: அந்த கண்ணீரை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார்.
2: You have a God who will turn that.
0: கண்ணீரை மாற்றுகிற தேவன் இருக்கிறார்.
2: You have a God who will turn that.
0: என்ன வந்தாலும் சரி,
2: no matter whatever may happen,
0: என்ன நடந்தாலும் சரி,
2: no matter whatever may happen,
0: நான் தொடர்ந்து முன்னேறுவேன்.
2: I will continue to proceed.
0: தொடர்ந்து முன்னேறுவேன்.
2: I will continue to walk.
0: Hallelujah.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: கண்ணீரின் பள்ளத்தாக்கு
1: தான். It is a valley of tears.
0: انا ஊருவ நடப்பேன்.
1: But I will pass through.
0: ஊருவ நடப்பேன்.
1: I will pass through.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவ సన్నిதிலே போய் சேரும் வரைக்கும் ஊருவ நடப்பேன்.
1: I will pass through until I appear before the presence of God.
0: நிற்க மாட்டேன்.
1: I will not stop.
0: திரும்ப மாட்டேன்.
1: I will not stay away.
0: பின்னால பார்க்க மாட்டேன்.
1: I will not step back.
0: முன்னேறி செல்வேன்.
1: I will keep proceeding.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இன்றைய செய்தியின் தலைப்பு,
1: Today the title of my sermon,
0: நிற்காதே,
1: Do not stop,
0: நின்று விடாதே,
1: Do not stop,
0: ஒருவ நடந்து போ,
1: And pass through,
0: ஒருவ நடந்து போ,
1: Pass through,
0: கர்த்தர் உனக்காக நீரூற்றுகளை வைத்திருக்கிறார்,
1: The Lord has kept springs for you.
0: இன்றைய ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும்போது சில பேர், போதும் பாஸ்டர் எல்லாம்,
1: Maybe as you're listening to this word, you may say it is enough pastor,
0: எல்லாம் நிறுத்திடலாம் இருக்கேன்,
1: I want to stop everything,
0: எல்லாத்தையும் கைவிட்டறலாம் இருக்கேன்,
1: I want to forsake everything,
0: இதுக்கு மேல என்னத்தை காண போறேன்,
1: What am I going to see by this?
0: அவ்வளவுதான், இனி பொறுத்திருக்க போறது இல்ல,
1: It is enough, I will not hold anymore,
0: நான் ஓடிறேன் பின்னால,
1: I will run back,
0: இல்ல ஆண்டவர் சொல்கிறார்,
1: The Lord says,
0: நீ ஒருவ நடந்து போ,
1: You pass through,
0: இந்த கண்ணீரை நீரூற்றாக நான் மாற்றுவேன்,
1: I will make this valley of tears into springs,
0: விசுவாசிங்கற ஆமென் சொல்லுங்க பா
1: Amen.
0: நம்முடைய வாழ்க்கையில நிற்கவே கூடாது, கடந்து சென்று கொண்டு உருவ நடக்க வேண்டிய மூன்று காரியங்களை ஆவியானவர் இன்னைக்கு பேச போகிறார்.
1: Today the Holy Spirit is going to speak about the three moments in our life where we should not stop but pass through.
0: வாழ்க்கையில மூன்று இடங்கள்ல நிக்காம கடந்து போயிட்டே இருக்கணும்.
1: The three moments in life where we should not stop but pass through.
0: முதலாவது,
1: Number 1.
0: யோசுவாவின் புத்தகம் 24 அதிகாரம் 16 ல இருந்து 18.
1: Book of Joshua chapter 24 verses 16 to 18.
0: யோசுவா 24 16 ல இருந்து 18.
1: Joshua 24 16 to 18.
0: அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக.
1: So the people answered and said, Far be it from us that we should forsake the Lord to serve other gods.
0: நம்மையோ நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே.
1: For the Lord our God is you, He is He who brought us and our fathers up out of the land of Egypt from the house of bondage, who did those great signs in our sight and preserved us in all the way that we went and among all the people through whom we passed.
0: தேவனுடைய கவனத்தை திருப்பின ஒரு வார்த்தை இருக்கு.
1: There's a word which really attracted me where the Lord turned my diversion towards.
0: அது என்ன வார்த்தை தெரியுமா?
1: No, what is that word?
0: 17 ஆம் வசனத்துல.
1: In verse 17.
0: நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவன்.
1: The Lord who preserved us in all the way that we went and among all the people through whom we passed.
0: எல்லாரும் சொல்லுங்க, நடந்து வந்த வழி, கடந்து வந்த மக்கள். நடந்து வந்த வழி, கடந்து வந்த மக்கள்.
1: In the way that we went and among the people whom we passed.
0: இது என்னது இது?
1: What is this?
0: கர்த்தர் இவங்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் பெரிய அதிசயங்களை கொண்டு தேவன் அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்தார்.
1: The Lord brought and delivered this people out of this Egypt from the great bondage out of his mighty arm and outstretched arm and brought them out of Egypt.
0: தேவனை அல்லாமல் அவர்களை காப்பாற்றி விடுதலை செய்யக்கூடிய வல்லமை யாருக்குமே கிடையாது.
1: No one had the power except God to deliver them.
0: அந்த நாட்கள்ல எகிப்து ராஜாவினுடைய சாம்ராஜ்யத்தை போல வல்லமையான சாம்ராஜ்யம் வேறு ஒன்றும் இல்ல.
1: In those days there is no other kingdom so powerful like the kingdom of Egypt.
0: ஆனா நம்முடைய தேவன் எல்லா ராஜ்யங்களிலும் உயர்ந்தவர்.
1: But our God is exalted above all kingdoms.
0: அவருடைய கரம் நீட்டினா ராஜ்யம் அசஞ்சு போயிடும்.
1: And if he stretched his arms all the kingdoms would be shaken.
0: எல்லாரி கலங்க பண்ற வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன்.
1: And he has the power to trouble all the kingdoms.
0: அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
1: He is the almighty God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளவு பெரிய ராஜா இருந்தாலும் அது தேவன் மேற்கொள்ளுகிற உயர்ந்த ராஜா.
1: No matter how great a king might be, he is above all those kings.
0: ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா.
1: He is the king of kings and the lord of lords.
0: சனங்களை விடுவிச்சிட்டாரு.
1: He delivered the people.
0: ரட்சித்தாரு.
1: He saved them.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: அவங்களுக்கு வந்து அற்புதங்களை செய்தாரு.
1: He did many miracles to them.
0: இப்போ சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தாங்க.
1: Now they passed through the Red Sea.
0: அது ஆவிக்குரிய விதத்துல ஒரு விதமான ஞானஸ்தான அனுபவத்துக்குள்ள வந்தாங்க.
1: In a spiritual experience it is a kind of a baptism.
0: அவர்களுக்கு ஆண்டவர் 40 வருஷம் பரலோகத்தின் மன்னாவாகிய வசனத்தை கொடுத்தார்.
1: And the Lord also gave them the food of heaven that is manna, the word for 40 years.
0: இவ்வளவு தூரம் அவர்களை பாதுகாத்து கொண்டு வந்தார்.
1: The Lord preserved them and brought them so far.
0: இப்போ நடந்த வழிகள் மாத்திரம்ல,
1: it is not only the ways that they went.
0: திரும்ப வாசித்து பாருங்க.
1: Read that verse again.
0: கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ள நான் உன்னை காப்பாத்தினேன்.
1: I preserved you among all the people through whom you passed.
0: நல்ல விசுவாசிகள் கவனிக்கணும்.
1: Believers have to listen this.
0: நம்மள ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை நடந்து வர்ற வழி மாத்திரம் அல்ல, சில ஜனங்களை கடந்து வர பண்றாரு.
1: The Lord not only makes us come in the way or pass through the way, but also pass through the people in our bondage of sins.
0: வழியில எத்தனையோ மக்கள் அவங்க சந்திச்சாங்க.
1: They met many people on the way.
0: அவங்க யாரனா தேவனை அறியாத மக்கள்.
1: So they are the people who are unaware of God.
0: தேவனோடு உடன்படிக்கை செய்யாத மக்கள்.
1: They are the people who do not make covenant with the Lord.
0: அவங்க இரத்தத்தினால் மீட்கப்படாத மக்கள்.
1: They are the people who are not redeemed by blood.
0: தேவனுடைய வசனத்தை பெறாத மக்கள்.
1: They are the one who did not receive the word of God.
0: ஜீவனுள்ள தேவனை அறியாமல் விக்கிரகங்களை தெய்வம் என்று ஆராதிக்கிற மக்கள்.
1: They are the people who are not aware of the living God and worship idols as our gods.
0: இந்த மக்களை எல்லாம் கர்த்தர் பார்க்க வச்சாரு.
1: The Lord made them to see all those people.
0: ஆனா என்ன பண்ணாருன்னு கேட்டா,
1: what did he do?
0: இந்த ஜனங்கள்ட்ட நீ தங்கிட கூடாது, இவங்களை கடந்து வரணும்.
1: But you should not stay with those people, but you have to pass through those people.
0: எல்லாரி கடந்து வரணும்.
1: You have to pass through all those people.
0: இவர்கள் நடுவுல நீ நின்ற கூடாது.
1: You should not stop amidst those people.
0: இவர்களுக்கு பக்கத்துல போய் அவங்க பக்கம் திரும்பிர கூடாது.
1: You should not stray or divert towards those people.
0: நீ தேவனை விட்டு பின்மாறி அந்த ஜனங்களோட கலந்திர கூடாது.
1: Or you should not step back from the Lord and mingle with those people.
0: நீ இவர்களை விட்டு நான் உன்னை பிரிச்சு எடுத்திருக்கிறேன்.
1: I have consecrated you from this people.
0: என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் உன்னை மற்ற ஜனங்களில இருந்து நான் பிரிச்சு எடுத்துட்டேன்.
1: I have separated you from other people that you may tell about the greatness of God.
0: ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது?
1: What is the connection between darkness and light?
0: தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது?
1: What is the connection between the temple of God and the idols?
0: நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
1: What is the connection between just and unjust?
0: நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள்.
1: You have to be separated from them.
0: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன்.
1: And only then I will accept you.
0: நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்.
1: I will be your father.
0: நீங்கள் எங்களுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள்.
1: And you shall be my sons and daughters. Why did I separate you?
0: நீங்க பரிசுத்த ஜனமாக,
1: that you might be holy people,
0: ஆசாரிய கூட்டமாக,
1: that you might be a Levite,
0: கர்த்தருடைய மகத்துவங்களை அறிவிக்கிற ஜனங்களாக,
1: that you might be people who proclaim the goodness of God.
0: உங்களை நான் மற்ற ஜனங்கள்ட்ட இருந்து பிரிச்சிட்டேன்.
1: I have separated you from other people.
0: நீங்க என்ன செய்யணும்? ஜனங்களை கடந்து வந்துறணும்.
1: You have to pass through those people.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கடந்து வந்துறணும்.
1: You have to pass through those people.
0: நிக்க கூடாது.
1: You should not stop there.
0: ஆனா நடந்தது என்ன?
1: But what happened?
0: இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவன் கடந்து வர பண்ணின ஜனங்கள்ட்ட கலந்து விட்டார்கள்.
1: But these is people of Israel, they mingle with those people whom the Lord expected to pass away.
0: எல்லாரும் சொல்லுங்க, கடந்து வரணும்.
1: You have to pass through.
0: கலந்து விட கூடாது.
1: You should not mingle with them.
0: சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், கடந்து வரணும், கலந்து விட கூடாது. கலந்துராத,
1: டோன்ட் மிங்கிள் வித்.
0: நடந்தது என்ன பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வாழ்க்கை தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இல்ல, தேவனுக்கு உகந்தது இல்லாத காரியங்களை மற்ற ஜனங்களோட கலந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: Slowly their life became such thing where they were not a chosen people for God, but that they were doing abominations against the Lord.
0: அநேக காரியங்களை அவங்க செய்தாங்க.
1: They did many abominations.
0: அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
1: I want to show you one thing.
0: ரெண்டு ராஜாக்கள் 16 அதிகாரத்துல,
1: in 2 Kings chapter 16,
0: 2-3 வசனங்களை வாசித்தால்,
1: verses 2 and 3,
0: ஆகாஸ் என்பவன் ராஜ்யபாரத்திற்கு வருகிறான்.
1: This Ahaz, he came to the reign.
0: 16 வருஷம் அவன் அரசு ஆளுகிறான்.
1: And he reigned for 16 years.
0: ஆனால் தாவீதை போல் அவன் உத்தமமாய் கர்த்தரை தேடல.
1: But he did not seek the Lord very righteously like David.
0: அவன் செய்த வேலையை பாருங்க.
1: Look at the works that he did.
0: 3 வசனத்துல,
1: verse 3,
0: இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் எந்த வழியில நடந்தாங்களோ அதே வழியில் நடந்தானாம்.
1: He walked in the ways of the kings of Israel.
0: இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தேவன் யாரை யாரையெல்லாம் துரத்தினாரோ அவர்களுடைய அருவறுப்புகள் எல்லாம் இவன் செய்தானா.
1: And he also did all the abomination of the nations whom the Lord has cast out before the children of Israel.
0: அவங்க செய்த அருவறுப்புல ஒன்று என்ன தெரியுமா?
1: What is the one of the abomination that he did?
0: தாம் மாத்திரம் இல்ல.
1: It is not only him.
0: இவன் வழி தப்புனது மாத்திரம் இல்ல.
1: It is not only he stayed away from God.
0: தன்னுடைய குமாரர்களை தீயை கடக்க பண்ணினானா.
1: But he made his son pass through the fire.
0: இதுல அர்த்தம் என்ன தெரியுமா?
1: What does it mean?
0: அந்த காலத்துல கானானியருடைய மதங்கள்ல தங்கள் மூத்த குமாரர்களை கடவுள்களுக்கு பலியாக கொடுத்தாங்க.
1: In those days among the Canaanites they used to offer a sacrifice of their elder son to God.
0: அப்ப அவங்க குடும்பத்துல உள்ள சாபங்கள் எல்லாம் அகன்று போய்டும் அவங்க நம்புனாங்க.
1: So they believed that all the curses from their families would be perished away.
0: அதனால உயிரோடு தங்க பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இந்த அந்நிய மக்களை போல தேவனை அறியாத மக்களை போல தீயை மிதித்து கடந்து போக பண்ணி அவங்க சில பேரை கொன்று போட்டாங்க.
1: So therefore they compelled their children to pass through this fire and kill them alive just for the sake like that heathen.
0: கர்த்தர் இதை ஏற்கனவே எச்சரித்திருந்தார்.
1: The Lord has already warned about this.
0: நீங்க லேவியர் ஆகமம் 18:21 பாருங்க.
1: If you read Leviticus 18:21
0: நீ உன் சந்ததியில் யாரை ஆகிலும் மோளேக்குக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடுக்காதேன் கர்த்தர் சொல்றார்.
1: The Lord said you shall not let any of your descendants pass through the fire to Molech.
0: உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குறைச்சலாக்காதே நான் கர்த்தர்.
1: Nor shall you profane the name of your God. I am the Lord.
0: தீ கடக்க பண்ணாத.
1: You should not make them pass through the fire.
0: அவங்க அது தேவனை அறியாத மக்கள் அவங்க அப்படி கடந்து போறாங்க.
1: They are those heathens. They do and pass through the fire.
0: நீ அங்க போய் நின்னுட்டு அவங்கள போல செய்யாத.
1: But you don't stop or do like those people.
0: நல்லா கவனிக்கணும் எல்லாரும்.
1: You have to listen carefully.
0: கர்த்தர் நம்மை சில ஜனங்கள் வழியில கடந்து போக பண்றாரு. அங்க கலக்காம இருக்கணும்னு விரும்புறாரு.
1: The Lord makes us pass through certain people and he doesn't want to mingle with them.
0: ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய பிள்ளையும் இதல எச்சரிப்பா இருக்கணும்.
1: So everyone should be warned about this. Every family, every child of God should be warned about this.
0: கர்த்தாவே நான் நிக்காம அந்த ஜனங்கள் முன்னால கடந்து போக கிருபை தாரோம்.
1: Lord give me grace that I may pass through but not stop in that place Lord.
0: எனக்கு முன்பாக விசுவாசத்தை துவக்கற முடிக்கிறமா இயேசு முன்னால போயிட்டு இருக்காரு.
1: I am my Jesus going before me who is the author and finisher of faith.
0: நான் இங்க நின்னுட்டு அவங்க வழக்கத்தை செஞ்சிட்டு இருக்க கூடாது.
1: I should not stop here and do their customs.
0: நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன்.
1: I know the one whom I believe.
0: அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன்.
1: He is almighty God the creator of heaven and earth.
0: தேவனை அறியாத மக்களுடைய வழக்கங்களுக்கு நான் என்ன விற்று போட மாட்டேன்.
1: I will not sell myself to the customs of this worldly people.
0: கடந்து போவேன்.
1: I will pass through.
0: இந்த உத்தரவாதத்தை ஒவ்வொரு தேவ மனுஷன் எடுக்கணும். அவருடைய பிள்ளைகளை குறித்தும் உத்தரவாதம் எடுக்கணும்.
1: Every child of God should take this responsibility and their children as well.
0: அவங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வழிகளில் நடக்க தான் அவங்களை வந்து ஊக்குவிக்கணுமே தவிர கடந்து வந்த மக்களுடைய வழக்கங்களுக்கு பிள்ளைகளை கொண்டு போயிட கூடாது.
1: You have to encourage your children to do those things for God or pass through those people but not yield them to those customs of those.
0: ஆதியாகமம் 18:19ல
1: Genesis 18:19
0: கர்த்தர் ஆபிரகாமை குறித்து தைரியமா சொல்றாரு.
1: The Lord says about Abraham very boldly.
0: அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னார்.

0: to advise and make them to walk in the ways of God.
1: ஒன்று நாளாகமும் 28:9 வாசித்தால்
0: 1 Chronicles 28:9
1: சாலமோன் தாவீது இடத்துல பெற்ற ஆலோசனையை பாருங்க.
0: Look at the advice of Solomon, David, that is given to Solomon.
1: குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை எந்தெந்தைக்கு கைவிடுவார்.
0: As for you, my son Solomon, know the God of your father and serve with a loyal heart and with a willing mind, for the Lord searches all hearts and understands all the intents of the thoughts. If you seek him, he will be found by you, but if you forsake him, he will cast you far off.
1: ஒரு அப்பாவும் கர்த்தருடைய வழியில நடக்கணும்.
0: A father should walk in the ways of God.
1: தம் பிள்ளையும் கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு உபதேசிக்கணும்.
0: He also should teach his son or child to walk in the ways of God.
1: ஆபிரகாமும் கட்டளையிட்டான் என்று பார்க்கிறோம்.
0: We read Abraham commanded.
1: அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க, தாய்க்கும் இருக்கு.
0: Don't think that is the responsibility of only father, but mother also has a responsibility.
1: நீங்கள் 2 நாளாகமும் 22 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தால்,
0: If you read 2 Chronicles chapter 22 verses 2 and 3,
1: அங்கே அகசியான் ஒரு ராஜா இருக்கிறார்.
0: Here we have a king named Ahaziah.
1: வேதம் சொல்லுது அவன் எருசலேமை ஓராண்டு அவன் ஆட்சி செய்தான்.
0: The Bible says he ruled Jerusalem for 1 year.
1: அவனுடைய தாயினுடைய பேர் அத்தாலியாள் என்று போட்டிருக்கு.
0: His mother's name was Athaliah.
1: 3 வசனத்துல
0: verse 3,
1: இந்த அகசியா ஆகாப் குடும்பத்தாரின் வழியிலேயே நடந்தானா?
0: This Ahaziah also walked in the ways of the house of Ahab.
1: வேதம் சொல்லுது துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள்.
0: The Bible says for his mother advised him to do wickedly.
1: இது
0: What?
1: துன்மார்க்கமா நடக்கிறதுக்கு யார் ஆலோசனையா?
0: Who advised him to do wickedness?
1: சொந்த தாய் ஆலோசனை கொடுக்கிறது.
0: It is his own mother who advised him to do so.
1: பெற்றோருடைய உத்தரவாதத்தை புரிந்து கொள்ளுங்க.
0: You have to understand the responsibility of a parent.
1: ஜனங்களை கடந்து போக பண்ண ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழக்கங்களை தாயோ தகப்பனோ பின்பற்றுவதற்கு பிள்ளைகளை நிறுத்த கூடாது.
0: The Lord says you have to pass through the customs of this heathen, but you should not stop your children to learn or mingle or do those things.
1: நீதிமொழிகள் 31:1 வாசித்தீங்கன்னா,
0: If you read Proverbs 31:1,
1: அங்க ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் போட்டிருக்கு.
0: So here it says the words of King Lemuel.
1: அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம்னு போட்டிருக்கு.
0: It says the utterance which his mother taught him.
1: என்ன அம்மா சொல்லி கொடுத்தாங்க?
0: What did his mother teach him?
1: குணசாலியான ஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: How to find a virtuous woman?
1: என்ன மாதிரி உபதேசம் பாத்தீங்களா?
0: See what kind of
1: ஒரு பக்கம் லேமுவேலுடைய தாய் வந்து குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடினு சொல்லி கொடுக்கிற வேளையில,
0: On one side when the mother of Lemuel is teaching him to find how to find a virtuous woman.
1: எல்லா துன்மார்க்கம் பண்றதுக்கு அத்தாலியாள் போன்ற ஒருத்தி இருக்கிற.
0: There is also a woman named Athalia who teaches or advises to do wickedness.
1: நீங்க ஆபிரகாமா ஆகாபான் நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும்.
0: You have to decide whether you are Abraham or Ahab.
1: நீங்க அத்தாலியாளா லேமுவேலின் தாயா நீங்க தான் தீர்மானி.
0: You have to decide whether you are Athalia or the mother of Lemuel.
1: நீங்க லேமுவேலின் தாயாக இருந்தா,
0: If you are the mother of Lemuel.
1: நீங்க ஆபிரகாமா இருந்தா,
0: If you are Abraham.
1: நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா?
0: You know what you will say.
1: அப்பா இங்க ஒரு ஜனத்தை நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம்.
0: See now we are passing through a people.
1: நாம ரட்சிக்கப்பட்ட ஜனம்.
0: We are saved people.
1: கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனம்.
0: We are people chosen by God.
1: நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்.
0: We are people separated by God.
1: இந்த ஜனங்களை பாத்தியா கடந்து போயிட்டே இரு.
0: You just see them and pass through those people.
1: இங்க நின்ன கெட்டுப்படுவே.
0: If you stop you will be defiled.
1: இங்க நின்ன முடிவு நீர் ஊற்று கிடையாது, கண்ணீர் தான்.
0: If you stop the end will not be spring but tears alone.
1: இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல.
0: These people did not obey the word of God.
1: வரவழியில இருக்கிற ஜனங்கள்ட்ட எல்லாம் நின்னு வழக்கங்களை கேட்டு உட்கார்ந்திருந்தாங்க.
0: These people halted and stopped all the way through when they went and they were listening to those customs.
1: பிள்ளைகள ஒரு தேவனற்ற மக்கள் செய்யற வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு பிள்ளைகளை நடக்க விட்டுட்டு இருந்தாங்க.
0: And they also let their children do the things of the heathen which a person of God will not do.
1: முடிவென்ன?
0: What is the end?
1: வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says
1: உலகம் முழுவதும் கர்த்தர் அவளை சிதறடித்த.
0: The Lord scattered them all over the earth.
1: நீ வந்து தேவனற்ற மக்களை போல நடக்கறியா?
0: Are you walking like a heathen?
1: அங்கே போய் உட்கார்.
0: You go and sit there.
1: பாபிலோனுக்கு அனுப்பி விட்டாரு.
0: And he sent them to Babylon.
1: அசீரியா ராஜாவுக்கு அனுப்பி விட்டாரு.
0: He sent to the king of Assyria.
1: நான் சொல்லுவேன், நீங்க உங்க வாழ்க்கை நடக்கிற பாதை கண்ணீராவே இருக்கட்டும்.
0: I tell you no matter whether your path that you're going through might be a path of tears.
1: அந்த வழியில மற்ற ஜனங்கள் வந்தாலும் நீங்க அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க உருவ நடந்தீங்கனா முடிவில கர்த்தர் நீரூற்றை ஆயத்தம் பண்ணுவார்.
0: And even if you encounter other people, if you pass through that valley of tears, the end will be spring for you.
1: ஒவ்வொருவரும் இதற்கு உத்தரவாதம் எடுக்கணும்.
0: Everyone should take a responsibility for this.
1: பிள்ளைகளை கடந்து போக பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும்.
0: And your children should be children who pass through.
1: அதுக்கு நீங்க போதிக்கணும்.
0: And you have to teach them for that.
1: நீங்கள் உபாகமம் 4:8-9 வசனங்களை பாருங்க.
0: If you read Deuteronomy 4:8-9,
1: அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீதி உள்ள கட்டளைகள் நியாயங்களை பெற்றிருக்கிற வேற பெரிய ஜனம் எங்கேயாவது உலகத்துல இருக்கிறாங்களா?
0: Here he says, and what great nation is there that has such

0: statutes and righteous judgments as in the law.
1: வேதம் சொல்லுது.
0: The Bible says.
1: அவர்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவர்களை கற்றுக்கொள்ளணும். தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கணும்னு சொல்லி வாசிக்கு.
0: He says that they have to learn these things that they may live diligently all the days of their life and also teach them to the children and the grandchildren.
1: 10th வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது.
0: The last part of verse 10 says.
1: உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல.
0: Not only to your children.
1: உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கூட நீங்க போதிக்கணும்.
0: But you have to teach your grandchildren.
1: அப்போ அம்மாவுக்கும் உத்தரவாதம் இருக்கு, பாட்டிக்கும் உத்தரவாதம் இருக்கு.
0: So the mother has the responsibility and the grandmother as well.
1: நீங்க அம்மாவா இருக்கறதனால தப்பிச்சிக்க முடியாது, பாட்டியா இருக்கறதனால தப்பிச்சிக்க முடியாது.
0: Just because you are mother or a grandmother you cannot escape from this.
1: உங்க மேல உத்தரவாதம் இருக்கு.
0: There's a responsibility upon you.
1: என் பிள்ளைகளை எங்க நடத்துறேன்?
0: Where am I leading my children?
1: கடந்து போக வேண்டியவர்களோடு கலந்து விடுறானா?
0: Am I making my children to mingle with those where he is supposed to pass through?
1: எச்சரிப்பா இருக்கணும்.
0: You should be very careful.
1: ஆண்டவரே, என்னுடைய சந்ததிகள் மேல என் கண்ணை நான் வைத்து எப்பொழுது ஜாக்கிரதையா நடக்க கிருபை தாரோம்.
0: Lord, give me grace to have an eye upon my generation and Lord be very careful to
1: இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தாங்க.
0: Today many people are saved.
1: அவங்க கேளுங்க.
0: You ask them.
1: ஆண்டவர் எனக்கு 10 அற்புதங்களை செய்தான்.
0: The Lord did 10 miracles to me.
1: வாதைகளை குணமாக்கினான்.
0: The Lord healed all my plagues.
1: ஓ என்னுடைய வியாதியிலிருந்து சுகமாக்கினான்.
0: The Lord gave me a healing from my sickness.
1: என்னை ரட்சித்தான்.
0: The Lord saved me.
1: பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினான்.
0: The Lord delivered me from sins.
1: 1970 ஆம் ஆண்டு ஞான ஸ்நானம் பெற்றேன்.
0: I was baptized in 1970.
1: இன்னார் கையில ஞான ஸ்நானம் பெற்றேன்.
0: I was baptized is in the hand of such pastor.
1: தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன்.
0: I saw the visions and dreams.
1: நல்ல நடந்து வந்து நல்ல மண்ணாவ சாப்பிட்டுட்டு வந்துட்டு.
0: After pass came walking all the way and I had the manna.
1: வழியில ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க.
0: They saw a group of people on the way.
1: இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஜனங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து அவங்களோடே இப்ப கலந்தாச்சு.
0: Now looking at those people they started to mingle with those people.
1: இவங்க கலந்தது மட்டும் இல்ல.
0: It is not only they mingle with
1: them. இவங்க பிள்ளைகளையும் தீ நட.
0: They also made their children to pass through the fire.
1: அர்த்தம் என்ன?
0: What does it mean?
1: இன்னைக்கு சில இடங்கள்ல நான் பார்க்கறேன் வேதனையா இருக்குங்க.
0: Today I see in certain places it is really grieving me.
1: கல்யாணம்னு கூப்பிடுறாங்க.
0: They invite us for wedding.
1: கல்யாணத்துக்கு போய் நின்னு பார்த்தா
0: if we go and see that wedding.
1: அட நம்ம விசுவாசி ரட்சிக்கப்பட்டவங்களா அல்லது இதுக்கு ரட்சிக்கப்படாதவங்களான வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது.
0: We cannot find the difference whether that believer is a saved believer or unsaved one.
1: என்னென்ன ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் செய்வானா அத்தனை அங்க அரங்கேறுது.
0: So everything which an unsaved person will do is being
1: orchestrated. எதுக்கு செய்றீங்க?
0: What are you doing there?
1: நீங்க விக்கிரகங்களை ஆராய்த்த நாட்கள் இதெல்லாம் செய்தீங்க.
0: Those are the days you did when you were worshiping those idols.
1: ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நேரத்துல நீங்க எங்க இதெல்லாம் அப்படி பண்றீங்கன்னு கேட்டா
0: But now you are worshiping a living God. Why do you do so?
1: எல்லாம் கூட இருக்கிற ஜனங்களோட கலந்துட்டேனா
0: it's because I've mingled with the people among me
1: அந்த சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க
0: it's because of my relatives who are
1: அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒத்துப்ப வேண்டியிருக்கு
0: so I have to go along with them
1: அவங்களை ரட்சித்தாங்க
0: உங்களை are they the one who saved you
1: அவங்களை அவங்க பாவங்களை கழுவுனாங்க
0: did they wash your sins
1: நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன்யா
0: oh the generation who are saved
1: hallelujah
0: hallelujah
1: இன்னைக்கு பெந்தகோஸ்தே விசுவாசி போய் ராகு காலம் யமகண்டம் மாத்திட்டு இருக்கான்
0: சோ அ பெண்டிகோஸ்டல் பிலீவர் இஸ் லுக்கிங் அட் தி குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ்
1: கிளி ஜோசியம் என் பிள்ளைக்கு கரெக்ட்டா செட் ஆகுது எடுத்து போடுங்க
0: தே கோயிங் ஃபார் ஆல் தோஸ் அஸ்ட்ராலஜி
1: என்னப்பா நீ யாரு நீ 40 வருஷம் விசுவாசி
0: ஹூ ஆர் யூ ஆர் 40 இயர்ஸ் பிலீவர்
1: ரட்சிக்கப்பட்டேன்
0: ஐ அம் எ சேவ் பிலீவர்
1: எகிப்தில் இருந்து விடுதலை ஆகி வந்தேன்
0: ஐ ஹவ் பீன் டெலிவர்ட் ஃப்ரம் ஈஜிப்ட்
1: ஆண்டவர் எனக்கு வல்லமையான சாட்சியை கொடுத்திருக்கார்
0: தி லார்ட் ஹஸ் கிவன் மீ எ பவர்ஃபுல் டெஸ்டிமனி
1: என் சாட்சி சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் போதாது
0: இஃப் ஐ ஹேவ் டு சே மை டெஸ்டிமனி ஐ வில் நாட் ஒன் டே இஸ் நாட் எனஃப்
1: சொல்லலாம் கேட்டினா பெரிய பேச்சா தான் இருக்கு
0: when you look at the conversation and the words that will be great
1: எங்கப்பா நின்னுக்கிட்டு இருக்க
0: but where are you standing
1: எங்கப்பா நின்னுக்கிட்டு
0: இருக்க where are you standing
1: நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க எப்ப கல்யாணம் வைக்கலாம்
0: just tell me a good day so that we will have that wedding
1: inda payana paathutom
0: we have seen this groom
1: edukkum thappu nadakkam irukko jaathaga poruthathiyum paathiruvom
0: so that nothing harm may happen let us look also that astrology
1: nakshathra ellam olunga koodi varudha
0: we will see whether the stars are going in a good way
1: ayyo nakshathatha paathirukke nakshathramagi yesuve unna rakshithaaru
0: see you are looking at those stars but the lord the star has saved you
1: enga pa pona neenu
0: where did you go
1: valila vandana
0: I came that way
1: avanga apdi sonnanga
0: they said me this
1: ana kadandu pogam நின்னு பேசி இப்படி செய்தேன்
0: I did not pass through but I stopped there and I talked and I am doing this
1: கடந்து போபா
0: you just pass through
1: நீ கடந்து போ
0: you pass through
1: அங்கே நிக்காதே
0: don't stop there
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறார்
0: the lord has separated you
1: அவங்க சிரிச்சாங்களா நானும் சிரிச்சிட்டேன்
0: they smiled at me and also smiled at them
1: அவங்க கேட்டாங்களா இருதயத்தை பறி கொடுத்துட்டேன்
0: they asked me I just gave my heart to them
1: கடந்து போ.
0: You just pass through.
1: கடந்து போ.
0: Pass through.
1: நின்னுறாதே.
0: Don't stop there.
1: நின்னுறாதே.
0: Don't stop.
1: தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது?
0: What is the connection between the temple of God and the idols?
1: கர்த்தரை ரட்சித்திருக்கிறாரே.
0: The Lord has saved you.
1: அநேக ஜனங்கள் உன் பக்கத்துல வழியில எல்லாம் வருவாங்க.
0: You will find many people in your way.
1: எதுக்கு போன?
0: Why did you go?
1: வழியினங்க முடிவு என்ன?
0: What is the end of your way?
1: ஆண்டவர் உனக்கு பால் என்றே ஓடற தேசம் வச்சிருக்காருப்பா.
0: The Lord has kept a land flowing with milk and honey.
1: உன்னை அபிஷேகித்தாரு.
0: The Lord has anointed you.
1: வசனம் கொடுத்தாரு.
0: The Lord has given his word.
1: உன்னை தைரியப்படுத்தினாரு.
0: The Lord has encouraged you.
1: தகப்பன போல சுமந்து வந்தாரு.
0: He carried you like a father.
1: நீ நின்றாத வழியில.
0: Don't stop your way.
1: வழியில நின்றாதே.
0: Don't stop on the way.
1: அந்த ஜனங்களை கடந்து போ.
0: You pass through the people.
1: கடந்து போவாயானா.
0: If you pass through those people.
1: கர்த்தர் உன் கண்ணீரையும் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார்.
0: The Lord will turn all your tears into joy.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: திரும்பி பார்க்காதே.
0: Don't turn back.
1: வழி மாறிராதே.
0: Don't stray away.
1: நின்னுராதே.
0: Don't stop.
1: நடந்து போயிட்டே இரு.
0: Pass through.
1: நடந்து போயிட்டே இரு.
0: Just pass through.
1: யார் உன்னோட சேராம உன தனியா விட்டாங்களா?
0: No matter whoever have not accompanied you but let you alone.
1: கர்த்தரும் பட்சத்துல இருந்தா அது போதும்.
0: If the Lord is on your side.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சில வேளையில ரொம்ப வேதனை என்ன தெரியுமாங்க?
0: Sometimes what is more painful?
1: இங்கேயே ஊறி வளர்ந்து எல்லாம் வளர்ந்த ஆளுங்க தள தள தளன்னு இருக்காங்க.
0: People who are here who have grown up here they will be very shining.
1: நல்ல வசனம் கேட்டவங்க எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க.
0: People who have heard good word of God they are shaking.
1: ஆனா நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு புது விசுவாசி கர்த்தருக்கு உயிரே கொடுக்க தைரியமா வைராக்கியமா இருக்கான்.
0: But a new believer who is saved yesterday but he is very zealous and very bold to give life for God.
1: நகோமி பேர மாத்திட்டு மாறான உட்கார்ந்திருக்கு.
0: Naomi changed her name and she is sitting as a Mara.
1: நான் நகோமி இல்லை.
0: I'm not Naomi anymore.
1: என்னை மாரான்னு கூப்பிடுங்க.
0: Call me Mara.
1: கர்த்தர் என்னை கசப்பாக்கி
0: விட்டார். The Lord has made me bitter.
1: இந்த வயசான பாட்டிக்கு கர்த்தர் கசப்பாக்கிட்டாராம்.
0: So unto this old woman the Lord has made her bitter.
1: ஒரு இளம் பெண் அதே வீட்டில் மோவாப்ல பிறந்தவங்க.
0: A young girl in the same house who was born in Moab.
1: என்ன சொன்னா தெரியுமா?
0: No, what did she say?
1: இந்த தேவன் என்னுடைய தேவன்.
0: This God is my God.
1: இந்த தேவன் என் தேவன்.
0: This God is my God.
1: ஏன் என்னத்தை விடுறேன், என் ஜனத்தை விடுறேன், என் பெற்றோரை விடுறேன், என் தெய்வங்களை விடுறேன், எல்லாம் விடுறேன்.
0: I leave my people, I leave my nation, I leave my all things, I leave my all gods.
1: எங்க நீங்க சாகுறீங்களோ அங்க சாகுறேன்.
0: So where you die, I will also die.
1: அந்த தேவனை விடவே மாட்டேன்.
0: I will not leave that God.
1: வேதம் சொல்லுது.
0: The Bible says.
1: இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டா.
0: There's a full reward to the one who have come as a refuge under the wings of the Lord of God of Israel.
1: கடந்து போங்க.
0: Just pass through.
1: தேவனற்ற ஜனங்கள் நடுவிலிருந்து கடந்து முன்னால போங்க.
0: You have to pass through the heathen.
1: கர்த்தருடைய நம்ம எச்சரிக்கிறார்.
0: The Lord is warning us today.
1: கண்ணீர் தான் அந்த பாதை.
0: That is the path is full of tears.
1: ஆனா நீ கடந்து போ, நின்று விடாது.
0: But you don't stop, pass through.
1: பார்த்தாலும் பார்த்தாத பார்க்காதது போல போய் கொண்டே இரு.
0: Even if you see something you go as if you have unnoticed.
1: அங்க நின்று கண்களை அலைய விட்டினா
0: if you let your
1: eyes இருக்கிற நீரூற்றை நீ இழந்து போவாய்.
0: If you let your eyes waver around you will lose the spring that is for you.
1: இரண்டாவது,
0: number 2,
1: ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு.
0: The second one which a child of God should pass through.
1: அவன் நிற்க கூடாத ஒரு இடம் இருக்கு.
0: There's a place where he should not stop.
1: 2 Samuel 16:13.
0: 2 Samuel 16:13. 16:13.
1: தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான்.
0: And as David and his men went along the road, Shimei went along the hillside opposite him and cursed as he went, threw stones at him and kicked up dust.
1: முதலாவது சொல்வேன்.
0: Number 1,
1: do not stop when you pass through the heathen. தேவனற்ற மக்களை கடந்து போகும்போது நின்று விடாதே, கடந்து போய் கொண்டே இரு. ரெண்டாவது, do not stop when you pass through the haters. உன்னை கண்டு எரிச்சலாகிற விரோதிக்கிறவர்கள் நடுவில் கடந்து போய் கொண்டே இரு, நின்று விடாது.
0: Do not stop when you pass through the haters.
1: அந்த வசனத்தை பாருங்க.
0: Look at the verse.
1: தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள்.
0: David and his men went along the road.
1: ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது.
0: Another translation says
1: தாவீதும் அவனுடைய சேவகரும் நிற்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தார்கள்னு போடுறது.
0: It says David and his men kept walking.
1: தொடர்ந்து நடந்துட்டே இருந்தான்.
0: They kept walking continuously.
1: எப்ப நடந்தாங்க?
0: When did they walk?
1: அங்க ஒரு மனுஷன் இருக்கான்.
0: There was a man.
1: அவன் வாழ்த்தல.
0: He did not greet
1: them. வரவேற்கல.
0: He did not invite them.
1: பாராட்டல.
0: He did not appreciate them.
1: தூஷிச்சிட்டே வரான்.
0: He was cursing him.
1: தூஷிச்சிட்டே வரான்.
0: He was cursing him.
1: இவன் யாருன்னு கேட்டா,
0: Who was he?
1: ஒரு விதத்துல தாவீதுக்கு தூர சொந்தக்காரன் தான்.
0: So he is a distant relative in one way or the other.
1: ஏன்னா இந்த சவுளுடைய மருமகன் தான் தாவீது.
0: It's because Saul's son-in-law is David.
1: இப்போ இந்த சவுளுடைய இனத்தானாகிய சீமேயி மேல இருந்து அவனை தூஷித்துட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டே வர்றான்.
0: This Shimei, who was a native of Saul, he was cursing this David and went all the way.
1: வந்தது மாத்திரம் இல்லைங்க, மேல இருந்து கல்ல தூக்கி போடுறானா மண்ண தூக்கி போடுறானா.
0: And he not only cursed, he threw stones and kicked up dust against
1: him. என்னப்பா அவன் பிரச்சனை?
0: What is your problem?
1: நடந்து போறது யாரு?
0: Who was that walking there?
1: சாதாரண ஆள் இல்ல.
0: It is not an ordinary man.
1: அவர் தேசத்தின் ராஜா.
0: He is a king of a nation.
1: தேசத்தின் ராஜா.
0: He is a king of a nation.
1: அப்ப ராஜாவா நீங்க மேல வந்தாலும் கண்ணீர் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
0: So don't forget, even if you are a king, you have tears in your life.
1: உங்க வாழ்க்கையில அவமானம் இருக்குன்றத மறந்துடாதீங்க.
0: Don't forget, you will encounter shame.
1: நம்ம நிறைய பேர் வந்து கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஜெபிக்கிறோம்.
0: Many of us have prayed, Lord bless me, Lord.
1: ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாரும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம்.
0: And we also utter a blessing and pray always.
1: வாசிக்கலாமா ஆதியாகமம் 26 அதிகாரம்.
0: If you read Genesis 26.
1: 12 வசனம் பாருங்க.
0: Verse 12.
1: ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
0: Then Isaac sowed in that land and reaped in the same year 100-fold and the Lord blessed him.
1: இந்த வசனத்தை நான் ஒரு முறையாகில சொல்லி ஜெபிச்சிருக்கேன் பாஸ்டர். இந்த மாதிரி என்ன இருக்கிறது போல 100 மடங்கு என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணும் ஜெபிச்சவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
0: ஹல்லேலூயா.
1: Very good. சரி அடுத்து போலாம்.
0: Let's go to the next verse.
1: அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறீங்களா?
0: So do you believe the Lord will bless?
1: விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன்.
0: ஹல்லேலூயா.
1: Very good. 13 வசனம் வாங்க.
0: Come to verse 13.
1: இப்போ இவன் விதைக்கிறான், 100 மடங்கு பலன் வருது.
0: Now he sowed and he reaped 100-fold.
1: கர்த்தரே அவனை ஆசீர்வதித்தார்.
0: And the Lord has blessed him.
1: 13 வசனம்.
0: Verse 13.
1: விளைச்சல் என்ன? அதோட விளைவு என்ன?
0: What is the outcome?
1: அவன் ஐஸ்வர்யவானானா?
0: He became prosperous.
1: வர வர விருத்தியானா?
0: And he continued to prosper.
1: மகா பெரியவனானா?
0: And he became very prosperous.
1: என்னே ஆண்டவர் இப்படி விருத்தியாக்கி ஐஸ்வர்யவானாக்கி மகா பெரியவனாக்கணும் நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். என் பிள்ளைங்க அப்படி இருக்கணும் வாஞ்சிக்கிறேன் சொல்றவங்க ரெண்டு கை பேர்த்து வரலையா சொல்லுங்க பாப்போம். அவனுக்கு மாட்டு மந்தை ஆட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள்.
0: For he had possessions of flocks and possessions of herds and a great number of servants.
1: இந்த மாதிரி என்ன ஆண்டவர் விருத்தியாக்கணும் ஆசீர்வதிக்கணும் பெருக பரணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறவங்க நல்ல ஒரு அழிலியா சொல்லுங்களேன்.
0: All who desire the Lord should prosper you.
1: யாருக்கு தான் ஆசை விட்டது? எல்லாருக்கும் ஆசை தான்.
0: Everyone have the desire.
1: இருக்கிறத விட 100 மடங்கு.
0: We have to be blessed 100-fold.
1: இனி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல 100 மடங்கு நீ பெருகுவாயின் சொல்லிட்டு ஒரே குதுகலம் ஆயிரும்.
0: Someone say you will be blessed 100-fold than what you are now, you will be very happy.
1: நீ வர வர பலத்து பெரிய மனுஷன் ஆயிருவே.
0: And you will prosper and continue to prosper.
1: You will be prosperous. 100 வேணா 1000 தாங்க.
0: Lord not 100, give me 1000-fold.
1: ஒரே வாஞ்சியோட நம்ம ஆண்டவர்ட்ட நிறைய வாங்கணும்னு நினைக்கிறோம்.
0: So we always want to get more from God.
1: இருக்கிறதிலே விஸ்தாரம் ஆயிடணும் நினைக்கிறோம்.
0: We want to expand the maximum that we can.
1: நான் வேற ஆபீஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கேன்.
0: I've also told my office
1: wait பண்ணி பார் கர்த்தர் எப்படி உயர்த்த போறார்.
0: You wait and see how the Lord will exalt me.
1: என் ஜெப தாண்டர் கேக்கணும்.
0: The Lord should hear my prayer.
1: என் ஆண்டர் ப்ரமோஷன் கொடுக்கணும்.
0: The Lord should give me promotion.
1: என் எல்லையை விஸ்தாரமாக்கணும்.
0: The Lord should expand my boundaries.
1: எவ்வளவு வாஞ்சிக்கிறோம்.
0: How much we desire.
1: இப்படி தான் நடந்துது.
0: That is what happened here.
1: ஆனா இதுக்கு விளைவு என்ன?
0: But what is the consequence?
1: ஆட்டு மந்த மாட்டு மந்த अनेक பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு.
0: Since he had flocks, herds, and great number of servants, the Philistines envied him.
1: பெலிஸ்தியர் பரிசு கொண்டு வரல.
0: The Philistines did not bring him a gift.
1: இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களாப்பா.
0: See, you become a great man.
1: உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம்னு இருக்கோம்.
0: We want to give an appreciation.
1: அப்படியே போட்டுருக்கு.
0: Is it so?
1: வர வர பெருசானா என்ன ஆகும்?
0: If you prosper and become great.
1: சொல்லுங்க. அதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
0: Are you ready for that?
1: அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ரெடி ஆகிக்கணும்.
0: You have to get ready.
1: ஆசீர்வாதம் பெருக பெருக பெருக கூடவே பாரமும் பெருகும்.
0: As the blessing increase in your life, the burden will also increase.
1: பொறாமையோட நிக்கலங்க.
0: It did not stop with envy.
1: பொறாமையோட நிக்கல.
0: It just stopped with envy.
1: 15 வசனம் பாருங்க.
0: Verse 15.
1: அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள்.
0: Now Philistines had stopped up all the wells which his father's servants has dug in the days of Abraham his father and they filled them with earth.
1: பொறாமை விரோதம் தீமை எல்லாம் அடிச்சுட்டு வருது இப்போ.
0: So this envy, jealousy and all evil is coming along with that.
1: இவன் ஒரு நாளும் தோண்ட மாட்டான்.
0: He will not dug any day.
1: தோண்டறவனையும் தோண்ட விட மாட்டான்.
0: He will not let the one to dug.
1: தோண்டி வச்சிருந்தா மண்ணை தூக்கிட்டு வந்து வாரி போடும்.
0: And if anyone dugs, he will also fill it with the mud.
1: இது யாருக்கு இது?
0: Who is this?
1: வர வர விருத்தி ஆகுறீங்களா?
0: Unto the one who prospered and continue to prosper.
1: மண் லாரி வருது.
0: You have a mud lorry.
1: JCP வருது.
0: You have the JCP.
1: ரெடி ஆகிடுங்க.
0: You be ready.
1: 100 மடங்கு ஆண்டவரே.
0: Lord, 100-fold Lord.
1: 100 லாரி வருது.
0: There are 100 lorries for you.
1: அதான் சத்தியம்.
0: That is the truth.
1: நீங்க பெருசாக பெருசாக போராம என்ன ஆகும்? நீங்க உங்க ஆபீஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டுமே.
0: So just see if you get a promotion in your office.
1: அவ்வளவு நாள் சிரிச்சிட்டு இருந்தமே பாக்காமலே போயிடுவான்.
0: A person who might be smiling for so long will not even look at you.
1: புரியுதுங்களா உங்களுக்கு?
0: Can you understand that?
1: என்னனமோ சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்தவன் ஆளே காணாம போயிடுவான்.
0: The one who made many promises to you, he will not be found at all.
1: உயர்வு எல்லாருக்கும் ரொம்ப சௌகரியமா இருக்காது.
0: This promotions will not be comfortable for everyone.
1: கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அநேகருடைய எரிச்சலுக்கு நம்ம ஆளாவோம்.
0: When the Lord exalts a person, we have to encounter envy of many person.
1: அப்பா தூர்த்து போட்டவே கணத்தெல்லாம் இவன் வந்து மண்ணை தூக்கி போடுறானா?
0: So this man was filling these wells which was dug by his father.
1: இந்த மண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு போல இருக்கு.
0: So there's a connection with this mud.
1: அங்க தாவீதை பார்த்தா மேல இருந்து கல்லையும் மண்ணையும் தூக்கி போடுறானா?
0: So that person was throwing stones and mud towards this David.
1: இங்க பார்த்தா கணத்துல மண்ணை தூக்கி போடுறானா?
0: Here they were filling this well with this earth.
1: அதோட விட்டா நினைச்சீங்களா?
0: Did they leave with that?
1: 16 வசனம் பாங்க.
0: Verse 16.
1: அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய் விடு.
0: Abimelech said to Isaac, go away from us.
1: எங்களை ஏன்பா போனோம் நானு? ஏன் போனோம்? இது எங்க அப்பா இடம்.
0: Why should I go? This is my father's place.
1: எங்க அப்பாவுடைய சொத்து.
0: It is my father's possession.
1: எங்க அப்பா தோண்ட கிணறு.
0: It is a well dug by my father.
1: நான் இங்க இருந்துட்டு போறேன், உனக்கு என்ன?
0: Let me be here. Why should I leave?
1: என்ன பிரச்சனையா? பிரச்சனை சொல்றது பாருங்க.
0: Look at the problem that is here.
1: எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். அதான் பிரச்சனை.
0: For you are much mightier than we.
1: என்ன பிரச்சனை?
0: What is the problem?
1: நாங்களும் இதே இடத்துல தான் இருக்கோம்.
0: I am also in the same place.
1: எங்களுக்கு இருக்குறதெல்லாம் பக்கவலியா ஓடுதே தவிர.
0: Whatever I have is just draining out.
1: நீ வர வர வர பலத்தவனா மாறிட்டே போறிய.
0: But you are becoming prosperous and prosperous.
1: நீ வளர கூடாது.
0: You should not grow.
1: நீ இங்க இருக்க கூடாது.
0: You should not be here.
1: இடத்த காலி பண்ணு.
0: You just get away from here.
1: இது முதல் முறை இல்ல.
0: This is not the first time.
1: தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா,
0: if you continue to read that,
1: இவன் சரி அப்பா தோண்டதெல்லாம் மூடிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி தோண்டான்.
0: So just because they closed all the wells dug by his father, he dug a well.
1: தோண்டா தண்ணி வந்துருச்சான்.
0: And he had water coming forth of it.
1: தண்ணி வந்துச்சேன்னு பிரைஸ்ட் ஆராதனை வைக்கலான்னு பார்த்தா,
0: when he thought of having a dedication function,
1: அந்த சொத்து என் பேர்ல இருக்கு தெரியுமா?
0: You know that position is mine.
1: தண்ணி என்னது?
0: That water belongs to me.
1: ஒண்ணுது கிடையாது.
0: It's not yours.
1: என்னது?
0: It is mine.
1: தோண்டனதையும் விட மாட்டான்.
0: So he will not let the one which is already dug.
1: தோண்டவும் விட மாட்டான்.
0: And he will not let you also to dig.
1: தோண்டினா தண்ணிய தான் வேணும்ன்றோம்.
0: If you dig, he will ask for that water.
1: எப்படி இருக்கு பாருங்க.
0: Look at this.
1: ஈசாக்கு கஷ்டப்பட்டு தோண்டுவானா?
0: Isaac, he struggled and dug a well.
1: தண்ணிய மட்டும் வாங்கிட்டு போயிடுவானா?
0: And he takes away that water from him.
1: எப்படி இருக்கு பாருங்க.
0: Look at the situation.
1: இந்த பொறாமை எப்ப வரும் தெரியுமாங்க?
0: You know, when they will have this envy.
1: நீங்க வளர்ந்தீங்கனா பொறாமை.
0: If you grow, you will have encounter.
1: நீங்க பெருகுனீங்கனா எரிச்சல்.
0: If you increase, you have this envy.
1: நீங்க உயர்ந்தீங்கனா உங்களுக்கு விரோதம்.
0: If you have exaltation, then you have a jealousy
1: against you. நிச்சயமா நடக்கும்.
0: And surely it will happen.
1: தாவீது மாத்திரம் ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்திருந்தானா எந்த கல்லுங்க வளப்போது?
0: If David would have been only taking care of that flock, what thrown to the
1: நடக்கிறது என்ன?
0: What is happening now?
1: சவுலுடைய வீடு அப்படியே சிறிதாகி கொண்டே இருக்கு, தாவீதுடைய வீடு பெரிதாகியே கொண்டிருக்கு.
0: The house of Saul is just deteriorating, but the house of David is now increasing and growing.
1: அவ்வளவுதான் எரிச்சல்.
0: Now it is full of envy.
1: ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா?
0: Will I not get one chance?
1: இவன் எப்பயாவது விழ மாட்டானா?
0: Will he not fall at least once?
1: இவனுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வராதா?
0: Will he not encounter one small problem?
1: காத்துக்கிட்டே இருக்கான் சீமை.
0: சீமை was waiting for it.
1: துணியோ வருஷம் காத்திருந்தான் பாருங்க.
0: I think he was waiting for many years.
1: திடீர்னு ஒரு செய்தி வருது.
0: Suddenly he received a message.
1: உங்களுக்கு தெரியுமா?
0: Do you know?
1: தாவீது சொந்த பையனை துரத்தி விட்டான்.
0: His own son chased away this David.
1: பாருங்க, உங்களுக்கு துக்க செய்தி அவனுக்கு நல்ல செய்தி.
0: It is a sad news for you, but it's a happy news for him.
1: இவன் நடந்து போனா கூப்பிடாமல இவன் கூடவே நடந்து வர்றானா?
0: When he went through, this man uninvited came there.
1: நல்ல கவனிங்க.
0: Listen here.
1: வெற்றியின் பாதையில எங்கயாவது ஒரு இடத்துல சறுக்கல் உங்களுக்கு வரும்.
0: So you will encounter a fall in the path of your success somewhere or the other.
1: நீங்க நினைச்சிராதீங்க எப்பவுமே வெற்றியிலே தான் அப்படியே மேல போயிட்டே இருப்பீங்கன்னு.
0: Don't ever think that you will be just moving on an elevated position.
1: அறியாத நேரத்துல பிரச்சனை அப்படி உள்ள வரும்.
0: Unaware and uninvited time you will encounter problem.
1: ஒரு தவறு நடக்கும்.
0: A mistake may happen.
1: ஒரு குழப்பம் வரும்.
0: A confusion may come.
1: அவ்வளவுதான்.
0: And that's it.
1: இவனுடைய தனிப்பட்ட வீட்டு பிரச்சனை.
0: That is his own personal family problem.
1: புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது?
0: Can you understand that?
1: இது தாவீது தனக்கும் தாம் பிள்ளைக்கும் உள்ள பிரச்சனை.
0: So it is a problem, a personal problem with David and his son.
1: ஆனா இவனுக்கு அது போதும்.
0: But that is enough for that.
1: வந்துடான் கிளம்பி.
0: He came down.
1: இரத்தப்பிரியனே.
0: You bloodthirsty man.
1: சவுலுடைய ராஜ்யத்தை நீ கவிழ்த்தல நீதான், அது உன் பிள்ளையே செய்தான் பாரு.
0: And you were the one who toppled the kingdom of Saul and your son has done the same to you.
1: மேல இருந்து கல்ல தூக்கி போடுறாங்க.
0: And he is throwing stones from up.
1: தெரியும் இப்ப இவரா கல்ல தூக்கி தூக்கி போடுறாரு.
0: Now this man is throwing stones.
1: நான் அவன் ஷூல நீ கொஞ்சம் நடந்து பார்த்தேன்.
0: So I just walked in his shoes today.
1: அவன போல கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன்.
0: I just imagine like him today.
1: நம்மளா எங்கயும் போய் கூளங்கள் எல்லாம் தேட வேண்டியது இல்ல.
0: We need not search for any stones anywhere.
1: இவனே கேட்ச் போடுறான்.
0: He is just throwing a stone.
1: நமக்கு அஞ்சு கல்ல எல்லாம் தேவை இல்ல.
0: We don't want five stones.
1: இருக்குது ஒரே ஆளு.
0: Just one person.
1: எவ்வளவு நேரம் ஆகுங்க?
0: How long will it take?
1: இப்போ இவன் தனியாவும் இல்ல.
0: He is not even alone now.
1: கூட எல்லா பலவான்களும் வர்றாங்க.
0: He has all the mighty men along with him.
1: அப்போ கூட ஒருத்தன் சும்மா இல்லாம.
0: So the person who was with him.
1: அபிஷாய்.
0: அபிஷாய்.
1: என்ன ராஜாவே?
0: What king?
1: இந்த செத்த நாய் மேல இருந்து இவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிறடகான்.
0: Why is this dead dog cursing you?
1: ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க.
0: Just give me one permission.
1: இந்த கல்லோட உருளும் போது அவன் தலையை உருட்டி விடுறேன்.
0: So as the stones come down, I will also smite his head and make his head roll down.
1: எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்?
0: How long will it take?
1: ஒரு நிமிஷம் இருக்காதுங்க.
0: It will not take in a 1 minute.
1: அப்பா என்ன மட்டும் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிடாது, நீ என்ன பண்ணிக்க போ.
0: See, don't involve me into this matter. You do whatever you want.
1: சொல்லிருக்கலாமா இல்லையா?
0: David would have told that, right?
1: சொல்லல.
0: He did not say that.
1: வேதம் சொல்லுது.
0: The Bible says.
1: அத்தனை பலசாலிகள் கூட இருக்காங்க.
0: He had so many mighty people.
1: ஒரே ஒரு மனுஷன் நின்னு அவனை அவ்வளவு பழிச்சு பேசுறான்.
0: One single person was standing there and cursing him.
1: மண்ணை வாரி போடுறான்.
0: He was throwing dust against
1: him. கல்ல தூக்கி போடுறான்.
0: He was throwing stones at him.
1: தாவீது நடந்து கொண்டே இருந்தான்.
0: David just passed through.
1: நிக்கவும் இல்ல.
0: He did not stop.
1: திரும்பி பார்க்கவும் இல்ல.
0: He did not step back.
1: பின்னிட்டு பார்த்தோம் மாம்சத்துல இறங்கவும் இல்ல.
0: And he did not turn back or enter into his flesh.
1: நடந்து கொண்டே இருந்தான்.
0: He was just walking there.
1: தேவன் உங்களோட பேசுறாரு.
0: Today the Holy Spirit is speaking with you.
1: ஒரு கண்ணீரை நீங்க கடந்து போறீங்க.
0: Are you going through a path of valley?
1: ஒரு அவமானத்தை கடந்து போறீங்க.
0: You are passing through.
1: ஒரு பொறாமையை நீங்க கடந்து போறீங்க.
0: You are passing through envy.
1: ஒரு எரிச்சலை கடந்து போறீங்க.
0: You are passing through a jealousy.
1: உங்களுக்கு நல்லா தெரியும்.
0: You know very well.
1: நீங்க இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது.
0: You don't have any relationship or connection with this problem.
1: நீங்க உங்களை உயர்த்தல.
0: You did not exalt yourself.
1: கர்த்தர் தான் உங்களை உயர்த்தினார்.
0: It is God who exalted you.
1: ஆடுகளுக்கு பின்னால போய் கொண்டிருந்த உங்களை தேவன் பெரியோர்களுடைய பெயர்களுக்கு இணையான பெயரை உங்களுக்கு கொடுத்தாரு.
0: The Lord has given a name equal to a great forefathers who were behind the sheep.
1: புழுதியில கடந்தவனை தேவன் உயர்த்திட்டாரு.
0: The Lord exalted the one who was in the dust.
1: குப்பையில கடந்தவனை பிரபுக்களோட உட்கார வச்சிருக்கிறாரு.
0: The Lord has made you to sit with the throw the
1: வாழ்க்கையில வந்த ஒரு சின்ன பிரச்சனை.
0: But a small problem in the life.
1: கண்டவெல்லாம் என்ன பண்றானா கல்ல தூக்கி போடுறான்.
0: All strange people also throwing stones against you.
1: கர்த்தர் சொல்றாரு.
0: The Lord says.
1: நீ நின்னுறாதே.
0: Don't stop there.
1: நின்னு நீ ஆபத்துல மாட்டிடுவே.
0: If you stop you will be caught into a danger.
1: நீ நடந்து போயிட்டே இரு.
0: You keep walking.
1: நீ கடந்து போயிட்டே இரு.
0: You pass through.
1: காது கேட்காத மாதிரி போயிட்டே இரு.
0: You pass through as if unheard.
1: முடிவென தெரியுமாங்க?
0: Now what is the end?
1: முடிவென தெரியுமா?
0: Now what is the end?
1: தாவீது நல்ல முதிர் வயதில் ஐஸ்வரியமும் கனமும் உள்ளவனாய் தீர்க்காயசோடு மரித்தான்.
0: David died at a very old age out full of honor and full of riches.
1: انا சீமே எப்படி மரிச்சானு பைபிள நீங்க வாசித்து பாருங்க.
0: But if you read the Bible you know how the Shimei died.
1: முடிவு கர்த்தர்ட்ட இருக்கு.
0: The end is with the Lord.
1: முடிவு உங்க கையில எடுக்காதீங்க.
0: Don't take the end in your hand.
1: எரிச்சலும் பொறாமையும் உங்களுக்கு விரோதமா எழும்புதா?
0: Is there any envy or jealousy rising against you?
1: கண்டும் காணாதது போல போய் கொண்டே இருங்க.
0: Just pass through unnoticed.
1: நின்னுறாதீங்க.
0: Don't stop.
1: நின்னீங்க சிக்கிடுவீங்க.
0: If you stop you will be caught.
1: அவன் எதுக்கு கல்ல போடுறான் தெரியுமா?
0: No, why is he throwing stones?
1: எதுக்கு மண்ணை வாரி போடுறான் தெரியுமா?
0: Why is he throwing dust at you?
1: இவன் நிக்கணும், தங்கட்ட வந்து சண்டை போடணும்.
0: You should stop and fight with him.
1: கர்த்தர் சொல்றாரு அதுவும் வேலை இல்ல.
0: The Lord says that is not your work.
1: போறோம் போறட்டும்.
0: Let the one let him do.
1: நீ போயிட்டே இரு.
0: You keep walking.
1: நீ போயிட்டே இரு.
0: You pass through.
1: ஈசாக்கு என்னங்க செய்தான்?
0: What did Isaac do?
1: நின்னானா?
0: Did he stop?
1: ஒரு கிணறு தோண்டினான்.
0: He dug one well.
1: எங்களுதுங்க.
0: They owned it.
1: அப்படியா?
0: Is it?
1: வெச்சுக்கோ.
0: You have it.
1: Ezek, vechiko.
0: It is Ezek, you have it.
1: அடுத்த கிணறு தோன்றும்.
0: He dug another well.
1: தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்றானுங்க.
0: They wait until there is water.
1: தண்ணி வந்த எங்களுது தண்ணி.
0: Once it brought for water, it is mine.
1: அப்படியா?
0: Is it?
1: சித்னா வெச்சுக்கோ.
0: This is Sitna, you have it.
1: போறான் முன்னால.
0: Again he went further.
1: திருப்பி தோன்றான்.
0: Again he dug a well.
1: தண்ணி வந்துச்சு.
0: And there came water.
1: எர்ச்சல் பட்டவனுக்கு எர்ச்சல் ஆயி போச்சு.
0: People who were envying, they were more envied.
1: என்னடா நம்ம இவ்வளவு தோன்றோம்.
0: See, we are digging so much.
1: என் விட்டு 1000 கிணறு தோண்டி விடுவான் போல இருக்கு.
0: I think he will dig thousands wells.
1: அவனுங்களுக்கே வெறுத்து போய் விட்டுட்டானுங்க.
0: And they were frustrated and they gave up.
1: என்ன சொல்லுது?
0: The Bible says
1: Rehoboth என்று பேர் வைத்தான்.
0: He called it Rehoboth.
1: கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு இடம் உண்டாக்கினார்.
0: Now the Lord has made room for us in this nation.
1: இப்பொழுது நாம் பலுகி பெருகுவோம்.
0: And we shall be fruitful in the land.
1: உங்களுக்கு விரோதமா எரிச்சல் பட்டு பொறாமப்பட்டு எவ்வளவு தீங்கு செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க?
0: You just imagine how much to the maximum they can do evil by envying and jealousy against you.
1: எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு.
0: There's a limit for everything.
1: ஒரு அளவு முடியும் போது
0: at the end of that saturation
1: கர்த்தர் நம்மளுடைய கண்ணீரை நீரூற்ற மாற்றிடுவாரு.
0: The Lord will turn all our tears.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பின்னால ஓடி வர்றவன் அவனே வலுவிழந்து விழுந்துருவாங்க.
0: The one who comes running behind you, he will lose his strength and fall down.
1: நீங்க நிக்காம போயிட்டே இருங்க.
0: You don't stop but pass through.
1: போயிட்டே இருங்க.
0: You pass through.
1: எங்க நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மள ஆசீர்வதிச்சு பெருக பண்ணிட்டாருனாலே எரிச்சல் பின்னால வருதுன்றது மறந்துடாதீங்க.
0: So don't ever forget, if the Lord has blessed you and has prospered you, don't forget there's the envy against you.
1: நீங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம்.
0: You might be happy that you're well now.
1: ஆனா நீங்க நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு சந்தோஷம் கிடையாது.
0: But many are not happy about your prosperity.
1: இப்படி நல்லா இருக்கானே.
0: See, he is very well.
1: அவன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கே.
0: See, his children are prosperous.
1: அவன் பிள்ளைங்க ஒழுங்கா படிக்குதே.
0: His children are studying well.
1: ஒழுக்கமா இருக்கே.
0: They are very disciplined.
1: அவ்வளவுதான் எரிச்சல் கிளம்பிரும்.
0: That's how they will have that envy.
1: இது வந்து எல்லா பரிசுத்தமான வாழ்க்கையிலும் உள்ளதுதான்.
0: This happens in all the life of the saints.
1: நீங்க ஆதியாகமம் 37:4 ல வாசிங்கنا.
0: It is Genesis 37:4.
1: அந்த சகோதரர்களெல்லாம் யோசேப்பை பகைத்தார்களாம்.
0: Here we read that his brothers hated Joseph.
1: அவனோட பச்சமாய் அன்பா பேசலையாம்.
0: And they could not speak peaceably or lovingly.
1: என்ன பண்ண கேட்டா அப்பா வந்து இவன்ட கொஞ்சம் அன்பா இருந்தாராம்.
0: The problem is that the father loved him more.
1: எதுக்கெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க.
0: See, problem arises for what reason?
1: அப்பா கொஞ்சம் அன்பா இருந்தானே மத்த 10 பேர் சேர்ந்துட்டான் ஒரே குண்பல.
0: Since father loved him more, all the other 10 brothers gathered.
1: அதே 37:8 வாசித்து பாருங்க.
0: Same 37:8.
1: இவன் இந்த யோசேப்பு சொப்பனம் பார்க்கறான்.
0: This Joseph saw a dream.
1: சொப்பனம் பார்த்து சொல்றான்.
0: And he said,
1: நீங்க எல்லாம் என் முன்னாடி வணங்க போறீங்க.
0: You are going to bow before me.
1: சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் வணங்க போது.
0: Sun, moon and 10 stars will bow before me.
1: உடனே அவங்க சகோதரர் எல்லாம்
0: is brothers.
1: எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயா?
0: Shall you indeed reign over us?
1: நீ எங்களை ஆள போகிறாயா?
0: Or shall you indeed have dominion over us?
1: அப்படின் சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் அதிகமாய் பகைத்தார்.
0: So they hated him even more for his dreams and for his words.
1: அவங்க பிரச்சனை என்ன?
0: What is their problem?
1: ஏய் நாங்களும் தான் தூங்குறோம்.
0: See, we also sleep.
1: எங்களுக்கு ஒரு சொப்பனமும் வர மாட்டேங்குது.
0: We don't see any dreams.
1: எங்களுக்கு எல்லாம் பேய் கனவா தான் வருது.
0: We have all nightmares.
1: நீ என்ன படுத்து படுத்து தூங்கி எழும்பற திடீர் திடீர் சொப்பனம் சொப்பனம்ன்ற?
0: But you sleep and rise up but you say you have seen a dream.
1: எல்லாம் பெரிய பெரிய தரிசனமா பாத்திட்டு இருக்க.
0: And all your dreams are very big.
1: 11 நட்சத்திரம் உள்ளதாம் சூரியன் சந்திரன் உள்ளதாம் என்னையா நடக்குதுங்க?
0: And there are sun and moon which bows down before you, 11 stars which bow down before you.
1: எங்களுக்கு ஒரு தரிசனம் வர மாட்டேங்குது.
0: We don't see any dreams.
1: நீ பெருசு பெருசா பாக்குறியா?
0: You see big dreams.
1: அவ்வளவுதான் நீ இங்க இருக்க கூடாது.
0: So you should not be here anymore.
1: வேறட்டி வேறட்டி அடிக்குறான்.
0: And they chased him.
1: நின்னானங்க இந்த பையன்.
0: Did he stop?
1: இவனுங்க எரிச்சல் ஆகறான் தெரிஞ்ச பிறகு அடுத்த சொப்பனத்தை சொல்றான்.
0: Having known that they are envying against him, he also said the next dream.
1: நேத்துக்கு வந்து 11 நட்சத்திரம் வணங்குச்சு.
0: See, yesterday it was 11 stars which bowed before.
1: இன்னும் ஒரு சொப்பனத்தை கூட நான்
0: பார்த்தேன். I saw one more dream.
1: என்னன்னா அது 11 அரிக்கட்டு அப்படியே சாஞ்சிருச்சு.
0: So the 11 sheaves they just bowed before me.
1: இவனுங்களுக்கு தாங்க முடியல.
0: They could not bear it.
1: ஆனா பாருங்க இந்த யோசேப்பு எப்பவும் செய்யறது போல ஆமாம் பாட்டுக்கு சாப்பாடை தூக்கிட்டு நடக்கிறதும் வர்றதும் போறதும்.
0: But this Joseph, as usual, as per routine, he was taking the food and he went and came back.
1: இவனுங்க எரிச்சலா இருக்கானு தெரியும்.
0: He know that they are envying against him.
1: அதுக்கா தன்னை மாத்திட்டானா?
0: But did he change himself for that?
1: அண்ணா ரொம்ப எரிச்சலா இருக்கீங்க போல இருக்குது தெரியாம சொல்லிட்டேன்.
0: I think you are very jealousy over me.
1: நீ ஒண்ணு என்ன பண்ண முடியாது.
0: What you cannot do me?
1: நீ எனக்கு எதுவும் பண்ண முடியாது.
0: You cannot do anything to me.
1: அந்த சகோதரர்களை சந்திக்க தனியா போறாங்க.
0: And he went alone to meet those brothers.
1: எல்லாம் நினைச்சானுங்க இன்னைக்கே கொன்னு இவன் கதையை முடிச்சிடுவான்.
0: Everyone thought we will kill him today and we'll finish his work.
1: கையகால கட்டி கூட்டி தூக்கி குழியில போட்டாச்சு.
0: They tied him and cast him into a pit.
1: காசுக்கு வித்தாச்சு.
0: They sold him for
1: money. வெளியூருக்கு தள்ளி போட்டாச்சு.
0: They just chased him to
1: கதை முடிஞ்சு போச்சு.
0: And his story is ended.
1: வீட்ல வந்து பொய்யான கதையை வந்து எல்லாருக்கும் சொல்லியாச்சு.
0: And they came home and said a very wrong story now.
1: எல்லாரும் அதை நம்பியாச்சு.
0: And everyone also believed that.
1: அப்பாவும் அழுறாரு.
0: A father is also crying.
1: என் புள்ளைய துஷ்டம் மிருகம் சாப்பிட்டுருச்சு.
0: And a bee, wild beast has eaten my
1: நீ என்னன்னா கதை விடு.
0: No matter whatever stories
1: நீ என்னன்னா காசு பாரு.
0: No matter how much money you may see.
1: நீ என்னன்னா வியாபாரம் பண்ணு.
0: No matter whatever business you may do.
1: கர்த்தர் சொன்னது நடக்கும்.
0: One that is said by God will
1: happen. Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் சொன்னது நடக்கும்.
0: What God said will happen.
1: அதை யாராலும் மாத்த முடியாது.
0: No one can change that.
1: நீ என்னதான் வித்து போட்டாலும்.
0: No matter what however you may sold me.
1: நீ என்னதான் இரத்த கறையை கொண்டு காமிச்சாலும்.
0: No matter whatever blood stains you may show.
1: எல்லா பொய்யான எவிடன்ஸ் கொண்டு காமிச்சாலும்.
0: No matter whatever false evidence you may show.
1: கர்த்தர் சொன்னது நடந்துச்சா இல்லையா?
0: Did it happen as what God said?
1: அவன் செய்த வேலை என்ன?
0: What did he do?
1: நிக்க மாட்டான் பா
0: நம்ம. I will not stop.
1: நீ கல்லனா போடு மண்ணனா போடு.
0: No matter it might be stones or mud that you may throw at me.
1: நான் உன்னை திருப்பி ஏதும் செய்ய மாட்டேன்.
0: I will not do anything in return to you.
1: நான் கர்த்தரை மாத்திரம் என் கண் முன்னால நிறுத்தி போயிட்டே இருப்பேன்.
0: I will set the Lord alone before me and I will just keep walking.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நினைக்காதீங்க இந்த விரோதம்ன்றது நமக்கு தான் வந்துருச்சுன்னு.
0: Don't think that this envy is only for us.
1: நீங்கள் யோவான் 15:18 வாசித்தால்
0: If you read John 15:18
1: உலகம் உங்களை பகை அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்க.
0: He says, if the world hates you, you know that it hated me before it hated you.
1: பகையை சந்திக்கிறீங்களா?
0: So are you encountering this hatred?
1: எரிச்சல சந்திக்கிறீங்களா?
0: Are you encountering envy?
1: பொறாமையை சந்திக்கிறீங்களா?
0: Are you encountering jealousy?
1: பயப்படாதீங்கங்க.
0: Don't be afraid.
1: இயேசுவே பகைக்கப்பட்டார்.
0: Jesus was also hated.
1: ஆனால் தேவனோ எல்லா நாமங்களுக்கும் எல்லா நாமத்தை அவர் கொடுத்துட்டார்.
0: But God gave him name above all names.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிலாத்து சொல்கிறான்.
0: Pilate says,
1: பகையினாலே தான் இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை தன்ட்ட ஒப்பு கொடுத்தாங்கன்னு அவனே சொல்கிறான்.
0: He himself said that these chief priests handed him over to him only because of envy.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: Everyone know that.
1: இதுக்கு தனியா வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் தேவையில்ல.
0: We don't need any kind of revelation or prophecy for
1: வெட்ட
0: this.
1: வெளிச்சமா தெரிஞ்சது.
0: It is very very clean.
1: கர்த்தர் செய்ய நினைத்தத யாரா தடுக்க முடிஞ்சதா?
0: But was anyone able to stop which God intended to do?
1: இயேசு எப்பயாவது நின்னு அவர்களை அழிக்கணும் நினைச்சாரா?
0: Jesus ever Jesus ever stand and want to destroy them?
1: பேதர் உடனே கத்தியை தூக்கிட்டார்.
0: Peter immediately took his sword.
1: ஏய் என்ன? யார் தெரியுமா நம்ம தலைவர்?
0: You know who is our leader?
1: காதை வெட்டி போடுவேன்.
0: And I will cut your ear.
1: தூக்கி போடுப்பா அதை எடுத்து உரையில போடு.
0: You put back into his position.
1: பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான்.
0: The one who takes the sword will die.
1: இது நம்ம வேலை இல்ல.
0: This is not our work.
1: சிலுவையே சுமந்து கண்ணீர் வடிக்க வேண்டியிருந்தாலும்.
0: Even if you have to carry the cross and shed tears.
1: கண்ணீரின் பள்ளத்தாக்கே நீ உருவ நடப்பாயானால்.
0: If you pass through the valley of tears.
1: முடிவில் நீரூற்றை காண்பாய்.
0: At the end you will see springs.
1: விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
0: Hallelujah.
1: உங்களை விரோதிக்கிறவங்களை பார்த்துட்டீங்களா?
0: Have you seen people envying against you?
1: நின்றாதீங்க.
0: Don't stop.
1: Pastor.
0: Pastor.
1: 100 வார்த்தை பேசலாம் பாஸ்டர்.
0: He spoke 100 words pastor.
1: ஒரே ஒரு வார்த்தை கேட்டு வந்தறேன் பாஸ்டர்.
0: Let me ask one word and return back.
1: அது வேலை இல்ல பண்ணி போ.
0: That is not your work.
1: அவன் பேசட்டும் பேசட்டும். நிந்திக்கிற கர்த்தர் இடம் கொடுத்து நிந்திச்சிட்டு போட முடியும்.
0: The Lord has permitted him to curse. Let him curse you.
1: பாஸ்டர் இத்தனை போய் சொல்றான் பாஸ்டர்.
0: Pastor he speaks so much of life.
1: ஒரே ஒரு விளக்கம் கொடுத்து வந்தறேன்.
0: Let me give an explanation.
1: நீ போப்பா அவன் வழியில போப்பா.
0: You keep going.
1: நீ போப்பா.
0: You keep going.
1: பாஸ்டர் நான் போறேன்னு சொல்ல.
0: Pastor it's not that I will go.
1: எங்க மாமா ஒருத்தர் இருக்கறாரு.
0: I have an uncle.
1: ஒரு லாயர் ஒருத்தர் இருக்கறாரு.
0: He is a lawyer.
1: அவர் சொல்றாரு என்கிட்ட விட்டு
0: பெரிய
1: சும்மாவே இருக்கீங்க.
0: See why you are silent?
1: நீங்க சைலண்டா விடுங்க நான் பாத்துக்கறேன்.
0: Even if you don't do I will do it for you.
1: தலைய உருட்டுறேன் விடுங்க.
0: I will smite his head.
1: நீ உருட்டவும் வேணாம். நீ புழக்கவும் வேணாம் நீங்க வா.
0: You did not roll it or confuse it. Just come.
1: நீ வா என் பின்னாடி வா.
0: You come along with
1: பேசாம வா.
0: You come silent.
1: நானே சும்மா போயிட்டு இருக்கேன்.
0: I am going very silent.
1: நீ என்ன போய் சண்டை போட போறீங்க?
0: Why do you want to fight with him?
1: அமைதியா போய்டா.
0: He went very calmly.
1: நின்று விடாதீங்க.
0: Don't stop.
1: ஒரு ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: நிகரதே பொறாம இருச்சல்ல வந்து மாட்டிட்ட வந்து உட்கார்ந்திருக்கீங்களா?
0: Is there any person seated here being caught in this envy?
1: நின்னுராதீங்க.
0: Don't stop.
1: நின்னுராதீங்க.
0: Don't stop.
1: கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செஞ்சிட்டே இருங்க.
0: Do what the Lord has commanded you to.
1: கர்த்தர் நடத்துற பாதையில போயிட்டே இருங்க.
0: Just keep passing through the path the Lord has given you.
1: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்.
0: The Lord will take care of everything.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவார்.
0: No weapon formed against you shall prosper.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஜெயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார்.
0: The Lord will lead us successfully.

0: தேவனற்ற ஜனங்கள் நடுவுல நில்லாம கடந்து போய் கொண்டே இருக்கணும்.
1: Do not stop when you pass through the heathen.
0: பொறாமை எரிச்சல் விரோதம் படுகிற ஜனங்களுக்கு நடுவுல நிக்காம நடந்து போய் கொண்டே இருக்கணும்.
1: Do not stop when you pass through the haters.
0: மூன்றாவது கடைசியா
1: நம்பர் 3 இன் தி லாஸ்ட்
0: எதை நம்ம நிக்காம கடந்து போணும் தெரியுமா?
1: Where we should not stop but pass through.
0: எபிரேயர் 11:29
1: Hebrews 11:29
0: எபிரேயர் 11:29
1: Hebrews 11:29
0: விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: By faith they passed through the Red Sea as by dry land.
0: சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்.
1: They passed through the Red Sea as by dry land.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா.
1: Glory be to the name of the Lord.
0: அருமையான ஒரு அற்புதம் இது.
1: It's a very amazing miracle.
0: எத்தனை பேர் இது ஒரு அந்த அற்புதத்தை ஒரு முறையாவது வாஸ்தவங்க ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். சரி, இதை நீங்க எப்படி வாசித்தீங்க தெரியல. நானும் இத்தனை வருஷம் வாசித்திருக்கேன்.
1: I also led this miracle many times.
0: ஆனா இந்த செய்திக்கா கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தும் போது ரொம்ப வித்தியாசமா என் கண்ணுக்கு தெரிஞ்சது.
1: But when the Lord prepared me for this sermon, it was really different before me.
0: நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த 600,000 புருஷர்ல நானும் ஒருத்தர் அப்படி நடந்து போயிட்டேன்.
1: So I became one among those 600,000 of Israelites who passed through the Red Sea.
0: பின்னால அப்படியே எகிப்தின் சேனையின் ஒரே ரதங்கள் குதிரை சத்தம்லாம் பயங்கரமா கேக்குது.
1: And I could hear the sounds and of horses and chariots and armies of Egyptians back.
0: அப்ப கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே கலக்கமாயி போச்சு.
1: And people who were with me, they were perplexed.
0: அந்த பக்கம் கடல் கொந்தளிக்குது.
1: And there is a sea on the other side which was roaring.
0: எல்லாரும் கத்துறாங்க.
1: Everyone were shouting.
0: எங்க சாகிறதுக்கா இங்க கொண்டு வந்தீங்க?
1: Did you bring us to die here?
0: எகிப்தில எங்களை விட்டுறலாமே.
1: You would have let us live in Egypt.
0: எல்லாம் கத்திட்டு இருக்காங்க.
1: Everyone were shouting.
0: உடனே மோசே சொல்றாரு.
1: Immediately Moses said,
0: எல்லாம் நின்னு பாருங்க, கர்த்தர் செய்ய போறார் பெரிய காரியங்களை.
1: You stop and see, God will do great things.
0: அப்படி சொல்லிட்டு நாங்க எல்லாம் நின்னு பார்த்துட்டு
1: இருக்கோம். And he was singing there. See there.
0: அப்போ பார்த்துட்டு இருந்தா,
1: when we were looking there,
0: அப்படியே கடல் பிளந்துருச்சு.
1: The sea parted into two.
0: கடல் பிளந்துட்டு உலர்ந்த தரை உண்டாயிடுச்சு.
1: The sea parted two and there happened a dry land.
0: நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
1: And I was also looking at it.
0: இந்த கடல் எப்படியாவது முழுசா காஞ்சு உலர்ந்து போயிடும் பார்த்தேன்.
1: I thought the entire sea will become a dry land.
0: ஆனா கடல் அப்படியே நிக்குது.
1: But the sea stood as such.
0: எது கொந்தளிச்சிட்டு இருந்ததோ, எது பிரச்சனையா இருந்ததோ போக மாட்டேங்குது, அப்படியே நிக்குது.
1: The sea which was roaring, which remained a problem, it stood as such.
0: ஆனா அந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு சின்ன பாதை மட்டும் காஞ்சி கிடக்கு.
1: But there's a one small path in between that problem which is very dry.
0: அப்ப மோசே சொல்றாரு, வாங்க எல்லாரும் போகலாம், உள்ள போலாம்.
1: Then Moses said, come, let us all go through that.
0: எங்க உள்ள போறது?
1: Where to go?
0: கடல் முழுசு காயட்டும், வெயிட் பண்ணுங்க.
1: Let us wait until the entire sea is
0: dry. லப்பா கடல்லாம் காயாது, இப்டி தான் இருக்கும்.
1: See, the sea will not dry fully, it will be the same.
0: ஆண்டவர் வந்து உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்க மாட்டாரு.
1: The Lord will not tempt you beyond your ability.
0: தப்பித்து செல்ல ஒரு வழியை தான் உண்டாக்குவாரு.
1: The Lord will make a way for you to escape.
0: வணங்க.
1: No, I don't want.
0: பாத்தீங்களா தண்ணி எல்லாம்?
1: Did you see at the seas?
0: அதே மதில் மாதிரி நிக்குதுங்க.
1: It is standing like a wall.
0: எப்படிங்க உள்ள போறது?
1: How to pass through that?
0: ஒண்ணு பண்ணுங்க.
1: Do one thing.
0: நீங்க பாட்டு பாட்டே முன்னாடி
1: போங்க. You just sing the song and go for me.
0: அந்த கரையில இருந்து டாடா கடக்க நான் வந்துறேன்.
1: And you go and wave your hand on the other shore, then I will come in.
0: சொன்னானா?
1: Did he say so?
0: இல்ல.
1: No.
0: சின்ன பாதை.
1: It is only a small path.
0: கொந்தளிச்ச தண்ணி அப்படியே நிக்குது.
1: The roaring seas and the waters were standing as such.
0: பிரச்சனை முழுசா முடிஞ்சு போலங்க.
1: The problem is not completely solved.
0: பிரச்சனை டெம்பரரியா அப்படியே ஒரு ஸ்டால்ல நிக்குது.
1: This problem is stalled in a temporary position.
0: ஒரு தற்காலிகமா மலை மாதிரி நிக்குது.
1: It is standing as a wall temporarily.
0: கர்த்தர் சொல்றாரு,
1: The Lord says,
0: நிக்காத, ஓடு.
1: You don't stop, pass through.
0: எல்லாம் நடந்து போ.
1: Everyone pass through that.
0: வேதம் சொல்லுது.
1: The Bible says,
0: இருக்கிற கொஞ்சம் உலர்ந்த தரையில அவ்வளவு பேரும் கடந்து போயிட்டாங்க.
1: All the people passed through that small dry land they had.
0: நீங்க எல்லாம் என் கூட வந்தீங்கனா எப்படிங்க வருவீங்க?
1: So if you come along with me, how you will come?
0: ரெண்டு பக்கம் அப்படியே மதில் மாதிரி கடல் தண்ணி நிக்குது.
1: You have waters of the sea standing as a wall on the either sides.
0: கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துபாய் போயிருந்தேன்.
1: Few days ago I have been to Dubai.
0: துபாயில வந்து aquarium னு ஒன்னு செஞ்சு வச்சிருக்காங்க.
1: There we have something called aquarium.
0: இந்த aquarium எப்படினா தலைக்கு மேல அப்படியே ஒரு கண்ணாடியில அப்படியே ஒரு இது வச்சிருக்காங்க. மேல எல்லாம் பெரிய பெரிய சுறா மீன்கள் அப்படியே மிதந்து அப்படியே வருது.
1: So here there you have the glass full of glass all through the roof and you can see all those fishers
0: ulla nadandu pona apdiye
1: you have to pass through that way
0: mela thanni keela thanni side la thanni
1: your waters are below all the sides
0: seri ella olaga da senjirupanga naan poiten
1: so I believe everything will be right and I went
0: velila oru ponnu aludhu alu alu alu
1: outside a girl was crying so bad
0: eppadi oru 16 vayasu irukum
1: she might be 16 years old
0: enna solla theriyuma
1: now what is she saying
0: ulla varamaten
1: I will not enter
0: ulla varamaten
1: I will not enter
0: enna maanu avanga appa amma la kekkranga
1: his parents are parents were asking
0: mela kodu odanju ulichcha enna pandrathu
1: what if it breaks on the top
0: மேலக்கது உடைஞ்சு விழுந்தா என்ன பண்றது
1: what happens if it breaks on the top
0: அவங்க புடிச்சு இழுக்குறாங்க அந்த பொண்ணை
1: they were trying to pull
0: அங்க எல்லாம் போறோம் இத்தனை பேர் போறாங்க
1: see everyone is passing through
0: எல்லாம் போங்க நான் வரல
1: let everyone go I will not come
0: எதுக்கு இது
1: why
0: glass aquarium கே இந்த பாடு
1: so this is just for a glass aquarium
0: glass ஏ இல்லாம தண்ணி மட்டும் நீங்க வருவீங்க
1: so if there is no glass but only water will you come
0: பாஸ்டர் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பண்ணுது
1: பாஸ்டர் there is something in my stomach
0: கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்
1: I'll come after a while
0: பாஸ்டர் ரொம்ப கால்ல மரத்துக்குச்சு பாஸ்டர்
1: பாஸ்டர் my legs have become numb
0: நீங்க வேணா ஒரு முறை நேரா போயிட்டு திருப்பி வந்து கூட்டு போங்க பாஸ்டர்
1: you just go for a walk and return back and take us
0: கண்ணுக்கு பார்த்தா சரியா தெரிய மாட்டேங்குது
1: I could not see if it
0: மங்கள தெரியுது பாஸ்டர்
1: it is very blur
0: இது கர்த்தர் தான் நடத்துறாரா
1: is it god leading us
0: இது உண்மையாவே பிளந்துருச்சா
1: or is it true it is parted into two
0: கேப்பமா கேட்க மாட்டோமாங்க
1: will we ask that or not
0: சொல்லுங்க நீங்கலாம் வந்துருவீங்க உள்ள
1: will you all enter in as such
0: நீங்க எல்லாரும் சொல்லுங்க ஐயோ பாஸ்டர் வேணாம் பாஸ்டர்
1: everyone will say pastor don't want
0: yeah
1: why
0: நம்ம பாக்குறவங்க பிரச்சனை அங்க தான் இருக்கு
1: because we are looking at the problem which is still there
0: கர்த்தர் பிரச்சனையை முழுசா அகற்றல
1: the lord has not removed that problem completely
0: பிரச்சனை அப்படியே நிக்குது
1: the problem is standing there
0: கொந்தளிக்கிற கடல் அப்படியே நிக்குது
1: the roaring sea is as such there
0: சின்ன பாதையை திறந்தாரு
1: but the lord has opened a small path
0: சின்ன வழிய ஆண்டவர் வெட்டாந்தரியா மாத்துனாரு
1: the lord has made the small path a dry land
0: சொல்றா நீ உள்ள வா
1: now he says come in
0: நீ உள்ள வா
1: come in
0: நம்ம சில பேர் சொல்றோம் இல்ல ஆண்டவரே
1: some of us says no lord
0: இவ்ளோ செஞ்சீங்க
1: you have done so much
0: முழுசியும் காய விட்டுருங்க
1: why don't you let entire sea dry
0: நான் வந்தறேன்
1: I will let in
0: ஆண்டவர் சொல்ல இல்ல இல்ல
1: the lord says no
0: நான் உனக்குன ஒரு பாதையை வச்சிருக்கிறேன்
1: see I have set a path for you
0: அத மரண இருள் தான்
1: it is a path of valley of shadow of death
0: ரெண்டு பக்கம் தண்ணி நிக்குது
1: you have waters on the either sides
0: ஆபத்து அங்க தான் இருக்கு
1: you have the danger there
0: ஆனா நீ நின்றாத
1: but don't stop
0: கர்த்தர் உனக்கு செய்த அதிசயத்தை நீ பார்த்துட்டு முன்னால வா
1: you look at the miracle that the lord has done to you
0: எப்படி தெரியுமாங்க அந்த ஜனங்க கடந்தாங்க
1: you know how did the people move on
0: அந்த வசனத்தை வாசிங்களே
1: if you read the verse
0: எபிரேயர் 11:29
1: hebrews 11:29
0: விசுவாசத்தினாலே
1: by faith
0: அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள்
1: they passed the red sea as by dry land
0: எப்படிங்க நீங்க கடந்தீங்க
1: how did you pass through
0: எப்படிங்க நீங்க அதை பாஸ் பண்ணி போனீங்க
1: how did you pass through that sea
0: கண்ணால பார்த்தா முடியாது
1: if you see by your eyes you cannot
0: விசுவாசிச்சேன் அவ்வளவுதான்
1: I believed it that's it
0: என் தேவன் எனக்கு உண்மை உள்ளவர்
1: my god is faithful to me
0: வழிய தரந்தவர் முடிவை கொண்டு போய் சேர்ப்பார்
1: the one who made the way will also take me to the end
0: இந்த காண்டங்களோ தீர்க்க தரிசனமா பேசுறாரு
1: today the lord is speaking prophetically
0: பெரிய பிரச்சனை மேல நின்னுட்டு இருக்கீங்க
1: you are standing before a great problem
0: கர்த்தர் ஒரு சின்ன பாதையை திறந்துட்டாரு
1: the lord has opened a small path
0: சின்ன பாதை
1: it's a small path
0: தயக்கமா இருக்கு
1: and you are hesitating
0: கர்த்தர் சொல்றாரு விசுவாசிச்சு முன்னால போ
1: the lord says you believe and move on
0: விசுவாசிச்சு முன்னால போ
1: you believe and move on
0: பிரச்சனை முழுசும் முடியாம இருக்கலாம்
1: the problem may not be completely over
0: நான் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கேன்
1: but I have kept everything only for some purpose
0: நீ கடந்து போ
1: you just pass through
0: انا ஒண்ணு மறந்துடாதீங்க
1: but don't forget
0: நீங்க கடந்து போறதுக்கு ஏன் விசுவாசிக்கலாம் தெரியுமா
1: why can believe for you to pass through
0: ஏசாயா 43 இரண்டாம் வசனம் பாருங்க
1: Isaiah 43 verse 2
0: நீ தண்ணீரைகளை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன்
1: when you pass through the waters I will be with you
0: நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை
1: and through the rivers that they shall not overflow you
0: நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய்
1: when you walk through the fire you shall not be burned
0: அக்கினி ஜ்வாலை உன் பேரில் பற்றாது
1: nor shall the flames scorch you
0: ஏன் தெரியுமா
1: you know why
0: முதல் வசனம் சொல்லுது
1: verse 1 says
0: உன்னை சிருஷ்டித்தவர் நான்தான்
1: I the one who created you
0: உன்னை உருவாக்கினவர் நான்தான்
1: I am the one who formed you
0: நீ பயப்படாத
1: fear not
0: நான் உன்னை மீட்டு கொண்டேன்
1: I have redeemed you
0: உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்
1: I have called you by your name
0: நீ என்னுடையவன்
1: and you are mine
0: இந்த தண்ணீர்ல சின்ன பாதை இருந்தாலும் நான் உனக்கு முன்னால உன் கூட வர்றேன்
1: no matter even it's a small path among the sea I will come before you
0: என்ன விசுவாசிக்கிறியா
1: do you believe that
0: நின்ன பின்னால எகிப்து வந்துட்டு இருக்கு
1: if you stop you have the egyptians army behind you
0: kadandu poite iru
1: you keep passing through
0: kathar unak chinna oru valiya undaaki irukkar
1: the lord has created a small path for you
0: tappithu chelra oru valiya undaaki irukkar
1: god has made a path of escape for you
0: ippa nindru viswasathai elandradinga
1: if you stop here you will lose your faith
0: andavare inda chinna oru nambike dhaan enak irukke
1: lord I have only a small faith now
0: kadugalu viswasam dhaan irukke
1: I have the faith as a mustard seed
0: oru chinna paadha neenga therndinga
1: you have opened only a small
0: oru arpamana oru paadhai dhaan kaatringa
1: you are showing me a simple way lord
0: bayapadadinga
1: don't be afraid
0: chinna da irundhalum periya தேவன் நம்மோடு வர்றாரு
1: no matter even it is small we have great
0: hallelujah
1: hallelujah
0: தைரியமா கடந்து கடந்து போங்க.
1: You go boldly.
0: நின்றாதீங்க.
1: Don't stop.
0: முன்னால போங்க.
1: Pass through.
0: கர்த்தர் கடந்து போக பண்ணுவார்.
1: The Lord will make you to pass.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரச்சனை முழுசா முடிஞ்சிருன்னு நினைச்சிராதீங்க.
1: Don't think the problem will end completely.
0: அது இருக்கும்.
1: That will be.
0: அதை கர்த்தர் பாத்துக்கிடுவார்.
1: The Lord will take care of it.
0: தாங்கி கொள்ற வரைக்கும் தான் கர்த்தர் நமக்கு நமக்கு அனுமதிப்பாரு.
1: The Lord will live, let it happen only according to ability.
0: பிரச்சனை நடுவுலவே தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கிடுவாரு.
1: The Lord will make a path of escape among that problem.
0: அப்ப எதுக்கு பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை அப்படி நின்னுட்டே இருக்கு எதுக்கு இது?
1: But why this problem standing like that pastor?
0: அந்த பிரச்சனை உனக்கு இல்ல.
1: That problem is not for you.
0: பின்னால ஒரு கும்பல் வருது.
1: There is another crowd coming after.
0: அவர்கள் அழிக்கிறதுக்கு தான் பிரச்சனை இன்ன வச்சிருக்கேன்.
1: I have kept this problem just to destroy them.
0: நீயோ கடந்து போவா.
1: But you will pass through.
0: நீயோ தப்பி பிழைப்பாய்.
1: You will escape and survive.
0: நீ அடுத்த கரையில நின்னு கர்த்தரை துதிப்பாய்.
1: You will stand on the other shore and praise.
0: ஏனென்றால் உன்னோடு வருகிறவர் ஜீவனுள்ளவர்.
1: Because the one who comes with you is a living God.
0: உன்னோடு வருகிறவர் உன்னை மீட்டு கொண்டவர்.
1: Because the one who comes with you is a redeemed God.
0: உன்னோடு வருகிறவர் உன்னை அழைத்தவர்.
1: The one who is coming with you is the one
0: who பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்.
1: He has called you by your name.
0: நீ கடக்கும் போது உன் கூடவே வருவா.
1: When you pass through, he will be with you.
0: நான் நின்று விட மாட்டேன்.
1: I will not stop.
0: என் ஆபத்து நேரத்துல,
1: in my times of danger,
0: என் கடினமான நேரங்கள்ல,
1: in my times of hard times,
0: நான் நின்று போகாமல் நடந்து கொண்டே இருப்பேன்.
1: I will not stop but pass through.
0: நடந்து கொண்டே இருப்பேன்.
1: I will pass through.
0: Do not stop when you pass through the heathen. நீ தேவனற்ற மக்கள் நடுவிலே நீ நடந்து வரும்போது நின்று விடாதே, கடந்து போய் கொண்டே இரு. ஆமென்.
1: ஆமென்.
0: இரண்டாவது, உன்னை விரோதிக்கிறவர்கள், பொறாமை கொள்ளுகிறவர்கள் நடுவுல நின்றுறாத. நடந்து கொண்டே இரு. Do not stop when you pass through the haters. மூன்றாவது, Do not stop when you pass through the hard times. உன் வாழ்க்கையின் கடினமான காலங்களில் நின்று விடாத, விசுவாசத்தை இழந்துடாத, தொடர்ந்து நடந்து கொண்டே இரு.
1: Pass through.
0: நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you can say today?
0: ஒருவன் நடக்க போறேன்.
1: I'm going to pass through.
0: நல்லா சொல்லுங்களேன் பாப்போம். Very good. நல்லா சத்தமா சொல்லுங்க.
1: Say it louder.
0: நீங்க நடக்கிறத பார்த்து பக்கத்துல காலம் ஓடி வந்துடணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க பாப்பா தைரியமா. ஒருவன் நடந்து போவேன். முடிவில் கர்த்தர் என் கண்ணீரை நீரூற்றா மாற்றுவார்.
1: In the end, the Lord will turn my tears into springs.
0: நிக்கவும் மாட்டேன்.
1: I will not stop.
0: சாயவும் மாட்டேன்.
1: I will not stray away.
0: பின்னால போயிடவும் மாட்டேன்.
1: I will not step back.
0: கர்த்தர் எனக்கை செய்வார் நம்பி முன்னால போறேன்.
1: I will trust the Lord will do for me and I will proceed.
0: என்ன நம்பல?
1: I don't believe myself.
0: கர்த்தரை நம்புறேன்.
1: I trust God.
0: விசுவாசத்தினாலே கடந்து போவேன்.
1: By faith I will pass through.

0: கையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்.
1: And they will pass through the valley of tears and make it a spring.
0: The Katharangalod pesugira.
1: Today the Lord is speaking with you.
0: Ennodu pesina.
1: The Lord spoke with me.
0: Enai romba dhairiyapaduthina.
1: And he also encouraged me.
0: Nindru vidade.
1: Don't stop.
0: Nindru vidade.
1: Do not stop.
0: Thirumbi vidade.
1: Don't turn.
0: Pinvaangi vidade.
1: Don't stray away.
0: Nadandu konde iru.
1: Pass through.
0: ஆண்டவர்ட்ட சொல்லுங்க இந்த காலையில.
1: You say to the Lord this morning.
0: என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே.
1: No matter whatever happens.
0: நான் நடந்து கொண்டே இருப்பேன்.
1: I will pass through Lord.
0: நான் முன்னால போயிட்டே இருப்பேன்.
1: I will pass through Lord.
0: போய் கொண்டே இருப்பேன்.
1: I will keep walking.
0: என் தேவன் எனக்கு முன்னால போகிறே.
1: My Lord is going before me.
0: உம்முடைய சத்தத்தை கேட்டு.
1: I will hear your voice.
0: பின்னால வந்து கொண்டே இருப்பேன்.
1: I will come behind you Lord.
0: எல்லாவற்றையும் நீர் பார்த்துக்கொள்ளுவீர்.
1: You will take care of everything.
0: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலையில?
1: How many of you believe this today?
0: எத்தனை பேர் நம்புறீங்க?
1: How many of you believe this?
0: என் தேவன் எனக்கு முன்னால போகிறாரு.
1: My God is going before me.
0: நான் ஏன் கலங்கணும்?
1: Why should I be troubled?
0: கண்ணீர் இருக்கலாம்.
1: You may have tears.
0: ஆனா அதுக்காக நின்ற போறது இல்ல.
1: But I will not stop for that.
0: அது ஒருவன் நடந்து போயிட்டே இருப்பேன்.
1: I will pass through and move on.
0: ஒருவன் நடந்து போவேன்.
1: I will pass through.
0: ஒருவேளை என்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பலவான்களா இருக்கலாம்.
1: Maybe people who are around me might be mighty people.
0: அவங்க எல்லாம் தேவனை அற்றவர்களா இருக்கலாம்.
1: They might be heathen strange people.
0: அவங்களா நம்மள கலங்க பண்றவங்களா இருக்கலாம்.
1: They might be people who trouble us.
0: நான் ஆண்டவர் சொல்றேன், நீ தனியா இருந்தாலும் தனியா போ.
1: But the Lord says even if you're alone, keep pass through alone.
0: அவர்களோடு கலந்து விடாத.
1: Don't mingle with them.
0: அவர்களை கடந்து போய் விடு.
1: You pass through those people.
0: நான் உன் கூட இருக்கிறேன்.
1: I will be with you.
0: நீ கடந்து போ.
1: You pass through.
0: கலந்து விடாதே.
1: Don't mingle with them.
0: கடந்து போ.
1: You pass through.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க இந்த?
1: How many of you can say this?
0: எத்தனையோ ஜனங்களை நான் கடந்து வரலாம்.
1: I may pass through many people.
0: எத்தனையோ பேரை நான் பார்க்கலாம்.
1: I may see many people.
0: நான் அவர்களை கடந்து வருவேன்.
1: But I will pass through those
0: கடந்து
1: people.
0: கடந்து வருவேன்.
1: I will pass through those
0: கர்த்தர்
1: people.
0: எனக்காக நீரூற்றை வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept a spring for me.
0: கர்த்தர் எனக்காக நீரூற்றை வைத்திருக்கிறார்.
1: The Lord has kept a spring for me.
0: எத்தனையோ பேர் எரிச்சல் படலாம்.
1: Many people may envy against you.
0: எத்தனையோ பேர் பொறாமை படலாம்.
1: Many people have a jealousy against you.
0: வளர்ச்சியோடு பொறாமை வரதான் செய்யும்.
1: So there is a envy along with your increase.
0: வளர்ச்சியோட எரிச்சல் வரதான் செய்யும்.
1: So jealousy will come along with your increase.
0: வளர்ச்சியோட நமக்கு பொய் பழி வரதான் செய்யும்.
1: False accusation will come out along with your growth.
0: நீங்க தரிசனம் பாத்தீங்கன்னா எரிச்சல் வரும்.
1: So if you see visions and dreams, people will envy.
0: அதனால நீங்க தரிசனம் பார்க்கறது நிறுத்த கூடாது.
1: So you should not stop seeing visions.
0: நீங்க பார்த்துட்டே இருக்கணும்.
1: You have to see that.
0: முன்னேறிட்டே இருக்கணும்.
1: You have to keep improving.
0: கடந்து போயிட்டே இருக்கணும்.
1: You have to pass through.
0: நீங்க நின்ற கூடாது.
1: You should not stop.
0: ஐயோ இவங்க எல்லாம் எரிச்சல் படுறாங்களே.
1: See they are envying against me.
0: ஐயோ இவங்க எல்லாம் பொறாமை படுறாங்களே.
1: They are very jealousy over me.
0: இதெல்லாம் வேணாம்.
1: I don't want this.
0: உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை நீங்க எடுத்துட்டு போங்க.
1: It is given by God to you. You have to take it and go.
0: சில வேளைல ஆண்டவர் உங்களுக்கு வினோதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவாரு.
1: Sometimes the Lord will bring strange and different things in your life.
0: உங்களுடைய அப்பா அல்லது உங்களுக்கு யாரோ ஒருவர் ரொம்ப உங்களை நேசிப்பாங்க.
1: Your father or some other person might be loving you so much.
0: அத பார்த்து நம்ம கேக்கல அவங்கள நேசிச்சாங்க.
1: See we did not ask for but they are loving us so much.
0: நாம கேக்கல அவங்களே பலவர்ண அங்கியை கொடுக்குறாங்க.
1: We did not demand it but he gave a multicolored coat.
0: ஆனா ஒரு கூட்டம் எழும்புது.
1: But there arises a crew.
0: எங்களுக்கு கிடைக்காது உனக்கு கிடைச்சது.
1: See you have got something which we have not got.
0: நாங்கலாம் சாதாரணமா போட்டுக்கிட்டு
1: இருக்கோம். We are wearing ordinary dress.
0: நீ என்ன பல வர்ண அங்கி போட்டுருக்க.
1: But you have a multicolored coat.
0: நீங்க எங்க பயப்படுறீங்க?
1: Why are you afraid of it?
0: நீங்க அதை கழட்டி போடாதீங்க.
1: You don't remove that coat.
0: அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது.
1: That is given by God to you.
0: அத பார்த்து பொறாமைப்படுவாங்க.
1: People will envy against it.
0: மறந்துடாதீங்க.
1: Don't forget.
0: ஒரு நாள் ஒரு கூட்டம் வந்து அதை உங்ககிட்ட பிடுங்கறதுக்கு முயற்சி செய்யும்.
1: One day one group will try to snatch it away from you.
0: உங்களுடைய அலங்காரத்தையே அருவருப்பா மாத்துவாங்க.
1: They will just turn all your decorations into a demolition.
0: அந்த அழகிய அங்கியை கரப்படுத்துவாங்க.
1: They will stain that beautiful coat.
0: நடக்காதத நடந்தது போல சொல்லுவாங்க.
1: They will say as if it has happened which is not at all happened.
0: பொய்யான எவிடன்ஸை கொண்டு வருவாங்க.
1: They will bring false evidence.
0: அதை பார்த்து பயந்துடாதீங்க.
1: Don't be afraid of that.
0: ஏன்னா கர்த்தர் நீ இழந்ததை பார்க்கிலும் மேன்மையான ஒரு அங்கியை வச்சிருக்கிறாரு.
1: Because the Lord has kept a greater coat than what which you have lost.
0: அது ராஜாவின் சமூகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: That will be given in the presence of the king to you.
0: பொறாமை படுறவங்களை பார்த்து பயப்படாதீங்க.
1: Don't be afraid of the people who envy against you.
0: நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு எந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல.
1: The Lord has not given power to any person to decide our life.
0: இல்ல எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார்.
1: The Lord will do what he has appointed for me.
0: நீங்க ஐயோ பாஸ்டர் இவங்க அப்படி பாக்குறாங்க பாஸ்டர் இவங்க அப்படி பேச

0: what you're doing.
1: கனப்படுத்துறது
0: நான். It is I who honor you.
1: முடிவிலே உன்னை மகிமைப்படுத்துவேன்.
0: At the end I will glorify you.
1: நீ விட்ட கண்ணீருக்கு பதிலாக தேவன் உனக்கு நீரூற்றை ஆயத்தம் பண்ணுவார்.
0: The Lord has kept a spring for you for the tears that you've shed.
1: ஒருவேளை இன்றைக்கு ஒரு கடினமான பாதையில் நீங்க போயிட்டு இருக்கலாம்.
0: Maybe today you are passing through a hard time.
1: அத மறந்துடாதீங்க.
0: But don't forget.
1: அந்த சோதனையின் நடுவுல கூட தப்பித்து செல்ற ஒரு வழிய கர்த்தர் உண்டாக்குறார்.
0: Even amidst a temptation the Lord has created a path of escape for you.
1: விசுவாசத்தோட முன்னால போங்க.
0: You just move on with that faith.
1: நீங்க ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கலாம்.
0: You might be amidst a great struggle.
1: கர்த்தர் ஒரு சின்ன பாதையை திறந்திருப்பாரு.
0: The Lord would have opened a small path.
1: என்ன ஆண்டவரே இவ்வளவு பெரிய பிரச்சனையில சின்ன வழி வச்சிருக்கீங்க.
0: Lord the problem is so big but you have a small path for me.
1: ஆண்டவரே என்னை விசுவாசிச்சு நீ போ.
0: The Lord says you believe me and keep going.
1: ஜீவனை கண்டடைவாய்.
0: And you will see the life.
1: வழி நெருக்கமா இருக்கலாம்.
0: The path might be narrow.
1: பாதை இடுக்கமா இருக்கலாம்.
0: The path might be very congested.
1: முடிவோ ஜீவன்.
0: But the end is life.
1: முடிவோ ஜீவன்.
0: The end is life.
1: உன்னை ஆதரிப்பேன்.
0: I will take care of you.
1: உன்னை காப்பாற்றுவேன்.
0: I will preserve you.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலையில?
0: How many of you believe this?
1: கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Raise your hands and praise God.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Praise you.
1: Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை
3: வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து AK-47 கன்மேன் கொண்டு போய் அவர்கள் பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 ஆண்டு முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணி பண்ணேன். 1989 நான் எஸ்பிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த AK-47 கொண்டு வராங்க. பரலோகத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலையும் இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன்.

கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக பிள்ளைகளை ஆண்டவர் இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து தமக்கென பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நாம் ஒரு விசேஷித சாட்சியை கேட்கப் போகிறோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் சாட்சியாக அறிவிப்பார்கள். நிச்சயமாக அது நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி சுவாசிக்கிறேன். தொடர்ந்து சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி செல்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சாட்சி இந்த உலகத்துக்கு அறிவிக்க போகிறீங்க. ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை ஆண்டவர் ரட்சித்ததை அறிந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்தப் போகிறார்கள். அநேகர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படப் போகிறது. முதலாவதாக உங்கள் சிறு வயதில் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள், வளர்ந்தீர்கள், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத லைட்டை சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம போவோம். சொல்லுங்கள்.

0: எனது சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்குளம் குக்கிராமம். என்னுடைய தகப்பனார் வியாபார ரீதியாக வேலையாட்களை வைத்து வியாபாரம் செய்து மளிகை கடை, விறகு கடை, ஃபர்னிச்சர் கடை, அரசு ரேஷன் கடை இப்படியாக பல தொழில்களை செய்து எங்களுடைய கிராமத்தில் பொன்னு என்ற பெயர் யாவருக்கும் அறிமுண்டாக கூடிய ஒரு சூழ்நிலையில் எங்களை பெற்றெடுத்தது. நாங்கள் 4 சகோதரர்கள், நாங்கள் 4 ஆண்கள், 2 பெண்கள். இந்த சூழலில் நாங்கள் இந்து மார்க்கத்தில் தனியாக கோயில் வைத்து பூஜை பரிகாரங்களை நான் அப்பாவே வழி நின்று நடத்தி ஒரு செல்வந்தர் போல் காட்டிக்கொண்ட காலம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நாங்கள் நல்ல செல்வந்தர்களான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சகோதரி சிறுமதி புஷ்பம் மூத்த சகோதரிக்கு திருமணம் விசேஷமாக செய்த காரணத்தினால் என் அப்பா கொஞ்சம் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு என்னுடைய தாயார் மனவியாதி பட்டு சாமித்தோப்பு என்ற கோயிலில் என்னுடைய தாயாரை விலங்கு மாட்டி நிறுத்தி வைத்து எங்கள் குடும்பம் சின்னா பின்னமாக சிதறி உற்றார் உறவினர் அனைவரும் கைவிட்டு நாங்கள் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தாயாரை பார்ப்பதற்காக என்னுடைய தகப்பனார் அவருடைய வியாபார தொழிலை எல்லாம் விட்டு அவர்கள் வழிபடுகிற அப்பொழுது அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியமான அந்த கோயிலில் அப்பா அங்கே அம்மாவை கவனித்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய அண்ணன் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். இந்த வியாபார தொழில் இனி நமக்கு உதவாது என்று சொல்லி நடராஜன் என்பவர் பெயர் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்தது 2வது அண்ணன் கோபாலன், அவரும் இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக என்னுடைய 12 வயது, என்னுடைய தம்பியினுடைய 8 வயது, என்னுடைய தங்கையினுடைய 5 வயது. இப்படியாக எங்களை வந்து எங்களுடைய வீடு அப்பொழுதே ஒரு 2 முற்றம் பெரிய வீடாக இருந்த வீட்டில் நாங்கள் யாரும் தங்க முடியாத ஒரு சூழலில் என்னுடைய தம்பியை சித்தி அக்கா வீட்டிலும் என்னுடைய தங்கையை பாட்டி வீட்டிலும் என்னை சித்தி வீட்டிலும் கொண்டு நிறுத்தி அவர்கள் எங்களை என்னுடைய அம்மாவுடைய வியாதி முடியும் வரை அவர்கள் வீட்டிலே நாங்கள் வளர்ந்தோம். பின்பு அந்த வழிபாடில் எந்தவித முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் திருவனந்தபுரம் மருத்துவமனையில் கொண்டு சென்று அம்மாவுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைத்து அந்த நோய் மனவியாதியை வந்து தீரும்படியான காரியங்கள் நடந்தது. இப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய சகோதரர் 2வது சகோதரர் கோபாலன் என்பவர் அவர் இயேசுவை பற்றி இராணுவத்தில் வந்து இராணுவத்திலிருந்து லீவு விடுமுறையில் வந்து இயேசு பற்றி அங்கு அவர்கள் பயிற்சியில் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நாங்கள் லுத்தரன் சபை கீழ்குளம் பறவை லுத்தரன் சபையில் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் இயேசுவை பழைய வழிபாடுகளை நிறுத்தி இயேசுவை பின்பற்றுகிறோம்.
1: இப்போது சிறு வயதில் நீங்கள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறீங்க, பிறகு இந்த சூழ்நிலையில் மொத்தம் எல்லாம் இழந்து போனீங்க, பிறகு இவங்க உங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சரியாயிட்டா?
0: சரியாயிடுச்சு, வழிபட்ட கோயிலில்
1: சரியாகல. அப்போ நீங்கள் வந்து அந்த தேவர்களுக்கு வழிபட்டீங்களா? உங்கள் பயபக்தி எல்லாம் எப்படி இருந்தது? அந்த தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருந்ததா சிறு வயதில்?
0: அந்த சிறு வயதில் வந்து எனக்கு அந்த அளவு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியும் எங்களால் என்னால் முடியவில்லை. ஏதோ நம் ஒரு வழிபாடு போகிறார்கள், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தார்கள், ஏதோ இயேசு என்று சொல்லுகிறார்கள்.
1: அதில் அதற்கு முன்பதாக நீங்கள் 14 வயது வரைக்கும் அப்படி இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னால் உங்களுடைய பயபக்தி எப்படி இருந்தால் அந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா?
0: நிச்சயமாக முழுமையான நம்பிக்கை.
1: நம்பிக்கை, ஆமாம், எப்படி விடுதலை கிடைக்கும்?
0: ஆமாம், முழுமையான நம்பிக்கை. அதுதான் நாங்கள் அந்த குறி பிடிச்சிட்டு அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த இதில் தான் முழுமையான நம்பிக்கையில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையில் தான் என் அம்மாவை வந்து அங்கே அந்த கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு.
1: அப்போ இனிமேல் விடுதலை கிடைக்காது என்ற சூழ்நிலை எப்படி உங்களுக்கு உருவாச்சு? நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கிறீங்க இல்லையா?
0: ஆமாம், அது என தகப்பனுடைய செயல்பாடு. அவருடைய எனக்கு அந்த வயது பக்குவம் இல்லை, தகப்பனாருக்கு வந்து இது முடியாது என்ற ஒரு உணர்வு வந்ததுனால அவர் வந்து இந்த மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பார் என்று
1: நினைக்கிறீங்க. சரி, அங்கே சரியாயிட்டு.
0: சரி,
1: உங்களுடைய படிப்பு காரியங்கள்லாம் எப்படி? இப்படிப்பட்ட அலைச்சல் இருந்திருப்பீங்க, உங்களுடைய படிப்பு காரியங்கள்?
0: இப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய குடும்ப வருமானம் நலிவடைந்து நிலபுலங்களில் இருந்தாலும் அதனுடைய வருமானங்கள் சரியானபடி இல்லாத காரணத்தினால் நான் படிப்பு காரியங்களுக்கு நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அம்சி ஹைஸ்கூலில் படித்து 11வது வகுப்பு வரையும் படித்தோம். ஆனால் கடினமான ஒரு சூழல் தான் எனக்கு இருந்தது. அந்த படிப்புக்கெல்லாம் எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இருந்தாலும் நாங்கள் கௌரவமாக வாழ்ந்ததுனால யார்கிட்டையும் போய் நாங்கள் எதுவும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்துச்சு. எங்கள் சொந்த பந்தங்களும் அவ்வளவு வந்து எங்களை அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் போயிட்டு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. பிறகு நீ அண்ணனும் என்னுடைய அண்ணனுக்கு ரெண்டு பேரும் அந்த போலீஸ் இராணுவத்தில் சேர்ந்ததால் எனக்கு இனிமேல் எனக்கு அந்த போலீஸுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு.
1: எதுவரை படிச்சீங்க? ஆர்வம் வந்தது
0: 11வது வகுப்பில் படிக்கும் போது. 9வது வகுப்புல இருந்தே நாங்கள் சில சேட்டைகள் எல்லாம் செய்வோம்.
1: சரி சரி,
0: ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விளையாடி சேட்டைகள் எல்லாம் பண்றதுனால அங்கே ஸ்கூல் பீப்புள் லீடர் அது இதுன்னு நான் அப்பவுமே வந்து கொஞ்சம் ஒரு இதில் இருந்து பக்குவப்பட்டு போனதுனால அந்த போலீஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு மனசில் எப்பவுமே போலீஸ்னா ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அப்படின்ற நான் அந்த ஸ்கூல் பீப்புள் லீடருக்கு எலெக்ஷனு நின்று அப்படி நிற்கும்போது வந்து போலீஸுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது. போலீஸ் வந்தால் ஹெட்மாஸ்டர் வந்து வந்து உட்கார வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, எழும்புவாங்க. இந்த ஒரு எண்ணம் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும் என்ற ஆர்வம் வந்துச்சு.
1: சரி, அது போலீஸில் சேர்றதுக்கு உங்களை வழிகாட்டினவங்க யாரும் உண்டுமா?
0: என்னுடைய பெரிய அண்ணன், அவர் போலீஸில் தான் இருந்தார்.
1: சரி, ஆமாம், ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடச்சிட்டு?
0: ஆமாம், ஈஸியாக.
1: எத்தனை வயசில் நீங்கள் வேலையை ஜாயின்?
0: நான் வேலை வந்து 19 வயசில் சேர்ந்து 20 வயசில் சேர்ந்து 21 வயசு 6வது மாதத்தில் நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன்.
1: ட்ரைனிங் ஃபஸ்ட்டு எந்த ஏரியா இப்படி?
0: நான் முதல்ல தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் சேர்ந்து பயிற்சி முடித்து டெல்லியில் வந்து விசேஷ படை அங்கே வந்து உதவி ஜனாதிபதி வீடு மற்றும் திகார் ஜெயில் இப்படியாக நான் ஒரு 4 வருடம் அங்கே பணிபுரிந்தேன்.
1: சரி,
0: அங்கே வேலை செய்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
1: சரி, அப்படி முதல்ல டெல்லி அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா?
0: அப்புறமா தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு 1985 எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது குழுவை சேர்த்து ஒரு வாய்ப்பு, ஒரு 1000 பேருக்கு பயிற்சி பண்ணுறவங்களுக்கு உணவு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த உணவுக்கு நான் தான் பொறுப்பாளியாக இருந்தேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி அப்போ குழு அமைப்பது எப்படி என்பதை வந்து தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி கிடச்சிச்சு.
1: சரி, இப்போ இயேசுவை நீங்கள் அறியலை, அப்போ சின்ன பருவத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படி ஏதாவது இருந்ததுண்டா?
0: எல்லா பழக்கமும் எனக்கு உண்டு. நான் வந்து 16 வயதிலே இந்த பணம், கல், அரிஷ்டம், சாராயம் இதெல்லாம் நான் வந்து வெளிப்படையாக தெரியாமல் ரகசியமாக சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. பிறகு டிபார்ட்மெண்ட்டை டெல்லியில் போன பிறகு குளிர் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே அதை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு. சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்படியாக குறைவில்லாத ஒரு எந்த இதுலேயும் வந்து நான் தவறுதலான வழிகளை வந்து செய்துக்கிட்டு தான் இருந்தேன்.
1: சரி சரி. இப்போ திருமணம் எப்போ ஆயிட்டு?
0: திருமணம் வந்து எனக்கு 1985 நடந்துச்சு.
1: அப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க?
0: அப்போ நான் வந்து ஸ்பெஷல் போலீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: அப்போ வந்து கெட்ட பழங்களும் உடல்ல ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல?
0: இல்லை
1: இல்லை. அப்போ எப்படி அவங்க உங்களை எப்படி விசாரித்து என்ன முறையில் எப்படி பண்ணாங்க?
0: அவங்க வந்து நான் ஒரு எப்பவுமே நல்ல நீட்டாக ட்ரெஸ் இப்போ போடுற சவாரி தான் போடுவேன். எங்கள் குடும்ப பேக்ரவுண்டை வச்சு என்ன அதிகமாக வந்து யோசிக்காமல் அவங்க வந்து நல்ல ஃபேமிலி, இவங்க அண்ணன் எல்லாம் வேலையில் இருக்காங்க, அப்பா எல்லாம் இருக்காங்க, நிலப்புலன் எல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழலில் வந்து என்ன அதிகமாக பார்க்காம அவங்க வந்து கல்யாண திருமணம் பண்ணி கொடுத்தாங்க.
1: திருமணம் பண்ண பிறகு இப்படிப்பட்ட கட்ட பழக்கங்களும் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ அதில் ஏதாவது உங்களுடைய பிரச்சனைகளோ வேறு சூழ்நிலைகள் வந்ததா?
0: நான் அப்படி கெட்ட பழக்கம் சூழ்நிலை இருந்தாலும் என்னுடைய மனைவிக்கு வந்து நான் வீட்டுக்கு தேவையானதை எல்லாம் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தால பரவாயில்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போயிடுச்சு,
1: பிரச்சனை இல்லாமல் போச்சு. சரி, வேலை ஸ்தலங்களில் ஏதாவது நெருக்கடிகளை அனுபவிச்சிங்களா?
0: வேலை ஸ்தலங்கள்லன்னா நான் என்னுடைய பணி வந்து அடுத்தது நான் 86 பயிற்சி ஆசிரியராக இருந்தேன், போலீஸ் பயிற்சி ஆசிரியர். 89 நான் எஸ்டிஎஃப் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் அந்த ஏகே பாடிசவனை கொண்டு வராங்க. அப்போ வந்து பத்மநாபா கொலை வழக்கில், பத்மநாபா கொலையில் வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஃபயர் பண்ணதுனால அந்த வெப்பன்ஸை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நான் பண்ணதுனால என்னை வந்து கலைஞர் சீபன் அவர்கிட்ட வந்து ஏகே பாடிசவன் கண்மேன் கொண்டு போய் அவர்களுக்கு பின்னாடி வந்து அவருக்கு பதவி காலம் அந்த 2 முடிகிற வரைக்கும் எனக்கு அந்த பணியை நான் செய்துக்கிட்டு இருந்தேன். செய்து அந்த சிறப்பை பெற்று அந்த பணியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமும் ஒரு ராஜாக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் என்னை நிறுத்தி விட்டார்.
1: சரி சரி,
0: அது கர்த்தருடைய காரியம்.
1: அப்போ இதுவரைக்கும் ஆண்டவர் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை?
0: இல்லை,
1: கொள்ளலை.
0: இல்லை.
1: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய முகாந்திரங்கள் வந்திருக்குமே?
0: ஆமாம்.
1: சரி,
0: இப்படிப்பட்ட சூழலில் ஒரு பக்கம் என் மனைவி வந்து ஜபிப்பாங்க, என்னுடைய குடி, என்னுடைய சிகரெட் பழக்கம், என்னுடைய கோபங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து என் மனைவி வந்து உபவாசம் இருந்து ஜபிப்பாங்க. அந்த ஜபத்துலேயும் நான் எதுவும் கலந்து கொள்வது கிடையாது. அவங்க சபைக்கு போகிறாங்கன்னா சபை வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இருந்தேன். அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு சில பிரச்சனை வரும்போது, கோபம் வரும்போது என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய போட்டா, கன்னிமரியாளுடைய போட்டா இருந்துச்சு, அதையெல்லாம் உடைச்சிட்டேனே. இப்படிப்பட்ட கோபம், எனக்கு இப்படி ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு என்ன குடும்பத்தில் எல்லாம் என்ன ஒதுக்கிட்டாங்களே, என்னை வந்து யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு வெறுப்பில் நான் வந்து அந்த காரியத்தை எல்லாம் செய்திருக்கேன்.
1: சரி, அப்புறம் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்தது?
0: இப்படியாக நான் ஒரு 2003 எனக்கு வந்து இருதய பலகீனம் வருது. இந்த பலகீனத்தினால வந்து நான், எனக்கு நீ வாய்ப்பு இருக்கா, இனிமேல் நான் வந்து பிழைக்க முடியுமா, இந்த எல்லாரும் இருதயம் வந்து இருக்கும்போது பிழைக்கிறது கஷ்டம், கை கால் விழுந்துடும், இப்படிப்பட்ட சூழலில் வந்து ஏதாவது நம்ம இறந்துட்டால் நம்ம குடும்பம், நம்ம சொந்தங்கள் எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, மனைவி வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, என்னுடைய தகப்பனார் வீட்லேயும் கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி இல்லை, இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, மனைவியினுடைய நிலைமை என்ன, அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வெக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், நான் ஒரு கௌரவமாக வந்து மது அடித்தாலும் ரகசியமாக தான் அடிப்பேன், சிகரெட் பிடிச்சாலும் ரகசியமாக தான் பிடிப்பேன், இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடில் இருந்ததுனால எனக்கு ஒரு வெக்கம், எனக்கு நாளைக்கு எனக்கு பிள்ளைகள் அனாதையாக நிற்குமோ அப்படின்ற ஒரு சூழலில் நான் ரொம்ப பயந்து ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணி ஆஞ்சுவை பார்த்தாங்க. ஆஞ்சோ பார்க்கும்போது ஒன்று காற்று ஒன்றும் பிரச்சனை, பம்பிங் கம்மியாக இருக்குது, அதுக்கு உங்களான மாத்திரை அவங்க எனக்கு கொடுத்து அதில் நான் மாத்திரை கண்டினியூ பண்ணேன். அந்த கண்டினியூ பண்ண நேரத்தில் வந்து இது ஆண்டவர் தான், இதை இது ஆண்டவருடைய சூழல் தான், என்னை புடமுடுறார் என்று எனக்கு அப்போ தெரியாது. அப்போ நான் என் பயந்து என்னுடைய உடல்நிலைக்காக நான் அந்த சிகரெட்டை ஃபஸ்ட்டு நிறுத்தினேன். அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போன உடனே மதுபானத்தை கொஞ்சம் நிறுத்தினேன். இப்படி மதுபானமாக சிகரெட்டாக இப்படி வாழ்க்கையே ஒரு அதே ஒரு குழப்பத்தில் எனக்கு இருந்தது. எனக்கு குழப்பம் அதே ஒரே குழப்பம்தான், அது தேவையா இது தேவை இதெல்லாம் இல்லாமல் இருக்க குழப்பம் வரும்போது இப்படியே இருக்கும். ஆனாலும் என்கிட்ட ஒரு உறுதித்தன்மை எப்பவுமே இருக்கும், ஒன்று வேண்டான்னா வேண்டாம், வேணும்னா வேணும், அதுக்கப்புறம் நான் அது தொடவே இல்லை. இப்படியாக இருக்கும்போது எனக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு ஊழியம் கிடைச்சிச்சு. ஊழியத்துக்கு வந்து என்கிட்ட சொல்லி அந்த கமிட்டியில் வந்து என்னை சேர்த்தாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்துவை நான் நேர லேசாக அப்படியே அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறது போகிறது, அவங்க சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வர்றது. அப்போ தான் குடும்பம் என்ன, மனைவியோட எப்படி குடும்பத்தோடு சர்ச்சைக்கு போகணும், பிள்ளைகளோட எப்படி சர்ச்சைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தில் இருந்த ஆர்வம் தொடங்கிச்சு.
1: இப்போ நீங்கள் இந்த சிகரெட்டு தண்ணி இதெல்லாம் வந்து நிறுத்தினது வந்து இப்படி ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பயந்தில்லை
0: அந்த நேரத்தில்? எனக்கு என்ன, நான் காப்பாற்றுறது தான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் வாழலாம், இனி ஏதாவது ஆயிடக்கூடாது அந்த சூழ்நிலையில நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறேன்.
1: சரி சரி,
0: நாளைக்கு ஏதாவது ஒரு ஆயிடம் எல்லாம் பயங்காம ஏப்பா சிகரெட்டு குடிச்சுக்கிறதுனால நீ தண்ணி ஓவர் அடித்தா மூச்சு திணறி செத்துருவேன், இப்படிப்பட்ட ஒரு சூழல்
1: உருவாங்க. பிறகு அப்போ
0: ஆண்டவரை நான் அது வரைக்கும் சரியாக ஏற்றுக்கொள்ளலையே.
1: ஆமாம் அதுதான். இப்போ இந்த டைமில் வந்து என்ன ரங்கில் இருந்தீங்க?
0: அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து அந்த நேரத்தில் D2 அண்ணா சாலை, அதில் வந்து குற்றப்பிரிவில் வந்து ரெண்டு கோடு Grade 1 போலீஸாக இருந்தேன்.
1: சரி சரி. அப்போ அப்படி இருக்கும்போது சரி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்குறீங்க, சிஎஸ்ஐ நைட்டாக போயிட்டுருக்குறீங்க, இப்போ இந்த டைமில் எல்லாம் நீங்கள் டியூட்டியில் இருக்கிறீங்க. அப்போ உங்கள் டியூட்டியில் ஏதாவது நெருக்கடிகள் வந்து அப்படி ஏதாவது வந்ததுண்டா?
0: அப்போ தான் எனக்கு வந்து டியூட்டியில் அந்த நேரத்தில் வந்து நான் சிஎஸ் ஒரு அண்ணா சாலை அண்ணா சமாதி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு ஆக்சிடென்ட் விங்குக்கு நான் போனதில் நான் கொஞ்சம் வெளி விவகாரம் எல்லாம் பார்ப்பேன். கொஞ்சம் வெறும் போலீஸ் மட்டும் இல்லை, நட்பு வட்டாரங்களை எல்லாம் கொஞ்சம் பழகி, எனக்கு குடும்பத்தில் எல்லாம் என்ன அது கண்டுக்காததுனால நான் வந்து நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் தேடி போகிறதுனால அவங்க ஏதாவது என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதுக்காக போகும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு அம்சியில் இருந்த மோகன் என்பவர் ஒரு நண்பர், அவர் ஒன்றிய செயலாளர் இருந்தார், அதிமுக ஒன்றிய செயலாளர், காதி கிராப்ட் டைரக்டராக இருந்தார். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு 14 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு அனுப்பி அனுப்புறேன்னு ஏமாற்றி விட்டாங்க. அந்த ஏமாத்தல் வந்து அந்த மக்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. அது நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து FIR போட்டு அந்த காசு லேட்டாகும். நீங்கள் ஏதாவது சார் ஏதாவது நீங்கள் பண்ணி ஏதாவது பண்ணுனா நமக்கும் ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும், அவங்களும் பிரயோஜனமாக இருக்கும், ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் அப்போ சரி, அப்போ ஒரு ஆர்வம் அந்த இதில் எல்லாம் இருக்கும்போது சரி நான் அந்த ஃபேமிலி அந்த ஆளை வந்து நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு டியூட்டியாக கோர்ட்டு டியூட்டியாக போகிறேன். போய் நான் அந்த இடங்களை சொல்ல முடியாது, இயலாது, ஏன்னா அந்த பர்டிகுலராக சொல்லும்போது அந்த இடத்துக்கும் பிரச்சனை வரும், அந்த ஆலையும் சொல்ல வேண்டியிருக்கும். நடந்த உண்மை எனக்கிட்ட இருக்குது, இதுதான் என்னுடைய ரெக்கார்டு. அந்த இடத்துக்கு நான் போய் கோர்ட்டு வேலையை முடித்து அந்த நபர், அந்த ஏமாத்தின நபர், அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாத்தின நபரை ஃபோன் பண்ணி அவர் அந்த என்னுடைய லாட்ஜு, அந்த லாட்ஜில் நான் அவரை அழைச்சேன். அவர் ஒரு வக்கீலோடு வந்தார். வந்தவொடனே 2000 ரூபீஸை என்னுடைய கட்டிலில் போட்டார். எதுக்கு ஐயா இதெல்லாம் கேட்டேன். இல்லையா நீங்கள் போலீஸாக வந்திருக்குறியா, போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் வந்தால் ஏதாவது செய்வோம், நீங்கள் அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்குதியான்னு சொன்னார். வேண்டாம் அந்த ரூபாய் எடுங்க, நான் போலீஸ் டியூட்டி உங்களுக்காக வரல, நான் கோர்ட்டு வேலையை வந்துடுங்க, இதை ஒரு நண்பர் சொன்னதுனால நீங்கள் அந்த காசை கொடுப்பியான்ற ஒரு இதில் நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து சொன்னாங்க, நான் வாங்கலை, அவங்க தான் எங்கள்கிட்ட இருந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஏமாற்றி என்ன தூக்கிட்டு போய் ஊரில் கூட்டிகிட்டு போய் வெறும் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க, அதனால் வந்து அவங்கள்ட்டேருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொன்னாங்க. இந்த சூழலில் வந்து ஒரு நபர் மொத்த பணத்தையும் வாங்கி இல்லைன்னு சொல்லும்போது நான் போலீஸ் டியூட்டியாக இருந்தால் அவங்கள ஏதாவது ஃபோர்ஸ் மூலியமாக இது பண்ணலாம், நான் அப்படி செய்ய முடியாது, முடிஞ்சால் எனக்கு ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது டியூட்டியில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேறு ஒரு டியூட்டியில் போகும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது எங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனை வரும்னா சரி வாங்கினா கொடுங்க, அவங்க வாங்கினா பாருங்கன்னு நான் சொல்லி அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். வந்து என்னுடைய எனக்கு கொடுத்த அந்த மோகன் என்பவரிடம் சொன்னேன், இந்த காசு அவங்க தர்றது மாதிரி இல்லை, நீங்கள் காசு வாங்கின மாதிரி சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் வந்து டிசிபி டிஸ்ட்ரிக்ட் க்ரைம் பிரான்ச்சில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நீங்கள் பார்த்துங்க, வேறு வழியே இல்லைன்னு சொன்னேன். அந்த வழியே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தேடி போலீஸ் வந்தாங்க. போலீஸ் வந்து அவங்கள வந்தவொடனே அவங்க அப்காண்டி ஆனாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் உருவாயிடுச்சு. 3 வருடமாக இந்த காசை பற்றி போலீஸ் ஸ்டேஷன் போகலையே அவங்க, இந்த ஆள் வந்த பிறகு அந்த ஆசையன்றவங்க போலீஸ் வந்த பிறகு தானே நம்மகிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்துச்சு, அப்போ இந்த ஆள் தான் அவங்களுக்கு இந்த வழிகாட்டியாக இருந்திருப்பான்னு என்ன என் மேலே வந்து புகார் கொடுக்க அந்த காவல் நிலையத்துக்கு செல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் இந்த 14 பேர் இந்த வழக்கில் அந்த 14 பேர் பணம் கொடுக்க வேண்டும் என்ன முதலியதிரியாகவும், 14 பேர் வந்து 1, 2, 3, 15 பேராக புகார் கொடுக்குறாங்க. இவங்க இந்த லாட்ஜில் தங்கியிருந்து எங்கள் வீட்டில் வந்து எங்களை அடித்து லூட் பண்ணி எங்கள்கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை காவல் நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலை, உடனே ஹைகோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டு டைரக்ஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டவுடனே என்ன அரெஸ்ட் பண்ணுறது வராங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி வரும்போது அந்த இடத்துல வந்து தேவன் வந்து எனக்காக ஒரு பாத்திரத்தை அங்கே அமர செய்திருக்கிறாரு. நான் இந்த பயிற்சி காலத்தில் உதவி ஆய்வாளராக இருந்து பயிற்சி கொடுத்த நேரத்தில் பரமசிவன்ற ஒரு ஆய்வாளர் அங்கே இருக்கிறாரு. அப்போ வந்த இன்ஸ்பெக்டர் டீம் வந்த போலீஸ் டீம் அவர் சொல்கிறாரு, இது இவர் அது மாதிரி ஆள் கிடையாது, நான் எனக்கு வாத்தியார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணாமல் பெயில் பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து உடனே லீவு வாங்கிட்டு உடனே அப்காண்டி ஆகிட்டேன். அப்போ அந்த இடத்துல என்னை கைது செய்யாமலும் அந்த இடத்துல என்னை சஸ்பெண்ட் ஆகாமலும் தேவன் அந்த இடத்துல இடைப்பட்டிருக்காரு. அப்பவும் எனக்கு தேவன் தான் செய்கிறாருன்றது தெரியாது, ஆனால் தேவன் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் நியமிச்சிருக்கிறாருன்றது எனக்கு தேவனை அறிஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியுதே தவிர, அந்த நேரமும் நான் மனித வாழ்க்கையில் தான் இருந்தேன், மனிதனுடைய சப்போர்ட்டிங்கில் தான் வாழ்கிறேன்றது தான் நான் யோசித்துக்கிட்டு இருந்தேன்.
1: இதில் ஆண்டவர் ஜெயத்தை தந்தார்,
0: ஜெயம் வந்து தந்தார்னு சொல்கிற விட ஜெயம் வந்து சாதாரண ஜெயம் இல்லை, தரிசனமாகவும் தொடுதலாகவும் வெளிப்படுத்தினார். நாம் வந்து அந்த நேரத்தில் அப்காண்டி பெயில் போட்டு ஹைகோர்ட்டில் பெயில் போட்டுட்டு ஊருக்கு போய் மறைந்து தலைமறைவாயிருக்கேன். அந்த நேரத்தில் பெயில் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச உடனே நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன். சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது பெயில் கிடச்சா நம்மளை அரெஸ்ட் பண்ண மாட்டான்ற தைரியத்தில் நான் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கேன். விழுப்புரத்தில் வரும்போது என்னுடைய மனைவி வந்து கைபேசியில் என்னுடைய கைபேசிக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார்கள். நான் நேற்று சபைக்கு சென்றிருந்தேன், சபையில் நான் கண்ணீரோடு இந்த காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்நேரம் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு புக்கு என் முன்னாடி வந்திருந்துச்சு. அந்த புக்கில் வந்து நீ கவலைப்படாத, நான் கிறுக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு ப்ளஸ் பண்ணிட்டு அந்த உருவம் மறைஞ்சிச்சு அப்படின்னு எனக்கிட்ட வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க. அதனால் அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கவலை இல்லை. என்னுடைய போலீஸ் புத்தி எப்படின்னா A1 அக்யூஸ்டை எப்படி டெலிட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என் மனைவியினுடைய பேச்சையும் தேவன் கொடுத்த தரிசனத்தையும் நான் உதாரணசீனப்படுத்தி உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி உதாரணசீனப்படுத்தி தான் நான் பேசினேன். நான் ரெவரத்தோட பேசினேன், என் மனைவி அடத்தோட பேசினா நான் கோவப்படுவேன். இப்படியே நான் வந்து கொண்டிருந்தேன், செங்கல்பட்டு வந்து கொண்டிருந்தேன். செங்கல்பட்டு வந்து வரும்போது என்னை எந்த இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வந்தாரோ அவர் என் கைபேசியில் வராரு. அவர் வந்து எங்கே இருக்கீங்க ஐயா, இந்த மாதிரி நான் பெயில் போய் வாங்கிட்டேன், நான் இப்படி செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. இப்போ எங்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்களை அந்த கேஸில் இருந்து எடுத்துட்டேன், டெலிட் பண்ணிட்டேன், சார்ஜ்ஷீட்டில் உங்களை கொண்டு வரல, நீங்கள் அந்த லாட்ஜில் தங்கினது மாதிரி யாராவது கேட்டால் நான் வரல தங்கலைன்னு சொல்லுங்கள், நான் அது மாதிரி சார்ஜ்ஷீட்டை கொண்டுட்டேன், வேற உள்ள 14 பேருக்கு நான் வாரண்ட் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைய தினம் அந்த நிமிடம் நான் வந்து இயேசுவை விசுவாசிக்க தொடங்கினேன்.
1: இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஏற்றுக்கொண்டு ஒரு அடுத்தது நீங்கள் எப்படி சர்ச்சைகளை எப்படி உங்களோட ஆராதனை விளங்களை வித்தியாசம் ஆயிற்று, வாழ்க்கை தரங்கள் எப்படி மாறுச்சு?
0: நான் இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் ஒரு இயேசுனுடைய ஒரு பெரிய வெறி எனக்கு உருவாயிடுச்சு. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? ஒரு மனிதனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்கிற தீர்ப்பை வந்து என் பரம தேவன் அதை எடுத்துட்டாருன்னு, அதுக்குன்னு ஒரு தூதர்களை எல்லாம் அனுப்பி அந்த இடத்துல வந்து என்ன அந்த வழக்கிலிருந்து விடுதலை பண்ணி இப்படி எங்கள் இது பண்ணிட்டான்னு, ஒரு பெரிய வெறி பக்தன் நான் இயேசு கிறிஸ்து மேலே. அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தின் மேலே ஒரு ஆர்வம் கொண்டு, எப்போ எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், ஊழியம் கிடைக்கும், என்னுடைய பணி நெருக்கடி, என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் வந்து பிள்ளைகளுடைய திருமண விஷயம், இப்படி எல்லா சூழ்நிலையில என்ன சரியானபடி ஊழியம், என்ன அதிகாரியை வந்து ஒரு நம்பிக்கையானவன் சொல்லி என்ன இன்சார்ஜ் ஆஃபீஸராக வைப்பாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு, இதனால் எனக்கு எங்கேயும் நகர முடியாத, இயேசுவை விசுவாசிக்க முடியும், ஒரு சபைக்கு எப்படி போக வர அப்படி தான் முடியுமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன அதிகாரியை வந்து சபைக்கு அனுப்புவாங்க. ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இதை பண்ணேன். அப்படி வரும்போது எனக்கு அந்த சபையில் வந்து ஒரு தண்ணி ஊழியம், தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்கணும், அதை இன்னும் அபிஷேகமான ஒரு சபை, அந்த சபை வந்து அபிஷேகத்தில் வேர்த்து கொட்டி விடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் தண்ணி சரி இருக்கான்னு. ஏன்னா அந்த சபையில் வந்து முழு பொறுப்பையும் என்ன கொடுத்தாங்க, 1000-2000 பேர் வந்த சபை அது. அப்படி இந்த ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கும் எனக்கு மனைவிக்கும் அது ஒரு திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்குண்டான காசை ஆண்டவர் வந்து எங்களுக்கு தேவையானதை செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்தார். எங்கள் பிள்ளைகளையும் வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் ஒரு உயர்வை கொடுத்துக்கிட்டே வருகிறார். அதுக்கு பிறகு எனக்கு சில வருமானங்கள் எல்லாம் வர தொடங்கிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்து இப்படியே நான் ஒரு அதே சபையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என் தலையில் கை வச்சு ஒரு வைப்ரேஷன், அது வந்து உலகத்தில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் பெற்றுக்கொள்ள, அந்த 5 விரல் எனக்கு தலையில் வந்து பதிஞ்ச நேரத்தில் வந்து இப்படி ஒரு அதிசயமான ஒரு கை, எத்தனையோ பேர் தகப்பன் கை வைக்கலாம், வேற யாராவது ஜெபம் பண்ணலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, எனக்கு அது மாதிரி தெரியலை. இது ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஒரு மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் உணர்ந்தேன், ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு எனக்கு என்ன அவரே எனக்கு ப்ளஷ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். இன்னும் மேலும் தீவிரமான ஒரு சூழ்நிலையில் என்ன ஆண்டவர் செய்தார். இந்த வழக்கு சம்பந்தமான ரெக்கார்டெல்லாம் இந்த இருக்குது. இந்த ரெக்கார்டு வந்து நான் எப்போவுமே கொண்டு பத்திரப்படுத்திடுறேன். இது ஒரு பொக்கிஷம், இது பரலோகத்திலிருந்து வந்த பொக்கிஷம். இந்த பொக்கிஷனை நான் எங்கே போனாலும் இதை நான் கையிலே வச்சுக்குவேன். எங்கே போனாலும் என்ன அட்வொகேட் வரலாம், காவல்துறையில் வரலாம், அவங்க சில வேளை சந்தேகமாக கேட்டால் நான் என்னுடைய பெயில் பெட்டிஷன், என்னுடைய கோர்ட்டினுடைய ப்ராசஸ் அத்தனையும் இதில் இருக்குது. நான் என்ன டெலிட் பண்ணது எல்லாமே இருக்குது கேஸில் இருந்து வழக்கு. அப்படியாக ஆண்டவர் அதுக்கு பிறகு நான் விசுவாசிக்க என்னுடைய பழைய காரியங்கள், பழைய பாவங்களை நான் விட என்னை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஏதோ ஒன்று இவனுக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி அதாவது இயேசுவில் நான் பைத்தியமானேன். பவுல் சொல்கிறது போல இயேசுவில் நான் பைத்தியமானேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் வந்து இயேசுனுடைய எப்பவுமே அவருடைய காரியத்தில் பைபிள் படிக்க தொடங்கினேன். பைபிள் படித்து படித்து ஒரு டைம் படித்தேன், ரெண்டு டைம் படித்தேன், மூணு டைம் படித்தேன். இந்த மூணாவது டைம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சாட்சிகளை அங்கங்கே பகிர எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம், என்னோட பிள்ளைகள் ஒரு நல்ல அதிகாரிகளாக அதிகாரிக்கு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய குடும்பத்தை மேலும் அசுர வளர்ச்சி என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் கொண்டு வந்தார். அதில் வளர்ச்சின்னா இவனா இவன் இப்படியா, காவல்துறையை சொல்லும்போது ஏதோ லஞ்சம் எங்கேயா கிடச்சிச்சு அப்படின்னு தான் சோதிச்சுப்பாங்க. அந்த வளர்ச்சி கிடையாது. நான் உழைச்சேன், வேறு நான் தொழில் பண்ணேன், பிஸ்னஸ் பண்ணேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு அதெல்லாம் எனக்கு கை கொடுத்துச்சு. சொத்து வாங்கினேன், அது விற்க விற்க எனக்கு அது மூணு மடங்காக பெருகும். 10 லட்சத்துக்கு வாங்கினேன்னா 30 லட்சம் விற்கும், ஒரே வருஷத்தில் விற்கும். இப்படியாக எனக்கு ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உதவி செய்து என்னுடைய காரியங்களை முழுமையாக என்னை உயர்த்தி கொண்டு வந்து எங்கள் குடும்பம் எங்களை எப்படி எங்களை வந்து உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் திரும்பி பார்ப்பதற்கு ஒரு சூழல் என் மகாராஜா என்னை உருவாக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தில் நாங்கள் ஒரு அடிமைகளாக, இயேசுவுக்கு அடிமைகளாக, அடிமை என்று சொல்வது அன்பின் அடிமை, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இன்னைக்கு அவரோடு கட்டுண்டவராக, அவரோடு நாங்கள் பிணைக்கப்பட்டவராக, நானும் என்னுடைய குடும்பமும் அவரோடு இணைந்து செயல்பட்டு எந்த சபையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, எந்த சபையில் ஒரு 10 பேர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஐயாவினுடைய ஒரு சாட்சி மெசேஜை பார்த்து அதனுடைய தொடர்பு வந்து எப்போ நான் கன்னியாகுமரி போக முடியும், எப்போ நான் கன்னியாகுமரி போடுவோம், ஐயாவோட எப்போ நான் பேச முடியும், எப்போ நான் பேச முடியும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அவர் கொடுப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னை வந்தவுடனே நான் அதுக்கு ஆயத்தமே இல்லை, உள்ளபடியே நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரல. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சாட்சி இந்த மாதிரி ஒரு சாட்சி நிச்சயமாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஐயா இல்லை நான் தேவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, நான் நேரத்துக்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது ஒரு பொக்கிஷன் அல்லவா, இது ஒரு பெரிய காரியம் இல்லையா. இதை விட விசேஷம் என்னன்னா, இது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு விசேஷம், என்னுடைய மகனும் மருமகளும் வந்து ஐடியில் சென்னையில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்பா நான் கனடாவுக்கு நாங்கள் போகிறோம், பிஆர் வந்துச்சுன்றாங்க. கனடாவுக்கு போகிறாங்க, அங்கே போனால் மருமக சொல்கிறா எனக்கு விக்டோரியா மாகாணத்தில் எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சின்றான், ஏன்னா மகன் வேலை கிடச்சி ஐடியில் வேலை கிடச்சின்றான். அடுத்த வருஷம் திரும்ப பார்த்தா சொல்கிறான், அப்பா நான் 6 கிரவுண்டில் 4 வீடு வாங்கியிருக்கேன், 6 கோடி ரூபாய்க்குன்றான். இது என்ன ஒரு விசேஷமான ஒரு விஷயம், இது எப்படி நடக்க சாத்தியமா, கோடியை பார்க்குறது எட்டி எட்டி பார்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்தவன் 6 கோடி ரூபாய்க்கு என் மகன் வந்து வீடு வாங்கிட்டேன், நான் 3 வீடை வந்து வாடகை கொட்டிருக்கேன்னு சொல்லும்போது, ஒரு தகப்பனுக்கு ஒரு பேரான், அந்த தகப்பன் எனக்கு எவ்வளோ தூரம் இதை செய்திருப்பார். அந்த இடத்துல வந்து இந்த கொரோனா சீசனில் என் மகன் வந்து அவன் போகிற சர்ச்சைக்காரங்க அந்த சர்ச்சையை மூடின நேரத்தில் இவங்க வாங்கின இடத்துல தான் டெண்டு போட்டு சபை நடத்தினாங்க. அதான் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருப்பான். இதை விட எனக்கு என்ன பேரானந்தம், இப்போ நான் இயேசுவோடு இருக்கிறது ஒரு பேரானந்தம், இப்போ ஐயாவோட ஐயா வந்து சபையில் வந்து நான் இப்படி ஒரு சாட்சி கொடுக்குற ஒரு பேரானந்தம். ஒரு அழுக்காக இருந்து, ஒரு கந்தலாக இருந்து, ஒரு குப்பையாக இருந்து, ஒரு புழுவாக இருந்து, தற்கொலை பாடலில் போய், மரணக்கட்டில் போய், எத்தனையோ பேர் நேரத்தில் நான் தற்கொலைக்கு போய், எத்தனையோ நேரத்தில் என் வேதனையில் என் வேதனையை சொல்லி எனக்கு நீ வாழ் உண்டா, நான் இப்படியே மடிஞ்சு போயிடுவேனா, இப்படியே தோற்று போயிடுவேனா, இப்படியே என் குடும்பம் அழிஞ்சு போயிருமா, இது இன்னும் நிர்மூலமான சூழ்நிலை இல்லை. அப்பன் இயேசு என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து என்னை இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்திக்கிறான்னா, நான் அவருக்கு என்னுடைய ஜீவன் உள்ள காலையெல்லாம் என்னுடைய ஜீவன் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும் என்னுடைய உயிர் என்னைக்கு எடுக்கப்பட்டாலும் அவருக்காக நான் எப்பவுமே அவருடைய பைபிளை தூக்கிட்டு நான் ஒவ்வொரு சபையா போய், ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கறது தான் என்னுடைய பணியாக தொடர்றேன்னு தவிர, எனக்கு இந்த உலகத்தில் வேற இனி எந்த ஆசையும் கிடையாது. என் அப்பாவோட இருக்கணும், இப்படிப்பட்ட ஐயாவோட சேர்ந்து நாங்கள் ஏதோ பணி செய்யணும். எல்லாம் அவங்க எல்லாம் எப்படி சபை நடத்துறதுன்னு எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை மெட்ரோ மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப்பில் நான் வந்து ஒரு அட்வைசராக இருந்தேன். அதில் 50 சபை ஊழியர்கள் இருந்தார்கள், அதில் அட்வைசராக இருந்தேன். ஒவ்வொரு சபையும் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டப்பாடுபடுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து ஒரு இராணுவ கமாண்டரில் லடாக்குக்கு போய் சேவை கொண்டு போகிறது போல தான் அவங்களுடைய பயிற்சி. அந்த லடாக்குக்கு போய் இராணுவத்தை கொண்டு போய் அந்த பனிக்கட்டியில் கொண்டு நிறுத்துறது மாதிரி தான் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு போய் உண்மையான ஊழியக்காரங்க கொண்டு போகிற கஷ்டம். அவர்களுக்கு நான் வந்து உதவியாக இருக்கணும், அவருடைய கஷ்டத்தில் நான் பங்கு கொள்ளணும். வெறும் ஊழியம் பார்த்துக்கிட்டு ஐயா சோத்துறோம் ஐயா சோத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை பார்க்காத தான் பிரியாணி சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து மிச்ச சோறை கொடுக்கறது எனக்கு யோசனை கிடையாது. அவங்களுக்கு நான் உதவியாக இருக்கணும். அது ஒரு சபை இல்லை, எந்த எந்த இடத்துல உண்மையான ஒரு ஊழியங்கள் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயேசுக்கு செய்கிற ஒரே காரியம் எனக்கு தான். அந்த ஒரு சூழலில் தான் என்னுடைய இயேசுவால் நான் ஒரு பைத்தியமாக இருக்கிறேன். பவுல் சொல்கிற மாதிரி நான் எப்பவுமே எனக்கு சிந்தனையே எழும்புனா அதுதான் சிந்தனை, நடந்தால் அதுதான் சிந்தனை, தூங்கினா அதுதான் சிந்தனை. நான் ஊழியத்துக்கு உதவிகரமாக இருக்கணும், அந்த சூழலில் தான் நான் இருந்துட்டுருக்கேன்.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப எனக்கு ரொம்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் தேவன்கிட்ட கேட்டு நீங்கள் இந்த ஒரு சபையில் வந்து இவ்வளோ கண்ணியமாக உங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் பார்த்ததில், வாரம் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறீங்கன்னு, அது உணவு வழங்குறதா நான் சொல்கிறாங்க வாரம். இப்படிப்பட்ட சபைகளில் வருகிற ஆத்துமாக்களை வந்து இணைச்சி அவங்களோட ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர சபையில் நான் இன்னைக்கு இந்த சாட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இயேசுப்பாவை மன்றி உங்களுக்கும் கோடான கோடி நன்றி.
1: ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த ரேங்கில் இருந்தீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடும்.
0: ரிட்டையர்ட் ஆகும்போது நான் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் தான் இருந்தேன். சப் இன்ஸ்பெக்டராக 10 வருட காலமாக சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். காவல்துறையில் நான் 7 பிரிவில் வேலை செய்தேன். 7 பிரிவில் என்னன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், அடுத்தது வந்து டெல்லி சிறப்பு படையில் டெல்லியில் சிறப்பாக அங்கே ஜெயில் டூட்டி உதவி ஜனாதிபதி வீடு அங்கெல்லாம் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பயிற்சி ஆசிரியராக இருந்தேன். அடுத்தது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள்ட்ட 2 வருஷம் இருந்தேன். அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில், அடுத்தது வந்து ஆர்மடு போலீஸில் வந்தேன். அங்கே எஸ்எம் சித்திக்கு ராஜீவ்காந்தி கொலை கொலையை பார்த்த அந்த எஸ்எம் சித்திக்கு கன்மேனாக இருந்தேன். அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது வந்து குற்றப்பிரிவுக்கு வந்தேன். அடுத்தது போக்குவரத்து பிரிவில் பணிபுரிந்தேன். மீண்டும் இறுதியாக வந்து குற்றப்பிரிவில் பணிபுரிந்து சிறப்பாக பணிபுரிந்து 37 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு பெற்று அதுக்கு பிறகு நான் வந்து ஊழியத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறேன்.
1: ஓகே, நன்றி. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியாகிய சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸாக இருந்து இனிமாவுடைய விஷயங்கள்லாம் கேட்டீங்க, எங்கெல்லாம் அவங்க பணிபுரிந்தாங்க, நல்லா செய்தாங்கன்னு. இவ்வளோ தூரத்துக்கு பணிகளை செய்து அநேக பிரச்சனைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொன்னதை பார்த்தீங்க, கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும், ஆண்டவருக்காக சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியமான ஒரு உள்ளத்தோடு இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதை நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு அதிக பலனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை கேட்குறேன். இந்த சாட்சியின் மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புங்கன்னா ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம்.
0: மக்கள், நம்முடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தாக இருக்கும்போது கிறிஸ்துவால், கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கள் வணங்கா கழுத்தாக இருக்கும்போது 400 வருடங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டத்தினுடைய நடத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் வந்து எவ்வளவு கடினமான சூழலில் வந்து அந்த மோசே, ஆரோன், இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இணைந்து செயல்பட்டு அந்த செயல்பட்டு அவருடைய காலங்கள் முடிந்த பிறகு அந்த மக்கள் வந்து வழிபாடுகளை விட்டு மீண்டுமாய் பழைய வழிபாடுகளுக்கு தொடங்கி ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதாவது வாய்ப்பு எங்கே கிடைக்கும் என்று நம்பாதபடி என் உயிருள்ள வரைக்கும் ஜீவன் இயேசு கிறிஸ்து இருந்தவர்கள் 11 பேரும் வந்து ஒரு நல்ல இறப்பாக இறக்கவில்லை. வைராக்கியமாக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய ஸ்கூல் பிள்ளைகளை போல விளையாடி இருந்தவங்க, இயேசு கிறிஸ்து மரணத்திலையும் அப்படி இருந்தவங்க, மீண்டுமாய் அவர் வந்து இறந்த பிறகு அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஊழியத்தையும் ஏற்று எந்த தண்டனை வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சூழலில் இருந்தது போல் நம்முடைய ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்கள், ராப்போஜனம் பெற்ற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவில் ஒரு பைத்தியமாக நீங்க இருக்கணுமே தவிர உலக ஆசைக்கு நீங்க வழிபட்டு போய் எங்கேயாவது நீங்க சிதறண்டு கொலைஞ்சு போயிடாதீங்க. நிச்சயமா இதுதான் நாம் மக்களுக்கு வருகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் திரும்பவும் வந்தத பழைய வழிபாடுகளுக்கு போய் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் விழாமல் இருப்பதற்காக நீங்க முதல்ல கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதுதான் பணமோ பொருளோ இது ஆண்டவரே உம்மை நான் இன்மையிலும் மேன்மையிலும் நான் உம்மோட இருப்பேன் என்ற வைராக்கியமாக இருந்து அந்த ஊழியக்காரங்களுக்கு நீங்க உதவிகரமாயிருந்து ஒரு நல்ல ஒரு உண்மையும் உத்தவமாக இருந்து வேதத்தை திறந்து பார்த்து ரகசியங்களை அறிந்து அந்த ரகசியத்தின்படி அதை உட்கொண்டு அதை மெல்ல மெல்ல தின்று நம்ம இருதயத்தில் உள்ள பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் நான் கிறிஸ்தவ மக்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிற வார்த்தை.
1: ஓகே, இந்த சாட்சியை கேட்ட ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வைராக்கியம் என்ற சாட்சியை கேட்டீங்க. நீங்களும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்போ நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் சித்தமான அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
0: அல்லேலூயா.
1: இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய ஜீவனோட சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். நெடுந்தூரத்தில் சென்னையிலிருந்து வந்து இந்த காரியங்கள் செய்திகள் கூட பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார், சுகபலனை தருவாராக, தீர்க்காயசி தருவார், உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. கர்த்தர் சித்தமாக மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
1: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தேசத்தை சுதந்திரிப்போம்னு வந்திருக்குது, பரவாயில்ல. ஆனால் வேதம் சொல்லுது எதை சுதந்திரிப்போன்னு, நல்லா தான் சொல்லுங்களேன். உலகத்தை சுதந்திரிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் போயிட்டோம். வெறும் தேசத்தை இல்லை, உலகத்தையே சுதந்திரிப்போம். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் அது நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் அது நிச்சயம். ஆமென். அப்பேற்பட்ட சந்ததி நாம் பாடுவோம்.

உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அதிலே உறுதி இல்லாதவர்களாய் காணப்படுகிறபடியினால சாத்தான் அநேகருடைய வாழ்க்கையை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருத்தர் இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பலவிதமான வஞ்சக ஆவிகளை அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்தில் போகிறதுக்கு காரணம் ஆண்டவர் விட்டு கொஞ்ச தூரம் வந்து பிறகு ஆண்டவர் விட்டு போய்விடுவதற்கு ஊழியத்தினுடைய வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியின் ஜீவியம் இல்லாதபடி இருப்பதற்கு காரணம் குன்றி காணப்படுகிறபடியினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சற்று நேரம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் உண்மையான அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் சாத்தான் இன்றைக்கு அதிகமாக ஊழிய சுவாசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பின்மாற்றத்தையும் கொண்டுவதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறதான ஆயுதம் என்னவென்றால் பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சத்தியத்தை குறித்ததான இடரல்கள் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படும். அதற்கேற்றா போல் அநேகரை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா, அது உண்மைதானா, அப்படி என்றால் என்ன அதற்கு ஆதாரம் இருக்கிறது, இப்படி கேட்பார்கள். அநேகருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியாதபடினாலே அது குறித்து ஒரு நிச்சயம் இல்லாதவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமானவர்களை, இன்னும் அநேகர் என்ன சொல்வார்கள், இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் ஒரு இகழ்ச்சியாக பேசுவார்கள், ஒரு கட்டுக்கதை என்று சொல்வார்கள். அதை கேட்டு அநேகர் அந்த சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த உறுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள். இன்னும் அநேகர் இந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்பாமல் அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான குழப்பமும் சந்தேகமும் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பரிசு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்திலே நான் மிகவும் உறுதியாயிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பரான்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷனை அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளிலே வைத்து அவரை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்களாம். சுவற்றோரமாய் வைத்து அவரை இயேசுவை போல நிற்க வைத்து ஆணி அடிக்கிறதும் அவரை சித்திரவதை பண்ணதும் பல விதங்களிலே சித்திரவதை பண்ணி இயேசு உயிர்த்தெழல நான் அதை நம்பலன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுறோம் என்றெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களாம். அப்போ அவர் தேம்பி தேம்பி அழுவாராம். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இவ்வளோ நீ வலின்னு கஷ்டப்படுறிய, அப்போ சொல்லிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாராம், நான் வலிக்காகவும் வேதனைக்காகவும் கஷ்டப்படவில்லை, நான் ஒருவேளை ஆண்டவர் மறுதளித்து விடுவேனோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வாராம், மறுமை கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சு விடுவாராம். அந்த வலியிலும் அந்த வேதனையிலும் நிற்கக்கூட முடியாது. அதன் மத்தியில் அவர் ஜெபிப்பாராம், சத்தம் போட்டு ஜெபிப்பாராம், ஆண்டவரே என்னை அணு அணுவாக சித்திரை செய்தாலும் சரி, சித்திரவதை செய்தாலும் நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்று அவர் போராடுவாராம். எவ்வளவுக்கு எவ்வளோ அவரை வேதனைப்படுத்தமோ பண்ணி பார்த்தார்கள். ஆனால் கடைசியில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களிலே இப்பொழுதெல்லாம் பலவிதமான தவறான செய்திகளை பரப்புவது, பொய்யான செய்திகளை பரப்புவது, அதையெல்லாம் சிலர் படித்துவிட்டு அதை அநேகர் நம்புவது, இது சிலர் செய்கிறதான பிசாசுடைய தந்திரமான செயல்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை பல மதத்தை சார்ந்தவர்கள், பல பிரிவை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தான். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் வேதம் வாசிக்கிறது விருதா? இந்த உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்பிக்கை இழந்து காணப்பட்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி நாட்களிலே பெரிய பெரிய ராஜாக்கள் எகிப்து தேசத்திலே அங்கே அவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற பெரிய பெரிய பிரமிடுகள் இருக்கிறது. அந்த பிரமிடுகளினுடைய அளவெல்லாம் பார்க்கும் பொழுது பல விஸ்தீரமாக மைல் கணக்கான விஸ்தீரணங்கள் கொண்ட பிரமிடுகள் கட்டி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்றால், அதற்குள்ளே போய் பார்த்தீர்களானால் அந்த சவத்தை அவர்கள் கந்தவர்க்கமிட்டு அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். என்றாவது ஒரு நாள் உயிர் வந்துடும், எழுந்து வர வேண்டும். வரும் பொழுது அவள் சாப்பாடு, அங்கே தேன் போன்ற பல காரியங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே புதைக்க மாட்டார்கள். அதுக்கு பேர் தான் பிரமிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதை பார்க்கிறதற்கு போகிற அங்கே சுற்றுலா பயணிகள் மிக மிக சொற்பமான பேர் தான். அதை பார்க்கறதுல யாருக்குமே ஒரு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு செத்துப்போன பணம் தான் இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலேயே ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது, சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கான பேர் போகிற ஒரே ஒரு இடம் எருசலேமில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கட்டடம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கட்டடம் தான், ஒன்றும் கிடையாது. அதை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன குகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த குகையை போய் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அதில் வேற ஒன்றும் இருக்காது. ஹீஸ் ரிசன், ஹீஸ் நாட் ஹியர். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை. அந்த ஒரு வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லேலூயா. ஆம், இயேசு கல்லறையில் இல்லை என்கிற அந்த கல்லறை, அதாவது உலகத்திலே இருக்கிற எல்லா பெரிய பெரிய மெரினா பீச்சுக்கு போங்க, எல்லா கல்லறையும் மூடி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இதுபோல் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் போய் பாருங்கள், எல்லாம் மூடி மூடி டைட்டாக வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஒரு கல்லறை தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு இல்லை. அல்லேலூயா. அவரை கல்லறை அடைத்து வைக்க முடியாது. மரணம் அவரை அடைத்து வைக்க முடியாது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே அடைந்த பாடுகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தார். அவரை பார்க்கும்பொழுது அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அப்படிதான் அவர் காணப்பட்டார். சங்கீத புஸ்தகத்தில் 22வது சங்கீதத்தை நீங்கள் முழுவதும் வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை
அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இயேசுவை ஒரு மனிதனாகவே நீங்கள் பார்க்க முடியும், வெறும் எலும்பு கூடு தான் பார்க்க முடியும். அதில் ஒரு வசனம் இருக்குது, என் எலும்புகளை எண்ணலாம் என்று போடப்பட்டு, என் எலும்புகளை என்ன செய்யலாம் அப்படி பார்த்தா எண்ணலாம், அவ்வளோ எலும்புங்க இருக்கும். எலும்பு தான் தெரியும், அந்த எலும்பு கூட எப்படி இருக்குமா? அந்த சங்கீதம் 22 அதை அவர்கள் பித்து போட்டிருப்பார்கள், உடைந்து போயிருக்கும், முகமெல்லாம் அப்படியே நொறுங்கி போயிருக்கும், நம்மால் பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே 1000 பேர்களில் சிறந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அழகில் சிறந்தவர். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது அந்த முகம் வாடிப்போய் உடைந்து போய் நொறுங்கி போய் காணப்படுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாரினால் அடிக்கப்பட்டு அந்த தலையிலே வைத்த அந்த முள் முடி, ஒரு அந்த ஆழமான சாதாரண முள் இல்லை, அந்த முள்ளை வைத்து அவர்கள் அடிக்கும் பொழுது அது மூளையெல்லாம் பாய்ந்து சென்று கீழே போகும், அப்படிப்பட்டதான முட்கள். அதெல்லாம் வைத்து அடித்து பலவிதமான காயங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று சொல்லி யார்கிட்டையும் காமிக்கலை. அவர் முழுவதுமாக ஒரு சாதாரண மனுஷனை துன்புறுத்தும் பொழுது எப்படி அவன் விட்டு கொடுப்பானோ, மனுஷனைப் போல கூட இல்லை, ஒரு வாய் திறவாமல் இருக்கிற ஒரு ஆட்டு குட்டி. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, முதல்லிருந்தே அவருக்கு பெயர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கேடு அறிந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு சரித்திரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தின்படி ஆராய்ஞ்சு பார்த்து இது நடக்கவே நடக்க, எப்படி ஒரு மனுஷன் உயிர் போன பிறகு மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தார் என்று விஞ்ஞானம் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்காத காரியம், விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. ஆனால் தெரியுமா, இந்த தேதியில், இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை யாரும் மறைக்க முடியாது, அது சரித்திரம், சரித்திரம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சரித்திரம், கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அது எவ்வளோ மாற்றி பார்த்தாங்க, என்னென்னமோ செய்து, அந்த எபிரேய கேலண்டர், நிசான் மாதம், அந்த மாதம், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மாதம், எல்லாத்தையும் சொல்லி எப்படியா இந்த இதை ஒழிச்சு கட்டணும்னு எவ்வளோ உலகமே பிரயாசப்பட்டா கூட யாராலும் மாற்ற முடியல. அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதை யாராலும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவராக இயேசு நமக்காக அடைந்த அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் அந்த கேடு அடைந்து தொங்கி அந்த 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த பின்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அவரை பார்ப்பதற்கு அவர்கள் ஸ்திரீகள் அங்கே கல்லறைக்கு போகிறார்கள், சீஷர்கள் போகிறார்கள், யாருக்குமே ஒரு சரியான தெளிவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்கிற நிச்சயம் அநேகருக்கு இல்லை. அல்லேலூயா. ஆம், உயிர் தெழுந்த உடனே ஆண்டவர் அதிகமாக வருத்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குமானால், இந்த சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்ளாமல்
காணப்படுகிறார்களே என்று தான் ஆண்டவர் வருத்தப்பட்டார். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த ரெண்டு சீஷர்கள் அவர்கள் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். 24 அதிகாரத்திலே 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய். அல்லேலூயா. ஆம் பிரியமார்களை, சிலுவை பார்த்து உடையாத நெஞ்சங்கள், உருகாத கல்லான இருதயம் எதுவுமே இருக்க முடியாது, எல்லாம் உருகி போய்விடும். ஆம், இவர்கள் துக்கமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் அறியாத ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு மரித்தார், அது உண்மைதான். அல்லேலூயா. ஒரு சில மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விதமான தந்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கே அவர் மிக தெளிவாக சொல்கிறார். 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், நான் மரிக்காமல் இல்லை, மரித்தேன். அல்லேலூயா. ஆனால் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மரணமாக இருந்தாலும் சரி, பாதாளமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் அவர் அதிபதி. என்ன அதிபதி? ஜீவாதிபதி. அல்லேலூயா. அவர் யாரு? ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தான் அவர் உயிர் தெழுந்தார். அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காக ஆண்டவராகிய இயேசு லாசருடைய வீட்டிற்கு போகும் பொழுது, அங்கே அந்த மார்த்தாள் சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 11 அதிகாரத்தில், ஆம், உன் சகோதரன் என்ன செய்வான்? உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிற, ஆமாண்டவரே, எனக்கு தெரியும், கடைசி நாளில் உயிர் தெழுதலின் நாளில் அவன் உயிர் தெழுவான், எனக்கு அது தெரியும். அப்போ ஆண்டவர் சொன்னார், கடைசி நாளில் இல்லை, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் உயிர் தெழுதல், நான் தான் ஜீவன், ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் ஜீவ ஊற்றுக்கு அதிபதி, ஜீவ தண்ணீருக்கு அதிபதி, ஜீவ வழிக்கு அதிபதி, ஜீவ மார்க்கத்துக்கு அதிபதி, ஜீவ அப்பத்துக்கு அதிபதி. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு அதிபதி. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுக்கு அதிபதி. அல்லேலூயா. அவர் ஜீவாதிபதி. ஆமென்.
எல்லாத்தை விட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஜீவாதிபதி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பாருங்க, மனுஷன் அவரை ஒரு ஆட்டை அடிக்கிறது போல் அடித்து, அவரை துன்புறுத்தி, அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து, அவரை வேதனைப்படுத்தி எவ்வளவோ செய்தாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் அவருக்கு பேரே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அவர் ஆட்டுக்குட்டியானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. அவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன, என்ன புஸ்தகம், வெளிப்படுத்த விசேஷம் 21 கடைசி வசனத்தை பாருங்க. ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஆட்டுக்குட்டியானவரின் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம். அல்லேலூயா. ஆதார் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. அல்லேலூயா. ரேஷன் கார்டில் உங்க பேர் இருக்கா, பத்திரமா வச்சுங்க. எல்லாத்துலையும் உங்க பேர் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. அது எல்லாம் கல்லறைக்கு போற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறமா உங்க பேர் எதுலக்கு தான் பார்க்கணும். இப்பே நீங்க நிச்சயப்படுத்தி வச்சுக்கங்க, எல்லாத்துலையும் என் பேர் இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா, எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்குது? என்ன புஸ்தகம், ஜீவ புஸ்தகம். ஜீவாதிபதி கையில் ஜீவ புஸ்தகம் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டு வழி, ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவ வழி. நீ மரண வழியில் போறியா, ஜீவ வழியில் போறியா? ஜீவ வழியில் போனா ஜீவ புஸ்தகம் ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்பட்டிருக்கணும். பரலோகத்துக்கு போகும்பொழுது உன் பேரை படிப்பாங்க. அல்லேலூயா. பேர் இல்லைன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அந்த காலத்தில் இந்த பரீட்சை, ஸ்கூல் எக்ஸாம் ஃபைனல் நடக்கும். நடக்கும்பொழுது எல்லாரும் போய் அங்கே, இப்போ இந்த காலம் மாதிரி இல்லை, போய் அங்கே நோட்டீஸ் போர்டில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொன்னான், என் ஃப்ரெண்டு தானே, அங்கே போய் உன் பேரை பாரு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என் பேர் இருக்குதான்னு பாரு, இருக்குதா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு அப்படின்னா. ஏன்பா நீயே வந்து பார்க்கலாமே அப்படின்ன. இல்லை இல்லை, நீ அங்கே பார்த்து இருக்குதா இல்லையான்னு நீ சொன்னினா சத்தமாக சொல்லு, எனக்கு அது கேட்கணும்னா. அப்போ எங்கே இருப்பேன் நீன்னு கேட்டேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கு. அல்ல, அந்த ஸ்கூல் அந்த ஏரி பக்கத்தில் இருந்துச்சு. அவன் சொன்னான், நீ அங்கேருந்து சத்தமாக உன் பேர் இல்லைன்னு சொன்னினா நான் உடனே என்ன செய்திருவேன், அந்த ஏரியில் குதிச்சிருவேன். பேர் இல்லைன்னா எதில் குதிச்சுருவாரா? நிறைய பேர் தற்கொலை பண்ணிடலாம் சாகுறாங்க. அல்லேலூயா. எங்கே போய் எப்படி தற்கொலை பண்ணி செத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், இல்லைன்னா வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போகணும். நல்ல கவனிங்க. அப்போது என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த ஜீவ மார்க்கத்தில் நான் நடக்கணும். ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட பிறகு, அவர் நொறுக்கப்பட்ட பிறகு, அவர் உடைக்கப்பட்ட பிறகு, அவரை பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது தான், பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கு தரிசனம் கொடுத்தார்.
உயிர்த்தெழுந்த பின்பு மரியாள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தாங்க. அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியம்! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள ஆண்டவர் நிற்கும் பொழுது கூட என்ன ஆச்சரியம்! அவங்க நினைக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு வந்திருக்கிறாருன்னு. இங்கே அந்த லூக்கா எழுதி இப்போ வாஸ்தவம், அதில் நம்ம என்ன வாஸ்தவம் கேட்டி, இந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு துக்கத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களோடு உட்கார்ந்து அவர்கள் அப்பத்தை புசித்தார்கள். எல்லாம் ஆண்டவரை அவர்களை கண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, இவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் போய் இந்த சங்கதிகளை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 37 வசனத்தை படிங்க. என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. தொட்டு பாருங்க, அந்த விலாவை தொட்டு பார், காயத்தை தொட்டு பார். இது ஒரு ஆவி இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சீஷர்கள் அந்த காட்சியை பார்க்குறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. காயங்கள்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் அவருடைய பிரசன்னம் அவர்களுக்கு வெளிப்படும் பொழுது எப்படி வெளிப்பட்டார்னு கேட்டீங்கன்னா, மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. வெறும் ஒரு ஆவியாக அல்ல, அந்த உருவத்தை நல்லா பார்க்கலாம், தொடலாம். அதனால தான் அவங்க சந்தேகத்தை போக்குறதுக்காக என்ன செய்ய, அவங்களோட உட்கார்ந்து மீனை சாப்பிட்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, யோவானுக்கு இந்த தரிசனத்தை எப்பொழுது கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் ஸ்தோத்திரம் இரத்த சாட்சியாய் அவரை கொல்லுவதற்காக அவரை கொண்டு போயிருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 18 வசனத்தில் நம்ம வாசித்தோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும். இதை அவர் சொல்லும் பொழுது அதுக்கு மேல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்னா, நான் அவரை கண்டபோது, அல்லேலூயா, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அல்லேலூயா. அப்போ தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தவனை போல விழுந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு இந்த காட்சியை இவனுக்கு கொடுக்கும் பொழுது முகத்தை பார்க்குறான், சரீரத்தை பார்க்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாசிங்க, அதாவது மேலேருந்து வாசிங்க, 13 வருஷத்துல படிங்க. நல்லா கவனிங்க, நிறுத்தி வாசிங்க. 13 வருஷத்துல என்ன வாசிக்கிறீங்க?
மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். என்ன குமாரன் சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரன். அல்லேலூயா. இவர் மனுஷகுமாரனா தேவகுமாரனா? அல்லேலூயா சொல்லுங்க. அவர் மனுஷனாக தான் வெளிப்பட்டார், அவர் மனுஷகுமாரன் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் யாரு? தேவகுமாரன். அல்லேலூயா ஆமேன். ஆனால் பிசாசுக்கு எரிச்சல் என்னன்னா, நீ தேவகுமாரனா, நீ தேவகுமாரனே ஆனால், நீ தேவகுமாரனே ஆனால் என்று சவால் விட்டு கொண்டே இருந்தான். இல்லை இல்லை, நான் தான் தேவகுமாரன், ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆனால் அவரை அடிக்கும் பொழுது, அந்த சிலுவையில் அவரை காயப்படுத்தும் பொழுது, அவர் முகத்தில் துப்பும் பொழுது, முள்முடி வச்சு அடிக்கும் பொழுது, எல்லாம் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போடும் பொழுது பரியாசத்தோடு காணப்பட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்னெல்லாம் செய்யணுமோ அப்படி. ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன்தான். சிலுவையில் அறைந்த பிறகு அவரை துன்புறுத்தினார்கள். கடைசியாக ஒரு போர் சேவகன் வந்து ஒரு ஈட்டி எடுத்து அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்துட்டாரான்னு பார்க்கறதுக்காக விழாவில் என்ன செய்தானா? குத்தினான். அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். அல்லேலூயா. ஆண்டவர் வாய் திறந்து சொல்லலை, நான் தேவகுமாரன் தான் சொல்லலை. இதை நல்லா கவனிங்க. இது எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இயேசு உடனே உடனே தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்பானவர், பாவத்தை மன்னிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆகவே இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்ன ஒன்றாலும் நம்ம தூஷிக்கலாம், என்ன ஒன்றாலும் பேசலாம், ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யோவான் காண்கிற இந்த காட்சியை கவனிங்க இப்பொழுது, படிங்க இப்பொழுது. எப்படி இருந்தது? வெண் பஞ்சை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு? அக்னி ஜுவாலை போல இருந்தது. அல்லேலூயா. இதே காட்சியை ஒருவேளை கல்வார் சிலுவையில் காண்பித்து இருந்திருப்பானால் எவனா கிட்ட வந்திருப்பானா? இல்ல. உயிர்த்தெழுந்த பிறகு கூட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்திருக்கலாம்? அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்தில் போய் பார்த்தீங்களா, யாருன்னு பார்த்தீங்களான்னு சொல்லி சவால் விட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை. அவரை குத்தினவர்களையோ, அவரை பரியாசம் பண்ணினவர்களையோ யாரையும் அவர் பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களோடு தான் அவர் இருந்தார். அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை மாத்திரம் சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு விட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு போகணும். இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்னென்றால், இந்த மூன்று கேள்வி தான். ஏன் இவர் மனுஷனாக வந்தார்? ஒன்று. ஏன் இவர் மரித்தார்? ரெண்டு. சரி, ஏன் இவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை நேசிக்கிறார், பிள்ளைகளை நேசிக்கிறார், நம்ம மேலே அன்பு வச்சு தானே இந்த உலகத்துக்கு வந்தார். அப்புறம் பரலோகத்துக்கு போனார். இங்கே இருந்துடலாமே, நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சுருந்தா நம்ம கூட இருந்திருக்கலாமே இங்கே உலகத்தில். இதுதான் அநேகருடைய கேள்வி. ஏன் வந்தார்? ஏன் மரித்தார்? அல்லேலூயா ஆமென். ஏன் அவர் உயிரோடு எழுந்தார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறதான பதில், ஏன் அவர் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மரணத்தை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசித்து பாருங்க,
ஹல்லேலூயா. அந்த மரணம் தேவனுடைய ஜனம் நமக்கு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். பவுலப்பத்திரன் சொல்றாரு, இந்த மரணத்தை தினமும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன். மரணம், இயேசுவின் மரணம், அது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் கொலோசிற்கே நிருபம் 18:18 எடுத்து வாசித்து பாருங்க. முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவர் மரித்ததுனாலே என்ன நடந்தது? அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு நிருபம் 9:14 பாருங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஊழியம் செய்வதற்கு அல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பயந்து நடக்கக்கூடிய ஒன்று இருக்குமானா, அது மரணம் தான். அல்லேலூயா. ஆனா அந்த மரணத்தை யாருமே ஜெயிச்சது கிடையாது. அல்லேலூயா. சில பேர் செத்த பிறகு திடீர்னு உயிர் வந்திருக்கிறதா நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். உயிர் வந்துடும், அப்புறம் சில காலம் வாழ்வாங்க, மறுபடியும் செத்து போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்தார், இனி அவருக்கு மரணம் கிடையாது. அல்லேலூயா. இனி மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவரை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்திலே 25:8 வாசிக்கும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாக என்ன செய்வார்? விழுங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரணத்தை அவர் என்ன செய்யறாரா? ஜெயமாக விழுங்குகிறார். எபிரேயருக்கு நிருபத்தில் 2 வாசிக்கும் பொழுது, காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலேயே சாத்தானை என்ன செய்தாராம்? வாசிங்க, எபிரேயருக்கு நிருபம் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமே. இன்னும் அதுக்கு மேல், இன்னும் அதுக்கு மேல் வசனத்தை படிங்க. உடையவரானார். மரணத்துக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகிய, நல்ல கவனிங்க எல்லாரும், மரணத்துக்கு அதிபதி அதிகாரி யாரு? பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் மரணம், ஆண்டவரே நீங்க எங்களுக்காக மரிச்சிங்களேன்னு சொல்லி நம்ம அழறதில்லை. அவருடைய மரணத்தை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அது ஒரு வெற்றி, அது ஒரு ஜெயம். அல்லேலூயா. அது ஏன் தெரியுமா? அந்த சாத்தானை அவர் அழித்தார், சாத்தானை அவர் தோற்கடித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே அவர் தோல்வி அடையலை, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எப்படி அவர் வெற்றி சிறந்தார் அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மறுபடி படிங்க பொழுது, கொலோசியருக்கு நிருபத்தில் 2 நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2 படிங்க. பதிமூணாம்
13 படிங்க. கொலோசே 2:11 பெற்றீர்கள். கவனிங்க எல்லாரும், ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல். என்ன செயல்? தேவனுடைய செயல், அவரை மரித்தோர்லிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். மரித்தவர்களாயிருந்த உங்களையும் நல்ல கவனிங்க, அவரோட கூட உயிர்ப்பித்து, நல்ல கவனிங்க, உயிர்ப்பித்து மன்னித்து குலைத்து ஆணி அடித்து உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏன் மரித்தார்? அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் இவ்வளவு நாள் அடிமை பண்ணி வைத்திருந்த அந்த சாத்தானை தோற்கடித்து அந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு கோள்களை அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அதிகாரத்தெல்லாம் தான் கையில் எடுத்துட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு பூமியில் அவருடைய வேலை முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு மனுஷன் செத்துட்டா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிச்சிட்டா என்னன்னு போடுறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். இங்கே இவர் இளைப்பாறுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரு, இளைப்பாறுகிறார்னு போடுவாங்க. உலகத்தார் என்ன போடுவாங்க, இங்கே இவர் தூங்கிட்டு இருக்கிறார்னு போடுவாங்க, ஏதாவது ஒன்று போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுக்கு தூங்கவும் இல்லை, இளைப்பாறவும் இல்லை, அவர் இன்னும் ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்துட்டு இருக்கிறாரு. பூமிக்குரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு உண்டான சாக்கியம் ஒன்று, பிறகு அவர் உயிரோடு எழுந்த பிறகு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியம் அதை விட பெருசு. அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது வாஸ்தவம். அந்த ரெண்டு, அதாவது எபிரேயர் 2 அதிகாரத்தில் வாசிங்க இப்பொழுது மறுபடியும் அந்த 14 வசனத்தில். குலைத்து, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. கர்த்தர் சுத்திரம். எபிரேயர் 1 அதிகாரத்தை சாத்தானை அவர் அழித்து, அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு அதிகாரியான ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கும் அப்படியானார். அப்புறம் அன்றியும் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நல்ல கவனிங்க எல்லாரும், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனுஷனுக்கு வருகிற சோதனை வேதனையாக இருக்கும்,
அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரி 12 மணிக்கு, ஐயோ என்னால் வலி தாழ முடியல, அம்மா ஜோம் பண்ணுங்க, ஐயா ஜோம் பண்ணுங்க. அதை கேட்டு நானும் அம்மா ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிட்டோம். இப்படியா ஒரு சோதனை வரும்? ஏன்னா அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லை, உதவி செய்ய கூட ஆள் இல்லை. பெரிய சோதனை. உடனே என்னுடைய மைண்டில் வந்த ஒரே வசனை தான், அந்த வலியை நான் பார்த்ததில்லை, ஆனால் அந்த வலியை ஏற்கனவே அனுபவித்தவர் இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு. சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர், வல்லவர். மரணத்தை ஜெயித்த வல்லவர், சாத்தானை ஜெயித்த வல்லவர். ஓ ஹல்லேலூயா, அவர் வல்லவர், உனக்கு உதவி செய்ய வல்லவர். என்ன சோதனையில கஷ்டப்படுற இப்போ, பயப்படாதீங்க. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய தைரியம். என்ன வேணாலும் வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். என்ன வேணாலும் வரட்டும், நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில் எனக்கு யாராலும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஊராபா சந்தர போலியில பாக்கார. அல்லேலூயா. இந்த உலகத்திலே அவர் ஒரு இரட்சகர், இந்த உலகத்திலே அவர் ஒரு மீட்பர், இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாடு. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு நல்ல மேய்ப்பனாக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, ஜீவனை கொடுத்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் இரட்சகர் மீட்பர் என்றெல்லாம் சொல்வதற்கு இல்லை, அவர் யாரா மாறிட்டாரு? அவர் பெரிய பிரதான ஆசாரியனாக போயிட்டார். அல்லேலூயா. எதுக்கு? இதுக்காக தான். நான் கூட யோசித்தேன், ஆண்டவரே நீங்கள் உயிர் தெழுந்துட்டு எங்களோடய இருந்த உலகத்திலே இருந்து எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாமே, எங்களை ஆசை வச்சுருக்கலாமே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்போமே, நீங்கள் கூட இருந்திருந்தால் சவால் விட்டுருப்போமே. அல்லேலூயா. ஆண்டவர் சார், இல்லை மகனே, நான் கூட தான் இருக்கிறேன், உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் நான் உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு அடையாளமாக கொடுத்துருக்குறேன். அல்லேலூயா. ஒன்று, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கும்படியான ஒரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கிட்ட கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க நான் எங்கேயோ போயிட்டேன், இல்லை. வேறு உலகம் காணாது, உலகம் அவங்கள பார்க்காது, ஆனால் உங்களுக்கு தெரியணும், உன் கூட அந்த தேற்றர் வாழ நிறுத்து கொண்டே இருக்கு. ஏன்னா நான் போகிறபடியினால், அடுத்தது, நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நான் செய்த கிரிகளை தானும் செய்வான். அதை பார்க்கலும் பெரிய பெரிய கிரியைகளை செய்யறதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. தைரியமா செய்யுங்க. இல்லை ஆண்டவரே, பயமுறுத்துறாங்க ஆண்டவரே, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் சொல்றாங்களே அப்படின்னு பொழுது, நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க கையில ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துட்டேன், ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டேன் உங்க கையில, அதை காமிங்க. அது என்ன சர்டிபிகேட்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10:18 அதை வாக்கு தத்துவ வசனத்தை பார்த்தீங்களா? எப்போதும் என் தலைமையிலே நான் உட்கார்ற இடத்துல, என்னுடைய ஆஃபீஸில் படுக்கிற இடத்துல, என் தலைமை எல்லா இடத்துலையும் அது இருக்கும், அந்த வாக்கு தத்துவ வசனம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை
சேதப்படுத்தவில்லை, சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? சர்பம் மாறி வராங்களா? தேள் வடிவத்தில் வராங்களா? வரட்டும், அவங்களெல்லாம் நீ மேற்கொள்வே ஒழிய அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம். பரலோகத்திலே அவர் உனக்காக எனக்காக அவர் நுழைஞ்சிட்டார். அவர் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வழின்னு கேட்டிங்களா? எபிரேயருக்கு நிருபம் 10 நீங்கள் எடுத்து வாசிங்களா? புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கம். படிங்க அந்த வசனத்தை. இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரை வழியாக புதிதும். அல்லேலூயா. என்னங்க? மாம்சத்தின் மாம்சமாகிய திரை, திரை. அல்லேலூயா. அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரை இருக்குது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியர் தவிர யாரும் உள்ள போக முடியாது. அல்லேலூயா. யாரும் அங்க போக முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சரியா அந்த பஸ்கா பண்டிகையில் எப்படி அந்த பஸ்கா பண்டிகை, அடுத்தது அசைவாட்டும் பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை வரிசையாக வரும். அந்த ஒவ்வொரு பண்டிகையின் படி பிரதான ஆசாரியை வந்து இங்கே இயேசுக்கிறது சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார், சாக போகிறாரு, ஜீவனை கொடுக்க போகிறாரு. அதே நேரத்தில் அங்கே ஆசாரி என்ன செய்கிறான்? ஒரு ஆட்டை பலியிடுறான். எந்த நேரத்தில் அந்த ஆட்டை அவன் வெட்டுறானோ அதே நேரத்தில் சிலுவையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பிரிந்தது. அல்லேலூயா. அதே நேரத்தில் தேவாலயத்தின் சிறைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிந்தது. கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. கல்லறைகள் திறந்தது, பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள், பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று, சந்திரன் இரத்தமாய் மாறிற்று.

இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எதுக்காக? இனிமேல் நீ பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷன் செத்து போயிட்டான். உனக்கு இப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? புது ஜீவன் கொடுத்துட்டாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ரோமருக்கு நிருபம் 6வது அதிகாரம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி என்று வாசிக்கிறோம். படிங்க யாராவது. ரோமருக்கு நிருபம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. அல்லேலூயா. அருமையான கர்த்தர், எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க பெரிய சாக்கியம், கஷ்டப்படுறியா, துன்பப்படுறியா, உன் பிரச்சனை என்ன, ஐயோ யாரை கூப்பிடலாம், அவங்கள கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, எங்க சொல்லலாம், கலங்காதே, தைரியமா இரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை இப்பொழுது படிங்க. எபிரேயர் நிருபம் 10வது அதிகாரத்தில் சீக்கிரமா படிங்க. புதிதும் ஜீவனுமான, புதிதும் எல்லாம் சொல்லுங்க, புதிதும் ஜீவனுமான எல்லாம் சொல்லுங்க, புதிதும். அல்லேலூயா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அல்லேலூயா. என்ன எங்கேயாவது பைபிள்ல மதன் போட்டுக்குதோ பாத்தீங்களா? கிறிஸ்தவ மதம் போட்டிருக்கா? எங்கேயுமே போட்டிருக்காது. மதம் கிடையாது. நம்மலாம் மதம் பிடிச்சவங்க இல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவ மார்க்கம். என்ன மார்க்கம்? ஜீவ மார்க்கம், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஜீவ மார்க்கம் எதுக்காக? இப்ப படிங்க அடுத்த வசனம். ரத்தத்தினாலே என்ன உண்டாயிருக்குது? அல்லேலூயா. நீ பயப்படாத, தைரியமாயிருங்க. இனிமேல் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் உயிர் தெழுந்துட்டு பூமியில அவருடைய ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப பரலோகத்தை அவருடைய ஊழியத்தை தொடர்கிறார். பரலோகத்தில் அவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உனக்காக எனக்காக, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஐயா எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு கேட்குறீங்கல்ல, நான் ஒருவேளை ஜோம் பண்ணாம தூங்கிடலாம். உனக்காக ஜோம் பண்றேன்னு சொல்லவங்க கூட தூங்கிடுவாங்க. ஆனா ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 34வது வசனத்தை பாருங்க. ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, நமக்காக. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. கரங்களை தட்டுங்க உற்சாகமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியம் பாருங்க. ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி உன்னை தூக்கி எடுத்து அவனை அவரோடு கூட உட்கார வைத்து உனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்த பிறகு, இன்னும் கொஞ்ச நாள் கர்த்தர் வருகையில் நாம் காணப்படும் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா,

நாம் அனுபவிக்கிற சில கஷ்டங்கள், அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க பொழுது எபிரேயர்கள் நிருபம் 4:14 படிங்க. எப்படி போனார் அல்லே பாருங்க, உட்காருங்க. இந்த பெரிய பெரிய மண்டக்கர்வம் பிடிச்சவனுங்க சொல்கிறாங்க இல்லையா, இயேசு உண்மையாகவே உயிர்த்தெழுந்தாரா, உண்மையாகவே பண்ணாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கல்ல. அதுக்காக தான் பைபிளில் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தெளிவாக போட்டிருக்கோம். எங்கேயோ கொண்டு போய் வைக்கல ஆண்டவர். என்ன ஆண்டவராக இயேசு மரித்த உடனே அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரான யோசேப்பு போய் கேட்டு வாங்கி தனக்காக ஒரு அழகான கல்லறை, புது கல்லறை வச்சுருந்தார் அவர். இனிமேல் எனக்கு எதுக்கே அந்த கல்லறை, என் ஆண்டவருக்கு இந்த கல்லறைன்னு சொல்லி அந்த கல்லறையில் கொடுவை. அல்லேலூயா. அது கூட சாட்சி யார் தெரியுமா, அந்த மெல்லிய வஸ்திரங்களை சுற்றினது கந்த வர்க்கம் இடுவதற்கு கூட இருந்தது நிக்கோதேமு. ரெண்டு பேரும் சேர்ந்தா வச்சாங்க, அவங்க ரெண்டு பேருடைய பேரும் சரித்திரத்தில் இருக்குது, யாரும் மறைக்க முடியாது. ஏதோ ஒளிச்சு செய்யலை எதுவுமே, எல்லாருடைய பார்வையிலும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் போய் ஆண்டவரிடத்தை ஆண்டவரை தேடி கல்லறைக்கு ஓடும்பொழுது கூட கரெக்டாக அந்த கல்லறைக்கு போகிறாங்க. வந்து பாருங்க, இதான் ஆண்டவர் வச்ச கல்லறை தான், வந்து பாருங்க. பார்த்தாங்க ஆண்டவர் இல்லை, சிலைகள் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் போய் நான் ப்ரூவ் பண்ணுறாரு, எங்கள் விழாவில் கை போட்டு பாருங்க, என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்க என்று. இப்பொழுது அந்த எம்மாவூர் சீஷரோடு பேசின பின்பு அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, குறுக்கு வழியிலையோ இங்கேயோ அங்கேயோ ஆண்டவர் போய் எங்கேயோ ஒளியில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்துக்கு போனார், பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு மறுபடியும் பூமிக்கு வந்தார், எல்லாருக்கும் தன் தரிசனத்தை கொடுத்தாரு. பிறகு மறுபடியும் அவர் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகிறார். எதுக்காக எதுக்காக? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உனக்காக எனக்காக ஆண்டவர் அந்த நித்திய மீட்பை சம்பாதித்து கொடுத்து விட்டார். ஆனால் உனக்காக எனக்காக அவர் செய்கிற ஒரு ஊழியம், பரிந்து பேச வேண்டிய ஒரு ஊழியம். அல்லேலூயா ஆமென். அதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். 1 யோவானில் நீங்கள் வாசிக்கலாம், 2:1 எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் படிக்கலாம். நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இப்ப பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற. அல்லேலூயா. ஏயா எப்போ பாரு இயேசு இயேசு இயேசுன்னு ரோடெல்லாம் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி? ஏன் வேற எதுவும் இல்லையா? இயேசு மாத்திரம்தான் ஆண்டவரா உங்களுக்கு அப்படின்னு சில பேர் வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் எல்லார்கிட்டையும், என் கூட வாக்குவாதம் பண்ணவங்க எல்லார்கிட்டையும் நான் பேசிட்டேன், இல்லைப்பா வேற யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஏன் இவர் இல்லையா அவர் இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்க, வருஷம் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன வாஸ்தவம், பாவம் இல்லாத ஒரு ஆள் இல்லையா, பாவம் இல்லாத ஒரு ஆள் காமியா பார்க்கலாம். பாவிகளுக்காக வந்தார், பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரோ பாவம் செய்யவில்லை.
அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அல்லேலூயா. பாவம் இல்லாதவர், இப்படிப்பட்ட ஆசாரி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து காப்பி அடிச்சு நானும் பாவம் செய்யற மாதிரி நீ எப்படி பாவம் செய்யாதவன் நான் செய்யணுமா? என் இயேசு பாவம் இல்லாதவர். ஆமென். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 4:16 வசனத்தை படிங்க. 16. இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா. இனிமேல் நம்முடைய வேலை இதுதாங்க. ஏனென்றால் நமக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆசாரியர் என்றால், அவர் செய்கிற ஒரு ஊழியம் ஒரு மத்தியஸ்தர் என்று சொல்லுகிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. பரலோகத்துக்கு ஏன் அவசரமா போனார்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, அவர் பிரதான ஆசாரியராக இருப்பதற்காக. ரெண்டு, அவர் மத்தியஸ்தராக இருப்பதற்காக. எபிரேயருக்கு நிருபம் 8:2 வசனத்தை பாருங்க. பிரதான ஆசாரியரே நமக்கு உண்டு. இப்போ இல்லை, இப்போ வந்து அடுத்த வசனம் இதை படிங்க. இவரோ, அல்லேலூயா, இவரோ 6 பசனம், விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ, முக்கியமான ஆசாரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இவர் எப்படிங்க ஆசாரியர் ஆனாரு? எபிரேயர் 7:17 வசனம் சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 7:17. ஆமென். அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசா. அல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொன்னாரே, அந்த ஜீவன் அழியாத ஜீவன், அந்த ஜீவன் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் இயேசுனுடைய ஜீவன். அல்லேலூயா. இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? என் உடம்புல பலம் இல்லை, என் உடம்புல சக்தி இல்லை, என் உடம்புல ஒன்றும் இல்லை. நான் ஒன்று மேன்மை பாராட்ட வேணுமானால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எனக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அவருடைய ஜீவன். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் மோதிரம் இந்த பேஸ்லெட்டு இது அதெல்லாம் போடுறதில்ல. அதை ஜனங்க வந்து அந்த நகையை தான் பார்ப்பாங்களே ஒழிய, இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். என்கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாத, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது, அது அழியாத ஜீவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த அழியாத ஜீவன் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய சலாக்கியம் என்ன கவனிங்க, இது ஒரு கதை அல்ல. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம், உடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து செல்கிறதானே போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நமக்காக ஜீவன் தந்த இயேசு. இன்னைக்கு பரலோகத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஊழியம் எபிரேயர் 7:24 வசனம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினால் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். வேண்டுதல் செய்யும்படிக்கு. அல்லேலூயா. வேண்டுதல் செய்யும்படிக்கு
அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை அல்லேலூயா. என்னங்க நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு மாதம் பொறுத்து போய் பார்த்தா அந்த அட்ரஸ் கொடுத்த இடத்துல அட்ரஸே இருக்காது. நாங்கள் சீட்டு கட்டினோம்யா, அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை, இப்படி ஃபோன் பண்ணாங்க அங்கே போனால் யாரும் இல்லை. இப்படி மனுஷர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், மாறிடுறாங்க, பொய் சொல்றாங்க. இவரோ மாறி போகாதவர், பர்மனன்ட். உனக்காக எப்பொழுதும், எப்பொழுதும் குறிப்பிட்ட டைம் கிடையாது, எனி டைம் உயிரோடு இருக்கிறவராகையால் எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் எங்களை எப்படி ரட்சிக்கிறாரு எல்லாம் சொல்லுங்க, முற்று முடிய சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எப்படி ரட்சிப்பாரு, முற்று முடிய, முற்று முடிய. அல்லேலூயா. ஏனென்றால் 26 வசனத்தை படிங்க, பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவிகளுக்கு விலகினவர் வானங்களில் உயர்ந்தவர் இவ்விதமான பிரதாசாரி ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக பிரதான ஆசாரியராக மாத்திரமல்ல, அவர் மத்தியஸ்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். 12 24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றார் பாருங்க, ஆபேல், ஆபேல் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனுடைய ரத்தம் என் சகோதரனை கொண்டுட்டான், கொண்டுட்டான், கொண்டுட்டான்னு அது பழிவாங்கு, பழிவாங்குன்னு கேட்குது அந்த ரத்தம். ஆனா இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றான் பாருங்க, புது உடன்படிக்கையின் மத்தியராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய அல்லேலூயா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காக எனக்காக முன்னாலே போயிருக்கிறார் பரலோகத்துக்கு. எதற்காக வென்றால் இந்த மத்தியஸ்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு ஜீவாதிபதியாக உனக்காக எனக்காக அந்த மாம்சத்தின் வழியாக திரையின் வழியாக அவருடைய இரத்தத்தை உனக்காக எனக்காக அவர் அனுப்பியிருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை சுத்தம் செய்கிற இரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் ஜீவ வசனம், அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிதானே, இப்படிப்பட்டதானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் உண்டானது மாத்திரமல்ல, நமக்காக வேண்டுதல் செய்வது மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் நன்மை செய்கிறார். இப்ப இங்க வாசம் என்ன வாசம், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இயேசு இங்க இருக்கணுமா பரலோகத்தில் இருக்கணுமா? பரலோகத்தில் இருந்தால் தான் உனக்கும் எனக்கும் நிறைய நன்மை வரப்போகிறது. அதுக்காக தான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரலோகத்துக்கு போறது மாத்திரமல்லாமல் அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறபடியினாலே, அல்லேலூயா, அவர் அந்த ஆவி நமக்குள்ளே இப்பொழுது வாசம் பண்ணுகிறபடினாலே, அது எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஆவியாய் நமக்குள்ளே இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 8:11 வசனம் தேரா படிங்க. ஆவி இயேசுவை மரித்தோர்லிருந்து எழுப்பினவருடைய எல்லாம் சொல்லுங்க, 3 சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. எனக்குள்ளே இயேசுவை மரித்தோரிலிருந்து
எழுப்பினவருடைய ஆவி வாசம் பண்ணுகிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, மந்திரத்தை விட பெருசு. உங்க வாழ்க்கையில் இதை மூணு முறை எந்த இடத்துலையாவது நீங்க சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கலை, அங்கே உங்களுக்கு நன்மை நடக்கலனா உடனே வாங்க என்கிட்ட வந்து கேளுங்க. பாஸ்டர் சொன்னீங்களே ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க, சொல்லு நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. உனக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே உயிர் தழுதலின் ஆவி இருக்கிறது. அது கல்லறையை பிளந்தது, பாதாளத்தை ஜெயித்தது, சாத்தானை நசுக்கியது. அந்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மரித்தோம், அவரோடு கூட எழுந்தோம், அவரோடு கூட நாம் இப்பொழுது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியாய் இருக்கிறார் அவர், நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒரு செத்து போன ஆண்டவரை அல்ல, உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கிற தேவனை நாம் தொழுது கொள்கிறபடி. நான் எவ்வளோ ஆபிரகாம குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம பார்த்து உன் மகனை கொண்டு போய் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே வேண்டாங்க ஆண்டவரே இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அழுது அழலை. சொன்ன உடனே போனார், கட்டையை அடுக்கினார், புள்ள கேட்குறான், அப்பா எங்கே ஆட்டுக்குட்டி, அதெல்லாம் கத்தர் பார்த்துக்குவார்ப்பா, நீ படுன்னு போட்டு அவரை போட்டு கட்டுறாரு, கையில் கத்தி எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம்தான் வெட்டிட்டு இருப்பார், போடாத நிறுத்து. எனக்கு ஒரு கேள்வி, எங்க இருந்து இந்த ஆபிரகாமுக்கு இவ்வளவு தைரியம் வந்து சொந்த பிள்ளைய கூட பலியிடுற அளவுக்கு எப்படி எங்க இருந்து தைரியம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அவருக்கு ஏன் அந்த தைரியம் வந்துச்சுன்னா, எபிரேயர்கள் ரோமர்கள் நிருபம் 4:17 ஏறப்படிங்க, அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினர் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, என்ன நம்பிக்கை? மரித்தோரை உயிர்ப்பித்து. எபிரேயர் 11:17 17 மேலும் விசுவாசத்தினாலே சோதிக்கப்பட்ட போது ஈசாக்க எப்படி அதுதான் எல்லாம் சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். சொல்லுங்க, மரித்தோர்லிருந்து எழுப்ப தேவன் வல்லவர், வல்லவர், வல்லவர், வல்லவர். அந்த நிச்சயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் எதை குறித்து பயப்பட மாட்டீங்க. போட்டோம் பரவாயில்ல, என் கூட வல்லவர் இருக்கிறாரு. நான் பாவனையாக அந்த அந்த ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானா, பாவனையாக பெற்றுக்கொண்டானா, தைரியமா நீங்க சொல்லலாம். இந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ரோமருக்கு நிருபம் 1:4 பாருங்க, ரோம் சாரி 1 பேதுரு 1:4 1 பேதுரு 1:4 இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியா, எல்லாம் சொல்லுங்க, அழியாததும், சொல்லுங்க, மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகுபடி. அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? எப்படிப்பட்ட ஜீவனுள்ள நம்பிக்கை? அழியாதது, மாசற்றது, வாடாதது,
சுதந்திரத்துக்கு ஏதுவானது. இது எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மரித்தோர்லிருந்து எழுந்ததினாலே கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போக முடியும், நேரம் அதிகமாயிடுச்சு. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் நமக்கு கிடைத்தது ஆண்டவருடைய கிருபை. நாம் ஒரு காலத்தில் செத்து கிடந்தோம், பாவத்திலே செத்து கிடந்தோம். நம்மை ஆண்டவர் இப்பொழுது உயிர்ப்பித்தார். அவருடைய ஜீவன் இப்பொழுது நமக்குள்ளே வந்துவிட்டது. நாம் இனி செத்தவர்கள் அல்ல, நாம் ஜீவனுள்ளவர்களாய், கிறிஸ்துவுக்காக புதிதான ஜீவனுள்ளவர்களாய். அல்லேலூயா. ஜீவனுள்ளவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஜீவனுள்ளவர்கள். நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. நம்முடைய மார்க்கம் ஜீவ மார்க்கம். நம்முடைய அதிபதி ஜீவாதிபதி. அல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரிங்க, எல்லாம் ஸ்தோத்திரிங்க. ஷபரபரபரபலபா உரகபபபபபபா ஷக்குரபரபரபலபா உரகபரபலபரபா. மகிமை உண்டாட்ட எல்லாம் கர்த்தரை, எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஷபரபரபலபா. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஹலேலூயா.

0: ஹலோ தோழிகளே, எப்படி இருக்கீங்க? லஞ்சம் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரையாவது நம்ம பாடுபடுத்தி லஞ்சம் வாங்கினாதான் தப்பு, அவங்களா ஒரு அன்புல தராங்க அப்படின்னா தப்பு இல்ல, அது வெகுமதி தானே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். லஞ்சம் வாங்குறது தப்பு, இது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல். லஞ்சம் வாங்கினதுனால ஏற்பட்ட துன்பத்தை இன்றைய நிகழ்ச்சியில பாக்கலாம்.
1: என்ன ரதி, என்ன மும்முரமா பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஓ, மேனகாவா?
1: நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: முக்கியமான வேலை முடிச்சிடலான்னு பார்த்தேன்.
1: பெரிய முக்கியமான வேலை, எல்லாம் நிதானமா செஞ்சா ஒண்ணும் ஆகாது. வாங்க, டீ குடிக்க போலாம்.
2: மேனகா, எப்படியும் நம்ம வேலையை நாம தானே செய்யணும், அத சீக்கிரமா செஞ்சா நிம்மதியா இருக்கலாம்.
1: அரசாங்க வேலையோட அருமை பெருமை தெரியாம இருக்கீங்களே.
2: நீங்க சொல்றது புரியலையே.
1: அரசாங்க வேலையில நம்மள கேக்க யார் இருக்கா? காலையில ஆபீஸ்க்கு 10:30 வந்தா போதும். எல்லாரையும் பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபைல்ஸ புரட்டணும். அப்புறம் 11 டீ குடிக்க கேன்டீனுக்கு போகணும். 11:30 திரும்பி வந்தா போதும். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ஃபைல்ஸோட போராடணும். அப்புறம் 1 லஞ்சுக்கு வெளியே போயிட்டு 2:30 வந்தா போதும். பிறகு கொஞ்சம் வேலைய பாத்துட்டு 3:30 ஒரு டீ குடிச்சிட்டு 4:30 வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். சரி, இப்ப என் கூட டீ குடிக்க வாரீங்களா ரதி?
2: இல்ல மேனகா, எனக்கு வேலை இருக்குது.
1: உங்களை மாத்த முடியாது. சரி, நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா, நம்ம பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல திடீர்னு இந்த வருஷம் யூனிஃபார்ம் மாத்திட்டாங்களே, குறைஞ்சது 2 எடுக்கணுமே, பணத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க?
2: என் பொண்ணு போன வாரமே என்கிட்ட சொன்னா, 2 துணி வாங்கி தைக்க கிட்டத்தட்ட 1,500 ஆயிரும். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போக? வாங்குற சம்பளம் எல்லாம் ஹவுசிங் லோனுக்கே போயிருது. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இருக்கேன்.
1: கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீங்க சும்மா இருந்துடலாமா? நீங்க முயற்சி செய்ய வேண்டாமா?
2: என் பொண்ணு வேற 10th 483 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கா. நான் அவளுக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்கல. இப்போ +1 படிக்க போற பிள்ளைக்கு புது யூனிஃபார்ம் வாங்க கூட இவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்குதேன்னு இருக்கு.
1: என் பையன் 328 மார்க் தான் வாங்கினான். ஆனாலும் நான் அவனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். நாம ரெண்டு பேரும் ஒரே சம்பளம் தான் வாங்குறோம். என் வீட்டுக்காரரும் டீச்சர், உங்க வீட்டுக்காரரும் டீச்சர். நாங்களும் வீட்டு கடன் கட்டுறோம். ஆனா நாங்க நினைச்சத வாங்குறோம் பாத்தீங்களா? உங்களுக்கு சம்பாதிக்க தெரியல ரதி.
2: நேர்மையா நாம வாழணும், அதுதான் முக்கியம்.
1: அதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இப்ப நீங்க 1,500 என்ன பண்ண போறீங்க?
2: நாங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு மாசமும் வாங்குற சம்பளத்தை கணக்கு எழுதிதான் செலவு பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் அதுல கராரா இருப்பாரு. மட்டன், சிக்கன், மீன் வாங்க 1,500 ஒதுக்குவோம். இந்த மாசம் அதை கட் பண்ணிட்டு என் பொண்ணுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம்.
1: இப்படி வயித்த கட்டி வாய கட்டி வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா?
3: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ சூரிய பிரகாஷ் சார், நான் நல்லா இருக்கேன் சார். வாங்க, அப்படியே கேன்டீனுக்கு போய்கிட்டே பேசலாம்.
3: சரி மேடம், போலாம். உங்க ஹஸ்பண்ட், பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க.
3: கிட்டத்தட்ட 5 உங்க வீடு பக்கத்துலயே குடியிருந்தோம் இல்லையா? போன வருஷம் தான் நாங்க புது வீடு கட்டி வேற இடத்துக்கு போனோம்.
1: அதுக்குள்ள 1 ஆயிட்டுதுன்னு?
3: 4 வேகமா ஓடுது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஒழுங்கா இருக்குது.
1: அப்படியா, ரொம்ப சந்தோஷம்.
3: இந்த டெண்டரை நம்பி தான் கல்யாணத்தையே வச்சிருக்கேன்
1: சார். உங்க டெண்டரை ஓகே பண்றது கொஞ்சம் செலவாகும்.
3: எவ்வளவு ஆகும் மேடம்?
1: என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கவலையே பட வேணாம். நான் உங்களுக்கு ஒரு செலவு இல்லாம முடிச்சு கொடுத்துருவேன். ஆனா உங்க ஃபைல் ஒவ்வொரு டேபிளா நகரணும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கேடருக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க.
3: ஒவ்வொருத்தரா பார்த்தா நான் கொடுக்கணும்?
1: அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம் சார். என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பார்த்து கொடுத்துருவேன்.
3: ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: இதுக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? உங்க பொண்ணு கல்யாணம் நல்லா நடக்கணும், அதுதான் முக்கியம்.
3: எவ்வளவு நாளைக்குள்ள டெண்டர் அப்ரூவல் ஆகும்?
1: கரெக்டா என்னைக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா நீங்க முதல்லயே பணம் கொடுத்துடணும்.
3: எவ்வளவு கொடுக்கணும்?
1: ஒரு 25,000 கொடுங்க.
3: என்ன, 25,000?
1: என்ன சார் இப்படி வாய பொளக்குறீங்க? உங்க டெண்டர் அப்ரூவல் ஆச்சுன்னா உடனே கான்ட்ராக்ட் எடுப்பீங்க. உங்களுக்கு அதுல எவ்வளவு லாபம் வரும்?
3: ஆனாலும் 25,000 அதிகம் இல்லையா?
1: ஏதோ உங்களுக்கு உதவலாம்னு சொன்னேன். நீங்க கொடுக்க யோசிச்சீங்கன்னா வேணாம், எனக்கு என்ன.
3: சரி மேடம், டெண்டர் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் பணம் தரேன்.
1: சூரிய பிரகாஷ் சார், நான் உங்களை நம்புவேன். ஆனா மத்தவங்க உங்களை நம்ப மாட்டாங்களே. அப்ரூவல் ஆன உடனே நீங்க குடுக்காம போயிடுவீங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க இல்லையா?
3: இல்ல மேடம், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்கிட்ட இப்ப இவ்வளவு பணம் இல்லையே.
1: யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுங்க சார். உங்க டெண்டர் அப்ரூவ் ஆகி கான்ட்ராக்ட நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துருமே. அப்ப திருப்பி கொடுத்துடலாம்.
3: சரி, பாக்குறேன்.
1: சீக்கிரமா கொடுக்கணும் சார்.
2: டிலே பண்ணிராதீங்க, ஏன்னா அதுக்குள்ள வேற யாரும் வந்துடக்கூடாது.
3: சரி சரி.
2: பேசிக்கிட்டே கேன்டீனுக்கும் வந்துட்டோம். இங்க வாங்க சார், இங்க உட்காருவோம். தம்பி இங்க வாப்பா, எனக்கு ஒரு சமோசா, ஒரு ஸ்ட்ராங் டீ, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ஒரு உளுந்த வடையும் பார்சல் பண்ணி கொடுத்துரு. இன்னைக்கு நான் சாப்பாடு கொண்டு வரல சார். உங்களுக்கு என்ன வேணும்?
3: எனக்கு ஒரு டீ போதும்.
4: மேடம், உங்க அக்கௌண்ட்ல எழுதிக்கிடவா?
2: சார் கையில பில்ல கொடுங்க, சார் பே பண்ணிடுவாரு.
4: ஆ சரிம்மா.
2: சீக்கிரமா கொண்டு வாப்பா, எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்குது.
1: 10 ஆண்டுகள் கழித்து.
2: ஹலோ மேனகா, எப்படி இருக்கீங்க? நான் எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன், அப்படியே கோயிலுக்கு வந்தேன். உங்களை இங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: ரதி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: உங்க சத்தம் எல்லாம் ஒரு தோரணையா இருக்குமே. எல்லாம் போயிருச்சே?
1: எல்லாம் போயிட்டு. ஆனா நீங்க பாக்க நல்லா இருக்கீங்க. உங்க முகம் அலர்ச்சியா இருக்குது.
2: வாங்க அங்க உட்கார்ந்து பேசலாம். நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா, இந்த ஊருக்கு நீங்க எப்போ வந்தீங்க?
1: ஆமா, நாங்க எங்க சொந்த வீட்டை வித்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம். இங்க ஒரு ஓட்டு வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறோம்.
2: ஏன், என்னாச்சு? உங்க பையன் எப்படி இருக்கான்?
1: என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவ ஒரு பேராசக்காரி. அவன் சரியா படிக்காததுனால அவனுக்கு ஒரு கடைய வச்சு கொடுத்திருந்தோம். கடைய பெருசு படுத்தணும் சொல்லி எங்களை நச்சரிச்சுகிட்டே இருந்தா. அவ தொல்லை தாங்க முடியாம எங்க தோட்டம் தொரவு எல்லாத்தையும் வித்து கொடுத்தோம். எங்க பேங்க்ல உள்ள பணம் எல்லாம் காலி ஆயிருச்சு. என் பையன் எதுக்கும் லாய்க்கு இல்ல. அத சொல்லி சொல்லியே எங்க மருமக எங்க கிட்ட எல்லாத்தையும் உறிஞ்சிட்டா. என் நகையெல்லாம் போச்சு. எங்க கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் எங்களை வீட்டை விட்டே துரத்திட்டா. நாங்க ஊர் மாறி வந்து ஒரு ஓட்டு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறோம்.
2: மேனகா, உனக்கும் உன் ஹஸ்பண்ட்க்கும் பென்ஷன் வருது இல்லையா?
1: ரெண்டு பேரும் கம்யூட்டேஷன்ல நிறைய வாங்கிட்டோம், அதனால பென்ஷனும் குறையத்தான் வருது. ஏதோ எங்க வாய்க்கும் வயிற்றுக்கும் சரியா இருக்குது. இதுல எனக்கு முட்டு வலி, அவருக்கு குறுக்கு வலி, எனக்கு டயபெட்டிஸ், அவருக்கு பிபி, இப்படி வியாதிக்கு குறைச்சல் இல்ல. இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைக்கே மாசம் ஒரு அமௌண்ட் போயிருது. ஏதாவது ஊருக்கு போகணும்னா, கல்யாணம் காட்சிக்கு போகணும்னா எங்க கிட்ட பணம் கிடையாது.
2: கேக்கவே கஷ்டமா இருக்குது.
1: எனக்கு ஏன் இப்படி ஆச்சு தெரியுமா?
2: ஏன்?
1: லஞ்சமா வாங்கி குவிச்சதுனால எனக்கு இப்படி ஒரு கதி.
2: முன்னாடி எல்லாம் நீங்க இப்படி நிதானமா அமைதியா பேச மாட்டீங்க.
1: அப்போல்லாம் ஒரே எகத்தாளம்தான், ஆரவாரம்தான். இப்போ நான் வீட்டுல சும்மா இருக்கேன் இல்லையா, என்னை நானே அலசி பாக்குறேன். நான் செஞ்ச பாவம் பயங்கரமா தெரியுது. எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லி பணம் வாங்கியிருக்கேன். எல்லாரும் வயிறு எரிஞ்சு கொடுத்த பணம் எப்படி நிலைச்சு நிக்கும்?
5: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. தன்வினை தன்னை சுடும் கதையை பார்த்தீங்க இல்லையா? ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ரதி மேனகா. ரெண்டு பேரும் அரசாங்க தொழில் தான் செய்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? ரதி வந்து தன்னுடைய வேலையில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறாங்க, நேரத்தை வீணாக்கலை. ஆனால் மேனகா ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க, நேரத்தை பற்றி கவலையே இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? ரதி ஒரு சின்ன விஷயத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. பிள்ளைக்கு ஒரு பரிசு கூட வாங்கி கொடுக்க முடியலை, புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியலை. ஆனால் மேனகா ரொம்ப ஈஸியாக எல்லாமே செய்கிறாங்க. பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் லஞ்சம் வாங்குறாங்க? லஞ்சம் வாங்குறதுனால லைஃப் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்குது. அதனால் லஞ்சம் வாங்கலாமோ அப்படின்னு தோணுது இல்லையா? இல்லை, லஞ்சம் வாங்கக்கூடாது. நம்ம ஏன் லஞ்சம் வாங்கக்கூடாது? லஞ்சம் வாங்குறதுனால ஏற்படும் கஷ்டங்கள், துன்பங்கள் என்ன, அடுத்தவங்களை அது எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கலந்துரையாடலாம். இன்றைய கலந்துரையாடலுக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜபசிங் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்.
6: இந்த நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை நானும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் நீங்க கூப்பிட்டு பங்கு பெற வைத்ததற்காக நன்றி.
5: சரி, நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்க இல்லையா, தன்வினை தன்னை சொடும். இதுல நான் சொன்ன மாதிரி ரதி மேனகா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதில் முதல்ல நம்ம ரதி எடுத்துக்கிடுவோமே. ரதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
6: ரதி வந்து அவளுடைய கடவுள் கொடுத்த வேலை அப்படிங்கிறத உணர்ந்து கடவுள் பயம் அவளிடம் இருந்ததுனால அந்த வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக ரொம்ப சரியாக செய்கிறாங்க. அந்த அம்மா டீ குடிக்க கூப்பிடுறாங்க, அதுக்கு கூட அந்த அம்மா என்ன செய்யலை, நான் டீ குடிக்க வரல, எனக்கு வேலை இருக்குது, நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருந்து அந்த வேலையை பெர்ஃபெக்டாக செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கடவுள் பயம் இருக்குது, மனித நேயமும் இருக்குது. ரெண்டாவது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்க எல்லா செலவையும் பட்ஜெட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க. அவங்க மக்களுக்கு அந்த யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு கூட 1500 ரூபாய்க்கு அந்த மாதம் அவங்க நான்வெஜ் எடுக்கிறதுக்குரிய பணத்தை என்ன செய்கிறாங்க, கட் பண்ணி அதை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த மேனகா, நீங்கள் இப்படி வாயை கட்டி வயிற்ற கட்டி வாழ்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு அதையும் நினைச்சுறாங்க, ரொம்ப கேலியாக கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பார்க்கும்போது ரதி வந்து உண்மையிலே பைபிளில் வேத வசனம் சொல்கிற மாதிரி, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு பைபிளில் வேதாகம வசனம் நமக்கு சொல்லுது. உண்மையாகவே அவங்களுடைய இன்னொரு வசனம் கூட சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குது. அவங்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால தான் அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை வந்து என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமானதாக பிளஸ்டாக அவங்க என்ன செய்றாங்க.
5: ஆமாம், இருக்கு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு நிம்மதியான
6: வாழ்க்கை அவங்களுக்கு
5: தானே வேணும் நமக்கு.
6: உண்மையா?
5: ஆமாம். அதனால முதல்ல கஷ்டப்பட்டாலும் முடிவு வந்து அவங்களுக்கு
6: நல்ல சம்பூர்ணமா இருக்கு.
5: இன்னொன்னு, அவங்களுக்கு பயங்கர டெம்டேஷன் வேற இருக்கும் இல்லையா?
6: கண்டிப்பா.
5: ஆனாலும் அதை வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க.
6: ஏன்னா அவங்களுக்கு கூட இருக்கிற அம்மா பரிதானம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறக்குரிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் செய்யாம தனக்கு இருக்கிற வருமானம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துங்கிற மாதிரி அந்த தனக்கு இருக்கிற வருமானத்திலேயே அவங்க ஹாப்பியா அவங்களுடைய ஃபேமிலியா நினைச்சுறாங்க, லீட் பண்றாங்க.
5: சரி, மேனகாவை அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோமே.
6: மேனகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மனித நேயமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரிய பிரகாஷ் கூட அவங்க கேன்டீனுக்கு போகிறாங்க. கேன்டீனுக்கு போய் அங்கே போய் அந்த சூரிய பிரகாஷ்ட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது, அவர் எனக்கு டீ மட்டும் போதும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு.
5: ஏன்னா அவர் கையில் பைசா
6: இல்லை. ஆனால் இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சமோசா, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ, அது போக மத்தியானத்துக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு வடை, இவ்வளோத்தையும் பேக் பண்ணி கேட்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரன் கேட்குறான், சரி பில்லை உங்கள் இதில் பே கணக்கில் அக்கௌண்ட்டில் சேர்த்துறட்டுமா மேடம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை பில்லை சூரிய பிரகாஷ் சார்ட்டே கொடு, அவரே பில்லை பே பண்ணிடுவார், இவங்களுக்குரியதையும் சேர்த்து அவரை பே பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப தவறான செயல். இதிலிருந்து அவங்களுக்கு ஒரு மனித நேயம், ஒரு நல்ல பண்பாடு இல்லைங்கிறதெல்லாம் என்ன செய்யுது அவங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது, அவங்ககிட்ட ஒரு கடவுள் பக்தியும் இல்லை. கடவுள் பயம் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு அரசாங்க வேலை, இந்த வேலையை நம்ம கண்ணும் கருத்துமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். கடவுள் பயம் இல்லாததுனால இது என்ன அரசாங்க வேலை தானே, 10 மணிக்கு வர வேண்டியதாக 10:30, 10:30 வந்தால் போதும், ஃபைலை சும்மா புரட்டினா போதும்னு அவங்க வாயே அதை என்ன செய்யுது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கணும், ஒரு அலட்சியமான போக்கு அவங்ககிட்ட காணப்படுது. அது அப்புறம் ஈவினிங்கும் அந்த நாள் முழுசுமே பொழுதை போக்கிக்கிட்டு சும்மா இருந்துட்டு போயிடலாம், ஏன்னா அது கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுனால. ஒரு கடவுள் பயம் இருந்தால் அந்த ரதியை பாருங்கள், அவங்களுக்கு கடவுள் பயம் இருந்ததுனால அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சாங்க. இவங்களுக்கு அது இருக்கிற மாதிரி தெரியலை.
5: ஆமாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம அப்படி நம்ம கரெக்டாக வாழ்கிறோம்னு வர நினைக்கிறாங்க. உங்களுக்கு தான் அறிவு இல்லை, நான் பார்த்தீங்களா என் பையனுக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் அப்படின்னு வர அவங்க ரொம்ப இதாக நினைக்கிறாங்க.
6: இன்னொரு, அந்த அம்மா வந்து நிறையா பரிதானம் வாங்குறாங்க. இப்போ சூரிய பிரகாஷ் சார்ட்டையே அவருடைய ஃபைல் மூவ் ஆகிறதுக்கு, அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு 25,000 ரூபாய் என்னச்சுறாங்க கேட்குறாங்க. அந்த 25,000 ரூபாயும் மற்ற ஆட்களுக்கும் நான் கொடுக்கணும், ஆனால் அவங்க கொடுக்காங்களோ கொடுக்கலையா அது நமக்கு தெரியாது, ஆனால் மொத்தமாக என்கிட்டே கொடுத்துருங்க, எல்லா டேபிளையும் நானே பார்த்து என்ன செஞ்சிடறேன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி இவர்கிட்ட அதை வாங்குறாங்க. இதே மாதிரி நிறையா பேர்ட்டா போய் என்ன செஞ்சுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. நம்ம பைபிளில் வந்து பரிதானத்தை பற்றி நம்ம அதை பற்றி பார்க்கும்போது பிரசங்கி 7:8 போட்டிருக்குது, பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. யாத்ராகமம் 23:8 பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பரிதானம் வந்து நம்ம கண்களையே என்ன செய்யுது குருடாக்கிடுது. நம்ம நல்லவங்களாக இருந்து திடீர்னு அந்த டெம்டேஷன் வரும்போது அதை வாங்கிட்டா கூட நம்ம நேர்மையாக பார்க்க விடாதபடி அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்கும்போது அதில் உள்ள சரியான காரியங்களை கூட நம்ம தவறு என்ன மாற்றி விட்டுட்டு அந்த காரியங்களை என்ன செய்ய வச்சிருது, செய்ய வச்சிருது,
5: நிறைய
6: குருடாக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகளையும் என்ன செய்து புரட்டியது. அதில் நிறைய பேர் சீனியாரிட்டி லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கலாமா இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க எடுத்து கீழே வச்சுட்டு இவர் தான் அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும்,
5: டெண்டர் எடுக்காங்க,
6: டெண்டரை என்ன செய்யறாங்க எடுக்கிற மாதிரிக்கு அது. அப்போ பரிதானம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு மோசமானதாக இருக்கு.
5: ஆமாம், இப்போ வந்து இவங்க வந்து பரிதானம் வாங்குறது வந்து இவங்களை மட்டும் இல்லை மற்றவங்களையும் அது வந்து பாதிக்குது.
6: யோபு 15:34 ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கு, பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ நம்ம பரிதானம் வாங்கும்போது இப்போ அது வந்து நமக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும், நல்லா செலவு செய்யறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். ஆனா இறுதியில அவங்களுடைய வாழ்க்கை, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பாருங்க, தன்னுடைய மருமகளின் நிமித்தமா ஏதோ ஒரு வடிவத்தில் அவங்க என்ன செய்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டை விட்டே வெளியே விரட்டி அவங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு வீடு இல்லாமல் ஒரு வாடகைக்கு ஓட்டு வீட்டில் போய் என்ன செய்றாங்க, குடியிருக்காங்க. அப்போ கூடாரங்களை பட்சிக்குங்கிற மாதிரி இதை என்ன செஞ்சுட்டு இவங்களுடைய கூடாரங்களை பரிதானம் வாங்கினது பட்சிச்சுட்டு பிற அவங்களும் அதை என்ன செஞ்சுக்கிட்டுறாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் வந்து நான் வாங்கின பரிதானம் தான் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, உணர்ந்துக்கிட்டுறாங்க, புரிந்து கொண்டாங்க. ஆனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது.
5: ஆமாம் ஆமாம் கரெக்டு. இப்போ நீங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து பரிதானத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
6: நம்ம பேப்பரில் கூட நிறையா நேரங்களில் பார்க்குறோம், நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட பரிதானம் வாங்கினதுனால கைது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பேரை பார்த்தா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு கிறிஸ்தவ பேராக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த பைபிள் வசனத்தின் அடிப்படையில் பரிதானம் நிச்சயமாக என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது எந்த விதத்துலனாலும். அதுக்கு தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, உபத்திரவம் உபகாரம் இல்லட்டாலும் உபத்திரவமாவது இல்லாமல் இருக்கணும். அவங்ககிட்ட கஷ்டப்படுத்தி அவங்களே அதுக்கு என்ன கஷ்டத்தோடு அந்த வேலைக்காக வந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட 5-10 வாங்குறதுனால நம்ம ஒன்றும் முன்னேறிட போகிறதில்ல. அதை உணர்ந்து பரிதானத்தை வாங்காமல் நம்ம கை சுத்தத்தோடு நம்முடைய வேலைகளை செய்தால் ரொம்ப நல்லது. அதற்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு கொன்றை வேந்தன் செயல் கூட இப்படி சொல்லுது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுது. நம்ம யாருக்காவது ஒரு தீமை செஞ்சா அது பின்னாடி நமக்கு வந்து கண்டிப்பா சேரும். திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு திருக்குறளில் எழுதியிருக்காரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னைக்கு செய்கிறோம், அது கண்டிப்பாக பிற்காலத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். நன்றும் தீதும் பிறர் தரா, நன்மையும் தீமையும் மற்றவங்கள்திருந்து வரப்போகிறதில்ல, நம்ம செய்கிற பாவ புண்ணியங்கள்ல இருந்தால் வருது. அதுக்கு கூட ஒரு கோட் நான் பார்த்தேன், மனிதன் மதி வழியில், மதி வந்து விதி வழியில், விதி கர்மா வழியில், கர்மா உன் கையில் அப்படின்னு பார்த்தேன். கர்மாங்கும் போது நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்கள் வந்து நம்ம கரத்துல தான் இருக்கு. நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய விதியை என்ன செய்து நிர்ணயிக்குது. நம்முடைய விதி வந்து மதியாக மாறுகிறது, மதியின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. நம்ம பொதுவாக விதி அப்படின்னு சொல்லி விதியை பழி போட்டுருவோம், ஆனால் அந்த விதி வந்து நம்முடைய செயல்களில் தான் இருக்குது. பைபிள்லேயும் அதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்க போகிறோம். நெல்லை விதைச்சா நெல்லாக இருப்போம், தினையை விதைச்சா தினையாக இருப்போம். என்ன விதைக்கிறோமோ அதுதான் நிச்சயமாக நன்மையாக இருக்கிறோம். இன்னும் நம்ம பைபிளில் காயின் ஆபேல் கதையை கூட நம்ம அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். காயின் ஆதாம் ஏவாளுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பையங்க காயின் ஆபேல். காயின் நிலத்தை பயிரிடுறவனாராம், ஆபேல் வந்து ஆடு மாடு மேய்க்கிறான். ரெண்டு பேருமே தன்னுடைய விளைச்சலின் முதல் பகுதியை காயின் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரான். ஆபேலும் தன்னுடைய ஆடு மாடுகளில் தலையீட்டை கொண்டு வர்றான். கடவுள் வந்து ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலை. அதனால் அவனுக்கு கோபம் உண்டு, தன்னுடைய சகோதரனையே என்ன செஞ்சிடறான், கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணும்போது கடவுள் கேட்குறாரு, ஏன்ப்பா நீ பண்ணுன, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ அவன் நன்மை செய்யலைனா அவனுக்கு அதுக்கு தண்டனை என்ன கிடைக்குது, நீ வந்து இந்த பூமி நிமித்தமாக, பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். நீ என்ன விதைச்சாலும் அதனுடைய பலனை என்ன செய்ய மாட்டே, நீ உனக்கு கிடைக்காது அப்படின்னு கடவுள் என்ன செய்யறாரு, அவனுக்கு ஒரு தண்டனையை,
5: அந்த கொலை செஞ்சதுக்குரிய
6: பலன், அவன் தீமை செய்ததுக்கு தீமையான வழியை தேர்ந்தெடுத்ததுனால அவனுக்கு அந்த தண்டனையை கடவுள் வந்து கொடுக்குறாரு.
5: எதை விதைக்கிறோமோ அதான்
6: இருக்க போறோம்.
5: ரொம்ப நல்லா சொன்னீங்க. நம்ம வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த நிலைமையிலையும் வாங்கக்கூடாது. சோதனை வரும், கஷ்டங்கள் உண்டு, ஆனாலும் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப தெள்ள தெளிவாக சொன்னீங்க. நீங்கள் இங்கே ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நேயர்களே, கலந்துரையாடலை கேட்டீங்க இல்லையா, லஞ்சம் வாங்குறது எவ்வளவு தவறு அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். லஞ்சம் இந்த உலகத்தில் தலைவிரிச்சு ஆடுது. அன்றைக்கி ரீசண்டாக வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஃபார்வேர்டு வந்துச்சுது. ஒரு அதிகாரி அப்போ தான் அந்த துறைக்கு வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு அதிகாரத்தில். அது வந்து ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட், நான் என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்ல விரும்பலை. அவர் வந்து அந்த அங்கே வேலை செய்கிற எல்லாரையும் உட்காந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அந்த மீட்டிங்கை வந்து ஒரு அவர் கவரேஜ் பண்ணுறாரு. வீடியோ கவரேஜ், ஃபோட்டோ கவரேஜ் எல்லோரும் இருக்கிறாங்க. கொஞ்சம் பப்ளிக்கும் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க. வேலை செய்கிறவங்க வந்து ஆண் பெண்ணு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் லஞ்சம் வாங்குறீங்களே, உங்களுக்கு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களே ஆனாலும் லஞ்சம் வாங்குறீங்களே, இது பிச்சை மாதிரி தெரியலையா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்ட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்கள திட்டுறாரு. அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கள், நான் இதுவரைக்கும் லஞ்சமே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாருமே கை வைத்தலை. கேமரா ஒவ்வொருத்தரையாக ஃபோக்கஸ் பண்ணுது, யாருமே கை வைத்தலை. எல்லாரும் கூனி குறுகி தலை குனிஞ்சு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து நான் அதிர்ந்துட்டேன். இந்த அதிகாரி வந்து எவ்வளவு நேர்மையானவராக இருந்தார்னா, அப்படி வீடியோ கவரேஜோட ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. அப்போ தெள்ள தெளிவாக உலகத்துக்கு சொல்கிறாரு, அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே வந்து இவ்வளவு மோசமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை, இதை வந்து அவர் வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எவ்வளவு மனவேதனையாக இருக்குது அப்படி பார்த்தீங்களா. இங்கே கூட பாருங்களேன், மேனகா வந்து சூரிய பிரகாஷுக்கு ரூபா வாங்கிக்கிட்டு அவங்க டெண்டரை வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அவருக்கு மேலே எத்தனையோ பேர் இருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். நேர்மையாக செய்ய போனால் அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு அப்போ இவங்களுக்கு இவருக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்கங்கிறப்ப அந்த நேர்மையானவங்களுக்கும் விரோதமாக இவங்க வந்து செய்கிறாங்க. அந்த சாபத்தையும் இவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ லஞ்சம் வாங்குறதே ஒரு பெரிய சாபம். மிஸ்ஸஸ் ரேச்சல் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நம்முடைய வீடை வந்து அக்னி பட்சிக்கும், கண்ணை குருடாக்கும், இருதயத்தை மாறுபாடாக்கும் அப்படின்னாங்க. அது வந்து நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்குது, அது மட்டும் இல்லை நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குது, அது மட்டும் இல்லை நமக்கு தெரியாத ஒரு நேர்மையான ஆளை பாதிக்குது. அப்போ நம்ம எத்தனை பேருக்கு இடையூறாக இருக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த லஞ்சம் வாங்குறதுனால நமக்கு என்ன நன்மை நீங்கள் நினைக்கிறீங்க? பணம் கிடைக்கலாம், பொருள் கிடைக்கலாம், ஏன் பதவி கூட கிடைக்கலாம், ஆனால் நிம்மதி கிடைக்குமா? இந்த உலகத்தில் நம்ம எதை நாடி ஓடுறோம்? ஏன் நமக்கு பணம் வேணும், ஏன் பதவி வேணும், பொருள் வேணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வேணும். அது மூலமாக நமக்கு நிம்மதி கிடைச்சிராதான், மகிழ்ச்சி கிடைச்சிராதான்னு நினச்சி நம்ம ஓடுறோம். ஆனால் நிம்மதி கிடைக்குமா? இப்படி வந்த பணத்தால் நிம்மதி கிடைக்குமா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த பணத்தால் ஒரு உபயோகமான பொருளும் நம்மளால் வாங்க முடியாது. அதை டாக்டருக்கு தான் செலவழிக்க வேண்டியிருக்கும், ஆஸ்பத்திரியில் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். கண்கூடா நீங்களே அதை பார்ப்பீங்க, வீட்டில் வந்து ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்க மாட்டாங்க, சரியான வேலை கிடைக்காது. இந்த கண்கூடா நீங்களே பார்ப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பரிதானம் வாங்கணும்? அதை நம்ம நல்லா யோசித்து நீங்கள் வந்து செய்யணும். இன்னும் ஒருத்தட்ட போய் கேட்டாங்களாம், கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவங்கள் அல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னுட்டு. அப்போ ரொம்ப அழகாக அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்துவை அறியாத மக்கள் இந்த உலகத்துக்குரியவங்களாக வாழ்கிறாங்க, உலக பொருட்கள் மேலே இச்சை உள்ளவங்களாக வாழ்கிறாங்க, இந்த உலகத்துக்காகவே வாழ்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை அறிஞ்ச மக்கள் அடுத்த உலகத்துக்காக, நித்திய வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தயார்படுத்தும் இடமாக இந்த உலகத்தை நினச்சி வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன அழகா பதில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. நம்மளுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள் எல்லாமே நித்திய வாழ்வு. நாம் பேசும் ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு செயலும், ஏன் ஒவ்வொரு நினைவும் கூட அதை நோக்கி போகுதான்னு பார்ப்போம். நல்ல நினைவா, கெட்ட நினைவா, ஆண்டவருக்கு பிரியமானதா, பிரியம் இல்லாததான்னு ஒவ்வொன்றையும் நினச்சி செய்யும் பொழுது லஞ்சம் வாங்கணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்காது. பக்கத்தில் எல்லாரும் வாங்கலாம், ஆனால் நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள் அப்படி நம்ம நினைப்போம். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவேன் அப்படி நம்ம நினச்சி நாம் லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்து ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும், ஆசீர்வாதம் பலகி பெருகும், உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவாங்க. இதை விட நமக்கு வேறு என்னங்க வேணும்? அதனால் சோதனை வரும் பொழுது ஆண்டவரை நினைங்க, அவர் நம்மளை மேற்கொள்ள நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம இன்னும் ஒரு கருத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.

0: நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது ஆண்டவருக்கு பிரியமானதா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு பிரியமானதை மட்டும் நம்ம செய்யணும். அப்படி இல்லாட்டி அதனால நம்மளுக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் அதை செய்யக்கூடாது. நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பை.

ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு சொல்றோம், ஐயான்னு கூப்பிடுற அப்பா நீங்க, ராசான்னு கூப்பிடுற அம்மா நீங்க. எங்களை பத்தியே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களை பத்தியே நாங்க நினைச்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யுங்க. நாங்க நினைக்க நினைக்க, நீங்க எங்களை நினைக்க நினைக்க, இளம் பயிரின் மீது காலைதோறும் இறங்குகிற பனியை போல அப்பா, அந்த பனி பெய்து பெய்து பெய்து உங்களுக்கு பணி செய்ய எங்களை உத்வேகப்படுத்துகிற அன்புக்காக ஸ்தோத்திரப்பா. ராஜா நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு மரம் அடர்ந்த பனி பிரதேசத்துல பனி பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய பெய்ய ஆழம் 140 அடி உள்ள போக மேல 120 அடி மேலே வளர 22 அடி பருமன் கொண்ட கேதுரு மரம் போல அப்பா நீதிமானை வைத்திருக்கிறீரே. அது பனியோ வெயிலோ, வெயில் காலத்துல ஆண்டவரே பனை மரம் செழிக்கும், டேட் பாம் செழிப்பது போல, பேரிச்ச மரம் செழிப்பது போல, அது பனியோ வெயிலோ எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய மக்கள் தழைப்பார்கள், திகைக்க மாட்டார்கள். அப்பா மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற உங்க அன்பின் கரங்களில் தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதையும் நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொண்டு யோபு பக்தன் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை சூழல் மாறிக்கிட்டே இருந்துச்சு. கூட இருந்த நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா தூஷிக்கிறாங்க, நீங்க ஒரு தப்பு பண்ணாமையா கர்த்தர் இப்படி உங்களை அடிச்சிருப்பாரு அப்படின்னு மனைவி சொல்றாங்க. நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு எத்தனையோ காரியம் சொன்னாலும் யோபு அசரவே இல்லை, அவர் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருந்தார். பக்கத்துல பா சொல்லுங்க, என்ன சூழ்நிலை மாறினாலும் நீங்க அவரோடு பழகிறத பழகிக்கிட்டே இருங்க. அப்புறம் என்ன, 42 அதிகாரம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் உண்டு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவரே செய்கிறார். 8:8 வாசிக்கிறது கடைசியாய், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். 5:9 8 இருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார்னு கடைசியில தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைச்சது தடைபடாது. உங்களுக்கு ஒரு முன்னந்தொடைய கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அல்லேலூயா. போன வாரத்துல அதாவது இந்த பாடல் அண்ணன் ஆல்வின் தாமஸ் அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து இயற்றிய பாடல். போன வருஷம் இந்த ஏப்ரல் மாசம் இந்த பாட்டு நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அப்புறம் அதை பாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சமீபமா 2-3 நாளைக்கு முன்னாடி டெல்லு அந்த ஷார்ட்ஸை கட் பண்ணி போடும்போது ஆண்டவர் இந்த பாடலை மீண்டும் பாடும்படியாக என் உள்ளத்துல ஒரு அருமையான ஒரு ஜாய் சாங். துறையூர்ல இருக்கிறப்ப இந்த பாடல் எனக்கு மிகுந்த ஊழியம் செய்தது. இந்த காலை வேளையில இந்த பாடலை பாடி சந்தோஷமா அப்பாவை நாம உயர்த்து போகிறோம். எல்லா கவலைகளை மறந்து அப்பா நீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைச்சது ஒண்ணு கூட தரையில விழாது. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ பக்கத்துல பசங்க ஒரு வார்த்தை கூட தரையில விழாது, எல்லாம் நிறைவேறும். அது உங்க கண்ணு பார்க்க போகுது.

அவ்வளவுதான். பக்கத்துல பார்த்து கை பிடிச்சுங்க, எல்லாம் நிறைவேறும், எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்றது உண்மை. அப்படின்னா எல்லாம் நிறைவேறும் என்பதும் சத்தியம் தானே. கல்வாரி சிலுவையில் அப்பா நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு இயேசு சொல்லல, இட்ஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அவர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றி மகிழ போதுமானவர். அப்பா சமூகத்துல அப்படியே எழும்பி நின்று ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், உங்க மைண்டுக்கே அடைபடாத பெரிய காரியம், அடைபடாத பெரிய காரியம், உங்க வாழ்க்கையில தடைபடாத பெரிய காரியம். அதை தான் செஞ்சு தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். இப்பதான் இயர் எண்டிங்ல ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் ஆரம்பமே அப்படின்னு. அல்லேலூயா. எதுமே முடிவுல வந்து ஒரு பெரிய ஆரம்பத்தை உண்டாக்கி தருகிற அன்பு தெய்வம், அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார்.

0: அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் த ஃபைட் சீரீஸ்ல கடந்த நாட்களில் நாம் தியானிச்சதை எழுதியிருக்கிறபடி 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் 9-10 வசனங்கள், தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது
1: கேட்கவும் இல்லை,
0: மனுஷருடைய இருதயத்தில் அவைகள்
1: ஒன்றமும் இல்லை,
0: நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே
1: வெளிப்படுத்தினார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சோ ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியம் உலகத்துல இல்ல, அது அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற
1: வார்த்தைக்குள்ளதான்
0: அந்த பிளெஸிங் இருக்கு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஃபெய்த் டீச்சிங்கா தர்றாரு, நாளைக்கு இந்த டீச்சிங் தான் பிளெஸிங்காவே மாறப்போகுது.
1: ஆமென்.
0: டீச்சிங் மட்டும் இருந்து டீச்சிங்கான பிளெஸிங் இல்லைன்னா அந்த டீச்சிங்க்கு உசுர் இருக்கா?
1: இல்லையே. திருப்பி போடப்படாத அப்பமாக அல்லவோ இருக்கும்.
0: அதனால அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும்
1: செய்வார்,
0: செய்கிற ஆண்டவர்,
1: செய்கிறார், செய்கிற ஆண்டவர்.
0: So what God has promised to you and me is not in the world, but it is in His word. ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் இந்த உலகத்துல இல்ல, அது அவர் நமக்கு அருளி செய்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்குள்ள இருக்கு.
1: ஆமென்.
0: அவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ப்ராமிஸ் வேர்ட்ல இருக்கு.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: இத நாம அப்படியே என்ன செய்யணும்?
1: விசுவாசிக்கணும்,
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்க வேண்டும்.
1: எஸ்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: விசுவாசிச்சா மட்டும் பத்தாது,
1: விசுவாச அறிக்கையிட வேண்டும்.
0: அதை நாம் நம்முடைய வாயால், இருதயத்துல விசுவாசம் இருக்கு, ஆனா அது வாயினால் அதை அறிக்கை பண்றப்பதான் அது ரட்சிப்பா மாறுது.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரட்சிப்பு உண்டாகும்படி அது என்ன செய்யப்பட வேண்டுமா?
1: வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும்.
0: So you have conceived your faith in your heart. உங்க இருதயத்துல faith என்ன பண்ணியாச்சு?
1: அப்படியே
0: கருத்தரிச்சாச்சு,
1: கருத்தரிச்சாச்சு.
0: அதை நம்ம என்ன செய்யணுமா? We should speak, we should confess.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணப்ப ரட்சிக்கப்பட்டோம். பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது
1: ரட்சிக்கப்பட்டாயிற்று,
0: ரட்சிக்கப்பட்டாயிற்று. அது போல விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது அற்புதம் நடக்கிறது.
1: Amen.
0: Confessing your sin, அது ஒரு அனுபவம். Confess your faith, அது இன்னொரு அனுபவம்.
1: Yes.
0: Hallelujah. சொல்லுங்களா?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப அற்புதம் என்பது மனுஷனால முடியாத காரியம், ஆனா தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியம். Only God can do a miracle. அற்புதத்தை யாரால மட்டும்தான் செய்ய முடியும்?
1: அவரால்
0: மட்டும்தான் செய்ய
1: முடியும்.
0: மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும்.
1: எஸ்,
0: தேவனால் எல்லாம் கூடும்,
1: எல்லாம் கூடும்.
0: அதனாலதான் சாராள்கிட்ட வந்து பேசுறப்ப அவர் என்ன சொன்னாரு? அதியாகமம் 18
1: தேவனால்
0: தாராளமா நகைக்கிறப்ப 18-14 ஆண்டு சொல்வார், கர்த்தரால் ஆகாத காரியம்
1: உண்டோ?
0: உண்டோ. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன்
1: இருப்பான்,
0: இருப்பான்,
1: இருப்பான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இருப்பான் அப்படிங்கிறார். நான் வர்றப்ப என்ன செய்வா?
1: இருப்பான்,
0: இருப்பான். சாரா வில் ஹேவ் எ சன், சாரா வில் ஹேவ் எ பேபி. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் அபிரகாமுக்கும் சாராளுக்கும் செய்த அற்புதம் இது. என்னது இது?
1: அற்புதம் இது.
0: அத சொல்றப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்னா, என்னால் வசனத்துக்கு வாங்க, 18-14,
1: கர்த்தரால்
0: கர்த்தரால்
1: ஆகாத காரியம் உண்டோ?
0: இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் காட்? இஸ் எனிதிங் டூ டிஃபிகல்ட்? for the Lord.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: கடினமானது அவருக்கு எதுவுமே இல்லை.
1: Yes.
0: அதான் தந்தையவர்கள் பாடினாங்கல்ல.

0: நாம முயற்சி செஞ்சா தேவனுக்கு பிரியமானவங்களா மாறணும்
1: இல்லையே?
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
1: கூடாத காரியம்.
0: அப்ப நம்முடைய ரட்சிப்பை நாம சுதந்திரிச்சதுக்கு நாம செஞ்ச முயற்சி காரணமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நாம வச்ச விசுவாசம் காரணமா?
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வச்ச விசுவாசம் காரணம்.
0: அப்ப மறுபடியும் பிறந்தது அற்புதம் தானே?
1: அற்புதமே.
0: சிகரெட்டையும் குடியும் குடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திரிஞ்சவன் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு மனுஷனா என்டையர்லி கம்ப்ளீட்டா அடியோட மாறி போனானே,
1: திருத்தொண்டனானே,
0: அடியாளா இருந்தவன் அடியாரா இருக்கிறானே.
1: ஆமென்.
0: இது அற்புதம் தானே?
1: அற்புதத்தில்
0: மனுஷரால கூடாதது, ஆனா இது
1: தேவனால்,
0: தேவனால் மட்டுமே கைகூடி வந்த ஒரு காரியம். இந்த மாற்றம் நாம தவத்தையும் அதையும் இதையும் செஞ்சு ஆண்டவரே பிரியப்படுத்தினதுனால நாம சுதந்திரிச்ச ரட்சிப்பு இல்ல. என்னுடைய விசுவாசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நான் வச்ச விசுவாசம் எனக்காக பலியாகி, என்னுடைய பாவங்களுக்காக பலியாகி, நான் அவரோடு கூட பிழைத்திருக்கும்படி எனக்காக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் மேல நான் என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறதுனால நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்படி அடியோட மாறி போனேங்கிறது ரட்சிப்பு. இது ஒரு அற்புதம்.
1: ஆமென்.
0: இது ஒரு அதிசயம்.
1: எஸ்,
0: இது மனுஷரால கூடி வந்தது இல்ல, தேவனே செஞ்ச காரியம்.
1: ஆமென்.
0: அந்த ஆண்டவர் சொல்றார் மார்க் 10:27, இயேசுவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும்.
1: எல்லாம் கூடும்.
0: தேவனால்
1: எல்லாம்
0: எல்லாம் கூடும்.
1: எஸ்,
0: ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட்.
1: காட்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Humanly speaking, it is not impossible. It is impossible. மனுஷிகமா பேசினா, மனுஷனா இருந்து பேசினா இது என்னது? சாத்தியமே இல்ல.
1: Yes.
0: ஆனா but not with God. நான் மனுஷனா இல்ல, நான் தேவனோடு இருக்கிற மனுஷன், நான் தேவ மனுஷன்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப மனுஷன் பேச முடியாதத தேவ மனுஷன் பேசிடுவான்.
1: ஆமென்.
0: தேவனோடு இருக்கிற மனுஷன் பேசிடுவான்.
1: பேசிடுவான்.
0: என்னால கூடாதியா, ஆனா என்னோடு இருக்கிற தேவனால கூடும்யா.
1: எஸ்,
0: நானும் அவரோட என்ன செய்யறேன்?
1: இருக்கிறேன்.
0: இருக்கிறேன்யா. இருக்கிறீங்களா நீங்க?
1: இருக்கிறீங்களா?
0: ஆண்டவர் கேக்குறாரு, டே நான் உன் கூட இருக்கிறேன், நீ என் கூட என்ன செய்யறியா?
1: இருக்கிறியா? எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: The God is working in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது சந்தேகம் இல்லை இல்ல உங்களுக்கு?
1: இல்லை.
0: என் வாழ்க்கையில தேவன் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா unless you have faith in God, you cannot work together with God.
1: Yes.
0: Unless you have faith in God, you cannot work together with
1: God.
0: God. கிரியை செய்கிற ஆண்டவரோட, என் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிற ஆண்டவரோட நான் இணைஞ்சு செயல்படணும்னா எனக்கு என்ன வேணும்? Faith வேணும்.
1: Faith வேணும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So through faith we are working together with God.
1: Amen.
0: Only through faith you can do this. விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நாம இணைந்து செல்ல முடியும்.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியையும் செய்ய விரும்புறாரு.
1: ஆமென்.
0: Christ is living in me. எல்லாரும் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உள்ள பொதுவான கன்ஃபஷன் இது. Christ is living in me. அவர் எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே உலாவுகிறார். இது எந்த அளவு நிஜமோ அதே அளவு God is working in my life.
1: Yes.
0: என்னுடைய வாழ்க்கையில தேவன் கிரியையும் செய்கிறார். Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய விரும்புகிறார்னா, தம்முடைய வார்த்தையை அனுப்பி.
1: ஆமென்.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பிட்டார்னா, He will send His word.
1: Yes.
0: அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக என்ன செய்கிறார்? அனுப்புகிறார்.
1: அனுப்புகிறார்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அதான் ஐசாயா
1: 55
0: வசனம் 11 தானே வாசிக்கலாமா? என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும்
0: இருக்கும்,
1: அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: They will do the work I sent them to do. அதான் மெசேஜில் இருக்கு. They will do the work I sent them to do. They will complete the assignment I gave them. What a powerful word.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படி விசுவாசம் பிச்சுக்கிட்டு அடிக்குதா இதை வாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: So will the words that comes out of my mouth not come back empty handed? என் வாயிலிருந்து புறப்பட்டு போன வார்த்தை செயல்படாம வெறுமையா என் கைக்கு வராது.
1: ஆமென்.
0: என் வார்த்தைக்கு, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு வீசின கையும் வெறுங்கையுமா என்னிடத்துல வர தெரியாது.
1: ஆமென்.
0: God has sent his word to you and me. It's a spoken word. God has spoken it. ஆண்டவர் எனக்கு ஒரு ரேமா வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது.
1: Amen.
0: The words that come out of my mouth. Hallelujah.
1: Hallelujah.
0: திரும்ப எப்படி வராதா? வீசின கையும்
1: வெறும் கையுமா வராது?
0: வெறும் கையுமா வராதா? எப்படி இருக்கு பாருங்க அந்த வேர்டை வாசிக்கிறப்ப.
1: Yes.
0: ஆண்டவர் நம்முடைய பிரச்சனையை பார்த்து, உனக்கு இதை நான் செய்வேன், நீ கலங்காத, நீ பயப்படாத, உன் வாழ்க்கையில நான் கிரியை செய்ய விரும்புறேன்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை நமக்கு தரும் பொழுது, என்னை நோக்கி அனுப்பப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனம், என்னை நோக்கி வந்திருக்கிற அந்த வசனம், என் வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியல, என்னால் அதை செய்யறதுக்கு திராணி இல்லைன்னு சொல்லிட்டு அது வீசின கையும் வெறுங்கையுமா ஆண்டவரிடத்துல திரும்பி போகாதான்.
1: ஆமென்.
0: இதான் பாராஃப்ரைஸ் பண்ண அந்த வசனத்துக்கான அருமையான வியாக்கியாரம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Not come back empty
1: handed.
0: Handed. It will not return to me void, useless, without result. ஆண்டவர் சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் இருக்கு?
1: Amen.
0: எனக்கு இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வேதத்தை தியானிக்கிறப்போ, செய்தியை கேட்கிறப்போ, ஜபம் பண்றப்போ, ஒரு ஆராதனையில பங்கெடுக்கிற பொழுது, God has sent this word to me. ஒரு தெள்ள தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. தெய்வம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியனர் சொல்றாரு, இந்த வார்த்தை ரிசல்ட் இல்லாம திரும்பாதான். என்ன இல்லாம திரும்பாதான்?
1: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
0: ரிசல்ட் இல்லாம திரும்பாதான்.
1: Hallelujah.
0: பாருங்க, I sent it out and it always produces fruit. Hallelujah. சொல்லுங்க.
1: Hallelujah. Hallelujah.
0: உரைக்கப்பட்ட வார்த்தை தேவன் விரும்பின காரியத்தை நம்ம வாழ்க்கையில உற்பத்தி செய்யும்.
1: Amen.
0: ஆண்டவர் வாயிலிருந்து உரைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம், என்ன காரியத்தை நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்பி அந்த வார்த்தையை நம்மிடத்துல பேசினாரோ, அந்த விருப்பத்தை, அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில அது உற்பத்தி செய்யும்.
1: உற்பத்தி செய்யும்.
0: அல்லேலூயா. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம,
1: எதை பத்தியும் கவலைப்படாம,
0: அவர் சொன்னதை மாத்திரம் என்ன செய்வோமாக?
1: சொல்லிக்கொண்டே இருப்போமா?
0: சொல்லிக்கொண்டே இருப்போமாக.
1: ஆமென்.
0: They'll do the work I sent them to do. அதான் நம்ம ஏற்கனவே தியானிச்சோம், ஒரு ரேமா வேர்டுங்கிறது நம்மை நோக்கி அனுப்பப்பட்ட அப்போஸ்தலிக் வேர்ட்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாக அந்த வார்த்தை நம்ம இடத்துல வந்திருக்கு. எதுக்கு வந்திருக்குன்னா, ஆண்டவருடைய பணியை செய்ய ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு. ஆண்டவர் அந்த வார்த்தையை அனுப்பும் பொழுதே அந்த வார்த்தைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு.
1: Yes.
0: இதுதான் ஒரு அசைன்மெண்ட் உனக்கு. இந்த இந்த அசைன்மெண்ட்டை, இந்த கிரியைய போய் முடிச்சுட்டு என்ன செய்யுங்க, வாங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு. அத மாதிரி அவர் அனுப்பின வார்த்தை என்ன செய்யுமா, they'll do the work I send them to do. என் வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறேன்டா, நீ ஏன்டா பயப்படுற, அனுப்பியிருக்கிறேன் என் வார்த்தை, நான் விரும்பின காரியத்தை அது செய்யும்.
1: ஆமே.
0: They will complete the assignment I gave them. என்ன பணிய அவங்க கையில கொடுத்து அனுப்பணும், அந்த பணிய அது செஞ்சு முடிச்சிடுதான்
1: திரும்பும்
0: டன் அப்படின்னு வரும்.
1: Yes.
0: Lord, இதை செய்யறதுக்கு தான் நீ அனுப்பிச்சிங்க, அதை செஞ்சு என்ன செஞ்சாச்சு,
1: முடிச்சாச்சு
0: முடிச்சாச்சு.
1: Hallelujah. Hallelujah.
0: வார்த்தை அனுப்பிச்சிட்டாருனாலே வெறுமை இல்ல, வெற்றி தான் உண்டு.
1: வெற்றி தான்.
0: வெறுமையா வேர்டு திரும்பி போகாது, வெற்றியோட தான் திரும்பி போகும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா சொல்லு.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் அனுப்பின வார்த்தை நம்ம வாழ்க்கையில அவர் விரும்பின காரியத்தை செஞ்சுட்டு திரும்ப எங்க போகும் அந்த வாய்க்கு, வெற்றியோட தான் போகுமே ஒழிய, நீங்க அனுப்புனீங்க என்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு வெறுமையா போகாது. தேவன் பேசின வார்த்தை வெறுமையா போகாது, வெற்றியில தான் போய் முடியும்.
1: ஆமென்.
0: இவ்வளவு தெளிவா ஆண்டவர் நம்மளோட இடைப்படுறாரு. இன்னுமா சந்தேகம்,
1: இன்னுமா தேகத்தில் சந்தேகம்,
0: இன்னுமா
1: இன்னுமா
0: சந்தேகம்.
1: எஸ்.
0: நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி கிரியை செய்ய விரும்புகிறார். His words and his work.
1: Yes.
0: சொல்லுங்க, அவருடைய வார்த்தை,
1: அவருடைய வார்த்தை,
0: அவருடைய கிரியை,
1: அவருடைய கிரியை,
0: அவருடைய வார்த்தையையும் அவருடைய கிரியையையும் நகமும் அதே மாதிரி. அதனாலதான் கிரியை செய்ய விரும்புகிற பொழுதெல்லாம் He sent His word.
1: Amen.
0: எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறாரோ, ஒர்க் பண்ண விரும்புகிறாரோ, அப்பொழுதெல்லாம் He will send His word.
1: Hallelujah. Hallelujah.
0: வசனம் இப்படி தான இருக்கு, my word, my work. சொல்லுங்க, my word,
1: my word,
0: my work,
1: my word.
0: ஆண்டவர் அப்படி தான் சொல்றார், என்னுடைய பணிக்கு என்னுடைய வார்த்தை அனுப்பிச்சிருக்கிறேன்.
1: ஆமென்.
0: நான் விரும்புகிற காரியத்தை செய்ய என் வாயிலிருந்து ஒரு வசனத்தை புறப்பட பண்ணி இருக்கிறேன்.
1: ஆமென்.
0: சோ ஆண்டவருடைய வேர்டையும் ஆண்டவருடைய வர்க்கையும் you cannot separate it.
1: Yes. Hallelujah. Hallelujah.
0: Word,
1: His work
0: and His work. Word of God and the work of God.
1: Amen.
0: நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் செய்த கிரியையை சாட்சியா சொல்றப்ப நீங்க எதையும் சொல்லாம சொல்ல முடியாது. இந்த வசனத்தை அனுப்பிதான் இந்த கிரியையை செய்தா
1: செய்தா.
0: God has sent this word and God has finished this work in my life.
1: Amen.
0: இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் அனுப்பி இந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கையில கிரியையை செய்து
1: முடித்தார் முடித்தார். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாமா?
1: ஆமென்.
0: என் வாயிலிருந்து புறப்படும்
1: வசனமும் இருக்கும்,
0: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல்,
1: அது நான் விரும்புகிறதை செய்து
0: அதை நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
0: காரியம் வாய்க்குமா அப்படின்னா நீங்க எதை பார்க்கணும், ஆண்டவர் அனுப்பி தந்த வார்த்தைய.
1: வார்த்தைய.
0: அல்லேலூயா. வார்த்தை இருக்குன்னா கிரியையும் இருக்கு.
1: ஆமென்.
0: வேர்ட் இருக்குன்னா ஆண்டவருடைய வர்க்கும் இருக்கு.
1: ஆமென்.
0: He is going to work it out.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, His word,
1: His word
0: and His work
1: and His work. Hallelujah.
0: பயப்படணும். புரியுதா உங்களுக்கு? அதம் கொட்டிட்டு இருக்கிறாரு,
1: பொழிந்தருள்கிறாரு, கொப்பளிக்கிறாரு. எஸ், ஹல்லேலூயா.
0: சோ வேர்டு ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய கிரியை. அப்ப என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார்,
1: விரும்புகிறார்.
0: ஆண்டவர் கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது,
1: பத்தாது.
0: இங்கதான் நமக்கு இடிக்குது. நீங்களே வசனத்தை அனுப்புங்க, நீங்களே கிரியை செய்யுங்க. எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை, எல்லாத்தையும் லெகுவாக்கிட்டீங்க. நீங்களே சொல்றீங்க, நீங்களே செய்வேன்னு சொல்றீங்க, அதனால சந்தோஷம். நான் பாட்டுல அமைதியா உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்ன விரும்புறீங்களோ
1: அதை செஞ்சிருங்க.
0: செஞ்சுட்டு எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் கையில என்ன செஞ்சுட்டு போயிருங்க.
1: நான்
0: சிரிச்சிருவேன், சந்தோஷமா இருப்பேன்,
1: இருப்பேன்.
0: மற்றபடி நீங்க சொல்றதோட ஒத்துக்கிறதுக்கெல்லாம் என் மைண்ட் இடம் கொடுக்கல. நீங்க என்னென்னமோ என்ன செய்றீங்கன்னா
1: சொல்லிக்கிட்டே இருக்கீங்க,
0: சொல்றீங்க இந்த வசனன்றீங்க, அந்த கிரியன்றீங்க. எனக்கு இதெல்லாம் மைண்ட்ல என்னன்னா புரியவே இல்லை. அதனால இதுல நான் தலையிடவே என்னன்னா
1: இல்ல,
0: விரும்பல. நீங்களா வாங்க, நீங்களா செஞ்சு கையில மட்டும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிருங்க,
1: போயிருங்க.
0: மற்றபடி இந்த ஆட்டைக்கு நான் என்ன செய்யல,
1: வரல.
0: அப்படி இருந்தா நடந்துருமா?
1: இல்லையே.
0: எல்லாரும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். என்னை மட்டும் இழுக்காதீங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருங்க.
1: ஆசீர்வாதத்தை மட்டும் கையில கொடுத்துருங்க.
0: நீங்க மகராசா, நீங்க என்னை மட்டும் என்ன செய்யாதீங்கன்னா எங்கேயும் இழுக்காதீங்க. எனக்கு எசக் இல்லை, எனக்கு திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லை, நான் சோர்ந்துட்டேன், நான் களைச்சு போயிட்டேன். மண்டையில என்னை இழுக்காதிரும் ஆண்டவரே. அதான் செய்தி. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்பினா மட்டும் பத்தாது, நம்மளும் அவரோட சேர்ந்து
1: கிரியை செய்யணும். உங்களோட சேர்ந்து
0: நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா அவர் செய்கிற கிரியையோட நீங்க என்ன செய்யுங்களா? Unless you have faith in God, you cannot work together with God.
1: Amen.
0: இத செய்யிறதுக்கு தான் நம்ம சைடு என்ன தேவைப்படுது? Faith தேவைப்படுது.
1: Yes.
0: இந்த பேச நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் வார்த்தையை தந்துட்டாரு, அந்த வார்த்தை வந்து வெறுமையா திரும்பாது, நான் அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்,
0: வாய்க்கும், நான் விரும்பின காரியத்தை செய்யும்ட்டாரு. இது ஆண்டவருடைய பாட்டு. இத அவர் சொன்னா மட்டும் நமக்கு நடக்க போறது இல்லை, இத நான் விசுவாசிக்கணும்,
1: விசுவாசிக்கணும்.
0: தேவன் அனுப்பி இருக்கிற வார்த்தையை நான் என்ன செய்யணும்? விசுவாசிச்சு என் வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோட நான் என்ன செய்யணும்? இணைஞ்சுக்கிறனோ,
1: இணைஞ்சுக்கிறனோ.
0: So unless you have faith, unless you put your faith in God's word, you cannot work together with God.
1: Amen.
0: வாழ்க்கையில நடப்பிக்க விரும்புகிற ஒரு கிரியையோட நான் என்ன செய்யறேன்?
1: இணைஞ்சுக்கிறது.
0: இதை செய்யறதுக்கு என்ன வேணும்னா faith வேணும்.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: அப்ப faith இல்லைன்னா நம்மளோட நம்மளால தேவனோட இணைஞ்சு
1: என்ன செய்யல என் காரியத்தை மட்டும் வாய்க்க பண்ணுங்க.
0: உனக்கு உன்னுடைய மறுவாதி, உன்னுடைய கௌரவம் அவ்வளவு முக்கியமா போச்சு. என்ன அப்பனா என்ன இல்லை, ஏன் என் கூட உன்னால இணைஞ்சு பணியாற்ற முடியலன்னா நடக்குமாங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கு. இதெல்லாம்
1: அடக்குமா
0: நடக்குமாங்கிற டவுட் இருக்கிறதுனால தான் உன்னால என்னோட இணைஞ்சு பணியாற்ற
1: முடியல
0: முடியல. புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த காரியத்தை?
1: எஸ்.
0: ஃபெய்த் இல்லாம யூ கேன் நாட் வர்க் வித்
1: God.
0: God.
1: Hallelujah.
0: இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். எந்த சாமானிய மனுஷனுக்கும் இது சாத்தியமே
1: என்னன்னா
0: இன்க்ளூடிங் மைசெல்ஃப்.
1: எஸ்.
0: நம்ம எல்லாருக்குமே இது என்ன இல்ல
1: சாத்தியமே இல்ல
0: சாத்தியமே இல்ல. இது ஒரு இன்னொரு மண்டலம். இது இட்ஸ் ரெல்ம். இந்த ரெல்ம் வந்து நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்டது. அறிவுக்கும் புத்திக்கும் அப்பாற்பட்ட இந்த மண்டலத்துக்குள்ள நாம பிரவேசிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன தேவை
1: இருக்குன்னா
0: Unless you have faith in God's word, you cannot enter into the supernatural realm. உலகத்தையே மறந்துருங்க.
1: Yes.
0: Faith வந்து உலகத்தோடு தொடர்புடையதல்ல. இது தரிசிச்சு நடக்கிற காரியம் இல்ல,
1: விசுவாசிச்சு நடக்கிற காரியம்.
0: அற்புதத்தை எதிர்பார்க்கிறவங்க லைஃப்ல ஃபெய்த் வந்துதான் பிரதானம். எத்தனை சொன்ன பாருங்க, கிருபைனாலே தேவனுடைய அன்புதான். அந்த கிருபை தான் நம்ம எல்லாரும் என்னவா மாத்துச்சு? கெட்டவன புள்ள
1: நல்லவனா?
0: நல்லவனா? செத்தவன முதல்ல உயிர்ப்பித்தார். பாவத்துல மறிச்சு கிடந்த தேவன், பறிச்சு கிடந்த மனுஷன தேவன் தம்முடைய கிருபைனால
1: உயிர்ப்பித்தான்,
0: உயிர்ப்பித்தார். அதுக்கப்புறம் நம்ம மோசமான நடக்கையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷனா மாறினதுக்கு காரணம் என்னன்னா கிரேஸ் ஆஃப் காட்.
1: எஸ்.
0: நம்மளை ஹோலி ஆக்குறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, மன்னிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணி நம்ம வாழ்க்கையில பாலத்துக்குரிய என்னென்ன செய்யறாரு. ஆனா ஃபெய்த் இன் காட் டீல்ஸ் வித் இஸ் பவர்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: நல்லவனா இருந்தா மட்டும் பத்தாது, வல்லவனாவும் இருக்கணும்.
1: ஆமென்.
0: நல்ல சாட்சிக்கு காரணம் கிரேஸ், வல்லவேங்கிறது காரணம் ஃபெய்த்.
1: ஃபெய்த். ஆமென்.
0: குடிச்சிட்டு இருந்தா இப்ப குடிக்கல, கிரேஸ்.
1: அநேக குடிகாரர்கிட்ட போய் பேசினா எல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறாங்க. என்னப்பா இவ்வளவு வல்லமை இந்த மனுஷன்?
0: பவர்.
1: பவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: சோ இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். இந்த மண்டலத்துல நாம பிரவேசிக்க we need to have faith.
1: Yes.
0: In God's word.
1: Amen. Hallelujah. Hallelujah.
0: So word of God, you work of God, you cannot separate the word of God and the work of God.
1: Yes.
0: Both are intertwined. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய கிரியையும் நம்மளால தனித்தனி என்ன செய்ய முடியாது?
1: பிரிச்சு பார்க்க முடியாது.
0: பிரிச்சு பார்க்க முடியாது. ரெண்டும் பின்னி பிணைஞ்சிருக்கு.
1: Amen.
0: அதோட நாம இணைஞ்சுக்கிறோம்.
1: Amen.
0: வார்த்தையும் கிரியையும் பின்னி
1: பணிஞ்சிருக்கு,
0: பிணைந்திருக்கு. அதோடு விசுவாசிக்கிற என்ன செய்யறான்? இணைந்து
1: கொள்ளுகிறான்.
0: ஆண்டு சொல்ல, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாமி, என்னோட நீ என்ன செஞ்சுக்கோ, இணைஞ்சுக்கோ,
1: இணைஞ்சுக்கோ.
0: தேவன் செயலாற்றுகிற தேவனோட இணைஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன தேவை? ஃபெய்த் தேவை.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: இந்த ஃபெய்த்தையும் தேவனே ப்ரொடியூஸ் பண்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த ஃபெய்த்தெல்லாம் தானா என்ன செய்யாது?
1: வரவே வராது.
0: வரவே வராது.
1: அவரே ப்ரொடியூஸ் பண்றார்.
0: ப்ரொடியூஸ் பண்றார். ஃபுல் கிரெடிட் யாருக்கு தான்?
1: அவருக்கு தான்.
0: அவருக்கு தான்.
1: ஆமென்.
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 4:17-21 முடிய வாசிக்கலாமா? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி
1: அவன் தான் விசுவாசித்தவருமாய்
0: மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற
1: தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான்.
0: அப்ப வார்த்தையின்படி ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக என்ன ஆயிட்டான்?
1: தகப்பன்.
0: தகப்பன் ஆயிட்டான். மனுஷனுக்கு முன்னாடி இன்னும்
1: ஆகல. எஸ்.
0: மனுஷனுக்கு முன்னாடி யார் ஆகல?
1: தகப்பன் ஆகல.
0: ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அவன் தேவனுடைய பார்வையில யார் ஆயிட்டான்?
1: தகப்பன் ஆயிட்டான்.
0: தகப்பன் ஆயிட்டான். தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும்
1: தகப்பனானார்.
0: உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான்.
1: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: அந்த 17வது வசனம் லகு தமிழ் மொழிபெயர்ப்புல, இலங்கை தமிழ் மொழிபெயர்ப்புன்னு நினைக்கிறேன், இலங்கை லகு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன, அநேக நாடுகளுக்கு நான் உன்னை தந்தையாக்கினேன் என்று எழுதியிருக்கிற தேவ வசனத்தின்படியே ஆபிரகாம் தான் விசுவாசித்த இறைவனின் பார்வையில் நம்முடைய தந்தையாக இருக்கிறான்.
1: ஆமென்.
0: தான் விசுவாசித்த
1: இறைவனின்
0: பார்வையில் நம்முடைய தந்தையாக
1: இருக்கிறான்.
0: ஆண்டவர் சொல்ல, நீ தந்தையாக போகிறவன் இல்ல, தந்தையாக இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: யாருடைய பார்வையில?
1: அவருடைய.
0: என்னோட பார்வையில நீ ஏற்கனவே தந்தையாக இருக்கிறவன், ஆனா மனுஷங்களுடைய பார்வையில நீ தந்தையாக போகிறவன்.
1: ஆமென்.
0: அப்ப கர்த்தர் தந்தையாக போகிறவனை எப்படி பார்க்கிறாரு? தந்தையாக பார்க்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த சிந்தை விந்தையாக இருக்கிறது.
1: ஆமென். நம்முடைய கந்தையை எல்லாம் அகற்றுகிறதா?
0: தந்தையாக போகிறவன கர்த்தர் எப்படி பார்க்கிறாரு? தந்தையாக இருக்கிறாய்.
1: தந்தையாக
0: இருக்கின்றார். இறைவனே இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறவர், முன்பில்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறார் என்று ஆபிரகாம்
1: விசுவாசித்தான். எஸ். ஹல்லேலூயா.
0: கர்த்தர் இருக்கிறவைகளை அழைக்கிறவர் அல்ல, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர்.
1: ஆமென்.
0: இருக்கிறத அழைக்க எல்லாராலும் முடியும். அங்க இருக்கிற ஒரு தம்பியை பேர சொல்லி, ராஜா
1: பாப்பா
0: இங்க வான்னு அழைக்க முடியும். என்ன, அவன் இருக்கிறான், அதனால அழைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல என் கண்ணுக்கு முன்னாடி இல்லை. அத விசுவாசம் எப்படி அழைக்குதுன்னா, இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்குது.
1: ஆமென்.
0: இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அழைக்கும் பொழுது அந்த இல்லாததுக்குள்ள இருந்து தேவன் சொன்னது வருது.
1: ஆமென். ஆமென்.
0: இதை செய்யறதுக்கு தான் என்ன வேணும்?
1: விசுவாசம் வேணும்.
0: இதை செய்யறதுக்கு தான் மனுஷனுக்கு திக்கு திக்கு பக்கு பக்குன்னு இருக்கு.
1: எஸ்.
0: இதுதான் தேவனோட இணைந்து பணியாற்றுகிறது.
1: ஆமென். Hallelujah.
0: If you have this kind of faith in your spiritual life, then you are working together with God.
1: Amen.
0: இந்த மாதிரியான ஒரு தேவரகமான விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவனோடு நீங்களும் இணைந்து. தந்தைன்னு சொல்லிட்டான்ல, அதனால தெல்லான ஜாதிகளுக்கு தகப்பன்ற பேர் ஃபாதர் ஆஃப் மெனின்னு பேர் ஆபிரகாம்ல நினைவா மாத்தி விட்டேன்.
1: ஆபிரகாம்.
0: அப்புறம் அந்த பேரை வச்சுட்டு இந்த மனுஷன் என்ன பாடுபட்டார் என்னன்னா
1: தெரியல.
0: எவ்வளவு கூச்சம் மறந்துருக்கோம். நீங்க சொல்லுங்க பாப்போம். 99 வயசுல உன் பேரு ஆபிரகாம் இல்ல,
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் எக்ஸால்டட் ஃபாதர் இல்ல, உயர்வான தகப்பன் இல்ல. இனிமே நீ யாரு?
1: ஃபாதர் ஆஃப்
0: மெனி. ஃபாதர் ஆஃப் மெனின்னு சொன்னீங்களே, ஆனா இந்த ஃபாதருக்கு
1: சிங்கிள் இல்ல,
0: ஒரு கண்மணி என்னன்னா இல்லையே. கற்பத்தின் கண்மணி என்ன, கற்பத்தின் கனியை கொடுக்காம நீங்க பாட்டுல ஃபாதர் ஆஃப்
1: மெனின்றீங்களே,
0: நீங்க மெனின்றீங்க. என் வாழ்க்கையில கனி இல்ல,
1: கனி இல்ல, மணி இல்லையப்பா. கண்மணி,
0: மணி இருக்கு, அந்த மணி இருக்கு.
1: ஆமா,
0: கற்பத்தின் கனி இல்ல,
1: கனி இல்ல.
0: ஆனா நீங்க பாட்டுல என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? யுவர் ஃபாதர் ஆஃப் மெனி அப்படின்றீங்க. ஐயா எனக்கு புரியல, எனக்கு இது என்ன செய்யல,
1: புரியல,
0: அறிவு கேட்டல.
1: எஸ்.
0: ஒரு கற்பத்தின் கனி இல்லாதவனை பார்த்து உன் பேர் ஆபிரகாம், நீ ஃபாதர் ஆஃப் மெனி அப்படிங்கிறார்.
1: எஸ்.
0: தமிழ் இங்கிலீஷ்ல நீ இது முதற்கொண்டு ஃபாதர் ஆஃப் மெனி அப்படிங்கிறார்.
1: ஃபாதர் ஆஃப் மெனி.
0: உடனே ஆபிரகாம் சொல்ற, லார்ட் ஐ ஹேவ் நோ கனி அப்படிங்கிறார். இங்கதான் தேவனோடு என் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிற தேவனோடு இணைந்து பணியாற்ற எனக்கு faith வேணும்.
1: Amen.
0: I agree, Lord.
1: Yes, Lord.
0: உங்களுக்கு முன்னாடி நான் அப்பாவா இருக்கிறேன். இதுக்கு நான் அக்ரி பண்றப்ப என்னுடைய விசுவாசம் என்ன மனுஷனுக்கு முன்னாடி யாரா மாற்றும்னா தந்தையாய் மாற்றும்.
1: ஆமென்.
0: தந்தையாக இருப்பாயின்னு சொல்லி ஆண்டவர் பேசல, தந்தையாக இருக்கிறாய் என்று சொல்லி பேச.
1: ஆமென்.
0: He was not saying I am going to make you a father of nations. அப்படி சொல்லல.
1: தந்தையாக்கினேன்.
0: I have made you father of many nations. I have made you. It's a done deal. Finished work of God.
1: Yes.
0: தேவன் செஞ்சு முடிச்ச ஒரு காரியம். So எனக்கு ஆண்டவர் பண்ண ப்ராமிஸ் என்னுடைய பிரசன்ஸ்ல இருக்கா அல்லது என்னுடைய ஃபியூச்சர்ல இருக்கா? இங்கதான் தெரியுது.
1: Yes.
0: தேவன் பேசுற காரியம் என் நிகழ்காலத்துல இல்ல, அடுத்து அது இருக்க போகுதுன்னு என்ன செய்யல,
1: எதிர்காலத்துல
0: சொல்லல
1: சொல்ல.
0: அப்ப என்கிட்ட நீங்க பேசுற காரியம் எங்க இருக்கு ஆண்டவர் கேட்டா, இட்ஸ் இன் யோர்
1: பாஸ்ட் பாஸ்ட்,
0: கடந்த காலத்துல இருக்கு.
1: ஆமென்.
0: அதான் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவைகளை அல்ல, ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவைகளை அல்ல,
1: ஆயத்தம் பண்ணினவைகளை.
0: இட்ஸ் நாட் எ ஃபியூச்சர் டென்ஸ், இட்ஸ் நாட் எ பிரசன்ட் டென்ஸ், இட்ஸ் எ டன் டீல்.
1: எஸ்,
0: இட்ஸ் இன் எ பாஸ்ட்
1: பாஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஆனா எந்த ரியல்ம்ல இருக்குன்னா சூப்பர் நேச்சுரல் ரியல்ம்ல இருக்கு. அப்ப இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இருக்குன்னு சொல்றார்.
1: எஸ்,
0: நல்லதா போச்சு ஆண்டவரே, இல்லாத காரியத்தை இருக்குன்ட்டீங்க, அவ்வளவுதானே. இங்க ஆண்டவர் என்ன சொல்றார், நான் இருக்குன்னு சொன்னா பத்தாது, நீ என் கூட சேர்ந்தாது இருக்குன்னு சொல்லணும்.
1: என்னோட
0: சேர்ந்து நீ என்ன செய்யணும், அது இருக்கிறது ஆண்டவரே,
1: இருக்கிறது ஆண்டவரே.
0: இத சொல்றவன பார்த்தா உலகம் என்ன
1: சொல்லுதுன்னா,
0: கிறுக்கு பிடிச்சிருச்சுடா இவங்களுக்கு.
1: எஸ்,
0: இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு,
1: இருக்கு.
0: அவர் பேசின காரியத்தை அவரை போலவே நாமளும் அவரோட சேர்ந்து பேசுறப்ப, அவர் நம்மளை பார்த்து பேசின காரியத்தை நாமளும் அவரோட சேர்ந்து அதையே நாமும் பேசணும். ஏன்னா இந்த வாக்கு எனக்கு தந்திருக்கிறவர் உண்மை உள்ளவர் மட்டும் இல்ல, இந்த வாக்கின்படியே எனக்கு செய்ய வல்லவரும் கூட.
1: ஆமென்.
0: எபிரேயர் 11:11 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர்
1: உண்மை உள்ளவர்,
0: அப்படித்தானே இருக்கு.
1: எஸ்,
0: விசுவாசத்தினாலே சாராளும்
1: வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி
0: கற்பம் தரிக்க பலன் அடைந்து
1: வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள்.
0: வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரா இருக்கிறாரு,
1: உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
0: நட்சத்திரங்களை எண்ணி என்று சொன்னவர் ஒரு பக்கம் எண்ணிக்கிட்டே மனசுல இன்னொரு எண்ணம் வருது, இதை சொன்னவர் உண்மை உள்ளவர்,
1: உண்மை உள்ளவர்.
0: நட்சத்திரத்தை எண்றப்பைய என்ன எண்ணம் வருது, இதெல்லாம் நடக்குமாங்கிற எண்ணம் வரல. கனி இல்லாதவன பார்த்து மெனின்னு சொல்லி முடிஞ்சா என்னன்ட்டு போயிட்டாரு. அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப மனசுல எந்த எண்ணம் வரல, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற எண்ணம் வரல, இதை என்னோடு பேசின ஆண்டவர் உண்மை உள்ளவர்,
1: உண்மை உள்ளவர்.
0: யாரா இருக்கிறாரு,
1: உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
0: Hallelujah. Who had given her the promise to be reliable and true to his word. நம்பத்தக்கவர் பேசியிருக்கிறார்.
1: Yes.
0: 11:11 உண்மை உள்ளவர். அதே ரோமர் 4:21 வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் அப்படிங்கிறாங்க.
1: வல்லவர்.
0: ஃபெய்த்தினுடைய ரெண்டு பகுதி, சொன்னவர் உண்மை உள்ளவர். இது ஃபெய்த்தினுடைய ஒரு பக்கம், ஃபெய்த்தினுடைய மறுபக்கம் அதை செய்ய வல்லவர்,
1: செய்ய வல்லவர்.
0: சொன்னவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்ய வல்லவர்.
1: வல்லவர்
0: சில பேர் உண்மையா இருப்பாங்க, உண்மையா பேசுவாங்க, ஆனா அதை செய்யறதுக்கு என்ன இருக்காது, வல்லவரா இருக்க மாட்டாங்க. ஆனா என் ஆண்டவர் சொன்னதை
1: செய்து முடி,
0: உண்மையா சொல்லியிருக்கிறார், உண்மையுள்ளவர் பேசியிருக்கிறாரு, பேசியதை செய்ய
1: வல்லவர்.
0: வல்லவர்
1: வல்லவர்.
0: அப்போ நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிற நபர்னா, ஆண்டவரே எனக்கு நிகழப்போகிற காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றது இல்லை, அது அது உண்மை இல்லை. God, I believe what is going to happen. நடக்க போற காரியத்தை நான் பிலீவ் பண்றேங்கிறது அது இல்லை ஃபைத்து.
1: என்னை
0: பார்த்து நீங்க சொன்ன காரியம் ஏற்கனவே செய்து
1: முடிச்சிட்டீங்க,
0: முடிச்ச ஒரு காரியம்.
1: எஸ்
0: ஆபிரகாம பார்த்து பேசுறப்ப, ஐ எம் நாட் கோயிங் டு மேக் யூ அ ஃபாதர் னு சொல்லல, ஃபார் ஐ ஹவ் மேட் யூ அ ஃபாதர்.
1: Made you a father.
0: நான் உன்னை தகப்பனா ஏற்படுத்திட்டேன் தான் பேசினாரே ஒழிய, நான் உன்னை தகப்பனாக்க போகிறபடியால் பேசல.
1: எஸ்
0: அல்லேலூயா. அப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்கு நிகழப்போகுதுங்கிறது உலகத்துல வரப்போகுது, ஆனா ஸ்பிரிட் ரியல்ம்ல அற்புதங்களின் மண்டலத்துல அது ஏற்கனவே முற்று பெற்று முழுமையடைந்த காரியம்,
1: முற்று பெற்று முழுமையடைந்த காரியம்.
0: இந்த காணாத உலகத்துல நிகழ்ந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை, காணாத உலகத்துல
1: நிகழ்ந்து முடிந்த காரியத்தை,
0: நாம காணக்கூடிய உலகத்துக்கு நம்முடைய விசுவாசம் தான் அழைச்சிட்டு வருது.
1: ஆமென்.
0: திரும்ப சொல்லவா, காணாத உலகத்துல நமக்காக தேவன் செய்து முடித்த காரியத்தை நம்முடைய ஃபெய்த்து தான் எல்லாரும் அதை காணக்கூடிய உலகத்துக்கு அழைச்சிட்டு வருது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏற்கனவே தேவனால செய்து முடிக்கப்பட்ட காரியம் இப்ப மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறது.
1: எஸ்
0: வெளிப்பாடு வெளிப்பாடாவே இருக்காது, வெளிப்பாடு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உருப்பெற்று தேவன் விரும்பின காரியமாக வெளிப்படும்.
1: வெளிப்படும்.
0: அது வெளிப்படுகிற வரைக்கும் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசிக்கிட்டே இருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: தேவன் தந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு அற்புதமாக நம்ம வாழ்க்கையில வெளிப்படும்.
1: வெளிப்படும்.
0: இட்ஸ் a faith principle.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மனுஷங்க பார்வையில நாம எப்படி இருக்கிறோங்கிறது நிஜம் இல்ல, தேவனுடைய பார்வையில நான் யாரா இருக்கிறேங்கிறதான்
1: நிஜம். கொலைக்காரனாகிய மோசேயை கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை கொடுக்கிற ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக பார்த்தார்.
0: சொல்லிக்கிட்டே போலாம். நான் அல்ல போல இருந்த பேதுருவுக்குள்ள, சீமோனுக்குள்ள பாறையை போல இருக்கிற ஒரு பேதுருவை பார்த்தாரு. மூணு பேருக்கு முன்னாடி மறுதளிச்ச மூன்று முறை மறுதளிச்ச பேதுருவுக்குள்ள 3000 பேரை ரிட்சிப்புகள் நடத்துகிற அப்போஸ்தலன் என்ன செஞ்சாரு?
1: பார்த்தார்.
0: பார்த்தார். கிழட்டு மலடியான சாராளுக்குள்ள ஜாதிகளுக்கு
1: தாயை பார்த்தார்.
0: ஆபிரகாம் என்கிற தாத்தாவுக்குள்ள தந்தையை
1: பார்த்தார். ஆமென். ஹல்லேலூயா.
0: நானே மனைவி கல்யாணம் முடிஞ்ச பூசுல வந்து நீ தந்தையாக போகிறான்னு சொன்னா அது எனக்கு இனிச்சிருக்கும். நான் யாரா ஆயிட்டேன்?
1: தாத்தா.
0: தந்தை ஆகாமலேயே தாத்தா ஆகி விட்டேன். ஒரு தாத்தாவை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் உன்னை தந்தை ஆக்கினேன். அப்ப ஆபிரகாம் யாரா இருக்கிறாருங்கிறத விட்டார் ஆண்டவர். நீ மனுஷங்க பார்வையில தாத்தாவா இருக்கிற, ஆனா ஏன் பார்வையில தந்தையா இருக்கிற?
1: தந்தையாக இருக்கிறாய். ஆமென். Hallelujah.
0: இது என்ன மண்டலம் யாது?
1: விசுவாச மண்டலம்.
0: இது விளங்குதாயா உங்களுக்கு ஏதாவது?
1: விளங்கல.
0: Unless you have faith in God, you cannot work together with God.
1: Hallelujah. Hallelujah.
0: தாத்தாவா இருக்கிறான பார்த்து நீ தந்தையா இருக்கிறாயின்னு சொல்றப்ப தேவனோட இணைஞ்சு நடக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்?
1: Faith.
0: Faith வேணும்.
1: Amen. விசுவாசித்து

0: விசுவாச அறிக்கை செய்த சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா.
1: அப்ப தேவனுடைய பார்வையில 99 வயசு தாத்தா யாரா இருக்கிறாரு?
0: தந்தையாக.
1: ஆனா உலகத்தினுடைய பார்வையில தாத்தா ஒருபோது என்னவாக முடியாது?
0: தந்தையாக முடியாது.
1: தந்தை தாத்தாவாக முடியும்.
0: ஆனால் தாத்தா
1: இன்றைக்கு தந்தையாக இருக்கிறவர் நாளைக்கு யாராக முடியும்?
0: தாத்தாவாக முடியும்.
1: ஆனா இன்றைக்கு தாத்தாவாக இருக்கிறவர் நாளைக்கு எப்படி தந்தையாக முடியும்?
0: அவர் சொன்ன வார்த்தையின் நிமித்தம், விந்தையான வார்த்தையால் அவர் தந்தையானார். விசுவாசித்ததால்.
1: You should work together with God.
0: Hallelujah. Hallelujah.
1: But faith என்ன செய்து, மனுஷனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத மறந்துடுது, தேவனுக்கு முன்னாடி நான் யாரா இருக்கிறேங்கிறத கிளைம் பண்ணுது.
0: Amen.
1: ஆண்டவர் சொல்றார், I have named you and have called you. உனக்கு ஆபிரகாம்ங்கிற பேரை ஆபிரகாம்னு மாத்தி நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு?
0: ஆபிரகாம்,
1: ஆபிரகாமே, ஆபிரகாமேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாராய, சாராளே, சாராளேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கூப்பிட ஆரம்பிச்சா நம்மளும் கூப்பிடணும்.
0: ஆமென்.
1: இல்ல, இந்த பேர் எனக்கு செட் ஆகாது. கனி இல்லாதவன் எப்படி மெனி ஆகிறது?
0: எஸ்,
1: கற்பத்தின் கனி இல்லாதவன்
0: எப்படி மெனி ஆகிறது?
1: ஆண்டவரே, நான் தந்தையாவேன்னு சொன்னீங்க, நான் அதை நம்பி இருந்தேன். தந்தையாக போறேன், தந்தையாக போறேன், தந்தையாக போறேன்னு நான் என்ன செஞ்சேன்? நம்பி
0: இருந்தேன்,
1: இருந்தேன். கடைசியில காத்திருந்து காத்திருந்து நான் கடைசியில யாராயிட்டேன்?
0: தாத்தாவை.
1: இந்த நேரத்தில் நீங்க வந்து சொல்றீங்க, தாத்தாவுக்குள் ஒரு
0: தந்தையா
1: கேட்டாலே அத்தாடின்னு இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் என் கூட பேசாம இருந்தா தேவலாண்டவர், என் கூட நீங்க
0: பேசாம இருந்தா தேவலாண்டவர்,
1: நீங்க வாயை திறந்தாலே இப்ப எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நீங்க வாயை திறந்தா நானும் திறந்தாக வேண்டியிருக்கு.
0: இது
1: ஒரு பலமான ஒரு சந்திப்பு.
0: சந்திப்பு
1: தேவனுடனான சந்திப்பு தான் நமக்குள்ள இருந்த சந்தேகங்களை தொடச்சு போட்டுட்டு நமக்குள்ள ஃபைத்தை விதைக்குது.
0: ஆமென்.
1: இது போல பலமா தேவனோடு, தேவன் நம்மோடு இடைபடாம இந்த தேவ ரகமான விசுவாசம் நமக்கு யாருக்குமே சாத்தியம் இல்லை.
0: எஸ்,
1: ஒரு மனுஷன் ஒரு தேவ ரகமான விசுவாசத்தோட தேவனோட சேர்ந்து பேசுறானா, தேவன் அவனோட ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறார்.
0: Yes.
1: It's a powerful encounter.
0: Amen. Hallelujah.

0: ரெண்டு காரியம். நம்பர் ஒன், முதல் என்ன சொன்னாரு, ஆண்டு விசுவாசம் இல்லாம ஆண்டோட இணைஞ்சு என்ன செய்ய முடியாது, பணி செய்ய
1: முடியாது.
0: நம்பர் டூ என்ன, ஆண்டவர் வந்து ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர் நம்மளோட நடந்திருக்கிறதுனால மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம யாரா இருக்கிறோங்கிறது இல்லை. தாராள் மனுஷங்களுக்கு முன்னாடி மலடி, ஆனா தேவனுடைய பார்வையில் தரலான ஜாதிகளுக்கு அவ தாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ ஃபர்கெட், மனுஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கோம் என்ன செஞ்சிருங்க,
1: மறந்துருங்க,
0: மறந்துருங்க. பை ஃபைத், விசுவாசத்தினால தேவனுக்கு முன்பாக நீ யாரா இருக்கிற, you are a father already.
1: Amen.
0: It's a done deal. டீல முடிச்ச ஒரு ஹீல் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா?
1: அட்டாயம் பண்ணுவார்.
0: டீல் உண்டுனா ஹீலிங் உண்டுங்க,
1: அட்டாயம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: தேவன் உங்களை என்னையும்

0: ஆண்டவரை நம்ம பக்கமா
1: இழுக்கிறது வேற,
0: தேவன் அவர் பக்கமா நம்மளை ஈர்க்கிறது வேற.
1: ஆமென்.
0: இதான் இந்த மெசேஜினுடைய மையத்துக்கு நான் வர்றேன். நம்ம பக்கமா நாம விரும்புறபடி தேவனை நம்ம பக்கமா இழுக்கிறது வேற. ஆனா தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவர் பக்கமா நம்மளை மொத்தமா ஈர்க்கிறது வேற,
1: ஈர்க்கிறது வேற.
0: பதினேழாவது அதிகாரத்தில் ஆதியாகமம் 17 ஆண்டவர் ஆபிரகாம அவர் பக்கமா ஈர்க்கும்படி பேசிட்டு இருந்தப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தேவனை ஆபிரகாம் தன்னோட பக்கமா இழுக்கிறார்.
1: எஸ்
0: என்ன சொல்லி இழுக்கிறாரு, முகங்குப்புற விழுந்து நகைத்து
1: இஸ்மவேல் உமக்கு முன்பாக
2: பிழைப்பானாக.
0: ஆண்டவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நாட் இஸ்மாயல், I am going to give you a son and you will name him Isaac.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஒரு காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைன்னா அவிசுவாசம் என்ன செய்யுது, தன்னுடைய பக்கம் தேவன் என்னன்னா இழுக்குது. அவிசுவாசம் தன்னுடைய பக்கமா தேவன் என்னன்னா இழுக்குது,
1: இழுக்குது.
0: ஆனா தேவன் என்ன பண்றார், தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் பக்கமா நம்மளை ஈர்த்து கொள்ளுகிறார்.
1: ஆமென்.
0: அற்புதம் நடக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஈர்ப்பு நிகழும்.
1: எஸ்,
0: இந்த ஈர்ப்பு என்ன செய்யும்,
1: நிகழும்,
0: நிகழும். இந்த ஈர்ப்பு நிகழாம நீங்க தேவ ரகமான விசுவாசத்துக்குள்ள வரவே என்னன்னா
1: முடியாது,
0: முடியாது. இந்த உன்னத அனுபவத்துக்கு பின்னாடி ஆபிரகாமுடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கிருச்சு.
1: ஆமென்.
0: ஆபிரகாமுடைய
1: மொத்த விசுவாசமும் ஒட்டிக்கிச்சு.
0: தேவனுடைய சத்தத்தை கேட்காம நம்முடைய மொத்தமும் தேவனோட ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை,
1: இல்லை.
0: என்ன செஞ்சிட்டீங்கன்னால எனக்கு என்னன்னா
1: எதிர்பார்க்கல, கேட்கல.
0: இஸ்மவேல் பொழைச்சா என்னன்னா
1: போதும் சார்.
0: டேய், நான் காலிங்க குறிச்சு பேசுறேன், நீ பொழைப்பை குறிச்சு பேசிட்டு, நான் உன்னுடைய அழைப்பை குறிச்சு பேசுறேன், நீ இஸ்மவேலுடைய
1: பழைப்பை பத்தி பேச,
0: பிழைப்பை குறிச்சு என்ன சரியாப்பா
1: சரியாப்பா
0: சரியாப்பா. பாண்டர் என்ன பண்றார், நான் உன் விருப்பத்தை என்கிட்ட வந்து திணிக்காத, என் விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ உன்னுடைய மொத்தத்தை எனக்கு அர்ப்பணி அப்படிங்கிற.
1: ஆமே.
0: சரண்டர் யுவர் செல்ஃப் டு மை வில்.
1: எஸ்
0: Hallelujah. மொத்தத்தையும் உனக்கு என்ன செஞ்சு எனக்கு
1: அர்ப்பணிச்சிருக்கியா.
0: அப்ப ஆண்டவரை நம்ம பக்கமா என்ன செய்ய முடியாது,
1: இழுக்க முடியாது.
0: நிறைய பேர் இதைத்தான் பண்றோம்.
1: எஸ்,
0: பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல எல்லாரும் என்ன பண்றோம்,
1: மொத்த பேர் ஆண்டவரை நம்ம பக்கம் இழுக்க தான் செய்யறோம்.
0: ஆண்டவரும் உங்களுக்கு நான் அற்புதம் செய்ய போறேன், எல்லாருமே சேர்ந்து என்ன உங்க பக்கம் இழுத்துருங்கடா அப்படின்னு நான் சொல்லி
1: இருக்கிறாரு. இல்லையே,
0: என்ன இழுத்துக்கங்கடா உன் பக்கத்துல, நான் உங்க வாழ்க்கையில நான் ஒண்ணு செய்ய போறேன், என்ன உங்க பக்கம் என்ன செய்ய இழுத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு.
1: இல்ல
0: இல்ல,
1: என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே நாங்கள் ஓடி வருவோம்.
0: அப்ப என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும். என்ன அர்த்தம், ஆண்டவரே நான் விரும்புறபடி உங்களை என் பக்கம் இழுக்க என்னால
1: முடியாதப்பா,
0: நீங்க விரும்புகிறபடி என்னை ஈர்த்து கொள்ளும்,
1: ஈர்த்து கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை ஈர்த்து கொள்ளும் ஆண்டவர்.

0: அப்ப
1: ஒரு மனுஷனை ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் தந்து இதன் வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு சொல்லி அவனை அவர் பக்கமா ஈர்த்திருக்கும் பட்சத்துல அவனும் அவரை போல எப்படி பேச ஆரம்பிக்கிறான்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆண்டவரை போல அவனும் கூப்பிட ஆரம்பிக்கிறான்.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: இந்த காந்தம் இரும்பு என்ன செய்யுதுன்னா ஈர்த்து கொள்கிறதை போல ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்மளை நோக்கி அனுப்புறப்ப நம்முடைய மொத்தமும் ஆண்டவர் நமக்கு உரைச்ச தீர்க்க தரிசன வார்த்தையோடு போய் ஒட்டிக்கிறது.
2: ஆமென்.
0: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: காந்தத்தினுடைய பிடியில் இருக்கிற ஒரு இரும்பால தன்னை விடுவிச்சு கொள்ள முடியுமா சொல்லுங்க? காந்தத்தோட பிடியில சிக்கின ஒரு இரும்பால
0: தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியுமா?
1: அது அதனால முடியாத ஒரு
0: காரியம்.
1: அந்த ஈர்ப்ப நம்மளால விளங்கிக்கிற முடியாது.
0: எஸ்.
1: இந்த ஈர்ப்பு நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும்
0: எட்டாதது.
1: இந்த ஈர்ப்பு நம்முடைய மொத்தத்தையும் இழுத்து பிடிச்சிருச்சு.
0: எஸ்.
1: இந்த பிடி வலுவானது. இந்த பிடியில இருந்து நம்மளால விடுபட
0: முடியாது,
1: முடியாது. இதான் faith walk with God.
2: ஆமென்.
1: இந்த பிடி இருக்கா உங்க லைஃப்ல? அதனாலதான் உங்க டாபிக் உங்களால மாத்திக்கிற முடியல.
0: எஸ்.
1: ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசன வாக்கியத்தை 20 வருஷம் ஆனாலும் ஏன் மாத்திக்கிற முடியல? ஆண்டவர் அவரு பக்கமா உங்களை ஈர்த்துட்டாரு.
2: ஆமென்.
1: இந்த உன்னத அனுபவம் இருக்கிறதுனாலதான் காலேபால 45 வருஷமா டாபிக்கே மாத்தல. மலைநாட்டை எனக்கு
0: தாரும்.
1: ஆரம் ஜாஷுவாட்ட கேக்குறாரு. காலடி மிதிக்கிற எவ்விடத்தையும் உனக்கு தரப்போறேன்னு சொன்னாரா? தந்தேன் சொன்னாரா?
0: தந்தேன்.
1: முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட்.
0: எஸ்.
1: ஈர்ப்பு வலுவா இருந்தது. தேசத்தினுடைய நீளமும் அகலமும் எம்மட்டு அம்மட்டு நடந்து
0: திரி.
1: இது ஒரு ஈர்ப்பு. வார்த்தையினால அவருடைய மொத்தம் யாரு பக்கம் ஒட்டிக்கிச்சு போய்
0: ஆண்டவர் பக்கம் ஒட்டிக்கிச்சு.
1: அந்த தரிசன வாக்கியத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள ஆபிரகாமால முடியல.
0: ஆமென்.
1: இந்த தரிசன வாக்கியத்தோடு ஐசக்கோட பிறப்பும் இணைஞ்சிருந்துச்சு.
0: எஸ்.
1: அதனாலதான் ஜனத்தோடு கூட நிலம்ட்டார் ஆண்டவர்.
2: ஆமென்.
1: சந்ததி என்ன குடும்பனால் என்னன்ட்டாரு. பூமியின் தூளை என்ன முடியும்னா உன் சந்ததிய
0: எண்ணலாம்.
1: வாண்டர் கேக்குறாரு, ஆண்டவரை உங்க பக்கம் இழுக்க ட்ரை பண்றீங்களா, அல்லது ஆண்டவர் தம்முடைய அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை தந்து உங்களை மொத்தமா அவர் பக்கம் ஈர்த்துட்டாரா?
0: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தையை தந்து அவர் பக்கம் எங்களை ஈர்த்து கொண்டார்.
1: அவருடைய காரியத்தை சுதந்திரிக்க அவருடைய தளத்துக்கு நானும் வந்தாகணும்.
0: ஆமென்.
1: அதனாலதான் நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வராம
0: அவர்
1: இருக்கிற இடத்துக்கு என்னை
0: இழுத்துக்கிட்டாரு. ஆமென்.
1: அப்படின்னா உங்களுக்கு அற்புதம் வந்து.
0: ஆமென். என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம்.
1: வேர்ட கொடுத்து என்கிட்ட வரல ஆண்டவர். அவர் விரும்புற இடத்துக்கு என்ன என்ன பண்ணிட்டாருன்னா
0: ஈர்த்து கொண்டார்.
1: ஈர்த்து கொண்டார்.
0: ஈர்த்து கொண்டார்.
1: ஈர்த்து கொண்டுட்டு ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதை சொல்றேன் அப்படிங்கிறார்.
0: ஆமென்.
1: நான் சொன்னதை என்ன செய்ய
2: சொல்லு
1: சொல்லு அப்படி சொல்லிட்டு நீ இருக்கிற இடத்துக்கு நான் வாக்கு பண்ண காரியத்தை கூப்பிடுற அப்படிங்கிறார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா.
1: ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கல அப்படி. சோ யுவர் ஃபெய்த் கன்ஃபெஷன், உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்யும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியத்தை என் பக்கமா நான் என்ன செய்யறேன்னா
0: ஏத்துக்கொள்ளுகிறேன்.
1: நூற்றுக்கு 100% நாம ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தையை மட்டுமே சார்ந்து கொண்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியத்தை நாம சுதந்திரிக்கும் பொழுது அது அவர் நமக்கு செய்த அற்புதமாயிருது.
0: ஆமென்.
1: ஆமென் சொல்லுங்களேன்.
0: ஆமென்.
1: கிடியனை இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியாக கொண்டு வந்தார். ஆபிரகாம் சாராள இந்த இடத்துக்கு ஆண்டவர் படிப்படியாக என்ன செய்தார்?
0: கொண்டு வந்தார்.
1: கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிற காரியம் அவரால் வாய்க்கும். நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. நமக்கு உதவி செய்ய
0: அவர் வந்திருக்கிறார்.
1: மனுஷர்ல யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய அவர் வந்திருக்கிறாரு. அதுதான் அற்புதம்னு சொல்றோம். அவர் செய்ய போற அற்புதத்துக்கு மனுஷனுடைய உதவி தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற அற்புதத்துக்கு மனுஷனுடைய உதவி
0: உங்களுக்கு தேவையில்லை.
1: விருதா
0: விருதா.
1: நீங்க மிராக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா?
0: முடியாது.
1: 4 மனுஷங்க நம்மளுக்கு உதவி செய்ய முடிஞ்சிருந்தா தானே அதுவே நடந்திருக்குமே.
0: எஸ்.
1: ஆனா என் லைஃப்ல யாருமே எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல நான் இருக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு காரியத்தை செய்ய வந்திருக்கிறாரு. அதான் அற்புதம் சொல்றேன். அந்த அற்புதம் நிகழ்ற நேரத்துல நம்ம எதையாவது ஒண்ணு செஞ்சு ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. ஆண்டவர் என் ஹெல்ப்பை நீங்க கொஞ்சம் என்ன செஞ்சுக்கங்க
0: வச்சுக்கொள்ளுங்க
1: வச்சுக்கங்கன்னு நம்ம அவரை பார்த்து சொல்ல முடியாது. டேய் விசுவாசத்தை மட்டும் அறிக்கை பண்ண.
0: எஸ்
1: அற்புதம் தானா என்னன்னா
0: நிகழும்.
1: வெளிச்சுக்கு 100% இது என்னுடைய காரியமா இருக்கிறபடினால இதுல நான் மாத்திரமே கிரியை செய்ய விரும்புகிறேன். அஸ் எ ஹியூமனா என்னோட நீ என்ன செய்யலாம்? இணைஞ்சிக்கலாம்.
0: இணைஞ்சிக்கலாம்
1: உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக என்னோட இணைஞ்சு நீ ஒரு கூட்டறிக்கை பண்ணலாம்.
0: எஸ்
1: நாளைக்கு தியானிக்கலாம் குறிச்சு.
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: என்ன அறிக்கை?
0: கூட்டறிக்கை
1: கூட்டறிக்கை. என்னால மீளவே அப்படின்னா நீங்க ஆண்டவர் உங்க பக்கம் இழுக்கல. அதை செய்யவும் உங்களால
0: முடியாது.
1: ஆண்டவர் உங்களை அவருடைய பக்கமாக ஈர்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 17 ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராளையும் அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல அன்னால தேவன் ஏலி என்கிற ஆசாரியன் வாயிலிருந்து புறப்பட பண்ணின வார்த்தையை கொண்டு அன்னால தம்முடைய பக்கமாக தேவன் ஈர்த்து விட்டார். யாத்திராகம 3 அதிகாரம் 4 அதிகாரத்துல மோசையோடு ஆண்டவர் பவர்ஃபுல்லான விதத்துல இடைபெற்று மோசைய அவருடைய பக்கமாக ஈர்த்து விட்டார். ஆனா மோசே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் வாக்கு வல்லவே இல்லை, நான் திக்குவாயி, நான் மந்தனாவு, நான் போனாத யாரும் நம்ப மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி தேவனை இவர் பக்கமா மோசே இழுக்க நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் அந்த 2 சாப்டர்ல மோசைய தம்முடைய பக்கமாக ஈர்த்து கொண்டு விட்டார். பெரிய காரியத்தை பேசுறேன், உனக்கு ஃபெய்த் இல்ல, வேணும்னா அடையாளத்தை கேளு, நான் தர்றேன். என்ன விசுவாசிக்க தேவையான அடையாளத்தை கேளு, தர்றேன். கோல கீழே போடுற, பாம்பா மாறும், பிடுறா வால, கோலா மாறும், முதல் அடையாளம்.
0: ஆமென்.
1: கைய மடியில போடு, குஷம். கைய வெளியில எடு, குஷம் போயிருச்சு, 2வது அடையாளம். இதுல நம்ப வரலையா? தண்ணி எடுத்து தரையில ஊத்து, ரத்தமா மாறும். நீ கேக்குற அடையாளத்தை நான் தருவேன்.
0: எஸ்.
1: ஆனா உனக்கான டாபிக் நான் மாத்த மாட்டேன்.
0: ஆமென்.
1: பயமா இருந்தா அடையாளத்தை கேளு. உன் ஃபைத்தை இன்னும் ஷார்பன் பண்ண தேவையான சயின்ஸ் உனக்கு நான் தருவேன். And I will never ever change my subject.
0: Yes.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The rendu chapter la aandavar Mose avar pakkam enna panitarna teerthitar.
0: Yes.
1: Indha anubhavam ungalku nadandiruka kadandha naatkal la. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த அனுபவம் நடந்திருக்குன்னா உங்க டாபிக் உங்களால என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள
0: முடியாது,
1: முடியாது.
0: ஏன்னா
1: இது ஒரு பவர்ஃபுல்லான என்கவுண்டர். இந்த எண்ணத்தை தட்டி விட என்னன்னா முடியல, தட்டி விட்டனா நிம்மதி போயிடும். நான் இல்லைன்னு நினைச்சாலும் அது இருக்கு இருக்குன்னு தான் என் மனசுல என்னன்னா அப்படி உச்சத்துல அந்த வேர்டு தொணிச்சுக்கிட்டே இருக்கு.
0: ஆமென்.
1: அதனால என்னால இதுக்கு நான் நோ சொல்ல என்னன்னா
0: முடியாது,
1: முடியாது. நான் ஆண்டவருக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
0: ஆமென்.
1: அவர் ஆம்னு சொல்லிட்டாரு,
0: நான் அதுக்கு ஆமென் சொல்லிட்டேன்.
1: ஆண்டவர் உங்களை அவர் பக்கமா மொத்தமா ஈர்த்துட்டாரு.
0: எஸ்.
1: இந்த விஷனை விட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. Revival through refining a vision word engalala maathikira mudiyadhu, mottama yeerthitar,
0: yeerthitar.
1: Adhe pole Johanan kedutha kaariyathile aandar kudutha velippadu mottama engal enna pannirchana,
0: yeerthu
1: yeerthirche. Enga team ay yeerthirukku.
0: Amen.
1: Adanal engalala adha maathikira mudiyadhu,
0: mudiyadhu.
1: Naanga enga pokka aandara ilukala, aandar avar pokka engala yeerthitar.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதனால இந்த எண்ணத்தை உங்களால தட்டி விட
0: முடியாது.
1: இத கண்ணு காணாம உங்களால போக
0: முடியாது.
1: இத பைபாஸ் பண்ணி நீங்க போகவும்
0: கூடாது,
1: கூடாது,
0: கூடாது.
1: அதனால இந்த அனுபவம் எனக்கு இருக்கு பாஸ்டர். ஸ்ட்ராங்கா என்ன ஆண்டவர் இழுத்துட்டாரு. இரும்ப காந்த ஈர்த்திருக்கிறது போல ஆண்டவர் என்னோட பலமா இடைப்பட்டது என்னுடைய மொத்தமும் ஆண்டவரோட போய் என்ன செஞ்சுன்னா ஒட்டிக்கிருச்சு.
0: Hallelujah. Hallelujah.
1: The faith is not about trying. It's not about trying. விசுவாசம் என்பது முயற்சி அல்ல,
0: பயிற்சி.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: It's something you have agreed with God, which yes. God has already decreed.
0: Hallelujah.
1: Hallelujah. And or try pannu solla, agree with me,
0: agree with me, ennodu udanpadu.
1: It's all about simply accepting God's will for me.
0: Yes.
1: எனக்கான தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை நான் அப்படியே என்ன செய்கிறேன்,
0: ஏற்றுக்கொள்ளுகிறேன்.
1: Don't try to do something silly. Just accept what God has said to you.
0: Hallelujah. Hallelujah.
1: He has told you something powerful. ஒரு அற்புதமான காரியத்தை உன்னிடத்தில் ஆண்டவர் உரைத்திருக்கிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah. அதை நான் என்ன செய்யறேன், நான் அக்செப்ட் பண்றேன். இதை குறித்து நாளைக்கு தியானிப்போம். ஆமென் சொல்லுங்க.
0: ஆமென்.
1: அப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த டீச்சிங்ஸ்க்காக உமக்கு நன்றி. இந்த டீச்சிங்ஸோட சேர்ந்து எங்க லைஃப்ல வரப்போற பிளஸ்ஸிங்ஸுக்காகவும் நாங்கள் தேங்க் பண்றோம். ஆண்டவரே, பிளஸ்ஸிங் தான் இந்த டீச்சிங்கை வந்து எல்லார் நடுவுலையும் நிரூபிக்க போகிறது. அப்பா, சந்தோஷமா இருக்குது நாங்கள் ப்ரீச் பண்றப்போ. நீங்கள் அனுப்பின வார்த்தை வெறுமையாக இடத்துக்கு வராது, வீசுனகையும் வெறுங்கையுமா வராது. என்ன காரியத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் மனசில் வச்சு அனுப்புனீங்களோ அந்த காரியத்தை நடத்தி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வர்ற ஆண்டவர். அதே போல எங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்ய நீங்கள் தீர்மானித்து எங்களை நோக்கி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்புனீங்களோ அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் அந்த வேர்டு உங்கள்கிட்ட வர்ற ஆண்டவர். அந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே, உங்க பக்கமா எங்களை மொத்தமா ஈர்த்து இந்த தேவரகமான விசுவாசம் எங்களுக்கு தந்து நீங்க பேசுற மாதிரியே எங்களையும் கூட சேர்ந்து பேச வச்சு ஒரு கூட்டறிக்கை விட வச்சீங்களே, அதுக்காக நன்றி. இதை குறித்து நீங்க இன்னும் எங்களோட பேச போறதுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இந்த சீசன்ல அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே என் ஆண்டவர் மொத்தமா ஒரு பக்கம் ஈர்த்திருக்கிறார், ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிற காரியத்தினுடைய நிறைவேறுதலுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி உங்களோட இணைஞ்சு அறிக்கை செய்கிறார்களோ, ஆண்டவரே வருகிற நாட்கள்ல, வருகிற மாதங்கள்ல, வருகிற வருஷத்துல நிறைய சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நீங்க பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. அப்பா அப்படியே செய்யுங்க, எங்க விசுவாசம் உங்களை கனம் பண்ணுது, நீங்களும் எங்க விசுவாசத்தை கனம் பண்ணுவீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தன்னுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போனது நிமித்தம் தன்னந்தனிமையாய் நின்று கொண்டு மரியாளும் மார்த்தாளும் கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அங்கே கடந்து வருகிறார். அவர்கள் போய் இயேசுவின் சமூகத்தில் விழுந்து, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்லி, அவளும் அவர்களோடு வந்திருந்த யூதர்களும் அழுகிறதை இயேசு கண்டபோது அவரும் கண்ணீர் விட்டு அழுது ஒரே சகோதரனாகிய லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் ஒரு அடைக்கலத்தை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் கூப்பிடும் நேரமெல்லாம் ஓடி வந்து நம்முடைய குறைகளையும் போக்கி நமக்கு புதிய பலனை தந்து நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார்.

0: 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
1: 2 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10, லெட் மீ ரீட் யூ ஃப்ரம் வெர்சஸ் 3 டு 5.
0: 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம்.
1: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
0: நாங்கள் மாம்சத்தில் நடக்குள்ளாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
1: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
0: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
1: Casting down every imagination and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
0: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவளாய் இருக்கிறோம்.
1: We've been talking about the renewing of the mind, teaching on the subject of the renewing of the mind.
0: மனம் புதிதாகுதல் இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம்.
1: It's a very important subject.
0: இது மிக மிக முக்கியமான ஒரு subject இது.
1: I told you man is spirit, soul and body.
0: நான் உங்களுக்கு சொன்னேன் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்று.
1: In that his spirit is made new, he is a new creation.
0: இதிலே அவனுடைய ஆவி புதிதா இருக்கிறது, அவன் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறான்.
1: So you can't do anything about the spirit now except to just feed it with the word of God and so on.
0: ஆவியே ஆவியே குறித்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யலாம், என்னன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்கலாம்.
1: And have communion with God.
0: தேவனோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியம் கொள்ளலாம்.
1: But it's already all things are passed away, all things have become new in your spirit.
0: ஆனால் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் விட்டது, எல்லாமே புதிதாகி விட்டது.
1: That verse about new creation is about the spirit.
0: புது சிருஷ்டி குறித்து பேசுகிற அந்த வசனம் நம்முடைய ஆவியை குறித்து சொல்லுகிறது.
1: When a man be in Christ, he is a new creation.
0: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
1: All things are passed away, all things have become new.
0: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
1: You can't say that about the mind or the body. All things haven't become new.
0: அதாவது எல்லாம் புதிதாயின என்று மனதை குறித்தோ அல்லது சரீரத்தை குறித்தோ நாம் அப்படி சொல்ல முடியாது.
1: Only say that about the spirit of man at the time of salvation has become a new creation in Christ Jesus.
0: ரட்சிப்பின் போது மனுஷனுடைய ஆவிதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்.
1: The body is still the same old body. It's called a vile body, a body of sin and so on right now because since the fall the body has been affected by the fall.
0: சரீரம் இப்போது அதே பழைய சரீரம் தான், பாவத்து நிமித்தமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இழிவான சரீரம் என்றும் பாவ சரீரம் என்றும் இப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது.
1: It needs a lot of help. That is why the Bible says if the same spirit that raised Jesus from the dead lives in you, he will quicken your mortal bodies also if he lives in you.
0: சரீரத்துக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்.
1: Not talking about dying and then being quickened to life.
0: அதாவது நாம் மரித்த பிறகு ஜீவனை பெறும்படி உயிர்ப்பிப்பார் என்று அப்படி கிடையாது.
1: It's talking about how your body will be quickened now with strength and health because you know this body is in that condition, therefore it needs the quickening power of the Holy Spirit to keep it in good shape.
0: அதாவது உங்கள் சரீரம் இப்பொழுது வந்து இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கப்படினாலே நல்ல நிலையிலே ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் இருப்பதற்கு ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது.
1: One day through death we will get rid of this body.
0: ஒரு நாளிலே மரணத்தின் மூலமா இந்த சரீரமே இல்லாமல் போய்விடும்.
1: Or through the coming of Jesus Christ, when Jesus comes back again, our bodies will be transformed in a twinkling of an eye from the old body that it is to a new body, a glorious body, a body that will not die. And all the effects of sin will be gone. It will be a body that in which you can live forever and ever.
0: அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இந்த அழிவுக்கேதுவான சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக மாறிவிடும். பாவத்துடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சரீரமாய் இது ஆகிவிடும். பிறகு என்றென்றைக்குமா இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்போம்.
1: So the corruption will put on incorruption and mortality will put on immortality, the Bible says.
0: அப்போதான் வேதம் சொல்லுகிறது அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவானது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்.
1: But that is in the future.
0: ஆனா அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது.
1: You can't make this an immortal body now.
0: இப்போது இதை சாவாமையுள்ள சரீரமாய் ஆக்க முடியாது.
1: The Jesus will have to come and change our body into that kind of body.
0: இயேசு வந்து அப்படிப்பட்ட ஒரு சரீரமா இந்த சரீரத்தை மாற்ற வேண்டும்.
1: There is a timetable set for it. It will happen on the day when Jesus comes and the dead in Christ will rise and their bodies will be changed and those who are alive will be caught up together with him and their bodies will be changed.
0: அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசு வருவார். அப்பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் அதற்கு எதிர்கொண்டு போவோம். அப்ப நம்ம சரீரங்கள் எல்லாம் மாற்றப்படும்.
1: Until then we can believe God for healing and walk in health, divine healing, and so on. All of these things are available to us.
0: அது வரைக்கும் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் போன்ற காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதற்காக கர்த்தரை நாம் விசுவாசிக்கலாம்.
1: Amen.
0: Amen.
1: But the mind is something that the believer can do something about.
0: ஆனால் இந்த மனதை குறித்து தான் விசுவாசி இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய முடியும்.
1: The mind is what is referred to in the Bible as the soul of man.
0: மனம் தான் வேதத்திலே மனுஷனுடைய ஆத்மா என்று சொல்லப்படுகிறது.
1: It consists of the intellect, emotion and the will.
0: அறிவாற்றல், உணர்ச்சி, சித்தம், இது மூன்றுமே அதில் அடங்கி இருக்கிறது.
1: Those are the three parts of the soul.
0: ஆத்மாவுடைய மூன்று கூறுகள் இவைகள்.
1: Just like a man is in three parts, every one of those three parts has three parts.
0: எப்படி மனுஷன் மூன்று பகுதியா இருக்கான், அதே போல அந்த ஒவ்வொரு பகுதியையும் மூன்று மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
1: The body, for example, is made up of bone, flesh and blood.
0: உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சதை, எலும்பு, ரத்தம் என்று இருக்கிறது.
1: The soul is made up of intellect, emotions and the will.
0: ஆத்மா எடுத்துக்கொண்டால் அறிவாற்றல், உணர்ச்சி, சித்தம் என்று இருக்கிறது.
1: And the spirit is made up of intuition, communion and conscience.
0: ஆவி என்பது உள்ளுணர்வு, ஐக்கியம், மனசாட்சி என்று இருக்கிறது.
1: So each of these consists of three parts.
0: ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் மூன்று பகுதிகள் இருக்கிறது.
1: So we are talking about the soul, which consists of the mental realm.
0: ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம், அதுதான் அந்த மன மண்டலத்தை உடையது.
1: So when we talk about the mind, remember we're talking about the soul.
0: ஆகவே மனதை பற்றி பேசும்போது இதை மறந்துட கூடாது, நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்.
1: So it is the mind that has to be renewed.
0: ஆகவே இந்த மனம் தான் புதிதாக்கப்பட வேண்டும்.
1: You can't work on your spirit, it's already new. You can't do nothing about your body right now except to believe for healing and stuff. You got to wait for it to be made into a new body, but that is in future.
0: ஆவி புதிதாக்க முடியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே புதிதா இருக்கிறது. சரீரத்து குறித்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. சுகத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் கர்த்தரை விசுவாசிக்கலாம். சரீரம் மாற வேண்டுமானால் அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது.
1: But the mind can be made new or be renewed right now by us.
0: ஆனால் இந்த மனதை இப்போதே நாம் மறுரூபம் அடைய செய்ய முடியும்.
1: You and I can do something actively every day to renew our mind. To remove those thoughts that are not productive, that are not constructive, that are not edifying. And work with our thoughts to build the thoughts of God into our mind and renew our minds.
0: புரோஜனம் இல்லாத, பக்தி விருத்தி உண்டாக்காத, தகாத எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து அகற்றி தேவனுக்கேற்ற எண்ணங்களை மனதில் வைத்து இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை கட்டி எழுப்ப முடியும், புதிதாக்க முடியும்.
1: That is what spiritual life is all about.
0: ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் அதுதான்.
1: As a man thinketh, so is he.
0: ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான்.
1: That is why when people don't renew their mind after they get converted and all that, when they don't renew their mind, they're just as good as a sinner. You know, their mind is not thinking in the right direction. Therefore, they just live just like a carnal sinner.
0: ஆகவே தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனதை புதிதாக்காமல் போகும்போது என்ன ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவி எப்படி வாழ்கிறானோ அதே போல இவர்களும் மனம் புதிதா இல்லாதனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: All, you know, from my young age I've had this struggle. You know, I've seen Christians who live like just like the sinner, talk just like the sinner, gossip just like the sinner, talk bad about everybody and come into the church and get so filled with the Holy Spirit.
0: சின்ன வயசுல இருந்து இப்படி தான் பாத்துர்க்கம் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாவிகளை மாதிரியே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி கேவலமா, அசிங்கமா, புறம் கூறுறது, இது பேசுறது, அப்படி பேசுறது எல்லாம் பேசுவாங்க. சபைக்கு வரும்போது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவார்கள்.
1: Both things are there.
0: ரெண்டுமே இருக்காங்க.
1: Now I used to doubt if they were filled with the Holy Spirit.
0: எனக்கு ஒரு சந்தேகம், இவங்கலாம் ஆவியினால தான் நிரம்பி இருக்காங்களான்னு.
1: But I don't doubt it anymore.
0: ஆனா இப்போ நான் சந்தேகப்படுறது.
1: They're truly filled with the Holy Spirit.

0: Holy Spirit doesn't mean that you are a mature person also.
1: பரிசுத்தாவி நீங்கள் பெற்றுக்கொண்டதனால நீங்கள் ரொம்ப தேர்ந்த விசுவாசி என்றும் கிடையாது.
0: Because you have the gifts of the Holy Spirit or so on, it doesn't mean that you are such a spiritual person.
1: ஏதோ பரிசுத்தாவின் வரங்களெல்லாம் பெற்று நீங்கள் செயல்படுதனால நீங்கள் ரொம்ப தேர்ந்தவர் என்று கிடையாது நீங்க.
0: Corinthian church had all of that but they were the most carnal people.
1: கொரிந்து சபையில இந்த வரங்கள்லாம் இருந்து கூட ரொம்ப மாம்சிகமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
0: So it is possible to be so spirit filled yet be so carnal.
1: ஆகவே ஆவியினாலே ரொம்ப நிரம்பி இருந்து அதே நேரத்திலே ரொம்ப மாம்சிகமாய் வாழ ஒரு சாத்தியமும் உண்டு.
0: This is what I did not understand for many years.
1: இதுதான் பல வருஷமா எனக்கு விளங்கல.
0: I thought if you're filled with the Holy Spirit then all those things must have been burned in that Holy Spirit fire and you should be so holy now.
1: நான் என்ன யோசித்தேன், ஆவியினால நிரம்பி இருந்தா பரிசுத்த ஆவியான அக்கினியினால எல்லாமே சுட்டெரிக்கப்பட்டு இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும்னு யோசித்தேன்.
0: Because we had many burning services where we burned all that stuff. We called for an altar call சுட்டெரிக்கிற ஆராதனை. And we tried that, you see.
1: And the sutterikkira aaradhana nariye nadandhathu idala muyarchi panni paathaachu.
0: I tried it myself but I somehow everything that was burned came back alive from the ashes again.
1: Naana evlo muyarchi pannirken edalla sutterichina adala maru saambal la irundhu uyir petru vandiruchu appadi.
0: I was utterly confused. What is this? Is this Christian life going to work or what? You know, is this real? My salvation real? Am I really saved? You know, have I got any hope? Because I'm just like a sinner, because I'm thinking those same bad thoughts, living the same old life. But yet you know I'm so spirit filled and going to church and all that.
1: எனக்கு எனக்கு அந்த அளவு குழப்பம், ஏன்னா ஆவியினால நிரம்பி இருக்கிறேன், சபைக்கெல்லாம் ஒழுங்கா போறேன், ஆனா அதே சமயத்துல அதே பழைய பாவ எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள், நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு பாவியா, நான் என்னன்னு எனக்கு ஒரே குழப்பம்.
0: Backsliding was a regular feature in my life.
1: என்னோட வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது சகஜமாய் நடந்து
0: வருது. Regularly backslide.
1: ரொம்ப வழக்கமா நான் பின்மாற்றம் அடைந்தேன்.
0: Some preacher had to come and revive me.
1: அப்பப்ப யாராவது பிரசங்கர் வந்து என்ன உயிர்ப்பிக்கணும்.
0: And get me on the you know in the straight lane again.
1: மறுபடியும் என்ன இந்த வழியில கொண்டு போகணும்.
0: So many times I got saved and repented.
1: பாருங்க எத்தனையோ முறை இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கேன்.
0: So you know I'm talking from experience also.
1: பாருங்க இதெல்லாம் நான் அனுபவத்திலிருந்தும் பேசுகிறேன்.
0: Finally I understood.
1: ஆனா கடைசியா எனக்கு என்ன விளங்குச்சு?
0: Yes I'm truly saved and truly spirit filled but the problem with me is my mind and my thoughts are the same old thoughts therefore my behavior hasn't changed a bit I behave the same way even though I'm so full of the Holy Spirit
1: unmaiyile naan rakshikapattirukken unmaiyile aavinal nirambi irukken ஆனா என் மனம் அதே பழைய மனமாய் மாறாத மனமாய் இருக்கிறபடினாலதான் ஆவியினாலே நிரம்பி இருந்தாலும் கூட அதே பழைய வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு அப்பதான் விளங்குச்சு.
0: ஆமென்
1: ஆமென்.
0: So I found the key for that lock.
1: ஆகவே அந்த பூட்டை திறக்க சாவியை கண்டுபிடிச்சேன்.
0: One doctor told me one time, you know, don't worry, for every lock we have a key.
1: ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு முறை கவலைப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு.
0: Every sickness there is something somewhere, some answer is there.
1: எல்லா வியாதிக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு பதில் இருக்குன்னாரு.
0: For every question you have in your mind there is an answer. You just have to find the key. And when you come to church, that's what happens. When you hear revelation preaching, that is what happens.
1: பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. எல்லா பூட்டுகளும் இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே திறக்கப்படுகிறது.
0: I found the answer.
1: பதிலை நான் கண்டுபிடிச்சேன்.
0: I found the key.
1: சாவியே நான் கண்டுபிடிச்சேன்.
0: And I tell you, ever since I found the key, backsliding has never been a problem.
1: நான் சொல்றேன் பாருங்க, அந்த சாவியே கண்டுபிடிச்சிருந்தே இந்த பின்மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை.
0: Because I began to renew my mind.
1: என்னுடைய மனதை நான் புதிதாக ஆரம்பித்தேன்.
0: I began to actively do the thing that I must do to think new thoughts.
1: புதிய எண்ணங்களை எண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன்.
0: Now the passage that we read is about that.
1: இப்போ நான் வாசித்த இந்த பகுதி அதை பற்றியதுதான்.
0: This is very, you know, very well known verse. Everybody knows, cast down every imagination, bring into captivity every thought to the obedience of Christ.
1: இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்கிறது? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Easily said.
1: சொல்றது ரொம்ப சுலபம்.
0: But the question is, how is it done?
1: ஆனா கேள்வி என்னன்னா, அது எப்படி செய்யப்பட வேண்டும்?
0: Many years ago I heard some preaching that clarified this thing to me.
1: பல வருஷங்களுக்கு முன்னாக இத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்ட, அதுதான் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது.
0: That I can really manage my thoughts and work with my thoughts.
1: அதாவது என்னுடைய எண்ணங்களை நான் நிர்வகித்து என்னுடைய எண்ணங்களை சரிவர நான் கொண்டு வர முடியும்
0: என்பது. It is telling me to cast down every imagination.
1: எல்லா எண்ணங்களையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: It tells me that the weapons that I have for that is mighty through God to the pulling down of strongholds.
1: அதை நிர்மூலமாக்குவதற்கு இது என்ன சொல்கிறது? அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ள போர் ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
0: So I got to take the weapons and work with it to bring down every stronghold that has been built up mentally.
1: ஆகவே மனதிலே கட்டப்பட்டிருக்க எல்லா பலத்தை

0: நிர்மூலமாக்குவதற்கு இந்த போர் ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே.
1: Now you don't get a stronghold, ready-made stronghold. It begins as a thought, and thought goes into imagination, and imagination over a period of time becomes a stronghold. Then it becomes a part of the subconscious, and it becomes a part of your second nature.
0: பாருங்க, இந்த பலத்த அரண் என்பது ஏதோ சும்மா ஒரே ராத்திரில அப்படியே வருவது கிடையாது. அது எண்ணமாய் உருவாகி கற்பனையாய் வழிவெடுத்து அந்த கற்பனை கொஞ்ச நாள் ஆக ஆக பலத்த அரணாய் உருவாகி பிறகு ஆழ்மனதில் பதிந்து அதன் பிறகு இரண்டாவது தன்மையாகவே அது மாறிவிடுகிறது.
1: You just do it without thinking.
0: அதாவது யோசிக்காமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
1: You know, that's why you sometimes talk some nonsense and you say, my God, I should never say these things. And for 2 days you remember not to say these things and third day it comes out again.
0: ஆகவே தான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க, அப்புறம் ஐயோ இதெல்லாம் எப்படி தான் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு பேசக்கூடாதுன்னு நினைச்சு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையில பேசுவீங்க.
1: Why? Because in the subconscious there has never been an alteration. There is only an alteration in the conscious. The conscious mind, you thought it's not good, but that only holds good for a couple of days while you're thinking about it. The subconscious still is trained and programmed and preset to do those things.
0: ஆழ் மனதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பேசக்கூடாதுன்னு இந்த சிந்திக்கிற இந்த மேல் மனதில தான் யோசிக்கிறீங்க. பேசக்கூடாது பேசக்கூடாது நினைக்கிற வரையில அது பேசாம இருக்க முடியுது. அதன் பிறகு ஆழ்மனதில மாற்றம் இல்லாதனால உங்களையும் அறியாமல் அது வந்து விடுகிறது.
1: So I've been showing you how you got to, there is this conscious mind and the subconscious mind. You've got to really work through your conscious mind and go into your subconscious mind and reprogram your inner self, the inner, the depth of your mind, and get this into your mind deep enough so that it becomes a part of your nature, and whatever is there in the subconscious, that is what is acted out.
0: ஆகவே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த ஆழ் மனதுக்குள்ள ஒரு காரியத்தை எப்படி கொண்டு போவது, சிந்திக்கிற இந்த மேலோட்டமான மனதின் மூலமாக ஆழ் மனதுக்குள்ள இந்த எண்ணங்களை கொண்டு சென்று அங்கிருந்து உங்களுடைய மனதின் ஆழத்துக்குள்ள அது போய் பதியும்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இன்னொரு தன்மையாகவே அது மாறிவிடும்.
1: So this is how I've been explaining it.
0: இதை தான் நான் உங்களுக்கு விளக்கி வந்தேன்.
1: Many of our problem is we just think about it, say, well, I got to change, I got to quit this, and I got to do that, and I'm not going to do this hereafter. But all that is happening here in the conscious level.
0: நம்மிலே பல இதை நான் செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை விட்டுணும் அதை விட்டுணும் நினைக்கிறோம். ஆனா அந்த நினைப்பெல்லாம் இங்க சிந்திக்கிற இந்த மனதிலே நடக்கிறது.
1: But in the end what really is lived out is what is in the subconscious already preset and programmed and already been happened.
0: கடைசியில நடக்கிறது என்னன்னா, இந்த ஆழ்மனதிலே ஏற்கனவே என்ன செட் ப்ரோக்ராம் இருக்கோ அது போல அதற்கு ஏற்றார் போல நாம் செய்து விடுகிறோம்.
1: Now I want to share today about fear and how to really practically deal with fear.
0: இன்றைக்கு பயத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நடைமுறையிலே எப்படி இந்த பயத்தை நாம் ஜெயிப்பது மேற்கொள்வது என்று சொல்ல விரும்புகிறேன்.
1: Deal with some very practical stuff. I'm going to deal with things that really trouble people these days, and I'm going to show you how it is a problem of the mind and the Christian believer has to work with it in order to get rid of it and how to practically get rid of it.
0: அது பயம் என்பது மனதிலே ஏற்படுகிற ஒரு காரியம். விசுவாசிகள் எப்படி ஒரு நடைமுறையிலே யதார்த்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தை வெளியேற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
1: You know, we're still going to be talking about the conscious, subconscious and all that and how to work with our thoughts, but let's use fear as our subject right now so you'll understand it.
0: அதாவது இந்த சிந்திக்கிற மனம் ஆழ் மனம் இதை குறித்து தான் பேச போகிறேன். ஆனால் அதுக்கு உதாரணமாக பயத்தை எடுத்து இந்த பயத்தை எப்படி வெளியே அனுப்புவது என்பதை குறித்து சொல்ல போகிறேன்.
1: Because it's talking about controlling our imaginations and bringing into captivity every thought.
0: ஏனென்றால் நம்முடைய கற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
1: and destroy every stronghold.
0: எல்லா பலத்தரங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும்.
1: You got to do it.
0: நீங்க தான் அதை செய்யணும்.
1: And this is the mistake we made in those days. We always went to the altar. We thought the preacher will do it, or God will do it, the Holy Spirit will do it, the anointing will do it, something will do it.
0: பாருங்க, இதுதான் அந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்பு. நாங்க எப்போதும் என்ன யோசித்தோம், தேவன் அதை செஞ்சிருவாரு, ஆவியானவர் செஞ்சிருவாரு, பிரசங்கியார் செஞ்சிருவாரு, அல்லது அபிஷேகம் அதை செஞ்சிருவோம் நினைச்சோம்.
1: And we thought in the moment when he put his hand on there and the anointing came down, he said, oh my God, it's gone there, it's burning, burning, burning, gone, gone.
0: அவர் தலை மேல கையை வச்சு இப்படி அபிஷேகம் இறங்குது அபிஷேகம் இறங்குது எல்லாத்தையும் சுட்டரிக்குன்னு அப்படிதான் யோசித்தோம் நாங்க.
1: But then it got revived.
0: அப்புறம்
1: Because these are thought problems.
0: ஏன்னா இவைகள் எண்ணங்களிலே இருக்கிற பிரச்சனை.
1: You know, You got to deal with the thought in a different way.
0: அந்த எண்ணங்களை வித்தியாசமான விதத்திலே நாம் கையாள வேண்டும்.
1: Now fear is one of the greatest enemies of mankind if you realize it if you don't realize it already.
0: பாருங்க பயம் என்பது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது அதை நீங்க உணரணும்.
1: Fear is behind a lot of failures in a lot of people's lives.
0: பலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுவதற்கு காரணம் பின்னணியில் இருப்பதே இந்த பயம் தான்.
1: Fear is behind a lot of people's sickness.
0: நிறைய பேருடைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம்.
1: Fear is behind a lot of people's poor human relations, relations between husband and wife and family and so on.
0: கணவன் மனைவி அந்த உறவு குடும்பங்கள உறவு இந்த உறவுகள்லாம் சிலர் வந்து சரியா இல்லாம இருக்கு அதுக்கு பின்னணியில் இருப்பது இந்த பயம் தான்.
1: You see, fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: I told you a story about how a man went to the doctor and he had gone through some tests and then he learned from the test that he had some horrible disease, you know.
0: பாருங்க
1: நான் சொன்னேன் he was told over the phone by someone in the hospital that these are the findings and he's got something terrible, you know.
0: பாருங்க ஒருத்தர் ஏதோ பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போனார் அது போய் எல்லா சோதனை எல்லாம் நடந்து பரிசோதனை எல்லாம் நடந்தது phone பண்ணி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சுன்னு
1: and immediately that person laid down it was aching here there everywhere and he was you know having all kinds of symptoms that went along with the disease
0: உடனடியா போறங்க போய் அப்படியே படுத்துட்டாரு இங்க அங்க வலி கண்ட இடத்துல வலி அவருக்கு அந்த வியாதிக்கு ஏற்ற என்னென்ன அறிகுறிகளுக்கு எல்லா அறிகுறியும் உடனே உண்டாயிருச்சு
1: he had to go to see the doctor
0: கடைசில டாக்டர் போய் பார்த்தார் அவர்
1: and the doctor talked to him and said and he said doctor you know they told me that I got this thing you know the lab test came out you know
0: அதுனா டாக்டர் எனக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க
1: you know the doctor said who told you that
0: டாக்டர் கேட்டார் யார் உங்களுக்கு சொன்னதுன்னு
1: somebody has read you the wrong person's report
0: வேறொருத்தருடைய ரிப்போர்ட்டை உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க
1: யாரோ this is a real story you know I read it in a book immediately the guy stood up and said I'm all right you know praise god you know I'm fine you know
0: இது நெஜக்கால ஒரு புத்தகத்துல வாசனேன் டாக்டர் அப்படி சொன்ன உடனே ஆள் அப்படியே தெம்பா எழுதுன நான் நல்லா தான இருக்கேன் அப்படின்றாரு
1: I'm fine
0: நான் நல்லா இருக்கேன்
1: you know immediately he felt better
0: உடனேடியா ஆளே தெம்பாயிட்டார்
1: because it has been proven that these things are a lie this is not the truth that he is not sick
0: ஏன்னா அவர் நான் வியாதிப்படவில்லை நான் வியாதி என்பது ஒரு பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது அவருக்கு
1: he was assured by the doctor he didn't have the problem it is a wrong it is a wrong person's result
0: டாக்டர் உறுதியா சொல்லிட்டார் அது வேற ஒரு ஆளுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு வியாதியே கிடையாதுன்னு
1: sorry about this
0: ஏ மன்னிச்சிருங்க இதுக்கு
1: immediately the guy perked up
0: உடனே அவருக்கு எங்க இருந்து வந்ததோ தெரியல
1: what a difference thought makes
0: பாருங்க அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குது
1: fear is a thought like that
0: பயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான்
1: millions of people are afraid of their past and what happened some time ago
0: லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடந்த காலத்து குறித்து அதிலே நடந்த சம்பவங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்
1: many are afraid about their future
0: பலர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்
1: many are afraid that they may become insane or get some horrible dreaded disease
0: பல எனக்கு பரவால பைத்தியம் முடிச்சிருமோ அல்லது பயங்கரமான வியாதி ஏதா வந்துருமோ அப்படியெல்லாம் பயம்
1: some are afraid of old age and death
0: சிலர் முதிர் வயதை குறித்து மரணத்தை குறித்து அதெல்லாம் பயப்படுறாங்க
1: but fear is a thought in your mind
0: ஆனால் பயம் என்பது உடைய மனதிலே இருக்கிற ஒரு எண்ணம்
1: so that means when you are afraid of the thought that has now taken over your mind
0: அப்படி என்றால் நீங்கள் பயப்படும்போது உங்களுடைய மனது இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்
1: you know for example if you tell a child you know if another child tells this child you know there is some kind of a monster under the bed and it's going to catch you at night
0: உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தையை பார்த்து சொல்லுது படுக்கை கட்டில ஒரு பெரிய பூதம் இருக்கு ராத்திரில வந்து உன்னை பிடிச்சிரும்னு
1: immediately that other child is afraid
0: உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயம் வந்துருது
1: he doesn't want to go into that room he doesn't want to sleep he is restless
0: அந்த ரூமுக்குள்ள போக விரும்பாது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கும் அது
1: you know for him the monster is now real
0: இப்போ அவனுக்கு அந்த பூதம் சொன்னது வந்து அப்படியே நிஜமா தெரியுது
1: it's just a thought but the thought has become real in his mind he thinks that there is a monster it's going to catch him at night
0: அந்த எண்ணம் ஒன்னு வந்துருச்சு இப்போ அந்த எண்ணம் வந்து அவனுக்கு நிஜமா இருக்குது ஏதோ வந்து ராத்திரி நம்ம பிடிக்க போது நினைக்கிறோம்
1: so the father and mother take the child into the room and take the bed you know turn the bed over and said there's no monster here there's nothing here I'll turn the lights on let's look what is there there's nothing here somebody just lied to you and just to scare you
0: அப்பா அம்மா என்ன பண்றாங்க இப்போ பிள்ளைய ரூம் குள்ள கூட்டி போறாங்க லைட்ட போட்டு எல்லாம் வெளிச்சம் வந்த பிறகு படுக்கை எல்லாம் எடுத்து போட்டு பரட்டி போட்டு காட்டுறாங்க பாருங்க ஒண்ணு பூதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு
1: And immediately the child clears up.
0: உடனேடியா அந்த பிள்ளைக்கு ஒரு தெளிவு வந்துருது.
1: He understands this is just a thing to get him afraid.
0: ஏய் நம்ம பயம் காட்டிறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்கனா அதுக்கு விளங்குது.
1: He gets healed of false thought in his mind.
0: அவருடைய மனதில் இருக்க அந்த தப்பான எண்ணத்திலிருந்து ஒரு சுகம் உண்டாகிறது.
1: The thing that he feared did not exist in the first place. It was just a thought and the thought produced that fear.
0: பாருங்க அவன் பயந்த காரியம் முதலாவது இல்லவே இல்லை. ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் தான் அந்த பயத்தை கொண்டு வந்தது.
1: You know, fear is like that always in people's lives.
0: பயம் மக்களுடைய வாழ்க்கையில எப்போதும் இப்படி தான் செய்கிறது.
1: It cripples people, it paralyzes people from being and becoming what they should be.
0: மக்கள் யாரா என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருக்கும்படி அது மக்களை முடமாக்குது.
1: When you find a Christian believer born again, spirit filled, in fear, living in fear, then you are looking at a person who does not know how to deal with his thoughts.
0: அதாவது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியினால் நிரம்பி ஒரு விசுவாசி பயப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களை எப்படி சரிவர சமாளிப்பது என்பதை அறியாதவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
1: Turn to 2 Timothy chapter 1.
0: திருப்போம் 2 திமோத்தேயும் முதலாம் அதிகாரத்துக்கு.
1: It says, for God has not given us a spirit of fear but of power and of love and a sound mind.
0: என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
1: The spirit of fear, that is this fear is not from God.
0: வசனம் சொல்லுகிறது பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
1: Everybody say fear is not from God.
0: எல்லாரும் சொல்லுங்க பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
1: Now everybody should realize what is from God and what is not from God.
0: பாருங்க எல்லாரும் எது கர்த்தர்கிட்டிருந்து வருது எது கர்த்தர்கிட்டிருந்து வரல அத முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
1: You see, you know, you don't want to, you know, these days even bombs are sent through packages.
0: பாருங்க இந்த காலத்துல பாம் எல்லாம் பொட்டலத்துல வச்சு அனுப்புறாங்க.
1: You heard about that, how somebody got the bomb in their hands and because the postman delivered it and they opened it and the thing blew up in their face.
0: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? போஸ்ட்மேன் கொண்டு வந்து பார்சல் கொடுப்பாரு, பிரிச்சு பார்த்தா பாம்பு வெடிக்குது.
1: The devil is sending a lot of parcels.
0: இது மாதிரி நிறைய பார்சல பிசாசு அனுப்புறான்.
1: You know, he sends it by way of thoughts. It's like bombs. You know, he just wants to get it in your hand so that you'll open it and get it into your mind and it'll explode in your mind and ruin your life for good.
0: எண்ணங்களாக அந்த பாம்பு அனுப்புறான். அது மனதுக்குள்ளே போகிறது. மனதுல அதை பிரிச்சு பார்த்த உடனே அந்த பாம்பு வெடிக்கிறது.
1: So you should be very careful what you open.
0: ஆகவே என்னத்தை திறக்கறீங்கன்றது ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: When you get an email, you got to be careful about what you're opening because some of the emails can totally destroy your computer.
0: Email வரும்போது அது என்னன்னு பார்க்கணும். இல்லாட்டி அதை திறந்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு போயிடும்.
1: Because some people are sending viruses through that.
0: ஏனா email மூலமாக எல்லாம் வைரஸ் அனுப்புறாங்க.
1: Some evil people are there that are just destroying people's lives.
0: பொல்லாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க, மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள்.
1: The devil is one like that. He is always sending something that he hopes that you will take it without thinking about where it's coming from.
0: விசாசா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுப்பிட்டே இருக்கான். என்ன நம்பிக்கையில நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிட மாட்டீங்களான்ற நம்பிக்கையில.
1: Now some people think anything that comes in the post is good.
0: சில நினைக்கிறாங்க போஸ்ட்ல என்ன வந்தாலும் நல்லது தான்.
1: As long as it comes, take it.
0: வந்துச்சா எடுத்துக்க, அவ்வளவுதான்.
1: No, change that policy.
0: கிடையாது, அந்த கொள்கையை மாத்துங்க.
1: You begin to think, is this from God?
0: இது தேவனிடத்திலிருந்து வந்ததா யோசிக்கணும்.
1: When you have fear, the first thing that you must know is that fear is not from God.
0: பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரணம் என்னன்னா பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
1: It doesn't matter what you are afraid of. If you are afraid and if you have an abnormal fear, it is not from God.
0: அது எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயந்து இருந்தால் அது ரொம்ப அசாதாரணமான பயமா இருந்தால் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவே இல்லை.
1: This is something that is sent to bother you, to destroy you, to destroy your peace, and if you're going to receive it and take it and dwell on it, you're finished.
0: இது உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை குலைக்கும்படி அனுப்பப்பட்டது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை அழித்து விடும்.
1: Now look at this is Timothy that Paul is writing.
0: பாருங்க பவுல் வந்து இதை தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அது கவனிங்க.
1: Timothy is a young minister.
0: தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஊழியன்.
1: Young preacher trained under Paul.
0: பவுலின் கீழே பயிற்சி பெற்ற ஒரு இளம் ஊழியன்.
1: Why is he telling him God has not given us a spirit of fear but of love and of power and a sound mind?
0: ஏன் தீமோத்தேயு பார்த்து தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கான்னு சொல்கிறார்.
1: If I was writing a letter to some young preacher, you know, I'd be writing because I find that there is something wrong with that fellow, that he needs some help, I'll be writing about that.
0: பாருங்க நான் ஒரு இளம் பிரசங்கியா இருக்கேன்னு எழுதுறேன்னு சொன்னா ஒரு காரியத்தை எழுதும்போது அந்த காரியத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் அதை அவருக்கு எழுதுவேன்.
1: So he needs help here.
0: ஆகவே தீமோத்தேயுக்கு இங்க உதவி தேவை.
1: What is the problem?
0: என்ன பிரச்சனை அவருக்கு?
1: Just read one verse before that.
0: அதுக்கு முன்னால ஒரு வசனம் பாருங்க.
1: Says therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands.
0: இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind.
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
1: Now I understand what the problem is.
0: இப்போ எனக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்னு.
1: This young preacher is a good man.
0: இந்த இளம் வாலிபன் நல்ல ஒரு மனுஷன்
1: தான். He is anointed by God, called by God.
0: தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
1: Paul had laid hands on him and imparted to him spiritual gifts.
0: பவுல் அவர் மேல் கையை வைத்து ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு அருள் செய்திருக்கிறார்.
1: Now these gifts are given, gifts are imparted to him. Now he's got to by faith rise up and use it and stir it up in him and use it.
0: பாருங்க வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன பண்ணணும்? விசுவாசத்தில் எழும்பி அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும்.
1: Lot of people have gifts but never use it because the gifts are given to them but they don't have the faith to use it or the boldness to use it.
0: நிறைய பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு, ஆனா அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தைரியமோ அல்லது விசுவாசமோ அவளுக்கு இல்லை.
1: They say, well, I don't want to get up before people and talk.
0: என்ன சொல்றாங்க? மக்களுக்கு முன்னாடி எழுந்துன்னு அப்படிங்க பேசுறது.
1: Oh boy, I'd rather, you know, I'd rather not do it.
0: அது வேல சும்மாவே இருக்கலாம்.
1: I've never done it.
0: இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது.
1: My knees are shaking.
0: ஓயோ, காலெல்லாம் நடுங்குது.
1: I don't want to do it.
0: ஏனா அதான் செய்ய விரும்பல.
1: But somebody laid hands on you, they anointed you for ministry, they prophesied over you and they told you that you have these spiritual gifts.
0: கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார். உங்கள் மேல் ஊழியர்கள் கரத்தை வைத்து நீங்கள் வரங்களை பெற்று இருக்கிறீர்கள்.
1: They have imparted the spiritual gifts.
0: ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள்.
1: Now rise up as the occasion comes and use it.
0: ஆகவே இப்பொழுது சூழ்நிலை வரும்போது எழுந்திருங்கள், அதை பயன்படுத்துங்கள்.
1: But young people sometimes are afraid. They don't want to put themselves up there, you know, and make a fool of themselves.
0: வாலி பெருசல் சமயத்துல பயப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்னு ஏதா வெக்கம் வெக்கப்படுற மாதிரியா நடந்து.
1: Even if God has called me my God, you know, I don't want to go up there and just fumble.
0: ஒருவேளை தேவனின் அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் முன்னாடி போய் எப்படி அதெல்லாம் பண்றது?
1: That's what they're thinking about.
0: அப்படி தான் நினைக்கறாங்க பாருங்க.
1: So Paul says.
0: ஆகவே பவுல் சொல்றார்.
1: Timothy, come on.
0: தீமோத்தேயே வா.
1: I laid hands on you and spiritual gifts were given to you.
0: நான் உன்மேல் கைகளை வைத்தேன், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது.
1: You have it, man, inside of you.
0: உனக்குள்ள அது இருக்குப்பா.
1: Now then he also reminds him in the previous verse. He says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also.
0: என்ன சொல்றா பாருங்க? உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறேன்னு நிச்சயித்திருக்கிறேன்.
1: இந்த பாட்டியிலேருந்து வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that it comes from the grandma.
0: Eh party magad nu varudhu na nambran adu.
1: I had a wonderful grandma.
0: Enak armiyana or party irundha.
1: Was a non Christian who came to know about Jesus Christ at the age of 12.
0: Eh avargal Yesu ariyadavargal 12 vayadile Yesu andavara yetrukondargal.
1: And she went here, she had to go and live, you know, in an orphanage run by a missionary because of her faith in Christ.
0: Kristuval yetrukondadnale porakanikapattu or missionary nadathana ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள்.
1: And grew up there.
0: அங்கதான் வளர்ந்தார்கள்.
1: But through her have come many preachers in our family.
0: அவர்கள் மூலமாக எங்க குடும்பத்தில் நிறைய பிரசங்கியார்கள் உருவாகியிருக்கிறார்கள்.
1: So I believe this grandma stuff.
0: ஆகவே இந்த பாட்டி கதை எல்லாம் நம்புறேன் நான்.
1: Paul says, hey, it was in your grandma had that stuff and then it came down to you.
0: பவுல் சொல்றார்,
1: your mother had it and then through your mother you had it.
0: உன்னுடைய பாட்டிக்குள்ள அது இருந்தது. பாட்டில இருந்து அம்மாக்குள்ள வந்தது, அம்மாக்குள்ள வந்து உனக்குள்ள வந்து.
1: Then I recognized it, I acknowledged it, I sensed it through the Holy Spirit and I laid hands on you and blessed you and ordained you for ministry.
0: பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் அதை உணர்ந்து உன் மேல் கைகளை வைத்து ஊழியத்துக்காக உன்னை பிரதிஷ்டை செய்தேன்.
1: Yeah, many times God finds it easy to pick a person that's already there in that family.
0: பாருங்க பல சமயத்திலே ஏற்கனவே குடும்பத்தில இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருக்கு ஈஸியா இருக்கு.
1: அங்கே பிறக்க பண்ணிருக்காரு அதுக்கு தான். He makes them born there in that situation, in that circumstances and raised in that situation to get them ready for that work.
0: பாருங்க அந்த வேலைக்காக அவளை ரெடி ஆக்குவதற்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே அவளை வந்து பிறக்க செய்கிறார்.
1: That's why in the Old Testament times you had the tribe of Levi from which all the priests came.
0: ஆகவே தான் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்திலே லேவி கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்துல இருந்து ஆசாரியர் எல்லாம் வந்தார்கள்.
1: This is their thing, the anointing flowed from generation to generation.
0: இதுதான் அவருடைய வேலை. அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா அவர் மேல் இருந்தது.
1: So that is is in a way true.
0: அது ஒரு விதத்துல உண்மை.
1: But many people don't recognize it and they are afraid to use the gift that God has given.
0: ஆனா பலர் அதை உணராமல் தேவன் அவர்களுக்கு தந்திருக்க அந்த வரத்தை பயன்படுத்த பயப்படுகிறார்கள்.
1: Here is a hesitant young man.
0: இங்க தயக்கத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனை
1: பார்க்கிறோம். Trained by one of the greatest preachers in Christendom but yet he is afraid to rise up to the occasion and take charge.
0: கிறிஸ்து உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பிரசங்கியாரால் பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நேரம் வரும்போது அதை பயன்படுத்த இந்த மனுஷன் வாலிபன் பயப்படுகிறார்.
1: That is why Paul is writing.
0: ஆகவே தான் பவுல் எழுதுகிறார்.
1: What is the reason for his hesitation?
0: அவன் தயங்குகிறானே, அதுக்கு காரணம் என்ன?
1: The reason is fear.
0: காரணம் பயம்.
1: Here is a child of God, spirit filled, called to ministry, anointed and ordained, but fear is there.
0: தேவனுடைய பிள்ளை, ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது.
1: Fear cripples him.
0: பயம் அவனை முடமாக்குகிறது.
1: Fear paralyzes him.
0: பயம் அவனை செயல்படாமல் செய்யப்படுகிறது.
1: Fear is not allowing him to do his part, allowing him to do what he must do.
0: பயம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அவனை தடுக்கிறது.
1: It is not allowing him to be what God has called him to be.
0: தேவன் அவனை என்னவா இருக்கும்படி அழைத்தாரோ அப்படி இல்லாமல் செய்ய பண்ணுகிறது இந்த பயம்.
1: So Paul writes, he says, I remind you of the gift of God which is in you through the laying on of my hands.
0: ஆகவே தான் பவுல் என்ன சொல்கிறார், நான் உன்மேலின் கையிலே வைத்ததனால உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
1: He says, you got it.
0: உனக்குள்ளே அது இருக்கு.
1: You got whatever it takes to do the ministry.
0: ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிறது.
1: But don't be afraid.
0: ஆனால் பயப்படாதே.
1: This fear that is stopping you, paralyzing you and crippling you is not from God. God has not given you the spirit of fear but of love and of power and of sound mind.
0: உன்னை நீ செயல்படாமல் உன்னை செயல்படாமல் செய்ய பண்ணுகிற உன்னை முடமாக்குற அந்த பயம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை மட்டுமே தந்திருக்கிறார்.
1: I think every young man needs a letter like that.
0: நினைக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் இது மாதிரி ஒரு லெட்டர் வேணும்.
1: Sometimes I have preached this to the preachers.
0: young preachers. இளம் பிரசங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுண்டு.
1: I just encourage them.
0: அவங்களை
1: உற்சாகப்படுத்துங்க. Don't be afraid.
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid because you are young.
0: ஏதோ வாலிபனா இருக்கிறதுனால பயப்படாதீங்க.
1: Don't be afraid of your age.
0: சின்ன வயசுன்னு பயப்படாதீங்க.
1: I became a pastor at a very young age.
0: நான் வந்து ரொம்ப இள வயசுலயே பாஸ்டர் ஆயிட்டேன்.
1: And everybody in the church was older than me.
0: சபையில இருந்து எல்லாரும் என்னை விட பெரியவங்களா இருந்தாங்க.
1: I was so young.
0: அவ்வளவு வாலிபனா இருந்தேன்.
1: And it's another country and totally different race of people and so on.
0: இன்னொரு நாட்டுல வேற அங்க இருந்து எல்லாரும் அந்த இனங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது.
1: But I tell you this boldness, a holy boldness came upon me.
0: ஆனா நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமான ஒரு தைரியம் என் மேல் வந்தது.
1: I took charge of that thing.
0: அந்த சூழ்நிலையை நான் பொறுப்பெடுத்தேன்.
1: Before me there was the church was pastored by 2-3 people and they just left.
0: எனக்கு முன்னால அந்த சபையில 2-3 போதல் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க.
1: Came down to 25 people.
0: கடைசில அந்த சபையில 25 பேர் தான் இருந்தாங்க.
1: It was always small.
0: எப்பொதுமே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க.
1: 5 people were running the thing.
0: ஏன்னா 5 பேர் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க.
1: 5 man show.
0: 5 பேருடைய
1: five men are fighting together fighting always all these five are fighting
0: anju perudi aachi anga irundhu anju perum sanda ponnupanga
1: all five are fighting all the time
0: anju perum eppodum sanda poduvanga
1: and they never fight with me
0: ana yengitta mattum sandaye poda mattanga
1: never with me
0: oru naal sanda
1: podu I will just get there in time get up there and sing the songs and preach and pray say amen and keep going
0: sariya
1: no fighting
0: நேரத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவேன், பாட்டை பாடுவோம், பிரசங்கம் பண்ணிட்டு நேரா போயிட்டே இருக்கேன்.
1: I won't listen to their stories. I won't get along with their this side or that side. I don't join anybody.
0: நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது. அவங்க பேச்சும் கேட்க மாட்டேன் நான்.
1: So all these five people couldn't deal with me.
0: ஆகவே இந்த அஞ்சு பேருக்கும் இந்த என்ன சமாளிக்க முடியல. அந்த அந்த
1: church was growing.
0: சபையும் வளருது வேற.
1: From 25 to more than 100 people now.
0: 25 பேர்ல இருந்து இப்போ 100 பேருக்கு மேல
1: ஆயிட்டாங்க. Just a few months just like that it just
0: for ஒரு சில மாதங்கள அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு.
1: And the more it grew the more they kept quiet with me.
0: சபை அதிகமாய் வளர வளர என்கிட்ட வாயை திறக்கிறது.
1: They never fight with me.
0: என்கிட்ட சண்டை போடவே மாட்டாங்க.
1: But inside there is fighting always.
0: ஆனா உள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை நடந்துட்டே
1: இருக்கு. I called them one time.
0: ஒரு முறை கூப்பிட்டாங்க அவங்கள.
1: What's wrong with you all five of you?
0: நான் கேட்டேன், உங்க 5 பேருக்கு என்ன பிரச்சனை?
1: And they are the trustees and all of that.
0: அவங்க தான் அங்க எல்லாம் அந்த trustees
1: மாதிரி. I said I tell you one thing.
0: நான் சொன்னேன், ஒரு காரியம் சொல்றேன்
1: பாருங்க. All five of you resign.
0: நீ அஞ்சு பேரை ரிசைன் பண்ணுங்க.
1: Told these Americans,
0: அமெரிக்கர்ல பாத்து சொன்னா.
1: I was 26 years old. I said 26 and a half years old. I said you all five of you resign.
0: 26 வயசு சொன்னேன், அஞ்சு பேரும் ரிசைன் பண்ணுங்க.
1: All older than me.
0: எல்லாரும் என்னை விட வயசுல மூத்தவங்க.
1: Very big positions.
0: பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க.
1: And I said all five of you resign and all five of you must come to church.
0: நான் சொன்ன அஞ்சு பேரும் ரிசைன் பண்ணிட்டு அஞ்சு பேரும் ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க.
1: If you're going to be angry with me because I told you to resign then don't resign I will leave.
0: ரிசைன் பண்ண சொன்னதுனால என் மேல கோபம்னா பரவாயில்ல, கோபப்பட்டு நீங்க போயிடாதீங்க, நான் போயிடுறேன்.
1: I don't want to be a pastor in a fighting church.
0: சண்டை போடுற ஒரு சபையில போதகரா இருக்க நான் விரும்பல.
1: I refuse to do that.
0: அப்படி செய்ய நான் மறுக்கிறேன்.
1: I will not do it.
0: நான் அப்படி செய்ய மாட்டேன்.
1: So either you all resign and stay in the church and remain in the church and I'll pastor the church.
0: நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபைக்கு வாங்க, அப்ப நான் பாஸ்டரா இருக்கேன்.
1: Yeah, otherwise I will resign, I'll go. I didn't want this in the first place. I went there as a guest speaker and they begged me to stay there as a preacher,
0: as a pastor.
1: God has shown that I must be the pastor. So, God has shown the right thing.
0: சரியான காரியத்தை கர்த்தர் காண்பித்தார்.
1: So I told them resign.
0: அவன சொன்ன ரிசைன் பண்ணுங்க.
1: All five of them resign and all five of them still today are my greatest friends.
0: ஐந்து பேரும் ரிசைன் பண்ணாங்க, அந்த அஞ்சு பேரும் இன்னைக்கு என்னுடைய மிக சிறந்த நண்பர்களா இருக்கிறார்கள்.
1: They all stayed in the church.
0: அஞ்சு பேரும் சபையில இருந்தாங்க.
1: They handed over the entire thing to me.
0: எல்லாதையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க.
1: And I did most of their children's weddings and I baptized most of their children. Even today anything that happens I go from here to do it for them because they love me so much.
0: பாருங்க, என்ன அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு நேசிக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், பேர பிள்ளைகள் எல்லாம் பேர் வச்சேன். இன்னைக்கும் ஏதாவது ஒண்ணுனா இங்க இருந்து நாங்க போறோம் அவங்களுக்காக.
1: To do that.
0: அந்த காரியத்தை செய்ய.
1: They really love me. I have never had a misunderstanding with them.
0: அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்க, அவங்களோ கூட எனக்கு எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது.
1: But the thing is I was myself surprised. One Baptist preacher was a friend of mine. He pastored a bigger church than mine. He had about 300-400 people.
0: இல்ல என்ன ஆச்சரியம் என்ன, என்னுடைய பாப்டிஸ்ட் ஒரு பாஸ்டர் ஒருத்தருடைய friend, அவர் வந்து பெரிய சபை 300-400 பேர் நாங்க அந்த சபைக்கு போதகரா இருந்தோம்.
1: And one time I was preaching on some subject and this man came on Thursday nights to hear the preaching.
0: ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு வியாழக்கிழமை 20 பிரசங்கத்தை கேட்க அவர் வந்தார்.
1: Regularly he came and we became friends.
0: அவர் ரெகுலரா வந்தாரு, நாங்க நண்பர்கள் ஆயிட்டோம்.
1: And he heard about this because you know the news went out that five people resigned and they stayed in the church. That's a miracle in America, you know.
0: அஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபையில இருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம் அமெரிக்காவில. இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு பாருங்க.
1: Sir, how did you do it?
0: அவர் கேட்டார், எப்படிங்க இத நீங்க பண்ணீங்க?
1: My God, I wish I could do it in my church.
0: எங்க சபையில இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறேன்.
1: Get bold and do it, brother.
0: நான் சொன்னேன், தைரியம் வரட்டும், தைரியமா செய்ங்க.
1: Get giving problem then do it.
0: ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா செய்ங்க அப்படி.
1: Don't allow strife in there.
0: சண்டே சபையில சண்டைக்கு இடம் இருக்க கூடாது.
1: Be bold because you have been given the authority to do whatever is required to keep the thing in tip top shape.
0: நல்ல நிலைமையில இயங்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே தைரியமா செயல்படுங்க.
1: See, in those days, I didn't know these things very deeply. I was just pastoring.
0: அப்பலாம் வந்து அப்பதான் நான் பாஸ்டருக்கு ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது எனக்கு.
1: Because the gift is in me and because I was growing in faith, I was able to stir up that boldness inside of me.
0: அந்த வரம் எனக்குள்ள இருந்தபடியினாலே, விசுவாசம் எனக்குள்ள இருந்தபடினால இந்த உந்த காரியம் எனக்குள்ள அப்படியே தூண்டப்பட்டது.
1: And I was able to take action, I was able to succeed and within 1 year we went beyond 200 people.
0: என்னால எங்க நடவடிக்கை எடுக்க முடிந்தது, அதுல வெற்றி பெற முடிந்தது. ஒரே வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
1: You know, just like that it grew.
0: சும்மா அப்படியே வளர்ந்துருச்சு.
1: And we just had it in tip top shape, no problem thereafter.
0: அதன் பிறகு சபையில பிரச்சனைக்கு சண்ட சச்சரவு கூட இடம் இல்லாம போயிருந்தது.
1: Nobody can, you know that's not a place to fight anymore.
0: இனி சபை என்பது சண்டை போடுறதுக்கான ஒரு இடம் அல்ல.
1: They all became good friends also.
0: அவங்க எனக்கு நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க.
1: Because of the position only they were fighting.
0: பாருங்க, அந்த பொசிஷனுக்காக பதவிக்காக சண்டை போட்டு இருந்தாங்க.
1: And responsibilities made them to fight.
0: அந்த பொறுப்புகள் அவங்கள சண்டை போட வச்சது.
1: So now there is no reason to fight.
0: இப்போ சண்டை போட காரணமே இல்ல.
1: We are all friends now.
0: இப்போ எல்லாரும் friends.
1: We had such a good time.
0: அந்த அளவுக்கு நல்லா இருந்தோம்.
1: So Timothy was told, get up, do it, you got it. Let the holy boldness take over you. God has not given you the spirit of fear.
0: ஆகவே தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்கிறார், தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, ஆகவே எழுந்திரு, விசுவாசத்திலே திடன்கொள், தைரியமாய் காரியங்களை செய் என்று சொல்கிறார்.
1: Sometimes some people are a little slow. They think and think and think and they're afraid and afraid and afraid of men, afraid of people, afraid of organization, afraid of this, afraid of that. And sometimes they need to be told this.
0: பாருங்க, சில சமயத்துல ஜனங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இவரை பற்றி பயம், அவரை பற்றி பயம், ஜனங்களை பற்றி ஜெயம் பயம், பிறகு ஸ்தாபனங்களை பற்றி பயம், எதை பற்றியாவது ஒரு பயம், அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
1: How do you overcome fear?
0: பயத்தை நீங்கள் மேற்கொள்வது எப்படி?
1: Whether it is fear to do ministry or fear to do anything else.
0: ஊழியம் செய்வதற்கான பயமோ அல்லது வேற எதை குறித்து ஒரு பயமோ?
1: Some people are afraid of water. They don't want to get in the water and swim.
0: சிலருக்கு தண்ணினாலே பயம், தண்ணியில இற கால் வைக்கவே மாட்டாங்க.
1: Some people are afraid of exams. They freeze. Their mind freezes when they go and sit in the exam. They know all the cold facts, but when they see the exam paper, they're blank.
0: சிலருக்கு பரீட்சைனா போயும் எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்கவே உட்கார்ந்து பேப்பரை பார்த்தோம்னா அப்படியே உறைஞ்சிருவாங்க.
1: Some people are afraid of public speaking. I've seen when I was studying in Bible college, so many fellow students are found, boy, they just about they were so afraid of just getting up before people and speaking.
0: சிலர் பாருங்க ஒரு நாலு பேர் மத்தியில எழுந்து நின்னு பேசினா அவ்வளவு பயம், பைபிள் ஸ்கூல்ல பாத்துருக்கேன் நான் படிச்சப்போ.
1: It was such a challenge for them. They were so afraid and unable to overcome that fear.
0: அவங்களுக்கு அது அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கும், அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாம தவிப்பாங்க.
1: At that time I didn't know how to help them because I was also a young fellow.
0: அப்போ நானும் ஒரு வாலிபனாவே அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
1: So but now I learned over a period of time because I have learned to help people with fear.
0: ஆனா இப்பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லி கொடுக்க நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
1: So that is why I am able to share something with you.
0: நான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள முடிகிறது.
1: How do you overcome fear?
0: பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to recognize some facts about fear.
0: பயத்தை குறித்து சில உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும்.
1: Fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
1: Often time it is not a fact but it is a thought.
0: பல சமயத்திலே அது நிஜமல்ல உண்மையல்ல மாறாக ஒரு எண்ணமா இருக்கிறது.
1: There is really no rhyme or reason to fear but the thought is there, therefore you fear many times.
0: பயப்பட எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனா அந்த எண்ணம் வந்துட்டதனால இப்ப பயம் வந்து விட்டது.
1: The thought is the thing that you are afraid of.
0: அந்த எண்ணத்தினாலே தான் பயப்படுறீங்க நீங்க.
1: And fear is an ungodly thing. It is not from God. It must be driven out. Action must be taken.
0: பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, ஆகவே அதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க வேண்டும்.
1: How do you handle fear? How do you handle fear?
0: இந்த பயத்தை சமாளிப்பது
1: எப்படி? How to overcome it?
0: அதை மேற்கொள்வது எப்படி?
1: I'll tell you.
0: சொல்றேன் பாருங்க.
1: You've got to do the very thing that you are afraid of.
0: எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தையே நீங்கள் செய்ய வேணும்.
1: Now that is easily said. Now how to come to doing it is what I'm going to share with you.
0: சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா எப்படி செய்வது அததான் சொல்ல வரேன் நான்.
1: You're afraid of getting up in front of people and speaking, and if I say get up and speak, you're not going to do it.
0: பாருங்க நாலு பேருக்கு முன்னாடி நின்னு பேசுறது பயம் என்ன, உங்களை பார்த்து எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்லும்போது நீங்க செய்ய மாட்டீங்க அப்படி.
1: Just because I said get up and speak, you're not going to do
0: ஏதோ நான் சொல்றதுனால எழுந்து பேசுங்கன்னு நீங்க பேச போறது
1: கிடையாது. How do you work yourself to a place where you can get up and speak?
0: அதாவது நாலு பேருக்கு மத்தியில எழுந்து நின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவது எப்படி?
1: First you got to instill the thought in your mind.
0: முதலாவது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும்.
1: I showed you many times Jesus talked about how people take thoughts into their mind.
0: நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி ஜனங்கள் எண்ணத்தை தங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போறன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
1: Jesus said do not take thought saying what you shall eat, what you shall drink or what you
0: shall சொன்னாலே எண்ணத்தை புசிப்போம் குடிப்போம் உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள்.
1: How do you take worry?
0: கவலை எப்படி எடுத்துக்கிறீங்க?
1: You say it, only when you say it it becomes your worry.
0: சொல்லும்போது நீங்கள் பேசும்போது அந்த உங்கள் கவலையாய் மாறுகிறது. இந்த பயம் விசுவாசம் ரெண்டுமே அவ்வளவு வித்தியாசமானதல்ல. எப்படி விசுவாசம் வருகிறதோ அதே போல பயமும் வருகிறது.
1: How does faith come?
0: விசுவாசம் எப்படி வருது?
1: Faith cometh by hearing and hearing by the word of God.
0: விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
1: So how does faith come?
0: ஆக விசுவாசம் எப்படி வருகிறது?
1: You are hearing the word of God.
0: தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
1: Doesn't say by reading it comes. Doesn't say by reading it.
0: வாசிக்கிறதுனால வரும்னு சொல்லல.
1: That's why a lot of Christian people, though they read the Bible, they don't have no faith.
0: வேதம் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசித்தாலும் கூட விசுவாசம் இல்லை.
1: This took me so many years to understand that.
0: இத நான் விளங்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
1: Now you understand it so easy.
0: இப்போ ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிறீங்க.
1: I thought I read the Bible, why don't I have faith?
0: என்ன சொல்றாங்க, நான் தான் பைபிளை வாசிக்கிறேன், ஏன் விசுவாசம் இல்லன்றாங்க.
1: Sorry, it doesn't say that if you read the Bible you'll have faith.
0: Sorry, என்ன பைபிளை வாசிக்கினா விசுவாசம் வரும்னு சொல்லல
1: வேதம். You read the Bible,
0: வேதத்தை வாசிக்கணும்.
1: But the thing is you got to do something more.
0: ஆனா என்னன்னா அதுக்கு மேல ஒன்னு பண்ணணும்.
1: You got to speak what God says with your mouth so that it can be heard by you confessing the word of God.
0: தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்கள் வாயினாலே நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் அது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காது அதை கேட்கிறது.
1: Your mouth must say my God shall supply all my needs.
0: உங்களுடைய வாய் சொல்ல வேண்டும், என் தேவன் என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார்.
1: Your mouth must say God is my healer.
0: தேவனே என்னுடைய பரிகாரி என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும்.
1: Your mouth must speak the promises of God.
0: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாய் பேச வேண்டும்.
1: When you speak it, then you hear it, and that's how faith comes.
0: நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அப்படிதான் விசுவாசம் வருகிறது.
1: That is why the Bible says faith cometh by hearing. Hearing from you, from your mouth, it must hear the word.
0: ஆவேதா வேதம் சொல்லுது விசுவாசம் கேள்வினால வரும். அதாவது வசனத்தை உங்கள் வாயாலே நீங்கள் பேசும்போது அதை கேட்டு விசுவாசம் வருகிறது.
1: Many people laugh at this confession business, but I tell you, my friend, I'm sorry to tell you, if you don't confess, you're not going to have faith.
0: பலர் வந்து இந்த அறிக்கைன்னு சொல்லாருமே அதை பார்த்து அதை கேலி செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அறிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் வரப்போவதில்லை.
1: Christianity is a great confession.
0: கிறிஸ்தவமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை.
1: Not just confessing your sins.
0: வெறும் பாவங்களை அறிக்கை செய்வதல்ல.
1: You confess your sins mainly once. Only when you sin.
0: அதாவது பாவத்தை எப்போ அறிக்கை செய்யணும், பாவம் செய்யும் போதுதான்.
1: But that's all Christians know about confession.
0: ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கையினாலுமே வெறும் பாவ அறிக்கை தான் மனசுக்கு வருது.
1: Christianity is called a confession because Christianity is about confessing what you believe.
0: கிறிஸ்தவம் ஒரு அறிக்கை என்று அழைக்கப்படுது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
1: What do you believe?
0: நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: Jesus is Lord.
0: இயேசுவை ஆண்டவர் என்று
1: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
0: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe that God is your healer.
0: தேவனே உங்கள் பரிகாரி என்று விசுவாசிக்கிறீர்கள்.
1: What do you believe?
0: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
1: You believe he is the supplier of your every need.
0: அவரே உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
1: These are the beliefs that you must confess. That is why it's called a great confession.
0: நீங்கள் நம்புகிற இந்த காரியங்களை தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆகவே தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
1: That's how faith comes.
0: விசுவாசம் அப்படி தான் வருகிறது.
1: Fear, how does it come?
0: பயம் அது எப்படி வருது?
1: It comes the very same way. Faith and fear are opposite forces, work exactly the same.
0: விசுவாசம் எப்படி வருகிறதோ அதே போல தான் பயமும் வருகிறது. இந்த விசுவாசம் பயம் ரெண்டுமே எதிர் எதிர் சக்திகள்.
1: Now fear comes the same way.
0: பயமும் அப்படியே தான் வருது.
1: You begin to hear the threatening words of the devil and you begin to speak it.
0: பிசாசுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள்.
1: And the moment you speak it, you own that fear.
0: நீங்கள் அதை பேசின உடனே அந்த பயத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள்.
1: So how do people fear act? How do people who fear act?
0: ஆகவே பயப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
1: You will find this in them.
0: அவங்களுக்குள்ள இதை நீங்க பார்க்கலாம்.
1: They'll say, oh man, I'm afraid of getting up there.
0: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
1: Think of it, my feet just shudder.
0: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னு.
1: Oh, I could never get myself to do it.
0: என்னாலலாம் அங்க போய் நிக்கவே முடியாதுப்பா அப்படின்னு.
1: I don't think I could ever do it.
0: என்னால முடியவே முடியாது.
1: I just can't even imagine it.
0: என்னால அதை கற்பனை கூட பண்ண முடியல.
1: It's impossible.
0: ஓ, அது முடியவே முடியாது.
1: People that are afraid of water, they'll always say, I'll never go near water.
0: தண்ணீரை கண்டு பயப்படுறவங்க சொல்லுவாங்க, தண்ணி கிட்டே போக மாட்டேன்.
1: My God, I'm afraid of water.
0: பா, தண்ணினாலும் எனக்கு பயம்னுவாங்க.
1: I hate water.
0: தண்ணியை நான் வெறுக்கிறேன்னு.
1: You keep speaking like that, fear will increase.
0: அப்படி பேசிட்டே இருங்க, பயம் அதிகரிக்கும்.
1: Now how do you deal with fear?
0: இப்ப பயத்தை சரி செய்வது எப்படி?
1: Now if you want to get up and speak in front of people,
0: ஒரு மக்கள் மத்தியில நீங்க எழுந்து நின்னு பேசணும்னா,
1: you need to first in your conscious mind you got to work it out.
0: முதலாவது சிந்திக்கிற இந்த மனதுல அதை பத்தி நீங்க ஏதாவது செய்யணும்.
1: That is what 2 Corinthians 10:5 is all about.
0: 2 Corinthians 10:5 அதை பத்தி தான் சொல்கிறது.
1: There you are imagining yourself in your fear getting up there and shivering and shaking and failing.
0: அங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னா, நான் எழுந்து நிக்கிறேன், நின்ன உடனே கை காலெல்லாம் நடுங்குது, வளர்றேன், அப்படி எல்லாம் அங்க யோசிக்கிறீங்க.
1: Why? Because you are thinking those thoughts.
0: ஏன்னா அந்த எண்ணங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: Those thoughts of fear have become an imagination where you see yourself fail.
0: அந்த பயத்தின் எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுத்து நீங்கள் தோல்வியடைவது போல இப்ப பாக்குறீங்க.
1: And it has become a stronghold. It doesn't want to leave you. It just has you captive.
0: இப்போ ஒரு பலத்தான உருவாயிருச்சு, அது உங்களை விட மாட்டேங்குது, சிறைப்படுத்தி விட்டது.
1: Thoughts have become imagination. Imagination has become a stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகளாகி கற்பனைகள் இப்போது பரல் பலத்தரங்களா உருவாயிடுச்சு.
1: That's how you got that fear.
0: இப்படி தான் அந்த பயம் வந்து விட்டது.
1: Now how do you attack that fear? How do you overcome that fear?
0: இப்போ அந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி?
1: You got to begin with the thoughts.
0: மறுபடியும் எண்ணத்துல தான் ஆரம்பிக்கணும்.
1: How do you put the thoughts inside of you?
0: அந்த எண்ணங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வருவது எப்படி?
1: How did Jesus say you take thoughts?
0: எண்ணங்களை எப்படி எடுத்துக் கொள்கிறீர்கள்?
1: By saying.
0: அதை சொல்வதன் மூலம் எடுத்துக் கொள்கிறீர்கள்.
1: So if I am called to preach the word of God and I'm afraid. If I am afraid but I'm called to preach the word of God.
0: தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா எனக்குள்ளே ஒரு வேளை பயம் இருக்கும் என்றால்,
1: then what should I do?
0: நான் என்ன செய்ய வேண்டும்?
1: I should quit talking that nonsense that I've been talking all this time about how I'm afraid.
0: எனக்கு ஒரே பயமா இருக்கு பேசிருந்தனே, அத முதல்ல பேசுவதை நிறுத்தணும்.
1: Oh, I should quit saying no, I don't want to do that. Oh boy, that's not me, you know.
0: Oh, என்னால முடியாது, நான் பேச மாட்டேன்னு சொல்றோம், அதை நிறுத்தணும் முதல்ல.
1: Never say anything like that.
0: அது போல ஒரு காலம் பேசவே கூடாது.
1: Now you speak the words of faith. If God has called me, if God has gifted me by the grace of God, I can do it.
0: இப்போ விசுவாச வார்த்தையிலே பேசுங்கள். தேவனை அழைத்திருந்தால் தேவனுடைய கிருபையினாலே என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: See, you won't be able to get up and speak immediately, but you start with the thought.
0: பாருங்க, உடனடியாக எழுந்து பேச முடியாம இருக்கலாம், ஆனா எண்ணத்திலே ஆரம்பியுங்கள்.
1: Learn how to fill your mind with God's thoughts.
0: தேவனுடைய எண்ணங்களாலே மனதை நிரப்புவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
1: Begin to say praise God, I can do all things through Christ who strengthens me.
0: சொல்லாருமீங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
1: I have never done it, but if a God has called me, I'll do it.
0: இதுவரை நான் இதை செய்ததில்லை, தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் என்னால முடியும்.
1: I have never done it, but thank God if he's going to gift me to do it and then I'll do it.
0: இதுவரை நான் செய்ததில்லை, ஆனாலும் இதை செய்யக்கூடிய வரத்தை தேவன் தந்திருந்தால் என்னால முடியும் என்று சொல்லுங்கள்.
1: I can do it through God.
0: தேவனாலே முடியும் என்றால்,
1: through God I can do well. Valiantly.
0: தேவனாலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுவேன்.
1: Through God I can succeed in this.
0: தேவனாலே இதை என்னால வெற்றி பெற முடியும்.
1: Oh, you just work yourself these thoughts into your mind.
0: இந்த எண்ணங்களை உங்களுடைய மனதுக்குள்ளே ஆழ கொண்டு போய் விடுங்க.
1: Take these thoughts and put it in your mind.
0: இந்த எண்ணங்களை எடுத்து மனதில் வையுங்கள்.
1: The stronghold of your fear from that moment is shaken by this weapon of warfare that God has given you, the word of God.
0: தேவனுடைய வார்த்தையினும் போராயத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பேச பேச பயமெனும் பலத்த அரண் ஆட்டங்கான ஆரம்பிக்கிறது.
1: The weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
0: நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது.
1: I challenge you, whatever your fear is, if you will start with the words of faith and speak exactly the opposite and take the word of God and declare it, it will become possible.
0: நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, அதை குறித்த தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் பேச அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்துல வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாய் நீங்கும்.
1: Strongholds will come down.
0: பலத்த அரண்கள் நீர்மூலமாகும்.
1: The thing that paralyzes you will lose its power.
0: உங்களை முடமாக்கின அந்த காரியங்கள் பெலனற்று போகும்.
1: The thing that has stopped you all this time from becoming and being what you want to be will have no more power over you because you are pulling down the stronghold every day.
0: ஒவ்வொரு நாளும் இந்த பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குறபடினாலே நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி ஆக முடியாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் நிர்மூலமாகும்.
1: It will come down.
0: நிர்மூலமாகும்.
1: Every fear will come down.
0: ஒவ்வொரு பயமும் நிர்மூலமாகும்.
1: You build the thought.
0: எண்ணத்தை உள்ளே கட்டி எழுப்பு.
1: Every time you think about, well, I got that assignment, I got to do, I got to stand up and speak, it used to scare you. You say, I can do it. Praise God, I can do it. I can do it through Jesus. All things are possible. God will enable me to do it. I can do it. I can do it.
0: எழுந்து நான் பேசணும், பிரசங்கம் பண்ணணும், அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது பயம் வருகிறதா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்.
1: If you're afraid of water, then just go stand by the swimming pool and say, I can do it. Praise God, I can do it. One of these days I'm going to jump in here and swim up and down better than anybody that's doing it now.
0: தண்ணினாலே பயமா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் நின்னுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் நான் இந்த குளத்துல குதிப்பேன், மற்ற எல்லாரை விட நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் சொல்லுங்க.
1: Just put on the swim suit and act like you're swimming there. Just wet yourself and sit in that easy chair and sip a Coca-Cola and say, one of these days I'm going to get you, you water. You're not going to scare me. I'm not going to go from here. One of these days I'm going to jump in here and swim.
0: நீச்சலே அடிக்கலனா கூட பரவாயில்லை. ஸ்விம்மிங் சூட்ட மாட்டிட்டு அங்க போய் சேர்ல காலை கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு
1: சும்மா ஒரு நாடகமாவது ஆடுங்க.
0: சேர்ல போய் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் ஏதாவது அப்படியே சிப் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க நீச்சல் அடிப்பேன்னு.
1: I am not afraid of you, water.
0: தண்ணியே உன்னை கண்டு நான் பயப்படுவது
1: கிடையாது. The creator, the one who made you, is inside of me.
0: ஏனால் உன்னை உண்டாக்கினவர் எனக்குள்ள இருக்கிறார்.
1: Why should I be afraid of you?
0: உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்?
1: If you're afraid of exam,
0: பரீட்சைனாலே பயமா?
1: Then you know, you start studying 10 days before, but the thing is, that's not enough. That's not the preparation. You start speaking the word 20 days before.
0: பிரச்சனை என்னன்னா, 10 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க preparation ஆரம்பிக்கிறீங்க. ஆனா 20 நாளைக்கு முன்னாலேயே வார்த்தை அறிக்கை ஆரம்பியுங்கள்.
1: If we get to speak and say these things are not going to be difficult, I'm going to have it easy in the name of Jesus. God will give me the wisdom and the understanding. My mind will work right. I'm going to go there and do it better than ever.
0: சொல்லுங்க, இந்த காரியங்களை கண்டு நான் பயப்படுவது போது கிடையாது. தேவன் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திருக்கிறார். என் மனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். போய் நல்லா எழுதுவேன் சொல்லுங்க.
1: You're afraid of interview?
0: இன்டர்வியூனாலே பயமா?
1: See, when you come to church, all this free we are giving.
0: சபைக்கு வந்து அதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறோம் பாருங்க.
1: No charge.
0: சார்ஜே கிடையாது.
1: You are afraid of interview?
0: இன்டர்வியூனால பயமா?
1: Don't be afraid of it. Oh, some big company has called me brother. I'm just scared, you know.
0: பயந்தராதீங்க. பெரிய கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க பிரதர். ஒரே பயமா இருக்கு.
1: No, no, no.
0: வேணவே.
1: Big company has called me. God seems to be opening doors for me.
0: பெரிய கம்பெனி உங்களை அழைத்திருந்தால் கர்த்தரே வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார்.
1: God will make it possible.
0: தேவன் அதை வாய்க்க பண்ணுவார்.
1: Begin to speak the words.
0: வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்க.
1: God will give me favor in everyone's eyes.
0: ஒவ்வொருடைய கண்களிலும் கர்த்தர் எனக்கு தயவை
1: God will fill me with holy boldness.
0: தேவன் பரிசுத்தமான தைரியத்தினாலே என்னை நிரப்புவார்.
1: God will speak through me.
0: தேவன் என் மூலமாய் பேசுவார்.
1: I am not alone.
0: நான் தனிமே இல்லை.
1: I will walk in there like a king and answer every question that they ask.
0: ஒரு ராஜாவை போல உள்ளே நுழைந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன்.
1: I can do it. I am more than a match for the task.
0: என்னால முடியும். அங்க கேட்கறதை விட அதிகமா என்னால செய்ய
1: முடியும். Every day you begin to declare it.
0: ஒவ்வொரு நாளும் அதை பேச ஆரம்பியுங்க.
1: Every day you begin to speak it.
0: ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல ஆரம்பியுங்க.
1: Then you see the stronghold of that fear of that interview comes down.
0: பிறகு நீங்களே பார்ப்பீர்கள் பயத்தை இன்டர்வியூ குறித்த அந்த பயம் என்கிற பலத்தாரன் நிர்மூலமாவதை.
1: What is happening?
0: என்ன நடக்குதுங்க?
1: Some change in the mind is happening.
0: மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது.
1: Now you're beginning to think like God.
0: இப்போது தேவனைப் போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Jesus came down from heaven to earth. God became man.
0: பாருங்கள் தேவன் மனுஷனானார். இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார்.
1: Why did he become man?
0: எதற்காக மனுஷனானார்?
1: Because there was not one man here to demonstrate what a man should be like.
0: என்னால ஒரு மனுஷன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்க ஒரு ஆள் கூட இல்ல.
1: All of them are traveling by boat and Jesus is sleeping.
0: எல்லாரும் போட்ல போறாங்க இயேசு தூங்கிட்டு இருக்காரு.
1: And the storm is raging and the boat seems to be you know in danger.
0: கடல் கொந்தளிக்கிறது படகு முழுகிறது போல இருக்கு.
1: They are all waking Jesus up. They wake up. Are you not worried that you are going to sink? You're sleeping.
0: எல்லாரும் இயேசு எழுப்புறாங்க. நாங்க மடிந்து போறோமே படகு முழுகுகிறதே உமக்கு கவலை இல்லையா?
1: Here Jesus stands up there.
0: Yes, எழுந்து நிற்கிறார்.
1: And he says, looks at the storm and the wind that is raging and says, peace, be still.
0: கொந்தளிக்கிற காற்றையும் அந்த கடலையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இறையாதே, அமைதலாயிரு.
1: And it becomes quiet. அப்படியே
0: அமைதியாயிடுது.
1: And then he turns around to these fellows and says, where is your faith?
0: பிறகு அவங்களை பார்த்து திரும்பி கேக்குறாங்க, உங்க விசுவாசம் எங்க அப்படினு.
1: That means you could have done it.
0: என்ன அர்த்தம்? நீங்களே இத
1: பண்ணியிருக்கலாம். You don't know what it is to be a man.
0: பாருங்க, ஒரு மனுஷனா இருப்பதா என்னன்னு உங்களுக்கு தெரியல.
1: Thinking right?
0: சரியா நீங்க சிந்திக்கல.
1: You think the sea is bigger than you.
0: இந்த கடல் உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: You think that the wind is greater than you.
0: காற்று உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: You think that the storm is bigger than you.
0: இந்த புயல் உங்களோட பெருசுன்னு நினைக்கிறீங்க.
1: The one that is bigger than all of this is in this boat.
0: இவை எல்லாவற்றை விட பெரியவர் படகுல இருக்கிறார்.
1: You have not changed your thinking.
0: உடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றவில்லை.
1: You are made in the image and likeness of God.
0: தேவனுடைய சாயல ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: God spoke and the world was created.
0: தேவன் பேசினார், உலகங்கள் உண்டாயிற்று.
1: You are in the image and likeness of God. So Jesus said, whosoever shall say to this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but believes that whatever he says shall come to pass, he shall have whatever he says.
0: நீங்கள் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் இயேசு என்ன சொன்னார்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
1: Not what the storm says or the sea says.
0: கடல் சொல்றபடியோ அல்லது புயல் சொல்றபடியோ இல்ல.
1: No.
0: கிடையாது.
1: Whatever you say.
0: நீங்கள் சொல்லுகிறபடி.
1: Everybody say whatever I say.
0: எல்லாரும் சொல்லு, நான் சொல்லுகிறபடி.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வதுதான் எனக்கு நடக்கும்.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வது எனக்கு நடக்கும்.
1: Oh, many men have not realized that whatever they say is what they will have.
0: பலர் இன்னும் உணரவே இல்லை. பாருங்க, அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும்
1: என்று. Their mind is not renewed to that.
0: அவருடைய மனம் அதை கேட்டவாறு இன்னும் புதிதாகவில்லை.
1: They are thinking like mere men.
0: ஒரு சாதாரண மனுஷரை போல எண்ணுகிறார்கள்.
1: They are just thinking like they just say, we're just another animal, higher animal.
0: என்ன சொல்றாங்க? மனுஷன் வந்து மிருகங்களை விட கொஞ்சம் மேலானவன். அவனும் ஒரு மிருகம்தான்.
1: Nonsense, utter nonsense.
0: முட்டாள்தனம், படுமுட்டாள்தனம்.
1: We are just a little lower than God himself.
0: நாம் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: Nothing above us, only God.
0: நமக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. தேவன் மட்டுமே.
1: Just than God, made just like God.
0: தேவனைப் போலவே உண்டாக்கப்பட்டவர்கள் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: Get your mind renewed to that, my friend.
0: ஆகவே அதற்கேற்றவாறு மனதை புதிதாக்குங்கள்.
1: If you don't get your mind renewed to that, then you'll have to live with your fear.
0: அதற்கு மனதை புதிதாக்கலனா அப்புறம் பயத்தோடு தான் வாழணும்.
1: See, the disciples were living with their fear.
0: பாருங்க, சீஷர்கள் பயத்துல வாழ்ந்தாங்க.
1: They had any sense at all? They should have thought, man, this guy is here, he's sleeping. Let's just wait, see what happens.
0: கொஞ்சமாவது அறிவு இருந்தா என்ன யோசிச்சிருக்கணும்? சரி, இவர் இங்க படகுல தூங்கிட்டு இருக்காரு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், கொஞ்சம் இருங்க.
1: the miracle workers here.
0: அற்புதங்களை செய்கிறவர் இங்க
1: தூங்கி இருக்காரு. He doesn't seem to be bothered.
0: அவருக்கு எந்த கவலையும் இருக்கமா தெரியல.
1: We're going to sink, then he's going to sink with us.
0: நாம முழுகுறோம்னு சொன்னா அவரும் சேர்ந்து முழுக போகுறார்.
1: Let's wait and see what happens.
0: சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாமே.
1: But they are full of fear, you see.
0: பயம் பாருங்க அந்த அளவுக்கு.
1: They have not understood themselves.
0: அவர்கள் தங்களை புரிந்துகொள்ளவில்லை.
1: They don't have the thoughts of God.
0: தேவனுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை.
1: I challenge you today to get the thoughts of God into your heart and your mind.
0: உங்களுடைய இதயத்திலே மனதிலே தேவனுடைய எண்ணங்களை பெறுங்கள் என்று உங்களுக்கு சவால் விடுகிறேன்.
1: Pull down every stronghold.
0: எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குங்கள்.
1: So what do you do? First you put the thought in.
0: அவ என்ன செய்யணும்னா முதலாவது எண்ணத்தை உள்ள கொண்டு
1: வர. How do you put the thought in?
0: எப்படி எண்ணத்தை உள்ள கொண்டு வருவது?
1: You put the thought in by confession.
0: அறிக்கை செய்வதன் மூலம் எண்ணத்தை உள்ளே கொண்டு வாருங்கள்.
1: Then you imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்யுங்கள்.
1: Now listen to this. The same steps you are following as it is written in chapter 10 verse 5 of 2 Corinthians.
0: 2 கொரிந்தியர் 10:5 ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்க யூஸ் பண்றீங்க.
1: Thoughts, imaginations and strongholds. This is the process through which the mind works.
0: மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரங்கள் அப்படிதான் வேலை செய்யுது.
1: Thoughts become imagination, imagination becomes stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகள் ஆகிறது, கற்பனைகள் பலத்த அரங்களாய் மாறுகிறது.
1: So you put thoughts in there through confession.
0: ஆகவே அறிக்கையின் மூலமாக எண்ணங்களை உள்ளே வைக்கிறீர்கள்.
1: Then you begin to imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்ய
1: ஆரம்பிக்கிறது. What is imagination?
0: கற்பனை என்றால் என்ன?
1: See yourself.
0: உங்களை அப்படி பாருங்க.
1: When you are sitting in the swimming pool, don't be paying attention to the Coca-Cola.
0: ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்திருக்கும் போது கோகோகோலா மேலேயே கண் இருக்க
1: கூடாது. See yourself swimming up and down.
0: நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி உங்களை பாருங்க.
1: You may not swim there now, but wear the swim suit and see yourself doing it up and down your 40 laps.
0: அப்ப ஒருவேளை நீச்சல் அடிக்காம இருக்கலாம். ஆனா ஸ்விம் சூட்டை மாட்டிட்டு 40 லேப் எப்படி அப்படியே போற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
1: Just imagine it.
0: அதே கற்பனை பண்ணுங்க.
1: See yourself swimming.
0: Swim பண்ற மாதிரி பாருங்க.
1: See yourself writing that exam so successfully that everybody is going to be surprised.
0: எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா பரீட்சை எழுதுற மாதிரி உங்களை பாருங்க.
1: See yourself speaking to crowds of people with God's anointing and power.
0: பெரிய கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோட பிரசங்கிப்பதை போல பாருங்க.
1: Imagine.
0: கற்பனை பண்ணுங்க.
1: Now is that very difficult to imagine?
0: கற்பனை பண்ணது அவ்வளவு கஷ்டமா?
1: You know, you are already imagining.
0: ஏற்கனவே கற்பனை தான் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. Fear is full of imagination.
0: பயம் என்பது வெறும் கற்பனை.
1: You are afraid. Oh, I'm getting the dreaded disease.
0: என்ன பயம்? அந்த பயங்கரமான வியாதி எனக்கு வந்துருமோ?
1: How do you know?
0: எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: There's a slight pain here, brother. That's where they stay. It starts.
0: ஒரு சின்ன வலி brother. அந்த வலியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க.
1: அட கடவுளே. You are building a mountain out of a little mole.
0: Or maduva vandu malayaakringa ipo.
1: You are just making something out of a big thing.
0: Illadathu irukiradha mari
1: you are imagining all the time.
0: Eppa pathala na karpana.
1: You are imagining diseases.
0: Vyadhigala karpana
1: seiyinga. You are imagining failure in your job.
0: Velayile tholviye karpana
1: seiyinga. I read about a New York businessman who was very successful in his business.
0: Or a New York businessman pathi vaasthu paarenga business la romba vetrikaramaa
1: irundha. All of a sudden he began to have thoughts that his business is going to fail, he's going to become utterly bankrupt.
0: திடீர்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, கற்பனை வந்து என்ன, பிசினஸ் வந்து தோல்வி அடைய போது கையில பைசா இல்லாம
1: போயிடுவேன்.
0: மனைவி பார்த்து ஒவ்வொரு நாள் எப்படி பேச ஆரம்பிச்சார்னா, நம்ம வியாபாரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், தொழில நஷ்டம் வந்துடும், கையில பைசா இருக்காது, நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம். ஆகவே அதுக்கேற்ற மாதிரி மாற நீர்
1: அடியாருன்னா
0: இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒருனா எப்போ இது எப்போ ஏதாவது எந்த நேரத்தில் இது முடியலான்னாரு.
1: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் இருக்காங்க உலகத்தில். There are many prophets like this, you know.
0: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க.
1: And they'll prophesy to you like this.
0: இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள்
1: சொல்லுவாங்க. End any day.
0: எப்போ வேணாலும் இது முடியலாம்.
1: The boom may end, my boom will never end.
0: அந்த boom முடியல, ஆனா என் boom முடியாது பாருங்க.
1: Because he is the supplier of our needs.
0: என்றால் அவர்தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்.
1: We are not riding on the boom.
0: அந்த boom மேல ஏறி உட்கார்ந்துட்டு நாம போல.
1: We are riding on the blessing.
0: அத்தோட ஆசீர்வாதம் மேல ஏறி உட்கார்ந்துட்டு
1: போறோம். We are the boom causers.
0: அந்த முன்னேற்றத்துக்கு பெருகத்துக்கு காரணமே நாமதான்.
1: Amen.
0: Amen.
1: And I tell you, soon enough he became completely bankrupt.
0: சொல்றேன் பாருங்க, வெகு சீக்கிரத்திலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டாராலே.
1: In the Bible there is a great story, maybe next week we'll deal with it, the story of Job, where he says the thing that I greatly feared has come upon me.
0: வேற்று கதை இருக்கு பாருங்க, அடுத்த வாரம் நான் பேசுறேன். யோபு சொல்லுகிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
1: I'm going to show you how thoughts create.
0: எண்ணங்கள் எப்படி உருவாக்குகிறது என்பதை நான் காட்டப் போகிறேன்.
1: Your thoughts of failure will create failure for you.
0: உங்களுடைய தோல்வியின் எண்ணங்கள், தோல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு தோல்வியை உருவாக்கும்.
1: You say, how can thoughts create?
0: நீங்க கேட்கலாம், எண்ணங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
1: Because thoughts came from words.
0: ஏனென்றால் அந்த எண்ணங்கள் வார்த்தையிலிருந்து வந்தவை.
1: And words create.
0: வார்த்தைகள் உருவாக்குகிறது.
1: Therefore thoughts create.
0: ஆகவே எண்ணங்களும் உருவாக்குகிறது.
1: Your thought will create the very thing that you fear.
0: உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை உங்களுக்கு உருவாக்கி தரும்.
1: That is how it happened to Job.
0: யோபுக்கு அப்படிதான் நடந்தது.
1: That is what happened to Job.
0: யோபுக்கு அதுதான் நடந்தது.
1: Many people say the Lord giveth and the Lord taketh away.
0: நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிரதர்.
1: இது ஒரு ஃபேமஸ் வெர்ஸ். It is a very golden verse for a lot of Christians.
0: நிறைய பேருக்கு இது வந்து தங்க வசனம்.
1: But you read it right.
0: ஆனா சரியா வாஸ்து பாருங்க.
1: He said it, but then he said, I'm sorry, I spoke some nonsense. I shut my mouth. Forgive me, Lord, he said.
0: அவன் அதை சொன்னான். கடைசில என்ன சொல்றான்? நான் அலப்பினேன், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு.
1: I spoke things that I did not understand, he says.
0: எனக்கு விளங்காத காரியத்தெல்லாம் நான் பேசிட்டேன்.
1: But that's in the last couple of chapters.
0: ஆனா அந்த கடைசி ஒன்று ரெண்டு
1: அதிகாரம். That's why the Bible says in the New Testament, read the end of Job.
0: அதுவே தான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது, யோபின் முடிவை எண்ணி பாருங்க.
1: Isn't that amazing? People read only the first three chapters of Job.
0: என்ன ஆச்சரியம் பாருங்க, முதல் மூன்று அதிகாரங்களை மட்டும் தான் ஜனங்க படிக்கிறாங்க.
1: Bible specifically says, read the last couple of chapters.
0: வேதம் குறிப்பா சொல்லுது, யோபின் முடிவை பாருங்க.
1: Because if you read the last two chapters, you will understand the whole story.
0: ஏனா கடைசி ரெண்டு அதிகாரங்களை பார்த்தா முழு கதையும் விளங்கிடும்.
1: The thing that he feared came upon him.
0: அவன் மிகுதியாய் பயந்த காரியம் அவன் மேல் வந்தது.
1: He literally created the

0: task that you were afraid to do.
1: பிறகு எந்த வேலையை செய்வதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வது போல கற்பனை செய்யுங்கள்.
0: Amen. Start imagining now itself.
1: இப்பவே கற்பனை ஆரம்பிச்சிருங்க.
0: Start seeing yourself doing the very thing that you're afraid of doing.
1: அது எந்த காரியத்தை செய்ய பயந்தீர்களோ அந்த காரியத்தை செய்வது போல பார்க்க ஆரம்பியுங்கள்.
0: Pretty soon I'll tell you it'll become such a stronghold.
1: வெகு சீக்கிரத்துல நான் சொல்றேன் பாருங்க அதுவே பலத்தாரணாய் உருவாகிடும்.
0: Now this won't leave you.
1: இப்போ இது உங்களை விட்டு போகாது.
0: The other would have left you already.
1: அது உங்களை விட்டு எப்போ போயிருக்கும்.
0: But now this thing will be a stronghold.
1: இப்போ இந்த காரியம் ஒரு பலத்தாரணாய்
0: இருக்கு. This becomes a stronghold.
1: இது பலத்தாரணாகும் போது
0: then you can go take some swim lessons.
1: அப்புறம் போய் ஸ்விமிங் கிளாஸ்க்கு போலாம்.
0: It will come automatically.
1: அது தானா வரும்.
0: All your fear will be gone. You will master that water that you were afraid of.
1: அந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இப்போ பயந்த அந்த தண்ணிக்கு நீங்க எஜமான போல
0: இருப்பீங்க. You can get up and do what you were not able to do before in public speaking.
1: அப்புறம் எழுந்து நின்று முன்ன என்ன செய்ய முடியல அதை செய்யலாம். நாலு பேருக்கு மத்தியில நின்னு பேசலாம்.
0: Then you can write any exam and do well.
1: அப்புறம் எந்த பரீட்சை வேணாலும் எழுதலாம். எழுதி நல்லா
0: whatever you need to do you can do.
1: நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும்.
0: Fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: And you must attack it, bring it down, destroy the stronghold of fear.
1: அதை தாக்குங்கள், நிர்மூலமாக்குங்கள், பயத்தின் பலத்தாரணை.
0: You already have the weapon.
1: ஏற்கனவே அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு.
0: The word of God.
1: தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆயுதம்.
0: Which is able to destroy every stronghold.
1: அது எல்லா பலத்தாரணையும் நிர்மூலமாக்கும்.
0: You can have victory over every fear that dominates you, that paralyzes and cripples you.
1: உங்களை முடமாக்குகிற, உங்களை ஆட்டிப்படைக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
0: And be victorious over it.
1: அதுமீது நீங்கள் ஜெயம் பெற முடியும்.
0: Believe it.
1: அதை விசுவாசியுங்க.
0: I'm showing you practically how to do it.
1: எப்படி செய்வதுன்னு நடைமுறையில உங்களுக்கு
0: காட்டுறேன். Talk about it next week.
1: அடுத்த வாரம் இத பத்தி
0: பேசுவோம். Shall we all stand together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா?
0: Amen.
1: Amen.

இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எம்படை இருப்பின் யார்படை ஜெயிக்கும்.

அடக்கூடி கொழுவிருந்து கூட்டம் கூடி நடனமாடி கையை தட்டி பாட்டு பாடி கத்தரி நாம துதிச்சு பாட ஓடோடி வாங்கடியோ பெண்டுகளா.

0: ஐயா ஐயா, யாரையா நடந்து போற அந்த வழியில?
1: ஏசா வந்திருக்காரு.
0: என்னது, ஏசு சாமியா?
1: ஆமாங்க.
0: ஓ, தாவீதின் குமாரனா?
1: ஆமாங்க, தாவீதின் குமாரன் தாங்க.
0: தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும்.

0: பாடுங்க. என் வாழ்க்கை படகிலே பயமே இல்ல, பயமே இல்ல. அறிக்கை செய்வோமா. ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில் சேருவே,
1: ஆழ்கடலை தாண்டுவே அக்கரையில்.

0: ஹல்லேலூயா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாள் எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பன் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 107வது சங்கீதம், சங்கீதம் 107 அதனுடைய 24வது வசனம்.
1: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள்.
0: அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக என்று நினைக்கிறேன், இரவு நேரத்தில் இந்த வார்த்தையை எடுத்து அப்படியே தியானித்து சர்ச் கீழே இந்த சைடில் அப்படியே நடந்து நடந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையை தியானிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். அந்த பேசின வார்த்தைகளை எல்லாம் தான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தைகளை எப்படி காத்துக்கொள்கிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறோம், இவைகளின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்யும். இல்லைன்னா போன வெள்ளிக்கிழமை ஒரு வேர்டு, இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு வேர்டு. இதை வந்து இந்த வார்த்தையை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் ஆங்காங்கும் இருந்து கேட்குற அத்தனை ஜனங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி கேட்குறோம், கேட்ட வார்த்தை எப்படி நம்புகிறோம், கேட்ட வார்த்தை எப்படி காத்து கொள்ளுகிறோம், கேட்ட வார்த்தைகளுக்கு எப்படி ஒப்பு கொடுக்குறோம், இவைகளின் அடிப்படையில் தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். வசனம் பலிக்கும், பலிக்கணும். அப்போதான் அது நிறைவேறுகிற அனுபவம். நான் வருவேன் கேட்பேன் போவேன், வருவேன் கேட்பேன் போவேன் அப்படி அல்ல, அதை தாண்டி. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பிதான் ஒவ்வொரு வாரமும் அவருடைய பொக்கிஷ சாலையை திறந்து அவருடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கிருபையாய் தருகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன் பாக்கியவான், இதை கேட்கிறவன் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுது. கர்த்தர் நல்லவர், வசனத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். ஆழத்தின் அனுபவத்தில் 2 விதமான காரியங்களை பார்க்க முடியும். ஒன்று ஆசீர்வாதமான அனுபவங்களையும் பார்க்க முடியும். முத்து எடுக்கணும்னா ஆழத்துக்கு தான் போகணும். இன்னொன்று ஆபத்தான அனுபவத்தையும், ஏ ஆழம் தெரியாம காலை விடாத, அது ஒரு எச்சரிப்பை குறிக்கிற வார்த்தை, அது ஒரு ஆபத்தை குறிக்கிற காரியம். ஆழத்தின் அனுபவம் என்பது இப்படி 2 ஆங்கிளையும் நம்மால பார்க்க முடியும். நாமாக போய் மாட்டிக்கொள்ளுகிற ஆழத்தின் அனுபவம் என்பது அது மிகவும் ஆபத்தான அனுபவம். ஆனால் தேவன் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற காரியங்கள், அது மற்றவர்கள் பார்வையிலே ஆபத்தான அனுபவம் போல காணப்பட்டாலும் அது தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான அனுபவமாக தான் மாறும். ஒரு ஆழத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் அங்கே ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சிலர் இருக்கிற சிச்சுவேஷன் என்பது அப்படிதான். இனி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டுமானால், என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே உண்டு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அனுபவமே ஆழத்தின் அனுபவம். சங்கீதக்காரன் 42வது சங்கீதத்திலே தாவீது சந்தித்த பிரச்சனைகளை குறித்து பல சங்கீதங்களிலே நம்மால் பார்க்க முடியும். எல்லாமே பாட்டா பாடினாலும் அவருடைய வலியை தான் பாட்டா பாடியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீ உங்க பிரச்சனையை சொல்லுங்க கேட்டா வாயத்திறந்து பாட ஆரம்பிச்சிருவார். நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், அவர் வலியே பாட்டா தான் பாடுறார். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியே புலம்பிதான் சொல்லுவோம், கர்த்தர் என்னை காத்தார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் வருது, தூக்கி எடுத்து நமக்கு அந்த சவுண்டு அந்த இதை மட்டும் கேட்டால் ஏதோ கண்மலையிலேருந்து இவங்கள தூக்கி குழியில் போட்டது மாதிரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை, அவருடைய வலியே பாட்டா பாடுவார், பாட்டா பாடுவார். ஹாலலூயா. அந்த இடத்துல தான் தாவீது ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறார். 42வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தில்,
1: உமது மதகுகளின்
0: இரைச்சலால்
1: ஆழத்தை ஆழம்
0: ஆழத்தை
1: ஆழம்
0: ஆழம் கூப்பிடுகிறது. தாவீதின் வாழ்க்கையிலிருந்து இந்த வார்த்தையை டச் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை நான் சந்திக்கும் போது நான் நினைக்கிறேன், இதுதான் நான் சந்தித்ததுலயே பெரிய பிரச்சனை. நினைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆழத்தை ஆழம் அடுத்து வர பிரச்சனையை பார்த்தா இதை விட அந்த பிரச்சனை பரவாயில்ல. சில நேரத்தில் நான் என் வாழ்க்கையில் சந்திக்கிற பிராபலத்தை நான் பார்க்கும்போது இதுதான் அர்த்தம், நான் சந்திக்கிற பிரச்சனையிலேயே இதே போல ஒரு பிரச்சனை. எங்க ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது, இந்த தடவை மழை வரும்போது என்ன சொன்னாங்க, கடந்த 46 ஆண்டுகள்ல இதே போல திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, கடந்த 10 ஆண்டுகளில் இதே போல. இது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல தெரியுமா நம்ம திணறுகிறோம். நம்ம சிங்கத்தை தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணும்போது, எங்க யாராவது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எல்லாம் அமைதியிட்டாங்க, இவன் கொண்டு போய் விட்டுருவாங்களோ கூட்டில், இல்லை இல்லை. அவர் தாவீது சிங்கத்தை ஃபேஸ் பண்ணுறாருன்னா அதுதானே ஆழம், அதுதானே ஆழம். சிங்கம் பிரச்சனை முடிஞ்சிட்டு திரும்பி பார்த்தா ஒரு ஆள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, யார், கரடி. அது முடிச்சு வந்து பார்த்தா கோழியாத்து நிற்கிறான். ஒரு பிரச்சனை முடியும் போது, ஒரு பிரச்சனை நம்ம இதுதான் லாஸ்ட், இதோட முடிஞ்சு நினைக்கும் போது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. சொல்லிட்டு சொல்றார், உமது அலைகளும் உமது திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போயின. ஆண்டவரே, போன வருஷம் நான் நினைச்சிட்டேன், ஆமென் ஆண்டவரே, இந்த 2022 என் வாழ்க்கையில திரும்ப, சில சொல்லுவாங்க 2022, சிலர் கடந்த நாள் சில மாதங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் ரொம்ப வேதனையிலிருந்துன்னா ஒரு ஆக்சிடெண்டில் ரொம்ப வேதனையிலிருந்து அவருடைய சாட்சி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது எல்லாருமே யூஸ்வலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான், இந்த நிலை என் எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது. நாம் ஒரு பிரச்சனையை, இதுதான் பெரிய பிரச்சனையை நினச்சிட்டு அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக அடுத்து ஒன்று வெட்டிக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, ஜோமனை வருவாங்க புது ஆண்டில், என்ன என்ன எதுக்காக ஜெபம் பண்ணோம், இந்த 2022 போல எனக்கு, நான் இதுவரை சந்தித்த வருஷத்திலேயே நான் சந்தித்த பெரிய பிரச்சனையே 2022 அப்படி நீ வராம ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு 23 வந்தா அப்படி வரல. ஆனா அந்த ஆழம் இன்னொரு ஆழத்தை கூப்பிட்டதும், ஐயோ இதுக்கு அந்த 2000 ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்குள்ளே அடுத்த பிரச்சனை. ஆமா, அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எழும்பி வரலான்னு பார்த்தா இன்னும் ஆழம், இன்னும் ஆழம். ஆழத்துல போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல் காரியம், நம்ம கண்ணுக்கே தெரியாது. 2வது காரியம், கற்குறிப்பிட்ட ஒரு இடத்தை இங்கேதான் அப்படின்னு காட்ட முடியாது. 3வது காரியம், திரும்ப கிடைக்காது. தாவீதின் வாழ்க்கையில் அலைகளும் திரைகளும் அவன் மேல் புரண்டு ஓடும்போது அந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு, நான் இன்னும் ஆழமாக தான் போயிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே. ஆழத்தை நான் நினைச்சேன், இந்த துன்பம் என்கிற சமுத்திரத்தில், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தில் இதுதான் கடைசி, இதுதான் ஆழம்னு பார்த்தா இன்னும் போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க, இந்த இடத்துல தான் நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆமென். இத்தனை ஆண்டுகள், 40 வருஷம், 45 வருஷம், 50 வருஷம் உங்கள் லைஃப் எப்படி சிஸ்டர் போயிட்டு இருக்கு? ஆழத்தை ஆழம் கூப்பிடுது. ஏ வந்துட்டான், வா. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்படி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியானது ஆழத்தின் மேல். அடுத்த வார்த்தை, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். ஆமென். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? ஜலத்தின். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தா நமக்கு என்ன கேட்க தோணும்? உங்களுக்கு என்ன ஆண்டவர், நீங்க மேல இருந்து அசைவாடிட்டு இருக்கிறீங்க, நான் தானே உள்ளதானே மாட்டியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அதாவது, நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்முடைய மேலோட்டம் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறோம். யோபு இப்படிதான் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட வழக்காடுவேன், நான் கேட்பேன். ஆமே, நான் யாரையாவது தப்பா பார்த்தது உண்டா, கேட்டது உண்டா? ஏன்னா வலி தாங்க முடியல. சொல்றேன், நான் அவரை தேடுறேன், அவரை காணல. இடதுபுறத்தில் கிரியை செய்தும் காணாதபடிக்கு அவர் ஒளித்திருக்கிறார். என்ன, நான் கேட்பேன் அவர்கிட்ட. ஆமே, நமக்கு தெரிந்தது என்ன? அவர் ஜலத்தின் மேல அசைவாடிட்டு இருக்கிறார். உங்களுக்கு மேலோட்டம், நீங்க மேல ஜாலியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏன் பிரச்சனை? நான் தானே ஆழத்தில் இருக்கிறேன். ஆழத்தை ஆளுங்கோ. போன வருஷம் இந்த பிரச்சனை விட நான் இந்த வருஷம் சந்திக்கிற பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு. நான் இதுதான் அர்த்தம், இதுதான் கடைசி. நான் சந்தித்த பிரச்சனையிலேயே இப்படி ஒரு ஆழத்தை நான் பார்க்கவே இல்லை நினைக்கும் போது, அங்கிருந்து யோபுவை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பாருங்கள், யோபுவின் புஸ்தகம் 38வது அதிகாரம், அதனுடைய 16வது வசனம்.
1: பூமி
0: ஒன்னுல இருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக நிறைய பேசிட்டு 16வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்?
1: நீ
0: சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து
1: ஆழத்தின்
0: உலாவினது உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இது சொல்லப்பட்டது என்ன? அவர் ஜலத்தின் மேல். இங்க யோபு ஒரு வழியில ஒரு பெரிய ஆழத்தின் அனுபவத்தில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார், நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ.

0: நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை ஆமென் கேட்கவே. கூக்குரல் போட்டா கேட்கும், கூக்குரல் போடுறாங்க. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆளோட்டிகள். அப்ப எதனால இவன் கூக்குரல் எடுக்கிறான்? அவர் ஆழத்தில் உலாவுகிறவர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவன். சிம்பிளா சொல்லணும், என்னுடைய A to Z தெரியும். அவர் என் நோயை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த நோய்க்கான காரணத்தையும் சரி செய்கிறவர். எனவேதான் திமிர்வாத காரணை சுமந்து கொண்டு வரும்போது அவன் உன் வியாதி உன்னை விட்டு விலகுவதாக என்று சொல்வதற்கு பதிலாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். எல்லாரும் நோய் குணமாகனு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நோய் எதனால வந்தது என்று கர்த்தர் பார்க்கிறார். காரணம், அவர் ஆழத்தில் உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். என் பிரச்சனை, என் பிரச்சனை, என் வலி இந்த உலகத்துக்கு என்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமா மட்டும்தான் தெரியும். ஆமே, நான் அழுதால் மட்டும்தான் எனக்கு வலி இருக்குன்னு மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய அந்தரங்கத்தையும் என் வாழ்க்கையின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமே. ஏசாயா 30வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே, ஆமே சாரி ஆமே 12-13 வசனங்களிலே, எரேமியா 30வது அதிகாரம், எரேமியா 30வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், உன் புண் ஆறாததாயும் உன் காயம்
1: ஒடிதாயும் இருக்கிறது.
0: உனக்கு புண் இருக்கு, உனக்கு காயம் இருக்கு, இப்படி மேலோட்டமா பார்க்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த புண் எப்படிப்பட்டதா இருக்குது? அது ஆறாததா இருக்கிறது. அந்த காயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது?
1: கொடிதாயும் இருக்கு,
0: கொடிதா இருக்கிறது, இன்க்யூரபிள், ஆறாததா இருக்கிறது. இது எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தெரியும்? ஆழத்தில் உலாவுகிறவர், ஆழத்தில் உலாவுகிறவர். எனக்கு தெரியாது என் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அந்த கடைசி ஆழம் இருக்குல்ல, அங்க நான் உலாவிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆயுளில், என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த ஒருவளை சந்தித்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம், சந்திக்க போகலாம். நான் சந்திக்கிற பெரிய பிரச்சனை எது, நான் பார்க்க போகிற பெரிய ஆழம் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர் என்னுடைய ஆழங்களிலும் அவர் உலாவி இருக்கிறார். எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அடுத்த வசனம்,
1: உன் காயங்களை கட்டும்படி,
0: உன் காயங்களை கட்டும்படி
1: உனக்காக
0: ஏற்படுவார் இல்லை. ஆழத்தை அறிந்தவருக்கு தாங்க தெரியும். சூழ்ந்து இருக்கிறவங்க காயப்படுத்துவாங்களே தவிர காயத்தை கட்ட மாட்டாங்க. மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல சகோதரி உன் ஆண்டவர். ஏதோ நீ ஃப்ரைடே வரும்போது சண்டே வரும்போது பார்த்துட்டு பாய் சொல்லுகிறவர் அல்ல அவர். உன்னுடைய ஆழங்களில் உலாவுகிறவர். உன் பிரச்சனை என்ன, உனக்கு என்ன பிரச்சனை வந்தா யார் நிப்பாங்க, யார் வரும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேலோட்டமாய் பார்க்கிறவர் அல்ல. அப்படி பார்த்துட்டு கூட்டத்தில் வந்தா எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இப்படி சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. என்னை தொட்டது யார்? அத்தனை கூட்டங்கள் நடுவில் கேட்கிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஆமே, ஆண்டவர் வேற எத்தனையோ பேர் தொட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்பொழுது தேவையில்லை. இந்த கூட்டத்தின் நடுவில் தேவையுள்ள ஒருவள் இருக்கிறாள், 12 வருடம் பாடுபட்ட ஒருவள் இருக்கிறாள். யாரது? யாரது? கர்த்தர் நிற்கிறாரு. ஆழங்களில் உலாவுகிற கர்த்தரவர். திரளான ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வரும்போது காட்டத்தி மரத்துக்கு கீழே நின்று கண்ணாந்து சகைவை பார்க்கிறார், ஆழத்தை அறிந்திருக்கிறார். அவனுக்கு இப்போ தேவை என்ன? என் ஆண்டவர் யார் தெரியுமா? பரிகாரி, பரிகாரி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு.

0: ஆமென். உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை,
1: உன்னை சொஸ்தப்படுத்தும்
0: ஔஷதங்களும்
1: இல்லை.
0: ஏன்னா ஆழத்தை பார்த்துட்டாரு.

0: பாருமா, இப்ப மேலோட்டமா நிறைய பூச்சி போடுறாங்க, ஒன்னும் செய்யாது, ரெண்டு நாள்ல சரியாயிரும், மூணு நாள்ல சரியாயிரும். இல்ல, உனக்கு ஔஷதம் இல்ல. இப்படி எத்தனை ரெண்டு நாளை பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு எத்தனை மாதத்தை பார்த்தாச்சு. இந்த 2023 உங்களுக்கு ஆண்டவர் ஆழத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, உன் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா, உன்னை சொஸ்தப்படுத்தும்படி. ஏன் நிறைய பேர் உனக்கு போன், நீ போன் பண்ணி போன் எடுக்கல தெரியுமா, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை. அது அவங்க மிஸ்டேக்கு இல்லை. நம்ம தேவைக்கு போன் பண்ணும் போது ஏன் அவங்க போன் எடுக்கல, அவங்க கிட்ட ஔஷதங்கள் இல்லை, அதனால போன் எடுக்கல. ஒரு கடையில் பிஸ்னஸ் நடக்குது, எல்லா பொருளும் சேல் ஆகிட்டுன்னு வைங்களேன், அடுத்து கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு 10 மணிக்கு தானே க்ளோஸ் பண்ணீங்க, இல்லை 7 மணிக்கு எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துட்டு. நீ வரவங்கள்ட்ட போய் என்ன தான் சொல்ல முடியும், இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிற செய்தியை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. அநேகர் ஃபோன் எடுக்காததுக்கு ரீசன் என்ன, உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் கூப்பிட்டு அநேகர் அட்டன் பண்ணாததுக்கு ரீசன் என்ன, அவங்க கிட்ட மெடிசின் இல்லை இல்லை இல்லை. ஆனால் ஆழத்தை அறிந்தவர் சொல்றார், இங்கே பாரு, உன் காயம் ஆறாத காயம், உன் புண் ஆறாத பொண்ணு, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, காரணம் உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள் இல்லை. அதனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, 17வது வசனத்துல, உன்னை விசாரிப்பாரற்ற இவனுக்குன்னு இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. உன் வாழ்க்கையை மேலோட்டமா பார்த்து நிறைய பேர் இப்படி எழுதிட்டாங்க, தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை நல்ல கரங்களை தட்டி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்வின் ஆழங்களில் உலாவுகிற ஒரு கர்த்தர் உண்டு, எனக்கென்று யாரும் இல்லாமல் போனாலும் என்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் கையில் இல்லாமல் போனாலும் என்னை அழைத்தவரால் எனக்கு ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும். நல்ல நல்ல நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், பொதுவாகவே ஆமென் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்கல்ல, அது எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது? ஆரோக்கியம் வரவா ஆறுதல் வரவா? ஆறுதல் ஆறுதல். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் எதுக்கு? ஆறுதல் ஆற்றுறது ஆற்றுறது. ஆமென். இப்படிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, முதல்ல ஆற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம். ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை. பல நேரத்தில் அவர் மேலே மருந்து மருந்து போடுவார்னு பார்த்தா உள்ளே போட்டுட்ருக்கிறார். நான் சொல்கிறது இவங்க நல்ல கவனிச்சிங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். வெளியே மாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்ருக்கிறேன். ஆமென். அவர் உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார், உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறார். என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளில், என் ஜனத்தின் அடிக்காயத்தை ரா பா காலம். ஆமென் ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான அது எங்க, வெளியா உள்ளையா? உள்ள உள்ள உள்ள. வெளியே இப்ப சாதாரணமா தான் இருக்கும், வெளியே அப்படிதான் இருக்கும், ஆனா ஒரு நாள் இது வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார், ஒரு மரத்தை பார்த்து சபிப்பார். சீஷர்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது என்னாகும், அந்த மரம் எவ்வளோ நேரத்தில்? 24 hours. ஓகே. ஆனால் மத்திய சுவிசேஷத்தில் நான் அது ரெஃபரன்ஸ் நான் அந்த செய்தியில் எடுக்காதனால எனக்கு சரியாக ரெஃபரன்ஸ் தெரியல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. மத்திய சுவிசேஷத்தில் அவர் சபிக்கும் போது உடனே பட்டு போயிட்டு இருக்கும். ஆமே. ஆனால் இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள், மத்திய சுவிசேஷத்தில் மார்க் சுவிசேஷத்துலேயும் தெரில, இந்த சமூகம் 2-3 இடத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒரு சுவிசேஷத்தில் இருக்கும் அடுத்த நாள் அது பட்டு போயிட்டு, மத்தையில் இருக்கும் உடனே. அப்போ கேட்கல, அப்போ பைபிள் என்ன மாறி இருக்கு? இல்லை, அவர் சொன்ன உடனே என்ன ஆயிட்டு? பட்டு போயிட்டு. எங்கேருந்து பட்டு வந்துச்சு தெரியுமா? வேர்ல இருந்து. ஆனால் என்னைக்கு தெரிஞ்சு தெரியுமா? மறுநாள் தெரிஞ்சுது. ஒரு பட்டு போக பண்ணுற காரியத்தை அவர் வேற படிப்பார்னா என் பிரச்சனையை குணமாக்க அவருக்கு தெரியும். இன்னைக்கு வெளியே தெரியாது, இன்னைக்கு வெளியே தெரியாது, ஆனால் நாளைக்கு தெரியும், நாளைக்கு தெரிய வரும். எப்படி சொல்றீங்க? என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர், என் ஆழத்தில் உலாவுகிற கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 68:23 இப்படி கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென் திரும்ப அழைத்து வருவேன் என்று
1: ஆண்டவர் சொன்னார்.
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழங்களில் இருந்தும் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்துல போனா தெரியாதுங்க. வலை போட்டாலும் மாட்டாது, தூண்டில் போட்டாலும் அகப்படாது. மீன் பிடிக்கிறவங்க அந்த மீனை மேலே வர பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை செய்வாங்க. ஆழத்துக்கு போனால் காணல. சில 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட சாங் ஷூட்டுக்காக போயிருக்கிறோம், இந்த எழுந்தருளும் சாங் ஷூட்டுக்கு. அப்போ வந்து அந்த ட்ரோன் கேமரா வச்சு அப்படியே அந்த பீச் ஏரியாவில் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம், அது அப்படியே போயிட்டு அப்படி பீச் அழகாக அந்த ஷாட் வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கும்போது கடற்கு மேலே கொஞ்சம் உள்ளே போனதும் அதுக்கு என்ன ஆச்சோ தெரில, பாய் சொல்லிட்டு சமக்குன்னு உள்ளே போயிட்டு ஏன் கூட வந்தது ஒரு தம்பி கடலுக்குள்ளே போகிறாங்க, அலடே வந்துடு வேண்டாம். அவள் கொஞ்ச நேரத்தில் எங்கே உழுந்து, இங்கே தான் உழுந்து, அடுத்து இதில் தான் உழுந்துருக்குமோ, இதில் உழுந்துச்சு. உடனே அங்கே உள்ள ஒருத்தங்களுக்கு, அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ட்ரோன் கேமரா உள்ளே உழுந்துட்டு, அவர் எந்த இடத்துல, இந்த இடத்துல, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அது கிடைக்காது வச்சுருங்க அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னது நாங்கள் எடுத்து தர, ஒன்றும் இல்லை அங்கே போனால் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், இத்தனைக்கும் அது ஆழம் கிடையாது. கரையிலிருந்து 10 அடி 20 அடி அவ்வளோதான், அந்த இடத்துல விழுந்துட்டு கிடைக்கல, அவ்வளோதான் போச்சு. ஆமாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஜனத்தை சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து, சமுத்திரத்தின் ஆழங்களிலிருந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் ஆழங்களை அறிகிறவர், அவரால் என்ன திரும்ப திரும்ப இந்த ஆழத்திலிருந்து கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீரன் சொந்தம், நீரன் பக்கம்.

நீரன் பக்கம் துன்ப வேளைகளில். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கிய வரம் பண்ணி வேற பிடிக்கிறார் உள்ள என் சனத்தின் அடிக்காயத்தை. எரேமியா 30:26 இருக்கிற என் சனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே சில சில முறிவுகள் என்பது ஆழத்தில் அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து அதனால தான் எல்லாமே நார்மல், ஆள் மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆள் அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க, குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமாம் டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமென். எனது ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜா, அர்த்தசஷ்ட ராஜாவால் கண்டுபிடிக்க முடியுமானா? டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா.

0: எனவேதான் அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. 141 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8
1: பூமியின் மேல்
0: ஒருவன்
1: மரத்தை வெட்டி
0: பிளக்கிறது போல
1: எங்கள் எலும்புகள்
0: பாதாள வாய்க்கு நேராய்
1: சிதறடிக்கப்பட்டிருக்கிறது.
0: ஆனாலும்
1: ஆண்டவராகிய
0: கர்த்தாவே,
1: என் கண்கள் உம்மை நோக்கி.
0: கண்கள் இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7 வசனத்தை ஒரு விஷயம் கூட,
1: பூமியின்
0: மேல்
1: ஒருவன் மரத்தை வெட்டி
0: மரத்தை ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. அதே போல எங்கள் எலும்புகள்
1: பாதாள வாய்க்கு
0: நேராக. இனி வந்து என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆமே ஆமே. ஏன் தாவீதே இன்னைய நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர், என் ஆழத்தை பகல் வேளையில் அவன் எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்தில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமே. ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் வாழ்க்கை காணப்பட்டாலும், இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலே எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்றேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒருத்தர் ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல என் எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் வாழ்க்கை நாங்கள் பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமே. இன்னும் சொல்லணும்னா மொத்தமாக சேர்த்து எடுத்துட்டு போறது மாதிரி தான். ஒரு சரீரமாக பெட்டியில் வைக்கிற நிலைமையில கூட இல்லை, மொத்தமாக எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமே ஆமே. ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும்போது இமீடியட்டா நாசில கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க, ஆளு ஆகட்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள் ஆமே ஆமே. இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சார். என் ஜனத்தை ஆழத்தில் இருந்து, அல்லேலூயா, என் வாழ்க்கையில் ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்தில் கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள். வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமே நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம் 138:7.
1: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு
0: விரோதமாக
1: உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும்.
0: இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில். ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானாலும் அதன் நடுவில். அப்ப அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லயும் ஒரே மாதிரி தான், லெப்ட்லயும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீரனை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞன. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம் சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:9-12 நீங்க பாத்தீங்கன்னா, 9வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சத்துரு என்ன சொல்லிட்டு வரோம்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். ஆமென். பாத்தீங்களா இந்த வார்த்தை? என்னதான் சில பாத்திருக்கீங்களா, என்னதான் தனக்கென்று எல்லாம் இருந்தாலும் இன்னொருத்தங்கள்ட்ட இருக்கிறத அபகரித்து சாப்பிட்றதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். இதுதான் சத்துருவினுடைய பெரிய வேலை. இன்னொருத்தங்க, பிரியமானவர்கள், இந்த வார்த்தையை சொல்லும்போது இதை அநேகர் கேட்கறதுனால தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இன்னொருத்தங்களை வஞ்சித்து, இன்னொருத்தங்களை அள வச்சு, ஆமே நீங்கள் மகிழணும்னு நினச்சிடாதீங்க. அது அது தலைமுறைக்கு பெரிய சாபமாயிரும். இதை மட்டும் அன்பாக சொல்கிறேன். ஆமே, கஷ்டப்பட்டு ஜனங்களை வேலை வாங்கிட்டு
1: அந்த ஆசீர்வாதத்தில் அவனே வச்சுக்கிட்டான். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் ஆசை என்ன? அவன் கஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் நஷ்டப்படணும். என் ஆசை என்ன? அவன் அழத நான் பார்க்கணும். என் ஆசை என்ன? அவன் விழணும். இதுதான் சத்துருவனுக்குள்ள இருக்கிற ஆசை. இப்படி ஏதாவது ஆசை தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்குதா? இவன் கஷ்டப்படணும், இவன் எப்படி பண்ணாலும் என் கண் அவனை பார்க்கணும், இவன் கஷ்டப்படணும், இவன் நஷ்டப்படணும், இவன் ஒண்ணு இல்லாம தெருவில் நிக்கணும். சிலர்லாம் ஆதங்கத்துல பேசுறத கேட்டா இது எங்க? இது சத்ருவின் ஆசைங்க, இது பார்வனுடைய ஆசை. ஒரு தேவப்பிள்ளைய ஆசை என்ன? தேவனுடைய ஆசை எதுவோ அதுதான் தேவப்பிள்ளைய ஆசை. தேவனுடைய ஆசை என்ன? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆமே. கர்த்தரின உயிரோட வச்சிருக்கார். எதுக்கு வச்சிருக்கிறார்? அவன் நஷ்டப்பட்டு எல்லாம் இழந்து தெருவில் நிக்கத நான் நீங்க பழி வாங்குறதும் பதில் செய்யறதும் கர்த்தருக்குரியது. அந்த ரோலை நம்ம எடுக்கக்கூடாது. இது பார்வனுடைய ஆசையை பார்த்தீங்களா? என் ஆசை அவர்களிடத்தில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து. ஏரோதியின் மனைவி தன் மகள்கிட்ட சொல்லி கேட்க வைக்கிறான். ஏரோது சொல்றான், ஏரோதை அவள் நடனமாடி பிரியப்படுத்தினதும், நீ என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேளு, நான் உனக்கு தருவேன். ஆசை எப்படி திருப்தி ஆக்குறாங்க பாருங்க. அவமாட்ட போறா என்னமா கேட்கறதுக்கு? யோவானுடைய தலையை கேளு. யோவானுடைய தலையை கேளு. இது சத்ருவின் வேர். இன்னொருத்தனை அள வச்சு இன்னொருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறது, இதுதான் பகைஞன். இவனுக்கு பைபிள் கொடுத்திருக்கிற பேர் என்ன? பகைஞன். அப்படி ஃப்ளோல சொல்லிட்டு ஓடக்கூடாது. ஆமே. நமக்குள்ள இந்த சுபாவங்கள் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும் சில வார்த்தைகள் வரும்போது ஆமேன்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ஆமேன் இப்போ ஆழத்துக்கு போயிடும். ஆழத்திலிருந்து வெளியே எடுக்க வைப்பதே மத்ததெல்லாம் பேசும்போது ஆமீன் மேல கடந்து அசைவாடிட்டு இருக்கும். இப்படி பேசும்போது ஆமீன் எங்க போயிருது? ஆழத்தை ஆழம் கூப்பிடு. இன்னும் உள்ள பேர் இன்னும் உள்ள இல்லை இப்ப வெளியே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன சொல்லிட்டு வரான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில். அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, தங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க முதல்ல பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. இது இந்த சிஸ்டருக்கு மட்டும் தெரிஞ்சிடவே. அந்த வீட்டில் மற்றவங்க வீட்டிலாம் தீபாவளி கிறிஸ்மஸுக்கு வெடி வைப்பாங்க, ஆனால் சிலருக்கு நம்முடைய வீழ்ச்சி தெரிஞ்சிட்டுன்னா நைட்டே கடை வாங்கியாவது வாங்கி. என் ஆசை அவர்களிடத்தில் இன்னொருத்தங்க வீழ்ச்சியில் மகிழ்ந்தாங்க. ஆமே. ஒருத்தன் நஷ்டப்பட்டு நமக்கு லாபம் வேண்டாம். ஆண்டவர் அவர்களும் வாழ்ந்திருக்கட்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை ஏன் எனக்கு வேண்டியதானே கேட்க சொல்லியிருக்கணும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும்போது எல்லாரும் சேர்த்து வச்சா சாப்பிடுவோம் இல்லை, ஆனால் ஜோம் பண்ணும்போது எல்லாருக்கும் சேர்த்து ஜோம் பண்ணும். ஆண்டவரே எனக்கு பசிக்குது, அவங்க மட்டும் இப்படி சாப்பிடலாம் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு நாள் பசியை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன மாதிரி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எனக்கு சாப்பாடு தேவை ஆண்டவரே. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் பசியில் இருப்பாங்கல்ல ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை. இதுதாங்க தேவராஜ்யம். தேவராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது. ஆழத்தின் அனுபவத்தில் தேவ பிள்ளைக்கு அது அதிர்ச்சியாக அல்ல, அது அதிசயமாக இருக்கும். என்ன செய்வாராம் கர்த்தர்? கரத்தை நீட்டுவா. 15:9 பகைஞன் என்ன சொல்லுகிறான்? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை
2: அவர்களிடத்தில் திருப்தியாகும்,
1: அவர்களிடத்தில் திருப்தியாகும்.
2: என் பட்டயத்தை உருவுவேன்,
1: என் பட்டயத்தை உருவுவேன்.
2: என் கை,
1: என் கை
2: அவர்களை
1: சங்கரிக்கும் என்று
2: பகைஞன் சொன்னான்.
1: என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொல்லி அவன் தன் கையை நீட்டுவதற்கு முன்னே 12
2: நீர்
1: உமது வலது கரத்தை
2: நீட்டினீர்,
1: கைகளை உயர்த்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமி அவர்களை, அதை நான் அப்படி எழுதி வச்சேன், சத்ரு என்னெல்லாம் சொல்லிட்டு வரான்? தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை 6 பாயிண்ட். அவனுக்கு 6 பாயிண்ட், நமக்கு 7 பாயிண்ட். 7வது பாயிண்ட் என்ன? இங்கே பார், நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி அவர் கரத்தை நீட்டுவார். ஆமே. 12வது வசனத்தில் என்ன? பூமி அவர்களை, அதன் அர்த்தம் என்ன? சத்துரு போடுற அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். கர்த்தர் அடக்கம் பண்ணுவார். சத்துரு ஒன்னு அடக்கம் பண்ணு நினைக்கிறான், ஆனா சத்துரு போடுகிற அத்தனை திட்டத்தையும் நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி பூமி அவர்களை விழுங்கி போட்டது. மொத்தத்துல நிறைய நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறான். ஏ கொடுங்கிறார், கொடுத்து மொத்தத்துல அடக்கம் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்திலே கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். யாத்ராகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம்.
2: பார்வோனின் குதிரைகள் அவங்க ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடி.
1: ஒரே இடத்துல ரெண்டு விதமான அனுபவங்கள். இதுதான் ஆழத்தில் உண்டாகிற அடுத்த அதிசயம். என்ன தெரியுமா? வித்தியாசம், வித்தியாசம் உண்டாகும். அதே சமுத்திரத்தின் நடுவில் பார்வோனின் சேனையும் அமிழ்ந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ வெட்டாந்தரையில். அதாவது வெட்டாந்தரையில்னா இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கால் கால் நனையாமல். எந்த தண்ணீர் பார்வோனையும் சேனையும் மூழ்கி அமிழ்த்தி போட்டதோ அந்த தண்ணீருடைய ஒரு சொட்டு கூட இஸ்ரவேலருடைய கால் விரல் நுனில கூட படாத படிக்கு நடக்கிறது அதே இடத்துல தான், நடக்கிறது அதே இடத்துல தான். ஆமென். ஹல்லேலூயா.

0: பிரியமானவர்களே, நிறைய நிறைய செய்தி வரும். இங்கே பாரு, இதே இடத்துல தான் அவங்க விழுந்தாங்க. சில இடத்துல வீடு வாடகை கேட்டு போகும்போது வந்து சொல்லுவாங்க, வீடு எப்படி சிஸ்டர், வீடு நல்ல வீடு தான், ஆனால் போன வாரம் தான் ஒருத்தங்க இங்கே தூக்கு போட்டு. அதுக்கு முன்னாடி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தூக்கெல்லாம் போடல, அப்புறம் விஷம் மட்டும்தான் குடிச்சுட்டான். அவ்வளோதான், நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு. அதே இடத்துல, அதே இடத்துல, அதே இடத்துல, எந்த இடத்துல மோசே தலைவனாக இருக்க லாயக்கில்லைன்னு சொல்லி தள்ளினாங்களோ, அதே இடத்துல, அதே இடத்துல, அதே இடத்துல, அதே இடத்துல, எந்த இடத்துல ரதத்தையும் குதிரையும் வைத்து வாழ முடியாமல் வீழ்ந்தார்களோ, அதே இடத்துல, அதே இடத்துல, உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாதபடி காக்கிறவர். மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும். இந்த 19 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, அவன் வெள்ளம் புரண்டு பிரவாகித்து வரும்போது யாருக்குங்க திருப்ப முடியும்? மனுஷன் கட்டி வைத்த எல்லாமே காணாம போயிடும். ஒரு சுனாமி வந்தது அல்லவா, இந்த மணக்குடிங்கிற இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. இப்ப வேற புதுசா போட்டிருக்காங்க நினைக்கிறேன், ஆனா முந்தி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், பியூட்டிஃபுல்லான அழகாக இருக்கும் அந்த பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு. அது உடஞ்சிது. உடஞ்சதும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு துண்டை அடிச்சுட்டு போச்சு. எங்கே போச்சுன்னு, அது போச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒன்றும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இதுதான் வெள்ளம் பிரவாகித்து வரும்போது. ஆனால் அதை திருப்புகிற ஒருத்தர் உண்டு. அவனை மேற்கொண்டேன் என்று சத்துரு சொல்லி வரும்போது அதை திருப்புகிற ஒருவர் உண்டு. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல அவன் எத்தனை பலவீனங்கள், அவன் எத்தனை பலவீனங்கள் நமக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை சூழ்நிலைகள் மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை விபத்து நடப்பது போன்ற அனுபவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை கொண்டு வந்து நிறுத்தினது, எத்தனை எத்தனை. அது நடுவில் ஒருத்தர் நின்று திருப்புறது எதுக்கு தெரியுமா? இந்த ஆழத்தில் உன்னை கொண்டு வந்தது அமிழ்ந்து போக பண்ணல, அதிசயங்களை காண பண்ண, அதிசயங்களை. எங்க தேவன் வந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்க கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை வீச பண்ணினார். பார்வோன் மேல சமுத்திரம் வர கர்த்தர் என்ன செய்தார்? காற்றை தான் வீச பண்றார். தேவனுடைய செயல் ஒரே போல இருக்கும், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சமுத்திரம் ஒதுங்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். யாத்திரம் 14:21, பார்வோன மூழ்கடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? காற்றை வீச பண்ணுகிறார். 15:10 எடுத்து வாசிக்க டைம் இல்லை. எல்லாமே கர்த்தர் செய்கிறார், ஆனா வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும், தேவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கும், தேவனே என்று அழைக்கிறவர்களுக்கும் கர்த்தர் செய்கிற செயல் வித்தியாசம் இருக்கும். அது இப்போ தெரியாது. 15 அதிகாரத்தில் பார்வோன் சேனையால் ஒன்று செய்ய முடியாமல் இஸ்ரவேலர்கள் ஆர்ப்பரிப்பார்களே அப்பொழுது தெரியும். 14 அதிகாரத்தில் அது புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அடுத்த அதிகாரத்தில் வந்து இதே டீம் நிற்குது. ஆமாம், ஆண்டவரே அவங்களுக்கும் காட்டடிக்கிறீங்க, எனக்கும் காட்டடிக்கிறீங்க. வித்தியாசம் உண்டுப்பா, வித்தியாசம் உண்டு, வித்தியாசம் உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், இங்கே பாருப்பா, கோபாக்கினை பாத்திரத்து மேலே கர்த்தர் பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறார். சில நேரத்தில் நம்மளே ஆண்டவர் கையை பிடிச்சி, சில பிள்ளைங்க பெற்றோருடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போய் அதை எடுத்து தாங்க. நம்மளே இந்த நேரம் இப்படியெல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் தாவீது கூட சில சங்கீதத்தில் சொல்கிறார், ஏன் உன்னுடைய கையை முடக்கி கொண்டிருக்க, உடைய மடியிலிருந்து உன்னுடைய கையை மறந்துட்டேன், கைய மடியில் வச்சிருக்க, நானும் எங்க வச்சிருந்தேன்னு அப்படி சொல்றார் ஆண்டவர். இல்ல, அவருடைய பொறுமை நம்மளால தாங்க முடியல ஆண்டவரே. அவனே தொடர வச்சுட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்போ அதிசயத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கவா இல்லை அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகவா? ஏ கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு நான் ஒரு காற்று தந்தானா? ஆமேன். அவனுக்கு ஒரு காற்று. ஆண்டவர், இது நியாயமே கிடையாது. ஏய், வித்தியாசம் உண்டு. உன் வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் எல்லாம் விலகும். சத்துரு வாழ்க்கையில் வீச பண்ணுகிற காற்று தடைகள் கொண்டு வரும். ஆமேன். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் ஹாலலூயா 15:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான ஜலம்
1: நடுக்கடலிலே உறைந்து போயிடுச்சு.
0: நமக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி பேசினதுனால நான் அதை ரொம்ப டீப்பாக போகாமல் டச் பண்ணுறேன். சமுத்திரத்தை ஒதுக்குறாரு, ஒதுக்கிட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை உறைய பண்ணுறார். அப்படி இல்லைன்னா அவங்க இறங்கி ஏறணும். கரை லெவலுக்கு ஆழத்தையும் லெவல் பண்ணிட்டார் ஆண்டவர். என்ன காடுங்க அவரு! நம்மளாம் சமுத்திரம் ஒதுங்கிறது மட்டும்தான் பார்க்குறோம், ஆழத்தில் 600,000 புருஷர்கள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அந்த ஆழத்தில் இறங்கி ஏறுறதுக்குள்ள பார்வன் அழிக்க வேண்டாம், அவங்களே அதில் நாங்கள் படுத்துறோம் ஆண்டவரே, படுத்துறங்கி. ஆனால் ஆழத்தில் வரும்போது தரை லெவலுக்கு ஆழத்தையும் கத்தர் சமமாக்கும்படிக்கு ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. ஆமே. என்னதுன்னு அர்த்தம்? இவங்களை எதுவுமே அவைகளுக்கு செய்ய முடியல. சத்துருக்களுக்கு கத்தர் என்ன செய்கிறார்? அதே யாத்திராகமம் 15:16, அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல
1: அசைவற்றிருப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜனங்களை பிடிக்க வரும்போது அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்து விலகி பின்னாக வந்து நின்றது, யாருக்கும் அசைய கூட இப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது தடை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக அசைவற்று நிற்குது. ஆழத்தில் என் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆழத்தில் நான் பார்க்க போகிற முதல் அதிசயம் என்ன தெரியுமா? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்தில் நான் பார்க்க போகிற அடுத்த அதிசயம் என்ன தெரியுமா? எனக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறதை. ஹாலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி, நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஹாலலூயா. எசேக்கியேல் 47 அதனுடைய 5-6 வசனங்கள்.
1: பின்னும் அவர் 1,000 அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாது.
0: கடக்க முடியாது. என்னால் இனி கடக்க முடியாது. கடக்க முடியாது. 2 அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது. கடக்க கூடாத, கடக்க முடியாது. இந்த 2 வார்த்தையும் சொல்லுங்க. கடக்க கூடாத, கடக்க. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன முயற்சி எடுத்தாலும் சில இடத்தை கர்த்தர் தாண்ட விட மாட்டார். மாறாக என்ன செய்வார்னா திரும்ப நடத்துவார், திரும்ப நடத்துவார். ஆண்டவர் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவீர்ன்னு பார்த்தா திரும்ப நடத்தி வரீங்களே, திரும்ப நடத்திட்டு வரீங்களே. அந்த இடத்துலதான் ஒரு நல்ல ஒரு காட்சி. அடுத்த வசனம், 6 வசனம்.
1: அவர் என்னை நோக்கி,
0: மனுபுத்திரனே
1: இதை கண்டாயா என்று சொல்லி.
0: இதை கண்டாயா? நமக்கு தெரியும் எசேக்கியேல் 47 நதியோரமாய் நடத்துகிறார். எசேக்கியேல் 37 எங்க கொண்டு போனார்? அங்க கர்த்தர் மனுபுத்திரனின் கூப்பிட்டு என்ன கேட்டார்? இந்த எலும்புகள் இங்க என்ன கேட்கிறார்? இதை கண்டாயா. எசேக்கியேல் அங்க என்ன பார்த்தார்? அதை பார்த்து கர்த்தர் என்ன கேட்கல? இதை கண்டாயா? ஏன் அப்படி கேட்கல? ஏனென்றால் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது அது அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது உலர்ந்த எலும்புகள் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது விருட்சங்கள், நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சங்கள், மாதந்தோறும் கனி கொடுக்கிற விருட்சங்கள். ஆனா சில அனுபவத்துல கர்த்தர் நடத்துவார், இதை கண்டாயா, இதை கண்டாயா அப்படி கேட்டிருந்தா எசேக்கியேல் எசேக்கியேல் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம வாய் சும்மா இருக்காது. இதை காட்டுறது காண்டவரே, விக்கிரகத்து நடுவில் இருந்து என்னை தெரிஞ்செடுத்தது இதை காட்டுறதுக்கா. ஆமே ஆண்டவரே, அந்த பாரம்பரியத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா. என் குடும்பத்தில் எல்லாரும் எதிர்த்த போது நான் உமக்கண்டு என்னை அர்ப்பணித்து நீங்க என்ன கொண்டு வந்தது இதை காட்டுறதுக்கா. இல்லை, அங்க கேட்கறது இது உயிரடையுமா அப்படிங்கிறார். அந்த இடத்துல அவருடைய வேலையில அவனை இணைத்துக் கொள்ளுகிறார். இந்த இடத்துல அவனுக்காய் ஆயத்தம் பண்ணினதை காண வைக்கிறார். உங்க வாழ்க்கையில கடக்கக்கூடாத, கடக்க முடியாத ஒரு அனுபவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் பார்க்கறதுக்கு ரெடியாயிக்கோங்க. உங்க கண்கள் காண வேண்டியதை நம்புறவங்க மாத்திரம் Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, Jesus, மனுபுத்திரனே இதை கண்டாயா, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய்
1: திரும்ப நடத்தி கொண்டு போனார்.
0: எந்தெந்த இடத்துல எல்லாம், எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்தோமோ அதை பார்க்காம கடக்க முடியாத, கடக்க கூடாத ஒரு அனுபவத்தை பார்க்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆமா, கூடாது முடியாது, இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க. இதுதான் ஆழம். ஆழம் என்பது என்ன? கூடாது. ஆழம் என்பது என்ன? முடியாது. ஆழம் என்பது என்ன? கூடாது முடிய. அப்ப கூடாத நிலை, முடியாத நிலையில ஒன்னு நடக்கணும்னா அது அதிசயமாய் தான் இருக்கணும். அந்த அதிசயத்தை செய்கிறவர் அதிசயம் என்கிற நாமத்தை உடையவர், அவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை நடத்தி கொண்டு போவார். மனுபுத்திரனே இதை கண்டாயா அப்படி சொல்லி நடத்தி கொண்டு போகிறார். ஏழாவது வசனத்துல
1: நான்
0: நடந்து வருகையில், Now when I had returned, behold, at the bank of the river were very many trees on the one side and on the other. Naan nadandhu varugail idho nadiyorathil ikkarayilum akkarayilum vegu thiralana. Appo indha valiyadhana nadandhu vandhar. Appo ivar kandla edhu mattum dhaan paathar? Thanni koodrathu mattum dhaan paathar. Enna solanumna aalathai, ஆழம் கூப்பிடுகிற அனுபவம் மட்டும்தான் தெரிந்தது. ஒரு இடத்துல வரும்போது இனி கூடாது, இனி முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரா? இனி முடியாது.

0: நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? எனக்காய் நீட்டப்பட்ட கரம். நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? மற்றவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தருடைய கிரியை. நான் ஆழத்திலே காண்கிற அதிசயம் என்ன? என்னை எதற்காய் அழைத்தாரோ, என்ன சொல்லி அழைத்தாரோ, அது என் கண் குளிர காணும்படியாக கர்த்தர் செய்கிறது. ஆமேன். ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். சண்டே இந்த வார்த்தை, சில வாரங்களுக்கு முன்பதாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதையும் சொல்லி நான் செபிக்கிறேன். இசைக்கியேல் 40 அதனுடைய 4வது வசனம்.
1: அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே,
0: மனுபுத்திரனே,
1: நீ கண்ணார பார்த்து,
0: நீ கண்ணார பார்த்து. என்ன வார்த்தை! ஆமே. பைபிள்ல சிலருக்கு அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருக்கும். எனக்கு அது கிடையாது. நான் பண்ண மாட்டேன். பண்ணுறது தப்பு கிடையாது. நல்லா பண்ணுங்க. ஆமே. நான் ஏன் பண்ணலை அப்படின்னா, பைபிள் திறந்து நம்ம கண்ணுக்கு எங்கே லைன் போட்டிருக்கோமோ அது மட்டும்தான் தெரியும். நம்ம அதை படிச்சுட்டு உஷாராக மடக்கி வச்சிருவோம். அன்னைக்கு அது ரேமாவாக இருக்கும். அடுத்த நாளுக்கு கத்துறதுக்கு மேலேருந்து கூட பேசலாம். ஒவ்வொரு வேர்டுமே ரேமா. அதனால் நான் பைபிளில் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா லைன் போட மாட்டேன். ஆனால் அது நல்ல பழக்கம், லைன் போட்டு மார்க் பண்ணி படிக்கிறது. எனக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை எழுதுறது. அதனால் லைன் போடுறவங்க அந்த லைனில் எழுதிருங்க. கண்ணார பார்த்து. கண்ணார பார்த்துனா என்ன தெரியுமா? ஆமே. கண்ணார பார்த்துனா, அதாவது சில காரியத்தை காண்பதற்காக நம்ம ஏங்கி ஏங்கி ஒரு வலி இருக்கும். நான் பார்த்து பார்த்து அந்த வலி போகும். 10 மாதம் கர்ப்பத்தில் சுமக்கிற குழந்தையை சுமக்கிற தாய் அந்த 10 மாத வேதனையை எப்படி மறப்பாங்க தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து. கண் ஆற கண்டேன், கண் குளிர கர்த்தரை. சிலரை பார்த்தா கண்ணு வலிக்கும். ஆமே. அது வந்து கண்ணு வலின்னு சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா? வாழ்க்கையில் நான் பார்த்ததெல்லாம் என் கண்ணுக்கு காயத்தை கொடுத்தது, காயத்தை கொடுத்தது. ஆண்டவர் சொல்றார், நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும்
1: உன் மனதை.
0: அடுத்த வார்த்தையை பாருங்க.
1: நான் உனக்கு
0: அவைகளை காண்பிக்கும்படி
1: நீ
0: இங்கே கொண்டு வரப்பட்டார். மனுபுத்திரனே, ஆண்டவரே, என்னை ஆண்டவரே இந்த ஆழத்தில் கொண்டு வந்தீங்க. என்னால் முடியாது கூடாதுங்கிற நிலையில கொண்டு வந்து நிறுத்தவா? இல்லை, நான் உனக்கு காண்பிக்கும்படி. எதை ஆண்டவரே காட்ட போறீங்க? மனுபுத்திரனே, இதை கண்டாயா? ஆ பிரியமானவர்களே, நல்ல பாலை வனத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே விருட்சங்கள் நிறைந்த அப்படியே ஒரு காட்டு பகுதிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர் கிடைக்கும் தெரியுமா? அந்த மரங்கள் செடிகள். ஹாலலூயா. இதுவரை பார்த்ததெல்லாம் உலர்ந்த இளம்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. என்னை நடத்துகிறது கர்த்தரானா? கண் ஆற என்னை காண்பிக்க வேண்டியவைகளை காண்பித்து தருவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆழத்தில் அவருடைய அதிசயத்தை நான் பார்க்க போறேன். வலதுகரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை நான் பார்க்க போகிறேன். கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்க போகிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவன் நல்லவர்,

கிருபை தந்து நடத்துங்கப்பா. என்னால கூடாது, என்னால முடியாது என்பது உமக்கு தெரியும். அதிசயங்களை செய்கிறவரே, கண்ணார காண பண்ணுகிறவரே, இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.

ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க சோமன் இடது கரத்தை இருதயத்துல வைத்து அவதி சொல்லுகிறார் அல்லவா, மரத்தை வெட்டி போட்டது போல எங்க எலும்புகள் பாதாள வாய்க்கு சமீபமா இருக்கிறது. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவரே, என் கண்கள் உண்மைதான் நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை தான் பார்த்துட்டு இருப்பேன்ப்பா. காரணம் உங்களுக்கே தெரியும், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. அப்பா, ஆழத்தில் அதிசயங்களை காணப்படுகிறவரே, நான் இருக்கிற ஆழத்தின் அனுபவம் உமக்கு தெரியும். விரும்பி கேட்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கேளுங்க. என்னை நீர் உம்முடைய ஜனமாக்கி இருக்கிறீரே, உம்முடைய மகனாய் உம்முடைய மகளாய் மாற்றி இருக்கிறீரே. இந்த ஆழத்திலே, இந்த ஆழத்திலே உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுங்க. எனக்காய் நீட்டப்பட்ட கரத்தை பார்க்க வைங்க. ஆண்டவர், நீர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதை காண பண்ணுங்க. மனுபுத்திரனை இதை கண்டாயா என்று விருட்சங்களை காண பண்ணினவரே, என் குடும்பம் செழித்தோங்க செய்வதை, என் பிள்ளைங்க நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் இருப்பதை காண பண்ணு காண பண்ணு வீராக. என்னால் அது முடியாதப்பா, என்னால் அது கூடாதப்பா, ஆனால் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நீர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறவர் மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் ஆழத்தில் உலாவுகிறவராகவும் இருக்கிறீர். உம்முடைய உமக்கு மறைவானது எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முழுவதும் ஆட்கொள்ளும் அதிசயங்களை காணப்படும். ரெண்டு கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் இனி ஒரு அதிசயம் நடந்தால் தான்ப்பா எங்களுக்கு வாழ்க்கை, இந்த விஷயத்தில் ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு என்று. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு முன்பாய் சவாலாக இருக்கிறது, ஆண்டவரிடத்தில் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஓ ஜீசஸ், இந்த காரியத்தில் இனி ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு. உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர், உம்முடைய நாமம் அதிசயமானவர். ஜீசஸ், இந்த நேரத்தில் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருவருக்காக உங்க பாதத்தை பிடிக்கிறேன்.

இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, ஓ திறக்கப்படுவதாக, எப்பதா என்றே திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, ஊற்றுக்கண் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக, கற்பம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, ஓ வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா கட்டுகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. ஜீசஸ், ஜீசஸ், பிளஸ் பண்ணுங்கப்பா, பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும்

0: நம்முடைய கைகளை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆழத்தில் அதிசயத்தை காண போகிறீர்கள். அவருக்கு தெரியும் சகோதரா உன் வழி, அவருக்கு தெரியும் சகோதரி உன் வழி. அவர் நம் வழியை மாத்திரமல்ல, நம் வழியையும் அறிந்திருக்கிறார். நம் வழியை மாத்திரமல்ல, நம் வழியையும் அறிந்திருக்கிறார். அவர் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவா. உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டு இருக்கிறாங்களா? விசாரி பாராட்டவள் என்று சொல்லி இருக்கிறாங்களா? உன்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு
1: எனக்கு மனசு வரல. 30,000 ரூபாய் கொடுத்து கழுவிருக்கிறோமே, இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ண, அதை ஒரு சொம்பல ஊற்றி ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில கொஞ்சம், என் வாயில கொஞ்சம் அப்படி நாரி போன என் வாயை தான். வந்தோடனே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விடமாட்டேன். அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோடு பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்றைக்கி எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன்.

0: கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கவனியுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரைஸ் தி லார்ட்,
1: ப்ரைஸ் தி லார்ட்.
0: இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சியில் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வெகு தொலைவு இந்த சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கிறது வரவேற்றுக் கொள்கிறேன்.
1: தேங்க்யூ.
0: தொடர்ந்து நம்முடைய சாட்சியை மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வோம். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அநேகர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகர் உங்களை தொடர்பு கொள்வார்கள், ஜெபிப்பதற்காக ஊழியங்களை தொடர்பு கொள்வாங்க. நிச்சயமாக இந்த உலகம் முழுசும் உங்களுடைய சாட்சி என்ன செய்கிறது

0: நம்ப போகிறது. சரியா? முதலாவது உங்க பிறப்பு, அதாவது பிறந்த டைம்ல உள்ள சூழ்நிலைகள், இதை குறித்து கூட பிறந்தவங்க அப்படிப்பட்ட காரியங்களை லைட்டா சொல்லுங்க. அப்புறமா அடுத்த பகுதிக்கு நேரம் நம்ம போவோம்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். தேவாதி தேவன் என்னை ரட்சித்தார், என்னை ஆளுகை செய்தார், என்னை அவர் தெரிந்து கொண்டார், தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். என்னை அழைத்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் கோடா கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேசும்படியாய் எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் திருச்சபை மக்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். God bless you.
0: முதலாவது உங்கள் பெயர், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள்.
1: என் பெயர் வந்து முதல்ல சுரேஷ் பாபு, இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆண்டனி சுரேஷ்.
0: உங்கள் குடும்பம்?
1: என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வெங்கடேஷ், எங்கள் அம்மா பேர் வந்து சரஸ்வதி. நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோம். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. சிறு கை குழந்தையாக இருக்கும்போதே என்னுடைய தகப்பனார் என்னையும் என் தாயாரையும் என் சகோதரியும் அனாதையாக விட்டுவிட்டு ரெண்டாவது திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். எங்கள் வாழ்க்கையிலே அந்த சிறு பிரயாயத்திலே தகப்பனுடைய அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் என் வாழ்க்கையிலே நான் வாழ்ந்தேன். எங்கள் அப்பா வந்து இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கலில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார், நல்ல கை நிறைய சம்பளம், நல்லா படிச்சிருக்கிறார். ஆனாலும் என்னுடைய தாயார் சரியாக நடக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தை கொண்டு என்னையும் என் சகோதரியும் என் தாயாரையும் அனாதையாக நடுத்தரிலே அவர் விட்டுவிட்டார்.
0: அந்த டைமில் உங்களுக்கு படிக்க முடிந்ததா? அந்த உதவிகள் எப்படி உண்டாயிற்று? உங்களுடைய சூழ்நிலை எப்படி மாறிற்று?
1: அது எப்படி என்று சொல்ல வேண்டுமென்றால், என்னுடைய தாத்தா வீடு வந்து, அவர் பேர் கொண்டா கோவிந்தசாமி நாயுடு. அவர் அந்த மயிலாப்பூரில் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் என்கிற அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து மில்க் மர்ச்சன்ட், அதாவது பால் கறந்து பால் வியாபாரம் செய்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாடுகள்லாம் இருக்குது. காலையில் நான், எங்கள் அம்மா, என்னுடைய சகோதரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மாடெல்லாம் நான் அதிகாலையில் எழும்பி அந்த 45-50 மாடுகளை நான் வாஷ் பண்ணும் அதை கழுவ வேண்டும். அங்கே இருக்கிற அந்த சாணியை அள்ளி அந்த சாணியை தட்டி அவங்க இந்த வேலையெல்லாம் செய்தால் தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க.
0: உங்கள் சொந்த இடம் சென்னை தான்?
1: சென்னை தான்.
0: சென்னையில் எந்த இடம்?
1: பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் ஆல் இண்டியா ரேடியோ பேக் சைடில் கார்னீஸ்வரர் கோவில் சீட் நம்பர் 40, அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே.
0: அங்கே இளமை பருவத்தில் உங்கள் சொந்த வீடு இருந்ததா? இப்படி
1: ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு ஒரு பெரிய, அவர் பல கோடிகளுக்கு அதிபதினு சொல்லலாம். பல வீடுகள் மயிலாப்பூரில் நிறைய வீடு இருக்குது. அங்கே மயிலாப்பூரில் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் போயிட்டு கொண்டா கோவிந்தசாமி நாயுடு வீடு எதுன்னா எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கும் மொத்தம் 9 பிள்ளைங்க. அதில் 6வது மகளாக தான் என்னுடைய தாயார், அவங்க பேர் சரஸ்வதி. தகப்பனார் எங்களை கைவிட்டதுனால எங்கள் தாத்தாவுடைய வீட்டில் தான் நாங்கள் அடைக்கலம் புக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது.
0: அவங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தாங்க.
1: கவனிச்சுட்டாங்கன்னா இந்த வேலை செய்தால் தான், அதாவது ஒரு நாய்க்கு கூட நல்ல ஒரு ஸ்டீல் தட்டில் சாப்பாடு போடுவாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க. ஒரு தாத்தா அப்படின்னு ஒரு உரிமையாக அவர் போய் கையெல்லாம் வைக்க முடியாது. ஒரு இதுவாக பேரன்ற ஒரு அன்பு கிடையாது. ஒரு தகப்பனுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல, ஒரு தாத்தாவுடைய அன்பும் எனக்கு கிடைக்கல. அன்பு இல்லாமல் தான் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்.
0: படிப்பு?
1: படிப்புன்னும் போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். என் ஸ்கூல் அந்த எக்ஸாம் அந்த ஃபீஸ்லாம் கட்டணுன்னா யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. இந்த பால் ஒவ்வொரு வீட்டில் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது என்னுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிழிஞ்சிருக்கும். அந்த பால் வாங்குறவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கிற நிறைய இந்த பிராமின் ஃபேமிலி அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அவங்க செய்த உதவிகள்லாம், அவங்க அந்த நாட்களில் இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி புது துணிகளை அவங்க வாங்கி தருவாங்க. காலுக்கு செருப்பு இருக்காது, கிழிஞ்ச டவுசரோடு எவ்வளோ வாட்டி ஸ்கூலுக்கு போயிருக்கேன், போஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கேன்னு சொல்லி கிழிஞ்ச டவுசரில் 4 பேப்பரை மடித்து என்னை கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ விதங்களில் நான் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தான் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்.
0: சரி, அந்த டைமில் உங்களுக்கு தெய்வத்துக்கு மேலே ஏதாவது நம்பிக்கை இருந்ததா? இது எந்த இந்த டைம் வந்து எந்த வயசு?
1: அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போது ஒரு 12 or 13 அந்த ஏஜ் வந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா, நான் இருக்கிற பகுதி வந்து மயிலாப்பூர் அப்படின்னா மயிலையே கைலே, கைலேயே மயிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த அந்த கோவிலுக்கு, அந்த கபாலீஸ்வரர் கோவில்னுவாங்க, அந்த கோவிலுக்கு போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் நான் என்ன பண்ணுவேன், 108 மந்திரம், 108 மந்திரம், கந்தசஷ்டி கவசம், இப்படிப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் நான் அங்கே தான் போய் நான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிற பகுதி மயிலாப்பூர் வந்து பயங்கரமான ஒரு விக்கிரக தெய்வங்கள் என்று சொல்லுவாங்க, அதை சார்ந்து தான் அந்த பகுதி இருக்கும். வாரத்தில் 7 நாளைக்கு 7 கோவிலுக்கு நான் போவேன், தொடர்ந்து போவேன். அதாவது என்னை வந்து எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து கோவில் மாடு அப்படின்வாங்க. கோவிலையே சுற்றி சுற்றி வருவேன். வேலை முடிஞ்சது, படிப்பு இல்லை, ஈவினிங் நேரத்தில் ஃப்ரீயானா அங்கே தான் இருப்பேன். சனிக்கிழமை சித்ரா பௌர்ணமின்னா அந்த கோவிலில் தான் இருப்பேன். அந்த பூஜை புனஸ்கார காரியம், அம்மனுக்கு அபிஷேகம், அங்கே இருக்கிற அந்த விக்கிரகங்களுக்கு அந்த பூஜை புனஸ்கார காரியங்கள், அந்த பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், பஞ்சாமிரத அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், என்னென்ன சொல்கிறான் அதெல்லாம் நான் போய் செய்யறதுக்கு அவ்வளோ இருதயத்தில் வாஞ்சியோடு அந்த தெய்வங்களுக்கு நான் செய்வேன்.
0: தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்தது?
1: ஆமாம்.
0: சரி, அப்போ உண்மையான தெய்வம் எது, இந்த தெய்வத்தை இப்படி எல்லாம் பூஜை செய்கிறானு நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததா?
1: என்னுடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யான தெய்வம் இந்த பூமியில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. சத்திய வேதம் அழகாய் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போது பக்தி இருக்குது, மெய்யான தெய்வம் எங்கே அப்படின்னு சொல்லி அரியன் சுதனம் ஒன்று, அறியாதவன் வாயில் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மெய் தெய்வத்தை தேடி என்னுடைய வாலிப நாட்களெல்லாம் நான் நிறைய புண்ணிய நதிகளில், காசி ராமேஸ்வரம் புண்ணிய நதிகளெல்லாம் நான் போய் குளிச்சிருக்கிறேன். இவ்வளோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையில் கடுகளவு சமாதானன்றது கிடையவே கிடையாது. நல்ல வார்த்தைனா என்ன, நல்ல ஆகாரம்னா என்ன, நல்ல துணிமணி, என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் நல்ல ஆகாரத்தை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. என் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவருடைய தாயார் தகப்பனாரை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகும்போது என் உள்ளத்தில் எவ்வளோ வாட்டி நான் அழுதுருக்குறேன், இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் எனக்கு இல்லையே அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கியிருக்கிறேன். எங்கள் அம்மாவும் என்னை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அவங்களும் நடக்க முடியாது. நான் அந்த வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாணி எல்லாம் தட்டுறதுனால என் பாடியெல்லாம் பயங்கரமான அந்த சாணி ஸ்மெல் வரும். அதனால் ஸ்கூலில் கூட என்னை யாரும் பக்கத்தில் சேர்க்க மாட்டே, நீ பக்கத்தில் வந்தாலே ஒரே நாற்று அடிக்குது போடா அப்படின்னு சொல்லி எட்டி உதைப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில் படிக்கணும், படித்து முன்னேறி யார் எதிர்க்க நம்ம அவமானப்பட்டு தலை குனிகிறோமோ அவங்க முன்பாக நம்ம தாயாரை நல்லா வச்சு காப்பாற்றணும், வாழ்க்கையில் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி என் உள்ளத்தில் தீராத ஒரு ஆசை எனக்குள்ளே இருந்தது.
0: இந்த விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் பக்தியாக வழிபட்டீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வந்திருக்கிறதா அல்லது நன்மைகள் வரவில்லை என்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்ததா?
1: நன்மைன்னு பார்த்தா கடுகளவு எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிச்சு நான் தான் போய் அந்த அர்ச்சனை தட்டு வாங்கிறது, தேங்காய் வாங்கிறது, அந்த ஐயரு கூட அங்கே போய் பூஜை புனஸ்காரம் செய்கிற அவங்களுக்கு போய் தட்டில் காசை போட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதம்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய வாட்டி வீட்டில் எனக்கு நல்ல ஆகாரம் இல்லை, கோவிலில் போனால் சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, அங்கே வந்து இந்த செதற தேங்காய்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் போய் பொறுக்கி சாப்பிட்ருக்குறேன். எவ்வளோ வாட்டி பசியிலெல்லாம் நான் இருந்திருக்கிறேன். பசின்னா என்னன்னு எனக்கு தெரியும், அந்த வேதனைனா என்னன்னு தெரியும். என் உள்ளத்தில் கடவுள் கடவுள்னு அவ்வளோ வெறித்தனமாக ஓடினேன், ஆனால் என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் இல்லை. மத்தியானம் 2 மணிக்கு கோவிலை மூடிட்டு எல்லாம் போயிடுவான், நான் என்ன பண்ணுவேன், செவரு ஏறி குறித்து கோவிலுக்குள்ளே போய் உக்காந்து கடவுள் அந்த இதுக்கு முன்னாடி உக்காந்து எவ்வளோ நாட்கள் தனிமை இல்லை. ஏன்னா நான் கண்ணீர் விட்டு அழுதேன்னா யாருனா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ முறை நான் தனிமையில் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். ஒன்று கூட என்னை ஆறுதல் படுத்தும்படி என் கண்ணீரை தொடக்கவே இல்லை.
0: சரி, அப்போ இவ்வளோ நான் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரல. அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததா அல்ல தெய்வம் உண்டா இல்லையாங்கிற கேள்வி ஏதாவது வந்ததா?
1: வெறுப்பு வந்தது. அது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், என் நண்பன் மனோகன் சொல்லி, நான் காலேஜ் போயிட்டேன், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் NCVT 2 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருந்த மொத்த சேவிங் பணம் கிட்டத்தட்ட ஒரு 5000 இருந்தது, அதை கொண்டு போய் அந்த காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படியாவது இந்த 2 வருஷத்தை நான் முடிக்கணும், அப்ராட் போகணும், ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு எய்மோடு அதை நல்லா படிக்க, நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன், அதில் நல்லா இது பண்ண. அப்போது அதில் படிக்கும்போது எனக்கும் என் நண்பனுக்கும் ஒரு சண்டை நடந்தது. எனக்கு எப்போவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பாடியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஆசை. அப்போது எனக்கும் ஒரு நண்பனுக்கும் சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ணேன், ஃப்ரெண்டை எடுத்தோடனே வாயில் குத்திட்டேன். வாயில் குத்துனேன்னா வாயிலேருந்து பல பலன்னு ரத்தம் வந்துடுச்சு. அப்போ கூட ஒரு நண்பர் மனோகர்னு சொல்லி, எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற, கோபமாக இருக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு பேசினான். எனக்கு என்னன்னு தெரியலடா, கோயில் கோயிலாக போகிறேன், எவ்வளோ தெய்வங்களை வணங்குறேன், 108 மந்திரம், 108 மந்திரம் சொல்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறேன், இவ்வளோ செய்தும் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லைடா அப்படின்னும்போது நீ வந்து இந்த பாதையில் போகாத, உனக்கு நான் உனக்கு ஒரு டைரக்ஷன் காமிக்கிறேன், அந்த டைரக்ஷனில் வரியா, கண்டிப்பாக வரேன், நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா அப்படின்னு. சரி காலையில் வீட்டுக்கு வர சொல்கிறான்ட்டு இருக்கிறதுல என்கிட்ட ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட்டு, அதை தான் எந்த கல்யாணம்னாலும் அதை தான் நான் போட்டுட்டு போவேன், வேறு எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் என்கிட்ட கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காலையில் சரி ஃப்ரெண்டு கூப்பிட்டானே அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். போய் கதவை தட்டினோன்னா அவன் பார்த்தோன்னே, என்னடா இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்குறேன், என்னடா அப்படின்னு, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் வரக்கூடாது, சவுப்பு ஷர்ட்டு சவுப்பு வேஸ்ட் என்கிட்ட இருக்குது, நீ இதை போட்டுக்கிறியா, சரி நாய் விஷம் போட்டால் குழச்சி தானே ஆகணும், சரி ஓகே ஏதோ ஒரு புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறானேன்ட்டு போட்டுக்கிட்டேன். இது எதுக்குடா போடுற, இல்லை கம்முனுரு அப்படின்ட்டு நெத்தியில் பட்டை போட்டான், கழுத்தில் ஒரு பெரிய உத்ராட்ச மாலை, இதெல்லாம் போட்டு என்னை ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே ஒரு சாமியார் சேரில் உட்காந்துருக்கார், செங்கல்பட்டு தாண்டி எல்லாருக்கும் தெரியும், செவ்வாடன்னு சொன்னாலே யாருக்கும் தெரியும், செங்கல்பட்டு தாண்டி அந்த கோவில் இருக்குது. அந்த சாமியார் உட்காந்துருந்தார், இவர் தான் உலகத்தை காக்க வந்த பரம்பொருள், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளதுன்னு. அந்த வாலிப நாட்களில் எது சொன்னாலும் நம்ம உடனே அதை ஒபே பண்ணுவோம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டோம். இதை காசியில் போய் இறங்கி நீ குளித்தா உனக்கு உடனே புண்ணியம் கிடைக்கும்னா அதை செய்யறதுக்கும் நம்ம தயங்க மாட்டோம். 1000 பேரை கூப்பிட்டு அன்னதானம் போட்டால் உன் பாவம்லாம் போயிடும்னா உடனே நம்ம அதெல்லாம் கடனை உடனே வாங்கியாவது அதை செய்துடுவோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடுகளவு சமாதானம் கிடையாது. அப்போது அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோன்னு அந்த சாமியார்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு நேராக சாஸ்தாங்கமாக ஒரு காலில் விழுந்தேன். எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் வேதம் சொல்லுது அழகாக, 135வது சங்கீதம் 15வது வசனம், அந்நியானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமாக இருக்கிறது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. ஆனால் வேதம் சொல்லுது ஆகார் ஆண்டவருக்கு நல்ல ஒரு பேர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அதே போல் அவைகள் செவிகள் இருந்தும் அவை என்ன பண்ணாது, கேட்காது, கை கால்கள் இருந்து அவைகள் நடவாது. 135வது சங்கீதம் 15வது வசனத்தில் தெளிவாக எழுது. ஆனால் இப்படிப்பட்ட விக்கிரகங்களெல்லாம் வணங்கி ஒரு டைம் வரும்போது இது மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மனுஷன் மேலே என் நம்பிக்கை மாற ஆரம்பித்தது. அப்போ அந்த மனுஷனை எப்படி பூஜிக்க வேண்டும், அங்கே என்ன சொல்லப்படுகிறார்கள் சொல்லிட்டு அங்கே அந்த அக்கினி குண்டகங்கள்லாம் வளர்த்து அங்கே யாகங்கள்லாம் வளர்ப்பாங்க, அந்த யாகங்களை மழைக்கு வேண்டுதல் பண்ணி யாகங்களை வளர்க்குறது. அந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, நம்ம கையினாலேயே அங்கே இருக்கிற விக்கிரகங்களுக்கு நம்ம கையினால் அபிஷேகங்களை செய்யலாம். மற்ற எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் தான் உள்ளே போக முடியும், அந்த கருவறைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு அவங்க தான் போக முடியும். நார்மல் பீப்புள், நான் இந்துவாக இருந்தாலும் சரி, பாரம்பரியமாக எல்லாத்தையும் எல்லா மந்திரங்களையும் நான் கற்று தேர்ந்தவனாக இருந்தாலும் நான் அது உள்ளே போகிறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், அந்த கருவறைக்குள்ளே எல்லா விதமான மக்கள் போகலாம், எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் அந்த தெய்வத்தை போய் கையினால் அந்த அபிஷேகங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு காரியம் எனக்கு ரொம்ப, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பா இவ்வளோ நாள் நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த அந்த தெய்வத்தை நம்ம கிட்ட போய் நம்ம கையில் இதெல்லாம் செய்யலாமேன்னு சொல்லி அந்த தெய்வத்தை நான் அதிகமாய் ஒரு 6 ஆண்டுகளாக அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வார வழிபாடு மன்றத்தில் நான் துணை செயலாளராக நான் பணிபுரிந்திருக்கிறேன், வேலை செஞ்சுருக்கிறேன். அநேக என்னோடு கூட படித்த அநேக வாலிப பிள்ளைகளெல்லாம் நான் அந்த கோவிலுக்கு நான் அழைத்து கொண்டு போயிருக்கிறேன்.
0: ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு விமர்சனமும் இல்லை,
1: எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நான் நேராக போய் அந்த சாமியார்கிட்டயே போய் கேட்டேன்,
0: சாமியார்னு சொல்றது உண்மையான உயிருள்ள மனுஷனா அல்லது சிலையா,
1: உயிருள்ள ஒரு மனுஷன், நம்மளை போல மனுஷன்தான், அவரும் ஆசாபாசம் உள்ள ஒரு மனுஷன்தான், எல்லாரும் அவரை தெய்வம் தெய்வம் சொல்லுவாங்க, குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்மான்னு அவரை சொல்லுவாங்க. அவரை அதிகமாக நான் பூஜித்த நாட்கள் உண்டு. அப்போது ஒரு நாள் நேராக அவர்கிட்ட போய் கேட்டேன், அப்போது அவர்கிட்ட பேசணும்னா கூட பெர்மிஷன் வாங்கணும், அதுவும் பெரிய பெரிய விஐபிங்களுக்கு தான் பெர்மிஷன் தருவாங்களே தவிர என்னை போல் சாதாரணமாக புறக்கணிக்கப்பட்ட யாரும் அவரோட லேஸில் கிட்ட போயிட முடியாது. அது மாதிரி நான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுறாங்க, பாத பூஜை பண்ணால் உன் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு. அப்போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாத பூஜை பண்ணால் பாவம் போயிடும், என் வீட்டில் என்னுடைய தாத்தா என்னை எப்படி வளர்த்தாருனா இவன் சபிக்கப்பட்டவன், இவன் பிறந்ததே சாபம், இவனால் தான் என் மக என்னுடைய மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சபித்ததை நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். நல்ல வார்த்தை என் வாழ்க்கையில் கேட்டதே கிடையாது. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் போது அந்த கோவிலில் ஒரு அந்த ரேட்டு போட்டிருந்தாங்க, பாத பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ, அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவ்வளோ. அப்போ பாத பூஜைன்னு சொல்லும்போது 30,000 ரூபாய் பே பண்ணணும். அந்த டைமில் 30,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு சிங்கிள் டீ வாங்கி சாப்பிட கூட எனக்கு வசதி கிடையாது. அப்போது 30,000 ரூபாய் எங்கே நான் போகிறதுன்னும் போது என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அப்ரோச் பண்ணேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, டே நான் உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன், ஒரு 1,000 ரூபாய் தரேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 30,000 ரூபாய் எனக்கு கலெக்ஷன் ஆச்சு. எனக்கு என்ன ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னால், 30,000 ரூபாய் நான் வாங்கிட்டு வேறு ஏதோ ஒரு காரியத்துக்கு செய்யறதுக்கு தான் இவன் கேட்குறான், தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்லி என் கூட படிக்கிற நண்பர்கள் என்ன பண்ண, நீங்கள் எல்லாருமே என் கூட வாங்க அந்த கோவிலில் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டபுள் எம்ஏ படிச்சிருக்காங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு ஸ்ரீதர் சொல்லி எல்லோரும் என் கூட வராங்க. எல்லோரும் ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு பட்டெல்லாம் அடிச்சு பண்டார பசங்க மாதிரி எல்லாம் க்யூவில் நின்று கையில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பில் மினரல் வாட்டர் மாதிரி கொடுத்தாங்க. எல்லாம் காலை கழுவுறாங்க, நானும் அவர் காலை கழுவுறேன். நான் சொல்கிறேன், ஆறுமுகம் நீ 500 ரூபாய் கொடுத்தல, நீ வந்து கழுவிடா. அப்பா கூட இருக்கிற பிஏ சொல்கிற, இல்லை ஒருத்தர் பே பண்ணால் ஒருத்தர் தான், இல்லைங்க நாங்கள் இவ்வளோ பேர் பே பண்ணியிருக்கோம், நாங்கள் எல்லோரும் தான் கழுவோம். அதை கழுவி அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அது வந்து கூவ நதி அப்படின்வா. அந்த கூவ நதியில் இருக்கிற அந்த ஸ்மெல்லோட இந்த தண்ணி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ டர்ட்டியாக இருந்தது. அந்த தண்ணியை காலை கழுவினோன்னா எனக்கு மனசு வரலை, 30,000 ரூபாய் கொடுத்து கழுவிருக்கிறோமே இந்த தண்ணி எப்படி விட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணால் அதை ஒரு சொம்பில் ஊற்றி எல்லோரும் சொல்கிறேன், இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை இல்லை நான் 30,000 கொடுத்து கழுவிருக்கிறேன், இந்த தண்ணியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சொம்பில் ஊற்றிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், என்னடா கோயில் பின்னாடி எல்லாம் வாங்க, டே ஸ்ரீதர் நீ 1,000 ரூபீஸ் கொடுத்தல நீ வாடா அப்படின்னு. எல்லோரும் என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தான். ஓம் சக்தி பராசக்தின்னு அவன் வாயில் கொஞ்சம், என் வாயில் கொஞ்சம், அப்படி நாரி போன என் வாயை தான் இன்றைக்கி ஏசப்பாவை துதிக்கிற நாவா என் நாவை ஆண்டவர் மாற்றிருக்கிறார்.
0: இப்போ அந்த தண்ணி வந்து அவருடைய கால கழுவுன்னு இந்த தண்ணி,
1: அந்த தண்ணி,
0: அந்த தண்ணி எல்லாரும் குடிக்க வச்சிங்க,
1: எல்லாரும் குடிக்க வச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சாப்பிட்ட எச்சை இலையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா ஆசீர்வாதம்னு இன்றைக்கும் அது நடந்து கொண்டு இருக்குது, இன்றைக்கும் அதை மக்கள் அறியாமையில் அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது என் வாழ்க்கையில் அதை சாப்பிட்ட இலை கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில் வச்சுருக்கிறார், 50 ரூபா அதை கொடுத்து தான் அந்த 50 ரூபா. இதை நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகள் இதற்காக ஜெபிக்கும் போது கத்தர் இப்படிப்பட்ட காரியத்திலேருந்தெல்லாம் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், அதற்காக தான் நான் இந்த காரியத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான்.
0: சரி, அப்புறமா எப்படி இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு உணர்ந்தீங்க, எப்படி வாய்ப்பு கிடைத்தது?
1: எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இருக்கிற வீடு வந்து எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஷேர், அது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி. எங்கள் அம்மா என்ன நினச்சா, அண்ணன் தானே ஏமாற்ற மாட்டார். அப்போ எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்கிறேம்மா, அப்போ தாத்தா சொல்லியிருக்கிறாரு பாதி ஷேர் நமக்குன்னு, அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னும் போது, டே அப்படிலாம் பண்ணக்கூடாது, பெரியவங்க அவங்க பேசும்போது நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அந்த வார்த்தையை தடை பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நான் கம்முனு வந்துட்டேன். கொஞ்ச நாளில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். இறந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு ஒரு ஒரு ஒரு 15 நாள் கூட இருக்காது, நானும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நேராக எங்கள் மாமா வந்தார், என்னடா இங்கே இதுன்னு நான் சொன்னேன், இல்லைம்மா வெறும் ரசம் சாதம் ஊறுகாய் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் டெய்லி சிக்கன் மட்டன் நல்லா ஆகாரமாக சாப்பிட்றீங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆகாரம்னா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, என்னையும் எங்கள் அம்மாவையும் செருப்பாலே அடித்தார், எட்டி மாரில் உதைச்சார், தொடப்பக்கட்டையிலே எங்களை அடித்தார், என்னென்ன கேவலமான வார்த்தையை பேசணுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகளை பேசி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், யாரும் எங்களுக்கு நீதியோ எங்களுக்காக வந்து எங்கள் சார்பில் நின்று நியாயம் பேசுறதுக்கோ ஒரு நாதியற்ற ஒரு நிலையில் தெருவில் நாங்கள் அனாதையை போல் நாங்கள் கிடந்தோம். அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் யாருமே வந்து ஒன்றும், எங்கள் அம்மா கூட பிறந்த 9 பேர் சுற்றி தெருவில் நிற்கிறாங்க, யாருமே என்னடா இப்படி நடக்குது, ஒரு கால் ஊனமான ஒரு பிள்ளை, கணவனும் இல்லை பிள்ளை சின்ன பையன், எப்படி இவங்க வாழ்க்கையை அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அதை பற்றி யோசிக்கலை. எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்களே தவிர, அந்த அந்த பணம் அந்த சொத்துன்னும் போது கூட பிறந்த அண்ணன் கூட எங்களுக்கு எதிரியாக மாறிட்டார்.
0: சரி, அப்போ எப்படி நீங்கள்
1: அப்போது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி அடையாரில் ஒரு குட்டி கிராமணி ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே என் ஃப்ரெண்டுடைய வீடு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் பாத்திரம் எங்கள் தாத்தா எங்கள் மாமா கிட்டே நான் சர்வைல் பண்ணுறதுக்கு துணிமணியெல்லாம் எதுனா எடுக்கணுன்னா கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு உடஞ்ச பீரோ, எங்கள் மாமா சொத்துன்னு எங்கள் அப்பா உனக்கு கொடுத்து ஒரு சொத்து வச்சுருக்கிறாரான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு உடஞ்ச பக்கெட்டு, ஒரு 4-5 தொடப்போம், 4-5 செருப்பு, இது தாண்டா உன் சொத்துன்னு சொல்லி என் கையில் கொடுத்தார். அப்போது என் உள்ளம் உடஞ்சிச்சு. இவ்வளோ நாள் நமக்கு இவர் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிழலில் இருக்கிறோன்னு நினைக்கும் போது, கடைசியில் அந்த நிழல் இல்லை, இன்றைக்கி நம்ம நடுத்தரில் வந்துட்டோன்னும் போது அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் நண்பனுக்கு நான் பேசும்போது அவன் சொன்னான், நீ கவலைப்படாதரா, எங்கள் வீட்டில் உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீட்டில் எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிது. காலையில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் வர வருமானத்தில் தான் அன்றைக்கி 1 கிலோ அரிசி வாங்குவேன், காய்கறி வாங்குவேன், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகாரம் கொடுக்கணும், என் வீட்டுக்கு வாடகை கட்டணும். இதெல்லாம் செய்யும்போது என் உள்ளத்தில் இதுக்கு காரணம் யார், எங்கள் மாமா தானே, எங்கள் மாமாவை கண்டந்துண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி. நான் வந்து வெல்டிங்கில் ரொம்ப ஸ்கில்டு, ஒரு இரும்பு ராடு என் கையில் கொடுத்தீங்கன்னா அதை எப்படி கத்தியாக செய்யணும், அது எவ்வளோ ஷார்ப்பில் வைக்கணும், எவ்வளோ தூரத்துலேருந்து அவரை வெட்ட முடியுன்ற மாதிரி நானே அதுக்கு கைப்பிடியெல்லாம் பித்தளையில் வச்சு வெல்டிங் பண்ணி அவரை 3 முறை நான் அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அன்றைக்கி மாத்திரம் நான் கொலை பண்ணியிருந்தேன்னு சொன்னால் வேலூர் சென்ட்ரல் ஜெயிலில் நான் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பேன். இயேசு என்னை ரட்சித்ததுனால அன்பின் ஊழியக்காரனாக இயேசு என்னை மாற்றினார்.
0: சரி, இப்போ நீங்கள் அந்த டேனான விதத்தை சொல்லல, சரி இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது.
1: ஆமாம்,
0: அப்படி எப்போ இயேசுவை அறிந்து கொண்டீங்க, அப்படி இயேசுப்பா கிட்ட உங்களுடைய லைஃப் எப்படி?
1: நல்ல சூப்பர் கேள்வி கேட்டீங்க, எப்படி யூடர்ன், ஏன்னா பயங்கரமான ஒரு இருளை நோக்கி போயிட்டு இருந்தேன், ஒரு யூடர்ன் அடித்து ஆண்டவர்கிட்ட வர்றதுன்றது உண்மையிலே அது என் லைஃப்பில் அது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் தான், அதை மறக்கவே முடியாது. பசுமரத்து ஆணி போல் என் உள்ளத்தில் அது புதஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த வீட்டில் நாங்கள் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி சிஸ்டர்ன்ட்டு நல்லா ஜபிக்கிற ஒரு சகோதரி, அவங்க பாஸ்டர் டி மோகன் ஏஜி சர்ச்சுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க வீட்டில் நிறைய கேசல் ப்ரேயர் செல் எல்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏரியாவுக்கு நான் எப்படி போவேன்னா செவ்வாடையில் தான் நான் போவேன். நான் சவப்பு ஷர்ட்டு சவப்பு வேஸ்டி பட்டெல்லாம் அடிச்சுட்டு எப்போ என்ன அவங்க பார்த்தாங்களோ எனக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி எனக்காக அந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் பண்ணி வச்சிருந்த கத்தி பார்த்திங்கன்னா எப்போவுமே என் வீட்டில் இருக்கும். இந்த கத்தியில் தான் அவங்க எங்கள் மாமாவை வெட்டணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அம்மாவுக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி நான் ரகசியமாக ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீட்டில் பூந்து அவரை வெட்டணுண்டா, ஒன்றும் உங்களால் முடியலன்னா நான் எங்கள் அம்மாவை எந்த கையில் அடித்தாரோ அந்த கையை நான் வெட்டுவேன், வெட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பயங்கரமான ஒரு ரத்த வெறி எனக்குள்ளே இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என் வீட்டில் நான் குளிக்கும்போது எங்கள் அம்மா என்னுடைய பீரோவை இது பண்ணும்போது உள்ளே என்னுடைய அந்த கத்தியை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓன்னு அழுகுறான், டேய் என்னடா இது மாதிரி இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுருக்கேன், என்னன்னா வந்தோடனே தைரியமாக சொல், இந்த கத்தியில் தான் உங்கள் அண்ணனை நான் போட போகிறேன், உங்கள் அண்ணனை நான் கொலை பண்ணுவேன், இல்லைன்னா விட மாட்டேன், எப்படி உன்னை அடிப்பான், உன்னை அடித்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சி நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுகுறேம்மா அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அழுதது. எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. ஏய் அப்போ ஏற்கனவே அப்பா இல்லைடா, நீயும் இது மாதிரி கொலை பண்ணிட்டேன்னா ஜெயிலுக்கு போயிடுவேன், அப்போ உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி எவ்வளோ காரியங்கள் எனக்கு எடுத்து சொல்கிறாங்க. என் மைண்டில் அது ஏறவே இல்லை. ஆனால் ஒரு காரியம் பாருங்கள், தேவன் எவ்வளோ நல்லவராக இருக்கு. எங்கள் அம்மா அந்த பக்கத்து வீட்டில் ப்ரேயர் நடக்கிறத அடிக்கடி மாடியிலேருந்து பார்ப்பாங்க போல இருக்கு. அந்த சிஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மா என் பேரை ஒரு பேப்பரில் எழுதி என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க, வேதம் சொல்லுது ஜபமே ஜெயத்தை கொடுக்கும், ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. அந்த தாயார் 3 நாள் எனக்காக உபவாசி ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா என் பையன் இப்படி ஒரு ரத்த வெறியில் இருக்கிறான், எந்த நேரத்தில் யாரை கொலை பண்ணுவான்னு தெரியல, என் மகனுக்காக ஜபம் பண்ணுங்க. அப்போ அந்த தாயார் சொல்லுங்க, மகனுக்காக நான் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த அம்மா ஜபிக்க ஜபிக்க தான் என்னால் எங்கள் மாமாவை கொலை பண்ணுறதுக்கு 3 வாட்டி பிளான் பண்ணேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா ஆளை காமிச்சாலே போய் இது பண்ணிவிடுவான். அப்படிப்பட்ட நண்பர்கள் என் கூட இருந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது இப்படி 3 முறையும் பண்ண முடியலையே. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் அந்த தாயார்கிட்ட பேசி மேல் அறையில் இருக்கிற இந்த மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல், உலகமெங்கிலும் கொண்டு போய் அவன் அநேகருக்கு ஒரு ஆறுதலின் மகனாக தேவனுடைய ராஜ்யத்தை சொல்கிற மகனாய் நான் அவனை ஒரு சுவிசேஷகனாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல கத்தர் திட்டமும் தெளிவுமாய் தேவன் பேசியிருக்கிறார். அப்போ அதிகாலையில் எனக்கு என்னென்னா 3 முறை பண்ண முடியலையே, எப்படியாவது இவரை ஃபைனலில் இவரை பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே நான் ஒரு யாகம், அந்த யாகன்றது அந்த வேள்வின்றோம், அந்த வேள்வியை எப்படி நடத்தணும், அந்த யாகங்களை எப்படி வளர்க்கணும், அந்த ஸ்பிரிட்டோடு எப்படி பேசணுன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் கற்றுத்தேர்ந்தவனா. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அந்த கோவிலில் நான் இருந்ததுனால அந்த ஆவிகளோடு பேசுறது எனக்கு நல்லா பரிச்சயமாக இருந்ததுனால அந்த ஆவியோட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வெறி, இன்னைக்கு எப்படியாவது அவரை வெட்டி ரத்தத்தை பார்க்கணுன்ற ஒரு தீர்மானத்தோடு தான் இருந்தேன். அன்னைக்கு தான் அந்த சகோதரிக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார், நீ போய் என் மகனுக்கு என் நாமத்தை பற்றி சொல்லு. இப்போ காலையில் வந்து கதவு தட்டுறாங்க, என்னடா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது யாரா இது, இந்துக்களில் சொல்லுவாங்க பூஜை பண்ணி சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்சது அப்படின்னு, ஏதோ அபசகுனமா இருக்கு என்னடா அது அப்படின்னு. திறந்த அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. பாருங்க, என் வாழ்க்கையில் இயேசுன்ற அந்த நாமத்தை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. ஒரு மழைக்கு கூட நான் சர்ச்சு பக்கம் ஒதுங்கினது கிடையாது, ஒரு கிறிஸ்துவ நண்பர்கள் கிடையாது, யாருமே இயேசுவை பற்றி என் வாழ்க்கையில் 23 வயது வரையும் எனக்கு யாரும் சொன்னதும் கிடையாது. ஒரு சாங் கூட நான் கேட்டதில்லை. இந்த வேதனை என்னன்னு கூட என் வாழ்க்கையில் தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அந்த அம்மா இயேசுன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பேரை கேட்ட அடுத்த செகண்ட் எனக்குள்ளே ஒரு ஜாய், ஒரு உண்மையான ஒரு சமாதானம், இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன்றார் பாருங்கள். அந்த தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே வந்ததை நான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ சொன்ன உடனே அடுத்த செகண்டு, தம்பி நான் உனக்காக ஜெபம் பண்ணும்ப்பா அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் சரி ஜெபம் பண்ணால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்றது மட்டும் என் மைண்டில் இருந்து உடனே முட்டி போட்டேன். அந்த அம்மா எனக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கண் மூடுனாங்க, எனக்கு கண் மூடி பழக்கமே கிடையாது. விக்கிரகங்களை கண் திறந்து பார்த்தே தான் நான் இது பண்ணியிருக்கேனே தவிர, ஃபஸ்ட்டு டைம் கண்ணை மூடு அப்படின்னும் போது என்னால் மூட முடியல. அவங்க கண்ணீர் அப்படியே தார தாரையாக அழுகுறாங்க. எனக்கு ஜெபம் பண்ணும்போது என் முகத்துலலாம் அந்த கண்ணீர் படுது. அப்போ தான் பார்க்குறேன், இவங்களே என் மேலே யார் இவருன்னு தெரியாது, இவங்க ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க. இவங்க இந்த அளவுக்கு ஒரு மனதுருக்கத்தோடு எனக்காக ஜெபம் பண்ணி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே. அப்போ இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ இவங்க சொல்கிற இந்த ஜீசஸ் எவ்வளோ நல்ல தெய்வமாக இருக்கிறாருன்னு அவங்க மூலியமாக தான் என்னை இயேசுவை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வழியில் கர்த்தர் என்னை நடத்தினார்.
0: நல்லது. இப்போ 3 முறை உங்கள் மாமாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க.
1: ஆமாம்.
0: இப்போ அதுலேருந்து எப்படி ஆண்டவர் தப்பு வச்சார், எப்படி அவங்க எஸ்கேப் ஆனாங்க?
1: ஒரு முறை பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அவங்க பக்கத்து வீடுன்றதுனால அந்த சகோதரியை அடிக்கடி பார்ப்பேன். அவங்க பார்க்கும்போது என்ன ஸ்மைல் பண்ணுவாங்க, நானும் ஸ்மைல் பண்ணுவேன். போகும்போது காஃபி என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னும் உடனே ஒரு காஃபி கொடுப்பாங்க. காஃபி சாப்பிட்டு அப்போவும் செவ்வாடையில் தான் இருப்பேன், கோவிலுக்கு போவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, சரி பாத பூஜை பண்ணோம், இவ்வளோ பூஜைலாம் பண்ணோம், ஃபைனலாக நம்ம லைஃப்பில் எல்லாமே இப்போ தெருவுக்கு வந்துட்டோம். சர்வைவல் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது என் லைஃப்பில், எந்த ஒரு ஃபைனான்சியலாகவும் சரி எதுவுமே சப்போர்ட் கிடையாது, எந்த ஒரு ஆள் பலமோ எதுவுமே கிடையாது. எப்படி அடுத்த லெவல் நம்ம போக போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரகிள் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நேராக நம்ம போய் இந்த சாமியார்கிட்ட போய் கேட்போன்ட்டு நேராக அந்த சாமியார்கிட்டயே போய் டீல் பண்ணேன். பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, நான் நேராக உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் யார் என்ன பண்ணாலும் சரி இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேசி ஆகணும்னும் போது, உள்ளே போனால் அந்த சாமியார் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். என்னடா இவ்வளோ இதுவாக இவ்வளோ ஜனங்கள் நிற்கிறாங்க, நேராக உள்ளே வந்துட்டேன். எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்துட்டேன், அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு தெருவில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன், நான் என்ன செய்யணும், எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், அடுத்த வாரம் உங்கள் வீட்டில் ஒரு யாகம் நடத்தினா நீ பெரிய குபேரன் ஆகிடுவே, யாகம் நடத்தினா குபேரன் அப்போ தாராளமாக நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே உனக்கு அடுத்த வாரம் 23ஆம் தேதி டேட்டு எல்லாம் குறித்து கொடுத்துட்டாரு. அந்த பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வர அவருடைய பிஏ என்னை கூப்பிட்றாரு, தம்பி இங்கே நில்லுப்பா அப்படின்னு. என்ன மற்றவங்களுக்குன்னா 50,000 ரூபா, இந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா மற்றவங்களுக்கு 50,000 ரூபா, நீ வந்து கோவிலில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால உனக்கு 50% டிஸ்கவுண்ட், 25,000 நீ பே பண்ணால் தாராளமாக அடுத்த வாரம் அந்த சாமியார் உங்கள் வீட்டுக்கு வருவாருன்னொன்னே எனக்கு அந்த பேப்பரை அப்படியே தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். அப்போ தான் அந்த கோவில் எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தெப்பக்குளம்னு, அந்த தெப்பக்குளத்துக்கிட்ட போய் என்னை அறியாமல் அழுகுறேன். தெய்வம் தெய்வம் சொல்லி எவ்வளோ தெய்வங்களை நம்பி தெருவுக்கு வந்துட்டேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட சாப்பிடக்கூட வழி இல்லை. கடைசியில் இந்த சாமியார் தான் தெய்வம் நம்பி வந்தேன், இவரும் எனக்கு எல்லா விதமான காரியங்களும் செய்வார்னு சொல்லி இவரை நம்பின இவரும் கடைசியில் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிடியாக 25,000 ரூபா கொடுத்தாதான் உன் வீட்டுக்கு வருவேன்னா, அந்த 25,000 ரூபா என்கிட்ட பணம் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு தொழில் செய்து நான் பொழைச்சிப்பேனே, அந்த பணம் இல்லை, எல்லாமே நான் நஷ்டத்தில் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தெருவில் இருக்கிறேன், எல்லாராலையும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு என் தனிமையில் நான் கண்ணீர் விடுற சூழ்நிலையில் அப்போ தான் நான் ஒன்று உணர்ந்தேன், நெத்தியில் இருக்கிற பொட்டை நானே அழித்தேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். யூதயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போது நானே என்ன பண்ணேன், செவ்வாடியில் தூள் தூளாக கீழ்ச்சி போட்டேன். நான் போட்டிருந்த உத்ராட்ச மாலையெல்லாம் நானே அறுத்து போட்டேன். அப்போ இது பண்ணிவிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமு நான் வானத்தை நோக்கி என்னுடைய மன்றாட்டை நான் ஏறெடுக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், எப்படி படிக்கணும், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த அம்மா அன்னைக்கு இயேசுன்ற அந்த திவ்ய நாமத்தை தான் எனக்கு சொன்னாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அந்த வானத்தை நோக்கி உண்மையான தெய்வம் நீர் இருப்பீர், ஆனால் என்னை போல ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இப்படிப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நிலையில் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, கைதிகளை போல் நன்மையை செய்தும் எவ்வளோ பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, மருத்துவமனையில் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, வீடு இல்லாமல் தெருவுகள்லேயும் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு யார் வருவா? அப்போ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தெய்வம், ஒருவேளை இயேசுன்னு சொல்கிறாங்க, எல்லா தெய்வத்தை நம்பினேன், எல்லா தெய்வம் என்னை கைவிட்டுச்சு, ஒருவேளை இந்த இயேசுன்ற இந்த தெய்வம் என்னை தேடி என் வீட்டுக்கு வந்தார்னு சொன்னால், என் வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட சரி, இவருக்காக நான் வாழ்வேன், இவருக்காக நான் சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி எப்படி சொன்னேன், எப்படி ஜெபம் பண்ணேன் எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதை கன்ஃபஸ் பண்ணி நேராக நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
0: இப்போ என்னென்னா, அந்த மூன்று முறை உங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல,
1: ஆமாம்,
0: அதுலேருந்து ஆண்டவர் எங்களை எப்படி தப்பு வச்சாரு, அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்,
1: அப்போது என்ன ஒரு நடந்ததுன்னு சொன்னால், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன்னா வீடு பூட்டியிருந்தது. வீட்டோட சாவி எப்போவுமே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த ஜபிக்கிற சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு தான் கோவிலுக்கெலாம் போவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பயங்கர பசி, ஏன்னா போகும்போது நான் சாப்பிடல, உபவாசத்தோடவும் போனேன், வரும்போதும் சுத்தமாக சாப்பிடல. சரி, வீட்டில் போனால் ஏதாவது அம்மா ஆகாரம் வச்சுருப்பாங்க, சாப்பிட்லாம் தான் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஆகாரம் இல்லை. அப்போது அந்த லக்ஷ்மி சிஸ்டர்கிட்ட சாவி இருக்குது. சரி, போனால் இவங்க அல்லேலியானுவாங்க, ஆமீன்னு ஏசப்பானோ, எனக்கு ஒரே எரிச்சலை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டேன். இவங்க ஏதாவது அல்லேலியா ஆமீன்னா ஒரே அறை அடிக்கணும்னு சொல்லி வெறியில் தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். அந்த அம்மா அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நேராக உள்ளே போனேன், சிஸ்டர் சாவின்னு கேட்கறதுக்கு பதிலாக, சிஸ்டர் இந்த இயேசுன்னு சொன்னீங்களே, இந்த இயேசுவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேதத்தில் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம், எதுக்காக இயேசு இந்த பூமியில் வந்தார், ஏன் மரித்தார், மூன்றாம் நாள் எப்படியோ உயிர்த்தெழுந்தார், திரும்பவுமாய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், ஜீசஸ் கம்மிங் சூன் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கு, இயேசு சீக்கிரமாக இந்த பூமியில் நியாயம் தீர்க்கும்படி அவர் வரப்போகிறார், நிறைய காரியங்களை அவங்க எனக்கு சொல்லும்போது என் உள்ளத்தில் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. இவ்வளோ நாள் தெய்வம் தெய்வம் என்று எங்கெல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேனோ, அப்போ இவர் தான் அந்த தெய்வம் போல இருக்குது. ஏன்னா கிமு கிபி என்று சரித்திர நாயகனாக இவரை வைத்து தானே காலங்கள் அளக்கப்படுது. அப்போ இவர் தானே மெய்யான தெய்வம். எல்லா கல்லறையிலையும் எவ்வளோ கல்லறைக்கு நான் போயிருக்கிறேன், ஜீவ சமாதி ஆயிட்டாங்கன்னாங்க, மரித்தாங்க, அடக்கம் பண்ணது உண்மை, ஆனால் அவங்க சரீரம் உயிரோடு எழும்பலை. ஆனால் இன்றைக்கும் இயேசு புதைக்கப்பட்ட இடத்துல அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று தான் எழுதப்பட்டு. அந்த காரியங்களெல்லாம் நான் கேட்கும்போது, அப்போ இவ்வளோ நாள் நம்ம தேடின தெய்வம் என்ன, இந்த இயேசுக்கு என்ன, அப்போ இந்த இயேசுவை எப்படி தெரிந்து கொள்ளலாம், இந்த கருப்பாக ஏதோ ஒரு புஸ்தகம் வச்சுருக்கிறாங்களே இதில் தானே இவங்க ஏதோ பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்ட, ஆண்டி எனக்கு இந்த புக்கு எனக்கு வேணும், இந்த கருப்பாக வச்சுருக்கீங்களே இந்த புக்கு எனக்கு வேணும்னும் போது, நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க என்ன சின்னமலை ஏஜி சர்ச் அங்கே பாஸ்டர் டி மோகன் அவர் சர்ச்சுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போகும்போதே அங்கே பாஸ்டர் பிரசங்கமே வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரில், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறலை தருவேன். அப்போது இவர் எங்கே இருக்கிறார், ஒரு மரமாக இருந்தால் அந்த நிழலில் போய் நிற்கலாம், வாங்கன்றாரு. வருத்தத்தோடு தான் இருக்கிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன், எங்கே போனோம் எங்கே வரணும்னு தெரியலையே, சரி வாங்கன்னு சொல்ல உள்ளே போகிறேன். என்னை அறியாமல் பார்த்தீங்கன்னா, நான் லிட்ரலாக என் வாழ்க்கையில் பார்த்தது ஒரு கருப்பாக ஒரு ரத்த வெறி பிடித்த ஒரு ஆவி என்னை விட்டு லிட்ரலாக வெளியே போகிறத கண் கூட நான் பார்த்தேன். இது சத்தியமான வார்த்தை, உண்மையாக நான் பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதுவரையும் அந்த மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் அந்த சர்ச்சில் உள்ளே போய் உட்காரும்போது, அப்போ தான் தேவ பிரசன்னா என்ன, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை எல்லாமே என் இருதயத்தை ஏற்றாது போல் வருது. அப்போ அந்த பாஸ்டர் டி மோகன் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தேன். நான் செவ்வாடையில் தான் போனேன், பட்டெல்லாம் அடிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு ஒரு பைபிள் எனக்கு பிரசன்ட் பண்ணார். பைபிளை வாங்கிட்டு நான் திருப்பி வந்துட்டேன். அப்போது நான் அந்த வேதத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த மலர் ஹாஸ்பிட்டல் அந்த பிரிட்ஜு கிட்ட நான் வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார். உருவாக்குற பட்டயம் வேணுமா, அழைக்கிற பட்டயம் வேணுமா? ஏன்னா என் பேக்கெட்டில் அப்போவும் அந்த கத்தியை நான் பேக்கெட்டை தான் வச்சுட்டு இருந்தேன். உருவாக்குற பட்டயம்னா இதுன்னு எனக்கு தெரியுது, அழிக்கிற பட்டயம்னா என்ன அப்படின்னும் போது, அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இது தான் வேணும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னும்போது என்ன செய்ய போகிறேன், இது வேண்டாம் ஆண்டவரேன் தூக்கி அந்த கூவை நதியில் தூக்கி போட்டு இந்த வேதத்தை கட்டி பிடிச்சி ஒரே சந்தோஷத்தோடு நான் என் வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறத எங்கள் அம்மா என்னுடைய முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
0: இப்போ அந்த அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணீங்கல்ல, அதை எப்படி ஆண்டவர் தப்பு வச்சாருங்கிற சொல்ல முடியுமா, ஷார்ட்டாக சொல்லுங்க.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னா, தொடர்ந்து சபைகளுக்கு போக, இந்த வேதாகமங்களை தியானிக்க, வசனம் மூலியமாக கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் சக்ஸஸ் ஆகணும்னா இதை படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இதில் படிக்க படிக்க படிக்க, அப்போ ஆண்டவருடைய அந்த மெய்யான அன்பு, இயேசுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த நன்மைகள், குஷ்டரோகிகளை தொட்டு சுகமாக்குறது, கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கறது, மரித்து போன எவ்வீருடைய மகனை மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்புனது, இதெல்லாம் நான் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு தெய்வமா, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பண்ண பண்ண, அப்போ என்ன அறியாமல் யாரை வெட்டணும் யாரை கொலை பண்ணணும்னு நினச்சினோ, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு ஃபஸ்ட்டு டைம் என் வாயிலிருந்து, அவர் பேர் மிஸ்டர் ஜெகநாதன், ஜெகநாதன் மாமா நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருக்காக நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன்.
0: ஆண்டவர் மாற்றினார்
1: மாற்றினார்.
0: சரி, இப்போ நீங்கள் ஆவிகளை கூட பேசக்கூடியதை கற்றுக்கொண்டு பேசணும்னு சொன்னீங்கல்ல,
1: ஆமாம்,
0: அந்த அனுபவத்தை பற்றி லைட்டை சொல்லாமல்.
1: ஆவியில் பேச அந்த ஸ்பிரிட்டில் வந்து எப்படின்னா, அது நைட்டு நேரங்களில் வரும், அதை வந்து சில மந்திரங்களை அந்த இரவு நேரங்களில் சில மந்திரங்கள் எல்லாம் நான் என்ன பண்ணோம் உச்சரிக்கும் போது அது லிட்ரலாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அப்போ அதோடு நான் சம்பாஷணை பண்ண ஆரம்பிப்பேன். அது என்னோட பேச ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே ஒரு 1000 யானை ஒரு பலம் எனக்குள்ளே வந்துடும். அந்த நேரத்தில் யார் எனக்கு முன்னாடி நின்னாலும் அவங்கள அடித்து காலி பண்ணுன்ற ஒரு வெறி எனக்குள்ளே வரும். அதை நான் செய்ய செய்ய செய்ய என் உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற ஒரு ரத்த வெறி பிடிச்ச ரத்த காட்டேறி அது எனக்குள்ளே இருந்தது.
0: அதுகிட்ட என்ன பேசுவீங்க, அது பதில் தருமா?
1: அது தரும். நான் இப்போ போகிறேன், எனக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவனை போய் நான் இதான் செய்யணும் அப்படின்னும்போது, நீ போ உன்னோட இருந்து நான் அந்த காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னு பேசுவேன். சில நேரங்களில் தேவையில்லாத அந்த வாலிப நாட்களில் தவறான சிந்தைகள் எல்லாம் பாவ இச்சிக்கிற காரியங்கள், சில தவறான படங்களை பார்க்குற இச்சிக்கிற காரியம் இதெல்லாம் என்ன பார்க்கறதுக்கு தூண்டும். அதில் ரொம்ப இன்வால்வாக அது அப்படிப்பட்ட நண்பர்களும் என்னை தேடி வருவாங்க. நான் எங்கேயோ தான் இருப்பேன், இப்படிப்பட்ட நண்பர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட நம்ம போதை பழகத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லி, இங்கே யாருனா தண்ணி அடிச்சா பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி இங்கேருந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் போய் ஃப்ரெண்டு நான் எல்லாம் போய் அங்கே தண்ணி அடித்து, நான் என் ஃப்ரெண்டு தலையில் வாமிட் எடுத்து, அவன் என் தலையில் வாமிட் எடுத்து, அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
0: அந்த ஆவி உங்களோட நீங்கள் பேசுகிற மனுஷன் பேசுகிறது படி பேசுமா?
1: ஆமாம்,
0: தமிழ்,
1: லிட்ரலாக தமிழ். நம்ம என்ன அழகாக அது நம்ம தமிழோட அது பேசுகிற தமிழ் அவ்வளோ இனிமையாக இருக்கும். அது பேசும்போதே அப்படியே ஃபுல்லாக அதோட நம்ம ஐக்கியமாயிடுவோம்.
0: ஆனால் தீமையான காரியங்கள்,
1: தீமையான காரியங்கள் நன்மைன்னா எனக்கு அதான் சொல்கிறேனே, எங்கள் மாமா நல்லா இருக்கணும்னு என் வாயால் நான் ஜெபிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா, என்னடா அது, நம்ம எப்போவுமே மற்றவங்களுக்கு தீமை தானே செய்வோம், கெட்டது தானே செய்வோம்னு அடிக்கணும் அவனு அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா யாராவது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பணத்துக்காக கிடையாது, அவரை போய் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். நான் சொன்ன பாருங்கள், இந்த சாமியார் அவருக்கு அவரை வந்து அந்த பகுதியில் நிறைய பேர் வெறுப்பாங்க, அவரை யாருனா கொலை பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 அவர் வீட்டு வாசல்லையே 6 பள்ளம் பறித்து கத்தியோடெல்லாம் உள்ளே உக்கா மேலே வந்து வைக்கோல்லாம் செட் பண்ணி நம்ம சாமியாரை யாருனா எதுனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி அவருக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடு. அவர் சாமியாராச்சே, சாமியாச்சு, அவரை ப்ரொடெக்ட் பண்ண அவருக்கு தெரியாதா? அவரை நான் போய் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போய் கத்தியெல்லாம் வச்சுட்டு நைட்டெல்லாம் நான் அப்படிப்பட்ட நாட்கள்லாம் என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருக்கிறேன்.
0: தெய்வத்துக்கே பாதுகாப்பாக இருந்திருக்கீங்க. வெரி குட்.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி, ஓகே. வேறு ஏதாவது நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஏதாவது ஆண்டவர் விரும்பாத பெரிய ஏதாவது தவறுகள்லாம் அப்படி செய்ததாக சொல்ல முடியுமா? ஏன்னா எதுக்காக என்ன வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்த என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார்.
1: ஆமாம், அதாவது எப்படின்னு சொன்னால், என் ஃப்ரெண்டு இதுமாதிரி இவன் என்னை அடிச்சிட்டான், அது நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எடுத்தவனா அடி தான். அதே மாதிரி சினிமா நடிகர்களை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், சினிமா நடிகர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவங்க எப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறாங்களோ அது மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை அதிகமாக ஈடுபடுவேன். ஆனால் எனக்குள்ளே அந்த கடவுள் பயம் ஒரு பக்கம் இருந்துருந்ததுனால ரொம்ப டீப்பாக அந்த பாவ பழக்கன்றது பயங்கரமான அந்த போதை பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமாக அடிமையாக நான் இருந்தேன். குடி பழக்கம், கஞ்சா எடுக்கிறது இதெல்லாம் வெளியே தெரியாது, ஆனாலும் உள்ள அதெல்லாம் நான் இன்டேக் எடுத்துட்டு தான் இருந்தேன்.
0: சரி, இப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அப்புறம் அப்படி ஏதாவது பழைய ஞாபகங்கள் ஏதாவது வருமா?
1: பழைய ஞாபகங்கள்ன்றது சுத்தமாக வராது. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயினன்னு வேதம் சொல்லுது. ஒருவன் அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்துட்டான்னு சொன்னால் கட்டாயம் அவன் வந்து பழைய காரியத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
0: இப்போ நீங்கள் ஆண்டவர் பின்பற்றவர்களாக மாறிட்டீங்க. ஆமாம், இப்போ மேரேஜ் ஆச்சு. அதில் அது அந்த
1: நல்ல ஒரு ஜபிக்கிற ஒரு சகோதரியை தேவன் எனக்கு மனைவியாக கொடுத்தார். அவங்க முதல்ல வந்து நான் வந்து என் மனைவி வந்து லவ் பண்ணேன், ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்டின், ரோமன் கேத்தலிக்கு. ஆனால் அவங்க நான் சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இனி நான் இந்த பாவ பழக்க வழக்கத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 7 வருஷம் அதுக்காக நாங்கள் காத்திருந்தோம். பெரியவங்களும் அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் மம்மி எங்கள் அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்கள திருமணம் செய்து வைக்க எங்களுக்கு உதவியாக இருந்தாங்க.
0: ஓகே, நல்ல ஒரு காரியம். பிறகு இப்போ இப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருந்தீங்க, ஃபேமிலி ஆகிட்டீங்க.
1: ஆமாம்.
0: பிறகு இந்த ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற ஒரு அழைப்பு அல்லது பாரம் எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது?
1: எப்படி வந்ததுன்னு சொன்னால், என் வீட்டுக்கு பக்கத்தில் பாஸ்டர் பீட்டர் பாபுன்னு இருப்பார். அவர் வந்து பயங்கரமாக இந்து பின்னணியிலேருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவரும் என்னை போல் ஒரு சாமியார்கிட்ட இருந்து நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர். நான் நிறைய ஒரு 40-50 கேள்வி இந்து இதில் இருக்கும்போது நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் எவ்வளோ பாஸ்டருங்கிட்ட நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். இந்த சிவன்னா என்ன, சில விக்கிரகங்களுடைய பேரெல்லாம் சொல்லி இது எப்படி வந்தது, இயேசுனா என்ன, நிறைய கேள்விகள் கேட்கும்போது யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த போதகர் மட்டும் கிட்டத்தட்ட 40 கேள்விக்கு ஒரே நாளில் 35 கேள்விக்கு பதில் சொன்னார். 5 கேள்விக்கு ஓப்பனாக அவர் சொன்னார், எனக்கு இது தெரியல, ஒரு வாரம் கழிச்சு வா, நான் பைபிளை நான் படிச்சுட்டு நான் அதை சொல்கிறேன்னது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. என்னுடைய எல்லா கேள்விக்கும் தனிப்பட்ட ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ பாட்டி கதை ஆயா கதைலாம் அவர் சொல்லலை. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கோ அவரே என்கிட்ட வேதாகமத்தை கொடுத்து இந்த பக்கம் எடு, லூக்கால் எடு, மத்தையில் எடு, மார்க்கில் எடு, வெளிப்படுத்தின விசேஷம் எடு, இதெல்லாம் சொல்லும்போது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள்ன்ற அந்த சத்திய வார்த்தை என் வாழ்க்கையில் நிரூபணமாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து திரும்பி அந்த 5 கேள்விக்கு அவர் என்னை கூப்பிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, அடடா இதில் தான் ஏதோ சம்திங் இருக்குதுன்னு சொல்லி. இதை வேதாகமத்தை படிக்க அந்த போதகர் என்ன பண்ணுவார், நிறைய கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போவார். அப்போது நான் சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருந்தேன்னா வாலண்டரியாக நான் இழுத்துட்டு போவார், நீ வா தம்பி அப்படின்னு. முதல்ல வேண்டாம் விருப்பாக போவேன், என்னடா இந்த பாஸ்டர் சனி ஞாயிறு தான் லீவு, அன்றைக்காவது ஏதாவது படத்தில் எதனா டிவியில் படங்கிடம் பார்க்கலாம், இவர் அடிக்கடி வந்து கூட்டின்னு போகிறாருன்னு சும்மா தான் கூட போவேன். கூட எதுக்கு போவேன்னா, அவர் மைக்கில் டான் பிச் பண்ணுவார், ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும், அப்போல்லாம் வந்து அந்த வுட்டில் தான் இருக்கும். அந்த வுட்டை என்ன பண்ணுவார், ஷோல்டரில் வச்சுப்பேன், கீழே வச்சா நிறைய பேருக்கு கேட்காதுன்னு சொல்லி நான் ஷோல்டரில் வச்சு பிடிச்சிட்ருப்பேன். 2-3 மணி நேரம் பேசுவார், எனக்கு வலிக்கும், உடனே இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டரில் வச்சுப்பேன், சில நேரத்தில் தலையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். அவர் பேசிகிட்டு இருப்பார், நான் அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் எனக்கு தெரியுன்றதுனால அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேச அங்கே இருக்கிற மக்கள் அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ண அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் கண் கூட நான் பார்க்க ஆரம்பித்தேன். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், இவர்கிட்ட ஜெபம் பண்ணுவார். 6 மாதம் கழித்து சொந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு வந்து, ஐயா உங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன், சொந்த ஆட்டோ வாங்கினேன், ஐயா நீங்கள் தான் ஏன் ஜெபம் பண்ணோம், உங்களை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் அடிப்பார். அது மாதிரி சில வீடுகள்லாம் ஓலை வீடு இருக்கும், இவர் போவார் ஜெபம் பண்ணுவார், அந்த வீடெல்லாம் கட்டப்படும். அப்போ தான் நான் தெரியும், ஒரு மனுஷனை கொண்டு இந்த அளவுக்கு செய்ய முடியும். நான் கற்று தேர்ந்த எல்லாமே நான் தான் கடவுளுக்கு கொடுப்பேனே தவிர கடவுள்கிட்டேருந்து எதுவும் வாங்கின மாதிரி கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் இந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது அங்கே அற்புதம் நடக்குதே, இது போல் நம்மளும் உருவாகணும், நம்மளும் இது மாதிரி எல்லாருக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணுன்ற ஒரு தாகம் எனக்குள்ள அந்த போதகர் மூலமா ஆவியானவர் எனக்கு கிரியை செய்தார்.
0: வெரி குட். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிங்க.
1: ஆமாம்.
0: இப்போ இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக.
1: இப்போது அப்படின்னா மயிலாப்பூரில் நான் வந்து எல்ஷடாய் கிரேஸ் சர்வீஸ் சென்டர்னு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாரன் ரோட்டில், மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வாரன் ரோட்டில் நான் என்னுடைய சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். என்னுடைய சர்வீஸ் சென்டரில் யாரெல்லாம் ஃப்ரிட்ஜு ஏசி ரிப்பேர் விஷயமாக வராங்களோ, நிறைய அங்கே பிராமின் ஃபேமிலியில் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்க வீட்டில் ஏசி ரிப்பேருக்கு போகும்போது கட்டாயம் நான் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய சர்வீஸ் சென்டரில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு நான் ஜெபம் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பொருளோட இன்னும் நிறைய பொருள் உங்களுக்கு சேரும், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புவேன். அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி அவங்க ரிப்பீட்டடாக என்கிட்ட வருவாங்க. அப்படி ரிப்பீட்டடாக வர நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அப்படி நிறைய குடும்பங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு, இதே நம்ம சின்னமலை ஏஜி சர்ச்சில் இன்றைக்கி அவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்களாக மாறி இருக்கிறாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பகுதியில், மயிலாப்பூர் பகுதியில். தேவன் அப்படிப்பட்ட நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். உதாரணமாக அதில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சிஸ்டர் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர். அந்த வீட்டில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க பேர் வந்து மஞ்சுளா, இந்த ஏரியாவில் இருக்கிற தம்பின்னா எப்போவுமே அட்ரஸ் வாங்குவோம். அட்ரஸ் அவங்க கொடுக்கல, என் பேர் ஏரியாவில் வந்து சொல்லு தம்பி, சொன்னாலே என்ன எல்லாருக்கும் தெரியும். அதேமாரி நான் அடுத்த வாரம் போல, ரெண்டு வாரம் கழித்து தான் எனக்கு அதிகால ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசுகிறார். அந்த சகோதரியுடைய பேர் எனக்கு அந்த எல்இடியில் லைட்டில் போகும் மாதிரி அந்த அந்த பேர் போயிட்டே இருக்கு. நேராக என்னடா இது இந்த பேர் வருதேன்னு, சரி அந்த ஏரியாவில் போய் அவங்க பேரை சொன்னேன்னு ஒரு தம்பி தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போய் நான் காலிங் பெல் அமுக்குறேன், வரவே இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் அந்த அம்மா அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. நான் எப்போ கூப்பிட்டா எப்போ தம்பி வரேன், இல்லைங்க நான் மறந்துட்டேன் சாரின்னு, சரி வாங்க வந்து பாருங்கன்னு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் ஆவியானவர் அந்த தாயாரோடு சில வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். இயேசு நல்லவர், உங்கள் கண்ணீரை அவர் துடைக்கிறவர், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். சில காரியங்களை சொல்லும்போது ஓன்னு அழுதாங்க. ஏமா அழுகுறீங்கன்னு, இன்னும் நீங்கள் 5 நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் தாமதம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஒரு தவறான ஒரு முடிவை நான் செஞ்சேன் தம்பி, நீ வந்து பாருப்பா. அப்போ தான் எனக்கு உள்ளே அவங்க பெட்ரூமில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, நான் காலிங் பெல் அமுக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, ஃபேனில் அவங்களுடைய சாரியை தூக்கு மாட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டூல் மேலேயும் ஏறி நின்ட்டாங்க. பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் அவங்க அந்த இன்றைக்கி நம்ம வாழக்கூடாது மறிச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் என்னுடைய தனி ஜபத்தில் தேவன் அவங்க பேரை எனக்கு காண்பித்து அவங்களுக்காக ஜெபிச்சு அந்த வீட்டுக்கு நீ போகணும்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், ஏமா இந்த காரியம் நான் வந்து தலையை உள்ளே போடலான்னு நினச்சேன் தம்பி, காலிங் பெல் அடிச்சேன், சரி யாருன்னு தெரியல வந்து பேசிட்டு அப்புறம் நம்ம தூக்கு மாட்டி நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி காலையில் தான் நான் திட்டம் போட்டேன். இன்றைக்கி வந்து ஏசப்பாவை பற்றி நீ சொல்கிற. அப்போ நான் சொன்னேன், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார். நீங்கள் நல்லா எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நல்லா வாழணும், ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னும் போது, இல்லை தம்பி 2 லட்சம் ரூபாய் எனக்கு கடன். அப்போ ஆண்டருடைய வானமும் பூமியும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையதுன்னு சொல்லிடுது. 2 லட்சம் ரூபாய் கர்த்தருடைய பார்வையில் அற்பமான காசு. கட்டாயம் ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களை விடுதலை தருவார். இதே வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லி நிறைய திட்டம் போடுறாங்க. இல்லை, இந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி சந்ததி சந்ததியாக இந்த வீட்டில் நீங்கள் வாழ்வீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அம்மா முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுத்த ஆவி, தற்கொலையை தூண்டுற ஒரு பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகி போனது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணுது, எனக்கு இப்போ சொல்ல முடியாத சந்தோஷம், இவ்வளோ நேரம் ஏன் வாழணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இந்த ஏசப்பா பற்றி சொல்லும்போது வாழணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் கழித்து அந்த அம்மா ஸ்வீட் பாக்ஸோடு என் கடைக்கு வந்தாங்க. தம்பி இந்த ஏசப்பா பெரியவர் தம்பி, என்னம்மா என் வீட்டுக்கார் கேன்சரில் இறந்துட்டார், பிஎஃப் பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டர் வேலை செய்கிறாரு, 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், ஆனால் ட்ரீட்மெண்ட் பண்ணி பணம் தான் வீணாக போச்சே தவிர அவரும் இறந்து போயிட்டார். கடன் வாங்கினவங்கெல்லாம் ஒன்று வீட்டை கொடுக்குறியா இல்லை பணத்தை கொடுக்குறியா என் கழுத்தை பிடிச்சாங்க. அன்றைக்கி தான் நான் இந்த தீர்மானம் பண்ணேன். அன்றைக்கி நீ ஜெபம் பண்ணும்போது மீகா 7:15 நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ ஒரு வார்த்தை சொன்ன தம்பி, அந்த வார்த்தையை நான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு எனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ஏசப்பா ஏசப்பான்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முருகர் இருக்கும், நிறைய அந்த விக்கிரக தெய்வங்கள்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க. ஏசப்பா ஒரு நாள் கூட அவங்க கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க வச்சு ஜெபிக்கும்போது, அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு ஒரு கவரில் எட்டுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த 2 லட்சம் ரூபாய் செக்கு. அன்றைக்கே அவங்களுடைய கடனை எல்லாம் நான் முடிச்சிட்டேன். 1 ரூபாய் கூட கடன் இல்லை, மீதி என்கிட்ட 150 ரூபா இருந்தது. அந்த 150 ரூபாவில் தான் தம்பி இந்த ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினேன். எனக்கு இனி இந்த தெய்வம்லாம் வேணாம், இனி நான் வாழ்ந்தால் இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன் சொல்லி, அந்த அம்மா மட்டும் இல்லை, அவங்க பெரிய மகன், பெரிய மகளுடைய கணவர், அவங்க ரெண்டாவது மகன், பெரிய மகன், குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் மொத்தமாக குடும்பமே சின்னமலை ஏஜி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ற வார்த்தையின்படி அவங்க அப்படிப்பட்ட இருளில் இருந்த ஜனங்களுக்கு தேவனே தம்முடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்தினார்.
0: வெரி குட், நல்ல ஒரு அருமையான சாட்சி. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல பக்தி வைராக்கியமாக இருந்திருக்கிறீங்க, ஆனால் சூழ்நிலை நிமித்தம் சில பாவ பழக்க வழக்கங்கள், கொலை வரிகள் இப்படிலாம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றில் ஒன்று காண்டவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு தெரிந்து கொண்டு இன்றைக்கு தமக்கு சாட்சியாக காண்டவர் உங்களை நிறுத்தியிருக்கிறார். நிச்சயமாக அது ஒரு ஆச்சரியம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி மூலமாக காண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் உங்களை பார்க்கிறார்கள், பார்க்க போகிறார்கள். உங்களுடைய சாட்சியை நிமித்தம் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சொல்லலாம்.
1: யோவான் 1:9 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளோ ஒளியை தேடி நான் போனேன், எவ்வளோ தெய்வங்களுக்கு நான் தான் போய் இது பண்ணேன், ஆனால் இயேசு என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவங்களை அவர் கடலின் ஆழத்தில் போட்டுட்டார். எனக்குள்ளே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்தது பாருங்கள். என்னுடைய தாயார் என்னுடைய சாட்சி. ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கிட்ட நான் இயேசுப்பா பற்றி சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு வேளை உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கட்டாயம் அவங்களுடைய ரட்சிப்பு அந்நிய கண்ணினால் அல்ல, உங்கள் சொந்த கண்ணினால் அதை நீங்கள் காண்பீர்கள். ஏன்னா என் தாயாருக்கு ஒரு நாள் கூட இயேசுப்பா பற்றி சொன்னதே கிடையாது. என்ன தெரியும் உங்களை பண்ண, எங்கள் அம்மா விக்கிரகங்களுக்கு சில நேரங்களில் பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, குங்குமம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. நான் ஜபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் அம்மா வைக்கிற கடைசி பூ இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா கொளுத்துற கடைசி கற்பூரம் இதுவாக தான் இருக்கணும், எங்கள் அம்மா வைக்கிற கடைசி குங்குமம் இதுவாக தான் இருக்கணும் சொல்லி ஜபம் பண்ணி கொடுப்பேன். ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னாங்க, எவ்வளோ தெய்வங்களெல்லாம் நான் வணங்கியிருக்கிறேன், போய் தங்கத்தில் பாலாடெல்லாம் நான் செஞ்சு போட்டிருக்கேன், இந்த தெய்வம்லாம் மாற்றலை, இயேசு உன்னை மாற்றினார், உன் நடவடிக்கை என்னை மாற்றிச்சின்னு சொல்லி. எந்த மனுஷனையும் ரட்சிக்கவே முடியாது, ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரம்தான். என் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்து என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டாங்க, என் சகோதரி, என்னுடைய மனைவி, குடும்பம் மொத்தமாக, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னை ரட்சித்தவர், என்னை ஆட்கொள்ள கொண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் அற்புதங்களை செய்வார். மனம் பதறாமல் இருங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். தேவன் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் பிளஸ் யூ.
0: ஓகே, ரொம்ப நன்றி. என்னை உங்களுடைய விலாசம், உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் இதில் நாங்கள் போட்டுருவோம். அநேகர் உங்களை கூப்பிடுவாங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
1: கண்டிப்பாக,
0: விசேஷமாக சென்னையில் இருக்கிற அப்படின்னால் சென்னையில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் உங்களை தொடர்பு கொள்வாங்க.
1: நிச்சயமாக
0: கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும். சரியா?
1: நிச்சயமாக.
0: கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நல்ல ஒரு அருமையான சாட்சி கேட்டீங்க. மிகவும் பக்தி வைராக்கியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இவருடைய இளம் பருவத்தில் மிகவும் வறுமை, எல்லாராலும் உதறி தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. தன்னுடைய சொந்த தகப்பனாரால் கூட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை மண்டை வாழ்க்கையில் இருந்தது. அது போய் போய் நிறைய துன்மார்க்க காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அப்படி இருந்த ஒரு மகனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டு, அதுவும் சாதாரண விசுவாசியாக அல்ல, இயேசுவை குறித்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி ஜனங்களெல்லாம் இயேசுடத்தில் திருப்புகிற ஒரு கருவியாக ஆண்டவர் வரைந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தான் சொல்லுகிற காரியம், உங்களுடைய குடும்பங்களிலேயோ உங்களுக்கு தெரிந்தவர்களோ ஒருவள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், இதை விட குறைவான சூழ்நிலையில் தான் இருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட நீங்கள் விசுவாசிங்கள். சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இந்த மகனும் ஆண்டவர் யார் என்று அறியாமல் இருந்த மகனை தெரிந்து கொண்டு ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் இதை கேட்கிறவர்கள் அப்படி இருந்தாலும் இயேசுவை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அவரை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாறுங்கள். நீங்கள் மற்ற உங்களை சார்ந்தவர்கள் அப்படி இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களும் இந்த நாட்களில் மாற்றப்பட்டு நிச்சயமாக இயேசுவை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுவார்கள். சந்தேகம் இல்லை, கர்த்தர் நிச்சயம் அந்த சாட்சி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வந்து உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்க

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். அதுவரை பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். நீர் வாரும் ஆண்டவரே, நீ சீக்கிரம் வாரும் ஆண்டவரே.

0: Praise be unto his holy name.
1: கர்த்தர் செப்டம்பர் மாதத்திலே நமக்கு போதுமானவராக இருந்து இந்த அதிகாலை நேரத்திலேயும் கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற விலையேற பெற்ற அவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: I praise God, the Lord has gathered us in order to hear the promise for the September 2022.
1: அருமையானவர்களே, கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து தன்னை விட்டு இடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதை போல ஆண்டவர் அவருடைய பாதத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
0: The Lord has brought us like Mary who was sitting at the feet of the Lord Father for Jesus Christ.
1: ஆம், பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை வெறுமையாக அனுப்புவதில்லை.
0: Whenever we come to gather, the Lord will not send us with empty handed.
1: நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கர்த்தர் தருகிறார்.
0: The Lord gives his counsels.
1: நமக்கு வேண்டிய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார்.
0: He gives the prophetic.
1: நமக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார்.
0: The Lord gives the revelations.
1: கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பெரிய வெற்றியின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது.
0: Each and every word of God, it leads to the victorious path.
1: ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார்.
0: The Lord has chosen us in order to shine forth before the people.
1: ஒரு கோணலும் ஒரு மாறுபாடும் நிறைந்த ஒரு சந்ததியிலே நாம் காணப்பட்டாலும் கூட கர்த்தருடைய ஜீவ வார்த்தை தான் நம்மை ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வைக்கிறது.
0: Though we are living in the midst of a crooked generation, but then the Lord's light is really leading us.
1: Hallelujah. Amen. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை பற்றி பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக.
0: May the Lord help us to catch the Lord word of God firmly.
1: இந்த மாதத்திலேயும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருந்து ஆண்டவருடைய பாதபடியில் காத்திருந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம்.
0: When I was waiting at the feet of the Lord has given the promise in which we are going to meditate.
1: எரேமியாவின் புஸ்தகத்திலே 30:19 நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: Jeremiah 30:19.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
0: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places. The city shall be built upon its own mound and the palace shall remain according to its own plan.
1: வர்த்திக்க பண்ணுவேன்,
0: I will increase.
1: அவர்கள் குறுகி போவதில்லை.
0: They will not be shortened.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவார்.
0: The Lord will reveal his promise through Jeremiah.
1: ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களிலே ஒரு சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள்.
0: And Israelites were under the captivity.
1: எரேமியா தீர்க்கதரிசி பயங்கரமான ஒரு துன்பத்தின் பாதையிலே, அழுகையின் பாதையிலே அவர் காணப்பட்டார்.
0: Jeremiah was under lamentation.
1: ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையிலே அவர் அனுமதித்தார்.
0: In the midst of his oppression, the Lord has allowed in the Jeremiah's life.
1: ஆனால் அப்படி பாடுகளின் மத்தியிலே காணப்பட்ட அந்த தீர்க்கதரிசி கொண்டுதான் ஆண்டவர் விலையேற பெற்ற வாக்கு தத்தங்களை கொடுத்தார்.
0: In the midst of sufferings, Jeremiah was there, but then the Lord has revealed a lot of promises through him.
1: அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனத்தினுடைய நிலைமையை பார்க்கும்போது அவர்கள் சிறையிருப்பில் காணப்பட்டார்.
0: In those days, and Israelites were under captivity.
1: ஆகவே கர்த்தர் 3:1 சொல்கிறார், அவருடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார்.
0: The Lord says, I will turn their captivity.
1: அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னார்.
0: I will make them to come back.
1: அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார்.
0: They will inherit again.
1: அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டு காலம் என்று 7:1 கர்த்தர் சொல்கிறார்.
0: In 7th verse we read, and it is the trouble.
1: ஆனாலும் அதற்கு நீங்கள் ஆகி ரட்சிக்கப்படுவான்.
0: But then they will be delivered from the trouble.
1: ஒரு இக்கட்டு காலத்திலே சிறையிருப்பின் நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் காணப்படும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கொடுக்கிறார்.
0: when his people were under trouble, under captivity, the Lord has given this promise through the prophet Jeremiah.
1: யாக்கோபு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
0: The Lord calls them as Jacob.
1: என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. 10th வசனத்தில்.
0: In 10th verse, my servant Jacob, fear not.
1: கலங்காதே.
0: Don't be dismayed, Israelites.
1: நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை.
0: Jacob shall return, have rest and be quiet, and no one shall make him afraid.
1: 11th வசனத்தில் உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன்.
0: I am with you to save you.
1: உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன்.
0: I will destroy all the nations.
1: உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன்.
0: Yet I will not make a complete end of you, but I will correct you in justice.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 17th வசனத்தில் சொல்கிறார்,
0: 17,
1: அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு ஆரோக்கியம் வரப்பணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார்.
0: I will restore health to you and heal you of your wounds, says the Lord.
1: உன் காயங்களை நான் ஆற்றுவேன்.
0: I will restore health to you and heal you of your wounds.
1: அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள்.
0: He wounded you.
1: ஆனால் நான் உன் காயங்களை ஆற்றுவேன்.
0: I will heal your wounds.
1: இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி 18th வசனத்திலே
0: 18
1: இரக்கம் செய்ய அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன்.
0: Behold, I will bring back the captivity of Jacob's tents and have mercy on his dwelling places.
1: அவனுடைய நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும்.
0: The city shall be built upon its own mound and the palace shall remain according to his own plan.
1: அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்.
0: Then out of them shall proceed thanksgiving and voice of
1: அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply them.
1: அவைகள் குறுகி போவதில்லை.
0: They shall not diminish.
1: அவர்களை மகிமைப்படுத்துவேன்.
0: I will glorify them.
1: அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
0: They shall not be small.
1: Hallelujah. உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
0: The Lord will multiply you.
1: உன்னை மகிமைப்படுத்துவார்.
0: He will glorify you.
1: Hallelujah. நீ குறுகி போவதில்லை.
0: You will not be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
0: You will not be afflicted.
1: அப்படின்றால் ஆண்டவர் இந்த வேளையிலே இந்த ரெண்டு வார்த்தைகளை இங்கே சொல்கிறார். நீ குறுகி போவதில்லை.
0: You will never be shortened.
1: நீ சிறுமைப்படுவதில்லை.
0: You will not be afflicted.
1: அதிகமாய் சிறுமைப்பட்டார்கள், அதிகமாய் அவர்கள் குறுகி போனார்கள்.
0: They were afflicted, they will shorten to the core.
1: குறுகி போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதிகமாக ஒடுக்கப்பட்டார்.
0: They were oppressed so much.
1: 20th வசனத்தில் வாசிக்கும் பொழுது 30th அதிகாரம் 20th வசனத்தில்
0: 20
1: அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும், அவர்களை ஒடுக்கின யாவரையும் ஒடுக்கப்பட்டவர்களாய் தம்முடைய ஜனம் காணப்பட்டது.
0: And his people were under oppression.
1: கர்த்தர் எப்பொழுதும் அவருடைய கண்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் மேல் தான் இருக்கிறது.
0: The Lord's eyes upon the oppressed people.
1: ஒடுக்கப்பட்டவர்களை ரட்சிக்க வேண்டும்.
0: He wants to save oppressed.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும்.
0: He wants so mercy for them.
1: ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்.
0: He wants to do goodness.
1: இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை.
0: This is the desire of the Lord.
1: ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார்.
0: That's why the Lord says,
1: நான் ரட்சிப்பேன்.
0: I will save the oppressed people.
1: Hallelujah. அருமையானவர்களே,
0: Dear children of God,
1: ஆம், அதாவது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒடுங்கி காணப்படுகிறார்கள்.
0: In many people's life, they are all oppressed.
1: அதற்கு காரணம் என்ன?
0: What is the reason?
1: அவர்கள் பல விதங்களிலே அவர்கள் ஒடுக்கப்பட்டு போனார்கள்.
0: In many ways, they were oppressed.
1: இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கிறதா?
0: Do you have such experience in your life?
1: போராட்டங்கள், கஷ்டங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே நீங்கள் ஒடுக்கப்பட்டு காணப்படுகிறீர்களா?
0: Are you oppressed in the midst of sickness or in the midst of problems?
1: நீங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை என்று ரெண்டு கொரிந்தியர் 4:8 வாசிக்கிறோம்.
0: 2 Corinthians 4:8
1: பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி,
0: from any direction you may be oppressed,
1: ஆனால் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை.
0: We will never be oppressed.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: உன்னை ஒடுக்கி உன் ஆரோக்கியத்தை திருடி
0: நீ
1: பலவீனனாய் காணப்படும்படி வியாதி செய்து விடுகிறது.
0: They may oppress you and make you unhealthy.
1: உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய அநேக பொருட்கள் நஷ்டப்பட்டு போகும்படி உன்னை ஒடுக்குகிறார்கள்.
0: They are oppressing in order to lose all your prosperities and all the financial benefits.
1: ஆரோக்கியம் மாத்திரமல்ல,
0: not only the health,
1: ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல,
0: not only the blessings,
1: மன உளைச்சல்
0: and
1: மன வேதனை
0: and trouble in
1: your heart, குமுறல்
0: and
1: மன வியாகுலம்
0: agony,
1: இவைகளையும் தந்து உன்னை ஒடுக்குகிறார்.
0: They are oppressing you so much.
1: எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்ட நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார்,
0: in the midst of oppression the Lord says,
1: நீ ஒடுங்கி போகலாம்,
0: you may be oppressed,
1: நீ குறுகி போகலாம்,
0: you may be shortened,
1: ஆனால் நான் உன்னை அந்த பயங்கரமான ஒடுக்கத்திலிருந்து உன்னை மீட்டுக் கொள்வேன்.
0: I will redeem you from the cruel oppression.
1: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
0: Fear not, you will not be shortened.
1: அவ்வளவுதான், எல்லாம் நான் இழந்து விட்டேன்.
0: I lost everything.
1: முன்னிருந்து எல்லாம் குறைஞ்சு போச்சு.
0: Everything is decreased.
1: கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
0: The Lord says, fear not, you will not be shortened.
1: அடிக்கடி அந்த சிந்தை அநேகருக்கு வருகிறது.
0: Many they have thoughts like this.
1: முன்னிருந்தவர்கள் என் கூட இப்போ இல்ல.
0: I could not be as I was.
1: பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
0: Fear not, you will not be shortened.
1: நீ நினைக்கிறாய்,
0: you are thinking,
1: முன்ன போல எனக்கு பலன் இல்லை என்று.
0: I don't have strength like before.
1: பயப்படாதே,
0: fear not,
1: குறுகி போவதில்லை.
0: You will not be shortened.
1: எல்லாம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் சரி,
0: everything may be taken off,
1: ஆனால் நீ குறுகி போக மாட்டாய்.
0: You will never be shortened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாயோ, உன்னை ஆண்டவர் எப்படி வெளியேறப்பட்டு ரத்தம் கொண்டு மீட்டு கொண்டாரோ, அந்த மீட்பை யாராலும் திருட முடியாது.
0: Nobody can steal the redemption of the Lord has given to you.
1: உன்னை ஒடுக்கி, உன்னை வருத்தி, உன்னை வேதனைப்படுத்தினதுனால உன்னுடைய தகுதி குறைந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம்.
0: Because they oppressed you, don't think that your qualification has come down.
1: நீ கசக்கப்பட்டு போகலாம்.
0: You may be crushed.
1: ஒடுக்கப்பட்டு போகலாம்.
0: You may be oppressed.
1: ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து அதை நன்றாக கசக்கி கீழே போட்டு மிதிச்சாலும் சரி,
0: though you crush the rupees note,
1: அது மறுபடியும் கையில் எடுத்து அதை கொடுத்தா, ஐயோ கசிக்கு போச்சு, அதனால 100 ரூபாய் கழிச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல போறதில்ல. அது 500 ரூபாய் தான்.
0: 500 means it is 500.
1: அது எவ்வளவு கசிஞ்சு அழுக்கானாலும் சரி, அது 500 ரூபாய் தான்.
0: How much
1: அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
0: The value will be there.
1: அதே போலதான் தேவனுடைய பிள்ளை, உனக்கு இருக்கிற மதிப்பு எவ்வளவுதான் நீ கசக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு போனாலும் அது மாறாது.
0: Though you are oppressed or crushed and your value will not come down.
1: ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நீ குறுகி போவதில்லை.
0: That's why the Lord says, fear not, you will not be shortened.
1: பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
0: Fear not, you will not be ashamed.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவேதான் இந்த எரேமியாவின் புத்தகத்தில் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை இந்த நாளிலே கொடுக்கிறார்.
0: That's why the Lord is giving promise in this day.
1: ஏன் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால்,
0: Why they are not shortened?
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார்.
0: Our Lord God wants us to be multiplied.
1: நீ பெருகி போயிருந்தாலும் சரி,
0: Though you are multiplied,
1: நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply you.
1: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply you.
1: உன்னை நான் பெருக பண்ணுவேன்.
0: I will increase you.
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: That's what the Lord says.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருவேளை நம்மை யார் ஒடுக்கினாலும் சரி,
0: Though people may oppress us,
1: கர்த்தரை யாரும் தடுத்து நிறுத்தி அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை யாராலும் கெடுக்க முடியாது.
0: Nobody can stop our God. Nobody can spoil our goodness.
1: கர்த்தர் சொல்கிறார் எண்ணாகமம் 11:23 மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
0: his hand is shortened,
1: கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
0: is the Lord's hand
1: Hallelujah. நீ குறுகி போனதுனால,
0: because you are shortened,
1: கர்த்தருடைய கை குறுகி போகாது.
0: The Lord's hand will never be shortened.
1: கர்த்தருடைய கை எவ்வளவு நீளம் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும்.
0: It can be stretched forth.
1: அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய கரத்தை உனக்காக நீட்டுவார்.
0: He can stretch forth his hand for you.
1: கை குறுகிப்போகவில்லை.
0: His hand is not shortened.
1: வார்த்தையின் மூலமாய் உன்னை சந்திப்பார்.
0: Through the word the Lord will
1: அன்னதா மோசே பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று என்ன செய் பார்.
0: Just see whether it will happen according to my word.
1: வார்த்தையின் மூலமாய்
0: through the word
1: இரண்டாவது அவருடைய ஆவியின் மூலமாய்
0: through his spirit
1: மீகாவின் புத்தகம் 2:7
0: and Micah 2:7
1: யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ
0: that are
1: our கிரியைகள் இவைகள் தானோ
0: is the spirit of the Lord straightened
1: சம்மையாய் நடக்கிறவனின் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ
0: this is good doings do not my words to
1: கர்த்தருடைய ஆவி குறுகி போகவில்லை.
0: The spirit of the Lord is not shortened.
1: கை குறுகி போகவில்லை.
0: His hand is not shortened.
1: Hallelujah. அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை.
0: His word is not shortened.
1: அவருடைய வார்த்தை
0: His word
1: அவருடைய ஆவி
0: His spirit
1: அவருடைய கரம்
0: His hand
1: ஒருபோதும் குறுகி போகவில்லை.
0: It is never be shortened. Hallelujah.
1: இந்த காலவேளையிலே
0: In this morning
1: நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி
0: whatever may be your condition
1: அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது
0: when you call upon his name
1: கர்த்தர் சொல்கிறார்
0: the Lord says
1: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி
0: the hands of the
1: Lord கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை
0: the hands of the Lord is not shortened for the salvation
1: hallelujah ஆகவே உன்னுடைய குறைவின் மத்தியிலே
0: in the midst of your weaknesses
1: உன்னுடைய வெறுமையின் மத்தியிலே
0: in the midst of emptiness
1: கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உன்னை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்
0: the Lord sends his word and multiply you
1: அவர் உன்னுடைய பலனை அவர் பெருக பண்ணுவார்
0: he will increase your strength
1: ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
0: Isaiah 40:29
1: சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுத்து பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்கிறார் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்
0: he will increase the strength
1: அவர் பெருக பண்ணுகிற தேவன்
0: he will multiply
1: நம்மை குறுக பண்ணுகிற குறுகி போக பண்ணுகிற நம்மை ஒடுக்குகிற நம்மை பல விதங்களிலே கசக்கி பிடிக்கிற அனுபவங்கள் எப்படி இருந்தாலும் சரி என் தேவனாகிய கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார்
0: whatever may be our oppression and the Lord is can
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே மறுபடியும் தேவன் உன் வாழ்வை விசாலமாக்குகிறார்
0: the Lord will widen your ways
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் மறுபடியும் உன் வாழ்வை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார்
0: the Lord is going to multiply you this month
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் பெருக பண்ண போகிறார்
0: the Lord will increase your life
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: amen
0: amen
1: ஆண்டவரே
0: Lord
1: இதோ லட்ச லட்சமாக மனிதர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே
0: the millions of people are committing
1: கோடி கோடி மனிதர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே
0: millions of people are going towards hell
1: என்று ஜெபிக்கும் பொழுது ஆம் இன்றைக்கு உலகத்தில் பாருங்க பாவம் செய்வதற்கு மக்கள் அப்படியே ஒரு பெருங்கூட்டமாக ஓடுகிறார்கள்
0: as the multitude they are running towards sin
1: உண்மையான தேவனை தேடுவதற்கு மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள்
0: and people are decreased to seek
1: ஆனால் பாவமோ பெருகிக்கொண்டே இருக்கிறது
0: but the sin is increasing
1: பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது
0: the sin is increasing
1: அதனால தான் கர்த்தர் சொன்னார்
0: that's why the lord said
1: அசுத்தமா இருக்கு இன்னும் அசுத்தமா இருக்கட்டும்
0: let the dirt be dirt
1: ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்
0: those who are righteous let them do righteous
1: பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும் பரிசுத்தமா இருக்கட்டும் இன்னும் பரிசுத்தம்
0: those who are holy let them be more holy
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: இந்த அருமையான நாட்களிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார்
0: the lord is making us holy
1: இன்னும் பரிசுத்தம்
0: more holiness
1: இன்னும் ஆண்டவர் நம்மை இப்பொழுது இருக்கிற இந்த ஆவிக்குரிய நிலைமையை விட இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்
0: many fold we have to increase in our spiritual life
1: எரேமியா 1:11 வசனத்தில் வாசிக்கிறபடி
0: ஜெரேமியா 1:11
1: நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள்
0: and more than this present stage 1000 times will increase more than the current
1: situation இந்த 1000 மடங்கு நான் கர்த்தருனை பெருக பண்ணுவார்
0: the lord will increase you for
1: hallelujah
0: 1000 times
1: கர்த்தர் எப்படி பெருக பண்ணுவார்
0: how the lord is going to increase you
1: பெரும் கூட்டமாக அல்ல
0: not just multitudes
1: இன்னைக்கு மனிதர்கள் அறியாமையினாலே பெரும் திரள் திரள் கூட்டமாக விக்கிரகங்களுக்கு ஓடுகிறார்கள் திரள் திரள் கூட்டமாக, பாவம் செய்ய ஓடுகிறார்கள் திரள் திரள் கூட்டமாக, அறியாத காரியங்களுக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: Under ignorance people are running towards sin and towards idol worship.
1: ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கூட்டம் அப்படி பெரும் பெரும் திரளாக அல்ல.
0: Not as just multitude.
1: அது மந்தை மந்தையாக பெருகும்.
0: As the flock it will increase.
1: ஒரு மந்தை ஒரு சபை.
0: The flock is the church.
1: மந்தை மந்தையாகத்தான் பெருகும்.
0: As the flock it will increase.
1: அதனால் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: That's why the Lord says.
1: எசேக்கியேல் 36 அதிகாரம் 37 வசனத்தில் வாசிக்கும் பொழுது.
0: எசேக்கியேல் 36.
1: இதோ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன்.
0: As the flock increases I will increase their numbers.
1: உலகத்தாரை போல நரகத்துக்கு போகிற பல கோடி ஜனங்களை போல ஆண்டவர் நம்மை பெருக பண்ண மாட்டார்.
0: The Lord will not increase us less the
1: மந்தையை பெருக பண்ணுவது போல.
0: As the flock increases.
1: மந்தை எப்படி பெருகும்?
0: How the flock multiplies.
1: ஒரு ஆடு பல குட்டிகளை போட்டு அந்த மந்தை பெருகுவது போல.
0: One goat will.
1: ஒரு சபையிலே ஒரு விசுவாசி அநேக ஆத்மாக்களை ஆதாயம் செய்து அந்த சபை பெருகுவது போல.
0: The believer brings a lot of people, the church will increase.
1: மந்தையை பெருக பண்ணுகிறது போல.
0: As the flock increases.
1: நான் மனிதர் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
0: I will increase the people.
1: இந்த காலவேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: in this wonderful morning,
1: கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார்.
0: The Lord who multiplies us.
1: Hallelujah. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய தரிசனம்,
0: the vision,
1: உன்னுடைய எதிர்பார்ப்பு,
0: your expectation
1: என்னவாய் இருக்க வேண்டும்?
0: What should be?
1: ஆண்டவரே,
0: Lord,
1: என்னுடைய ஊழியத்தை,
0: my ministry,
1: குடும்பத்தை,
0: my family,
1: என்னுடைய எல்லைகளை,
0: my court,
1: ஆண்டவரே விசாலமாக்குவீராக,
0: Lord you enlarge,
1: என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
0: You have to pray.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says,
1: உன்னுடைய குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா.
0: You come out from your circle.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏசாயாவின் புத்தகம் 54 அதிகாரத்தில் 2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: Isaiah 54 and 2,
1: கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. Hallelujah.
0: Enlarge the place of the
1: tent.
0: Lengthen.
1: உறுதிப்படுத்து.
0: And strengthen.
1: நான் அதை பெருக பண்ணுவேன்.
0: I will multiply.
1: Hallelujah. ஒரு உண்மையான விசுவாசி,
0: the true believer,
1: அவனுடைய ஜபம், அவனுடைய வேண்டுதல்,
0: his prayer and petition,
1: தரிசனம்,
0: the vision,
1: எப்படிப்பட்டதான பெருக்கத்தின் தரிசனமாய் இருக்கும் பொழுது,
0: when it is multiplying vision,
1: கர்த்தர் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்.
0: Definitely the Lord will do the miracle.
1: யாபேசை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒன்று நாளாகம புஸ்தகத்திலே,
0: when you read in Jabez
1: 10th vasathile avanukku indha darshanam irundathu.
0: This was his vision.
1: ஆண்டவரே ஜெபிக்கும் பொழுது,
0: when he was praying,
1: ஒரு குறுகிய எண்ணத்தோடு அவன் ஜெபிக்கவில்லை.
0: He didn't pray with the shock.
1: அவன் எப்படி ஜெபித்தான்?
0: How did he pray?
1: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். அதான் அவனுடைய ஜெபம்.
0: His prayer is enlarge my coast.
1: என் எல்லை என்ன செய்யும்? பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Enlarge my coast.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என் எல்லையை பெரிதாக்கும்.
0: Enlarge my course.
1: விஸ்தாரமாக்கும்.
0: Enlarge it.
1: விசாலமாக்கும்.
0: Enlarge it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆம், கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகம புஸ்தகத்தில் 34 அதிகாரம் 24 வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: when we read the scripture,
1: என்ன வாசிக்கிறோம்?
0: How we read?
1: நான் பிரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன்.
0: I will cast out the nations before
1: you. உங்கள் எல்லைகளை என்ன செய்வேன்? அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை.
0: I will enlarge the borders.
1: தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போய் விட்டாய்.
0: You are discouraged.
1: இனிமேல் அவ்வளவுதான்.
0: That's all.
1: இனிமேல் என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது.
0: I cannot step out.
1: இனிமேல் என்னால ஒன்னும் செய்ய முடியாது.
0: I cannot do anything.
1: எங்களுடைய குடும்பம் அவ்வளவுதான்.
0: My family is
1: like எதிர்காலம் அவ்வளவுதான்.
0: My future is like that.
1: எல்லாம் முடிஞ்சு போச்சு.
0: Everything is over.
1: இல்ல.
0: No.
1: கர்த்தர் சொல்கிறார்.
0: The Lord says,
1: உன் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன்.
0: I will enlarge your borders.
1: உன் கூடாரத்தை நான் விசாலமாக்குவேன்.
0: I will enlarge your tents.
1: உன் கயிறை நீளமாக்கு.
0: I will strengthen.
1: உன் சிந்தையை நீளமாக்கு.
0: Lengthen your mind.
1: எண்ணங்களை நீளமாக்கு.
0: Lengthen your mind.
1: உன்னை நான் நீளமாக்குவேன்.
0: I will enlarge you.
1: உன்னை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
0: I will multiply.
1: உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன்.
0: I will enlarge the borders.
1: அவர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்,
0: the Lord who multiplies.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும்.
0: That should be our desire.
1: நம்முடைய தாகமாய் இருக்க வேண்டும்.
0: That should be our thirst.
1: Hallelujah. நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும்.
0: You should ask the Lord.
1: ஆண்டவரே எங்களை பெருக பண்ணும். ஆண்டவரே,
0: Lord you multiply.
1: எங்களுடைய வாஞ்சையை பெருக பண்ணும். ஆண்டவரே,
0: multiply our desire.
1: நாங்கள் வர்த்திக்க வேண்டும் ஆண்டவரே.
2: Lord, we have to be increased.
1: நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே.
2: We have to be satisfied.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள வரும் பொழுது,
2: when you have this kind of desire,
1: Hallelujah. நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி சங்கீதம் 115:14 வாசிக்கிறோம்.
2: In Psalm 115:14,
1: கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you and your
1: உன்னை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply you.
1: பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார்.
2: The Lord will multiply your
1: children. நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்னார்.
2: He said, I will increase
1: you. செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ,
2: whoever is expecting,
1: நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும்.
2: You have to be perfect.
1: நீங்கள் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be multiplying.
1: நீங்கள் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும்.
2: You have to be increased.
1: இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
2: That is God's wisdom.
1: உபாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது,
2: 6:3,
1: இஸ்ரவேலே,
2: ஓ இஸ்ரவேலே,
1: நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: and you may be well and with thee,
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு,
2: more increase,
1: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: great,
1: நீ மிகவும் விருத்தி அடைவாய்.
2: You will be increased.
1: தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல,
2: David multiplying.
1: Hallelujah.
2: Day by day.
1: ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தது போல,
2: Isaac was increased.
1: நீ வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: You will be increasing.
1: தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பாய்.
2: Day by day like David you will be increased.
1: கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன்.
2: The Lord says I will multiply.
1: நீங்கள் விருத்தி அடைவீர்கள்.
2: You will be enlarged.
1: நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும்,
2: you will be increased.
1: அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வதற்கு நீ கவனமாயிரு. Hallelujah.
2: Hallelujah. Yeah, be careful to
1: Amen.
2: Be increased.
1: ஈசாக்கை குறித்து வாசிக்கும் பொழுது,
2: when we read about Isaac,
1: அவன் ஐசுரவனாகி வர வர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்.
2: He became rich and he became
1: Hallelujah.
2: Great man.
1: வர வர விருத்தி அடைந்த அவன் மகா பெரியவனானான்.
2: He increased day by day.
1: அவனுக்கு வந்த போராட்டங்களுக்கு அளவில்லை.
2: Lot of tribulation.
1: அவனுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு அளவில்லை.
2: Lot of oppositions.
1: அவனுக்கு வந்ததான அவமானத்துக்கு அளவில்லை.
2: Lot of shame in his life.
1: அவன் வெட்டின துறவுகளை எல்லாம் மண் போட்டு மூடினார்கள்.
2: They covered the well.
1: ஆனால் அவனோ வர வர விருத்தி அடைந்து கொண்டே போனான்.
2: But he increased day by day.
1: உன் சத்துருக்களுக்கு உன் உருவதோமாய் எழும்புவார்கள்.
2: Maybe enemies may come.
1: ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: எதிர்பார்த்து கொண்டிரு தேவ பிள்ளையே,
2: whatever you
1: ஒரு பெரிய முன்னேற்றம்,
2: progress,
1: ஒரு பெரிய வளர்ச்சி,
2: great growth,
1: நீ செழித்தோங்குவாய்.
2: You will be prosperous.
1: ஒரு செழிப்பு,
2: the prosperity,
1: காத்து கொண்டிருக்கிறது,
2: it is waiting,
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord is saying.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: கர்த்தர் நிச்சயமாகவே அவருடைய தரிசனம் அதுதான்.
2: That is his vision.
1: நாம் அந்த வாஞ்சையுள்ளவர்களாய் இருந்தால் போதும்.
2: And if you have that desire,
1: நமக்கு ஒருவேளை அதற்கேற்ற ஞானம் இல்லாமல் இருக்கலாம்.
2: You may be not having wisdom. You may not have wisdom.
1: என்கிட்ட பணம் இல்லையே.
2: I don't have money.
1: என்கிட்ட திறமை இல்லையே.
2: I don't have skill.
1: நான் எப்படி விருத்தி அடைவேன்?
2: How can I be increased?
1: என்று நாம் நினைக்கலாம்.
2: We may be thinking.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா?
2: What the Lord will do?
1: நீ விருத்தி அடைய வேண்டுமானால்,
2: if you want to be increased,
1: நீ வர்த்திக்க பண்ண வேண்டுமானால்,
2: you want to be multiplying,
1: உனக்கு ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பார்.
2: The Lord will give the grace.
1: ரெண்டு கொரிந்தியர் புத்தகத்திலே 9வது அதிகாரம்
2: 8வது
1: வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: 8th verse,
1: எல்லாவற்றையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கரிகளும் பெருகுள்ளமாய் இருக்கும்படியாக தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய
2: God is able to make all grace. He is able.
1: சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர்.
2: God is able to make all grace. You may be weak.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: நீ சோர்ந்து போயிருக்கலாம்.
2: You may be depressed.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: நீ ஒருவேளை பலம் குன்றி போயிருக்கலாம்.
2: You don't have strength.
1: ஆனால் அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: நாம் அல்ல.
2: Not me.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: அவர் வல்லவர்.
2: He is able.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of God,
1: பராக்கிரமசாலியே,
2: oh mighty,
1: கர்த்தர் உங்கூட இருக்கிறார்.
2: The Lord is with you.
1: உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல.
2: Not by your might.
1: அவர் வல்லவராய் இருக்கிறார்.
2: He is able.
1: நிச்சயமாகவே உனக்கு அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
2: Certainly the Lord will give grace.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதற்கேற்ற கிருபையை கொடுப்பார்.
2: He will give the grace.
1: அதே 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
2: 2 Corinthians 9 and 10.
1: விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சல் என்ன செய்வார்? வர்த்திக பண்ணுவார்.
2: மல்டிப்ளை யுவர் சீட்.
1: பெருக பண்ணுகிற தேவன்.
2: இன்க்ரீஸ் தி ஃப்ரூட்ஸ்.
1: வர்த்திக பண்ணுகிற தேவன்.
2: தி லார்ட் ஹூ இன்க்ரீசஸ்.
1: உனக்கு என்னத்தை கொடுக்கிறார்?
2: வாட் ஹி கிவ்ஸ்.
1: எடுத்த உடனே அப்படியே ஒரு பெரிய விருத்தியை கொடுக்க மாட்டார்.
2: Immediately he will not give the multiplication.
1: கிருபையை கொடுப்பார்.
2: He will give the grace.
1: அடுத்து ஒரு விதையை கொடுப்பார்.
2: Then he gives the seed.
1: அந்த விதையை நீ புதைச்சு வைக்க கூடாது.
2: You should not bury.
1: அந்த விதையை விதைக்கணும்.
2: You have to sow.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதை விதைக்கும் பொழுது
2: when you sow the seed
1: அது முளைத்தெழும்பும்.
2: It will come forth.
1: கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் நீ புதைத்து வைப்பதற்காக அல்ல.
2: Not to bury the things.
1: விதைப்பதற்காக.
2: You have to sow that.
1: உன் தாளந்துகள்
2: வருமானங்கள்
1: கர்த்தர் கொடுத்த கிருபைகள் எல்லாவற்றையும் புதைத்து வைக்காதே.
2: டோன்ட் பரி.
1: ஒளித்து வைக்காதே.
2: டோன்ட் ஹைட்.
1: கர்த்தருக்கு என்று விதைத்து பார்.
2: You just sow it for the Lord.
1: பெரிய அறுவடை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது.
2: Great harvest.
1: நீதியின் விளைச்சல் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: The righteousness.
1: ஒரு பெரிய அறுவடை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது.
2: Big harvest is waiting.
1: கர்த்தருடைய கீழ்
2: ask the Lord.
1: ஆண்டவரே நான் யாபேசை போல
2: like Jabez
1: என் எல்லைகளை நீர் விருத்தியாக்கும் பொழுது
2: increase my borders.
1: என் எல்லைகளை நீர் பெரிசாக்கும்
2: போதாது பக்தி விருத்தி முக்கியம். And you have to be increasing. You have to grow.
1: விசுவாசம் இருந்தால் போதாது.
2: Not enough being faith.
1: விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி தேவையா இருக்கு.
2: Increase in your faith.
1: ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 3:3 பவுல் சொல்கிறார்.
2: 2 Thessalonians 1:3
1: சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனின் ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியால் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகமாயிருக்கிறபடியினால் அப்படி செய்ய தகுதியா இருக்கிறது.
2: And your faith is increasing abundantly.
1: எதுல விசுவாசம்?
2: In faith.
1: உங்க விசுவாசம் பெருகுச்சுனா
2: the faith is increasing.
1: நாங்களும் பெருகி விருத்தி அடைவோம்.
2: We will be increasing.
1: உங்க விசுவாசம் பெருகினால்
2: if your faith is increasing
1: சபையிலே பக்தி விருத்தி உண்டாகும்.
2: And there will be
1: Hallelujah.
2: Edification in the church.
1: அப்படி தான் விருத்தி அடைய வேண்டும்.
2: You have to be increased.
1: இரண்டாவது நாம் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும்.
2: Now knowing knowledge of
1: Colossians
2: God.
1: Colossians 1:10
2: Colossians 1:10
1: சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே
2: increasing the knowledge of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும்.
2: increasing the knowledge of God.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God.
1: ஆம். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ நெருங்கி வரும்பொழுது
2: when you come closer unto God.
1: ஆண்டவரே எனக்கு இன்னும் பணம் கொடு.
2: Lord give more finance.
1: இன்னும் எனக்கு பொருள் கொடு.
2: More things.
1: என்று நாம் அதை ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டியதில்லை.
2: Need not ask for it.
1: நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா?
2: What we supposed to ask.
1: இன்னும் எங்களுக்கு விசுவாசத்தை தாரும்.
2: Give more faith.
1: இன்னும் எங்களுக்கு நம்பிக்கையை தாரும்.
2: Give more hope.
1: இன்னும் எங்களுக்கு தைரியத்தை தாரும்.
2: More
1: சீஷர்கள் அப்படிதான் ஜெபித்தார்கள்.
2: That's why disciples prayed.
1: லூக் எழுதின சுவிசேஷம் 17
2: லூக் 17
1: என்ன சொல்லி ஜெபித்தார்கள்?
2: What did they pray?
1: Increase our faith, Lord.
2: Increase our faith,
1: விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும்.
2: Increase our faith, Lord.
1: இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்.
2: Jesus, increase our faith.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: விசுவாசத்தில் பல அளவுகள் உண்டு.
2: There are lot of measures.
1: அற்பமான விசுவாசம்.
2: Simple faith.
1: Little faith.
2: Little faith.
1: அற்பமான விசுவாசம்.
2: Little faith.
1: அதே நேரத்தில் பெரிய விசுவாசம்.
2: The big faith.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: உங்களுக்கு அற்ப விசுவாசமா பெரிய விசுவாசம்?
2: Is it little or great?
1: Romans 12 வாசிக்கிறோம்.
2: Romans
1: 12. அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவு என்று வாசிக்கிறோம்.
2: We read about the measure of faith.
1: ஒரு விசுவாச அளவை கொடுத்திருக்கிறார்.
2: The Lord is giving the measure of faith.
1: விசுவாச அளவு எங்க இருக்கிறது?
2: Where is your measure?
1: Hallelujah. விசுவாச அளவு என்று சொல்லும் பொழுது விசுவாசம் இருந்தாலும் அது அற்பமான விசுவாசமாய் இருந்தால் பிரயோஜனம் இல்லை.
2: The measure of faith, if it is little, it is not useful.
1: வல்லமையாய் கிரியை செய்யும் பொழுது அது பெரிய விசுவாசமாய் மாறுகிறது.
2: If it is working well, it is great faith.
1: ஆகவே இந்த காலை வேளையிலே
2: in this morning,
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே
2: the month of September,
1: கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே விருத்தி அடைய விரும்புகிறார்.
2: The Lord wants to multiply your faith.
1: தேவனை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: Knowing God.
1: அபரிசுத்தத்தில் நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்.
2: In the holiness.
1: இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம்.
2: More than the present thing.
1: இன்னும் 100 மடங்கு.
2: 104.
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
2: You will be growing.
1: பிசாஸ் சொல்வான்.
2: The
1: Lord. நல்ல நீ ஞானசான எடுத்து இப்ப நீ பெரிய விசுவாசி ஆயிட்டன்னு சொல்வான்.
2: You will become great believer. No.
1: எவ்வளவு வருடங்களானாலும் சரி.
2: How many years it may be.
1: எவ்வளவு நாளானாலும் சரி.
2: How many days it may be.
1: இன்னும் பரிசுத்தம்.
2: More holiness.
1: இன்னும் பரிசுத்தம்.
2: More holiness.
1: இன்னும் பரிசுத்தம்.
2: More holiness.
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
2: I should grow more.
1: இன்னும் நான் வளர வேண்டும்.
2: I should grow more.
1: நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்.
2: The path of righteous will be shining like sun.
1: பனையை போல செழித்து ஓங்கி வளருவான்.
2: The righteous will grow like palm.
1: ஒரு செழிப்பு வாழ்க்கையில வரும்.
2: The prophet
1: காலவேளையிலே சொல்கிறார்.
2: The Lord says in this morning.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: நீ குறுகி போவதில்லை.
2: You never be shortened.
1: என் கை குறுகி போகவில்லை.
2: My hand is not shortened.
1: என் வார்த்தைகள் குறுகி போகவில்லை.
2: My words are not shortened.
1: என்னுடைய ஆவி குறுகி போகவில்லை.
2: My spirit is not shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நான் உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை இன்றைக்கு நான் விசாலமாக்குகிறேன்.
2: I will increase your border.
1: உன் எல்லைகளை நான் விசாலமாக்குகிறேன்.
2: I will increase your tent.
1: உன் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன்.
2: I will multiply your righteousness.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே
2: the month of September
1: கர்த்தர் இந்த ஊழியத்தை சபைகளை எல்லாம் விருத்தி அடைய செய்ய போகிறார்.
2: The Lord is going to increase the church.
1: எப்படி ஆதி அப்போஸ்தலன் காலத்திலே
2: the Acts of Apostles
1: சபைகள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியிலே பெருகிற்றோ அதே போல கர்த்தர் பெருக செய்ய போகிறார்.
2: The church was increasing like anything in the time of apostle. Hallelujah. The same way it will grow.
1: ஏனென்றால் கர்த்தர் அந்த கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் வந்துவிட்டோம்.
2: And we have come to the promise is going to be fulfilled.
1: பாவம் பெருகிக் கொண்டிருந்தாலும் சரி.
2: Though the sin is increasing.
1: பல கோடி மக்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி.
2: Millions may go towards the hell.
1: கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says.
1: என்னுடைய ஜனத்தை
2: my people
1: நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply them.
1: எரேமியாவின் புத்தகம் 33 அதிகாரம் 22 வசனத்திலே
2: Jeremiah 33:22
1: நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரும் நான் என்ன செய்வேன் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply my servants, my Levites.
1: எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will multiply the Levites.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God.
1: ஆம், இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
2: The Lord will raise lot of ministers.
1: அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
2: The Lord will increase lot of ministers.
1: கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார்.
2: The Lord will increase the ministers.
1: என்னுடைய லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன்.
2: I will increase my Levites.
1: Hallelujah. Amen.
2: Amen.
1: நம்முடைய வாஞ்சையெல்லாம்
2: அவர்
1: ஆண்டவரே,
2: லார்ட்,
1: நீர் பெருக வேண்டும்.
2: யூ ஷுட் இன்க்ரீஸ்.
1: நீர் பெருக வேண்டும்.
2: யூ ஷுட் இன்க்ரீஸ்.
1: நாங்கள் செருக வேண்டும்.
2: வி ஷுட் டிக்ரீஸ்.
1: நீர் பெருக வேண்டும்.
2: யூ ஷுட் இன்க்ரீஸ்.
1: அந்த வாஞ்சை நமக்குள்ளே வரும் பொழுது
2: when you have that desire,
1: தேவன் தேவனுடைய பிள்ளை கர்த்தர் சொல்கிறார்,
2: the Lord says,
1: என் கை குறி போகவில்லை.
2: My hand is not shortened.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: ஆதி அப்போஸ்தலரின் காலத்திலே
2: in Acts
1: அந்த வாஞ்சையோடு தான் ஊழியம் செய்தார்கள்.
2: They did ministry with that
1: desire. என்ன நடந்தது?
2: What happened?
1: அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு
2: God's name was multiplied.
1: அங்கே தேவ வசனம் விருத்தி அடைந்தது என்று வாசிக்கிறோம்.
2: God's word was increased.
1: அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: Acts 6:7
1: தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை மிகவும் பெருகிற்று. Hallelujah.
2: The word of God increased.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
2: And the word of God increases.
1: வசனம் விருத்தி அடைந்தால் போதும்.
2: When the word of God increases.
1: Amen.
2: Amen.
1: அங்கே சீஷருடைய தொகை பெருகிற்று.
2: The number of disciples.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
2: the children of God.
1: ஆண்டவர் சொல்லுகிறார்,
2: the Lord says,
1: நாம் பல கோடிக்கணக்காக வசனங்களை அச்சிட்டு பிரசுரிக்க வேண்டும்.
2: We have to print lot of verses and
1: பல பாஷைகளிலே வசனங்களை அனுப்ப வேண்டும்.
2: In different languages.
1: இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய வசனம் துணிக்க வேண்டும்.
2: The lot of God's word should be
1: கர்த்தருடைய வசனத்தை யாரும் தடுக்க முடியாது.
2: Nobody could stop the word of God.
1: கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளது.
2: It is powerful.
1: கர்த்தருடைய வசனம் குறுகி போவதில்லை.
2: It never be shortened.
1: உம்முடைய வேதம் குறைவில்லாதது.
2: Your word of God.
1: Hallelujah.
2: Having any.
1: உம்முடைய வேதம் குறைவற்றது.
2: Nothing is shortened.
1: அப்போஸ்தலர் 19 அதிகாரம்
2: In Acts 19
1: 20 வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: 20
1: இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
2: The word of God increased and prevailed.
1: நம்முடைய வாழ்க்கையிலே
2: in our lives
1: நம்மை சோதனை மேற்கொள்ள முடியாது.
2: The temptation cannot prevail.
1: கஷ்டங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: And
1: சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: Enemies cannot prevail.
1: சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: Satan cannot prevail.
1: உலகத்தின் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
2: Sin cannot prevail.
1: எல்லாவற்றையும் மேற்கொள்ள கூடிய வல்லமை தேவ வசனத்தில் மாத்திரமே இருக்கிறது.
2: In God's word.
1: ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது? விருத்தி அடைந்து மேற்கொண்டது.
2: The God's word multiplied.
1: ஆகவே கர்த்தருடைய சகோதரரே,
2: dear children of God.
1: அப்போ 20 அதிகாரம் 32 வசனம் அப்போஸ்தலர்
2: Acts
1: பவுல் சொல்கிறார், சகோதரரே,
2: Paul says,
1: நீங்கள் பக்தி விருத்தி அடைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நான் என்ன செய்றேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன்.
2: I will commit you for the word of his grace.
1: 2 Corinthians 10:16 la vasikkum bodhu,
2: Second Corinthians 10:16,
1: ungal viswasam viruthiyagum bodhu,
2: when your faith is increased,
1: mattrudey elligalukulle seiyappattavugalai naangal seidhadaga menmai paarattamal ungalku appramana idangalile suvisheshathai prasangikkathakkadhaga engal alavinpadi ungalal மிகவும் பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று ஹாலேலூயா நம்பிக்கையா இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஆம், இந்த கடைசி நாட்களிலே,
2: in these last days,
1: தேவனுடைய சபையானது,
2: the church of God,
1: அவரை அறிகிற அறிவிலே,
2: in knowledge of knowing God,
1: வசனத்திலே,
2: in the word of God,
1: பக்தி விருத்தியிலே,
2: in the devotion,
1: வளர்ந்து பெருகும் பொழுது,
2: when it is increasing,
1: ஹாலேலூயா, ஊழியங்கள் பெருகும் பொழுது,
2: when the ministry is increasing,
1: கார்களை கர்த்தர் எழுப்பும் பொழுது,
2: when the God,
1: பெரிய விசாலம் வரும் பொழுது,
2: when the widen,
1: hallelujah,
2: path has come,
1: amen, எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற தேவ வசனத்தின் மூலமாய்,
2: through the prevailing word,
1: நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போய்விடும்.
2: When the fullness comes, all the
1: lacks, பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள்.
2: You get strength after strength.
1: கர்த்தர் உங்களை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
2: The Lord will strengthen you.
1: இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: தேவனுடைய பிள்ளையே,
2: God's people,
1: கர்த்தர் உங்களுடைய குறுகிய வட்டத்திலிருந்து உங்களை வெளியிலே கொண்டு வருகிறார்.
2: The Lord is bringing all from the small circle.
1: நீங்கள் குறுகி போகவில்லை.
2: He will not be shortened.
1: இப்பொழுது நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம்.
2: You may be small.
1: இப்பொழுது ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம்.
2: You may be oppressed.
1: இப்பொழுது நீங்கள் மிகவும் நிலைமையில இருக்கலாம்.
2: You may be shocked.
1: ஆனால் தேவனுடைய நோக்கம் அதல்ல.
2: It is not God's.
1: யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கின தேவன்,
2: the Lord who increased the
1: Jabez's border, பெரிதாக்க வல்லவராய் இருக்கிறார்.
2: He is able to increase the border.
1: பெரிதாக்குகிறார்.
2: He is increasing the border.
1: வலதுபுறமும்,
2: right side,
1: இடதுபுறமும்,
2: left side,
1: இடம் கொண்டு ஏசாயா 54 அதிகாரம்,
2: Isaiah 54,
1: 3 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க.
2: 3, you can read.
1: கர்த்தர் சொல்லுகிறார்,
2: the Lord says,
1: ஏசாயா 54, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்ய போறாய், பெருக போகிறாய்.
2: You will be multiplied.
1: இப்பொழுது இருக்கிற இடத்துல இருந்து,
2: from this place,
1: வலதுபுறமோ இடதுபுறமோ என்ன செய்வாய், அல்லேலூயா,
2: right and left you will be increasing.
1: ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது,
2: when I started this ministry,
1: ஆரம்பத்தில் இருந்த விசுவாசிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர் நம்ம இப்படி இருக்க கூடாது,
2: you should not be like this,
1: வலதுபுறமோ
2: right side,
1: இடதுபுறமோ
2: left side,
1: எல்லா இடமும் நம்ம தான் இருக்கணும்,
2: and we have to be,
1: இடம் முழுவதும் கர்த்தரை தான் மேன்மைப்படுத்தணும்,
2: we have to glorify the Lord.
1: வாஞ்சித்தார்கள்,
2: they desire,
1: போராட்டங்கள் வந்தது,
2: lot of tribulation
1: வந்தது,
2: lot of opposition,
1: குறுகி போனது போல காணப்பட்டது,
2: it was looking like shortened. Then the Lord said,
1: பயப்படாதே,
2: fear not,
1: நீங்கள் குறுகி போவதில்லை,
2: you never be shortened.
1: என்றைக்கு நான் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தனோ,
2: when the
1: அது நிறைவேற போகிறது,
2: the vision will be fulfilled.
1: அது இந்த செப்டம்பர் மாதத்திலே,
2: the month of September,
1: நீங்கள் அதை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் எழுந்து போமா,
2: shall we all stand,
1: இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம்.
2: Let us all,
1: ஒரே தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம்.
2: Let us,
1: இந்த புதிய மாதத்திலே,
2: the new month,
1: கர்த்தருடைய பிள்ளையே,
2: children of God,
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் விரிவாக்குகிறார்,
2: the Lord is enlarging your life,
1: விரிவாக்குகிறார்,
2: he is enlarging,
1: விசாலமாக்குகிறார்,
2: he is widening,
1: பெரிதாக்குகிறார்,
2: he is
1: நிரப்புகிறார்,
2: he is filling.
1: Hallelujah,
2: hallelujah,
1: oh hallelujah,
2: hallelujah.
1: சின்னவன் ஆயிரமும்,
2: the small,
1: சிறியவன் பலத்த ஜாதியுமாய்
2: மாற
1: போகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: The Lord says, he will become mighty,
1: பலகி பெருக பண்ண போகிறார்.
2: The Lord will multiply.
1: கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் வல்லமையை, பெற்றுக்கொள்,
2: ரிசீவ் தி பவர்,
1: அபிஷேகத்தை பெற்றுக்கொள்,
2: ரிசீவ் தி அனாயிண்டிங்,
1: ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா,
1: மந்தை பெருகுவது போல,
2: as the flock increases,
1: மந்தை பெருகுவது போல,
2: as the flock increases,
1: மந்தை பெருகுவது போல,
2: as the flock increases,
1: மந்தை பெருகுவது போல,
2: as the flock increases,
1: என் ஜனத்தை பெருகப் பண்ணுவேன்,
2: I will increase my
1: people, மனிதரை பெருகப் பண்ணுவேன்,
2: as the flock increases,
1: எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி,
2: let us all praise God, ஹல்லேலூயா, ஹலெலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் கர்த்தாவே, துதிக்கிற தகப்புனே, ஹலெலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தாவே, இந்த முதல் நாளிலே நீர் கொடுத்த ஆண்டவரே, அநேக வாக்குத்தத்தங்களுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது கர்த்தாவே. நீர் சொன்ன ஒரு வார்த்தையை நீர் ஆண்டவரே தவற விடுவது இல்லை கர்த்தாவே. ஆண்டவருடைய ஒரு வார்த்தையும் ஆண்டவரே விழுந்து போகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவராக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ குறுகி போகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்துக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் சிறையிருப்பிலே காணப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே, எரேமியா சொன்ன வாக்குத்தத்தின்படி நீர் அவர்களை நீர் விடுதலையாக்கி நீர் கொண்டு வந்தீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பார்க்க பார்க்கும்பொழுது அந்த இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே ஆண்டவரே, மறுபடியும் அவர்களை நீர் எழுப்பினது போல உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டதே எங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரப்பா, அந்த ஜனங்களை நீர் ஒன்று கூட்டி ஆண்டவரே ஒரு தேசமாக நீர் மாற்றிருக்கிறது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது கர்த்தாவே, சோத்திருக்கிறோம். அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய நெருக்கத்திலே தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய ஒடுக்கத்தில் தகப்பனே ஸ்தோத்திருக்கிறோம். பிசாசானவன் எதிரானியானவன் எப்படி ஒடுக்கினாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் கர்த்தாவே நாங்கள் நொறுங்கி போகிறது இல்லை கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். நீர் எங்களை வளர செய்கிறீர் ஆண்டவரே, எங்களை நீர் பெருக செய்கிறீர், எங்களை நீர் வர்த்திக்க பண்ணுகிறீர் கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, உம்முடைய கை குறுகி போகவில்லை, உம்முடைய ஆவி குறுகி போகவில்லை, உம்முடைய வார்த்தைகள் குறுகி போகவில்லை ஆண்டவரே, ஸ்தோத்திருக்கிறப்பா ஸ்தோத்திரம். இதோ உம்முடைய குறுகாத உம்முடைய கரத்தை கொண்டு, உம்முடைய ஆவியை கொண்டு, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை பெருக செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதோ இந்த செப்டம்பர்ல கர்த்தாவே ஒரு பெரிய பெருக்கம் ஆண்டவரே, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு விதையை கொடுத்து ஆண்டவரே நீர் பெருக செய்கிற தேவன், ஆண்டவரே பெரிய அறுவடையை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இதோ இந்த மாதத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தையும் பெரிய அறுவடையையும் ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை அறியல, உம்மை அறிகிற அறிவிலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்திலே ஒரு பெருக்கம் ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தத்திலே ஒரு பெருக்கம், என்னுடைய நற்கிரியைகளிலே ஒரு பெரிய பெருக்கம், உமக்கு கொடுக்கிற காரியங்களிலே ஒரு பெரிய பெருக்கம், எல்லாவற்றிலும் ஒரு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை நீர் கட்டையிடுகிற தேவன். அப்படியே இந்த மாதத்தில் எங்களை செய்வீராக, எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக, எங்களை பெருக பண்ணுவீராக கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். இதோ சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லைகளை நீர் பெருக விருத்தியாக்குகிற தேவன், என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குகிற தேவன் கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய கூடாரத்தை நீர் விரிவாக்குகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே இடதுபுறமும் வலதுபுறமும் கர்த்தாவே இடம் கொண்டு பெருகும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை கர்த்தாவே, ஸ்தோத்திருக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் அப்படியே நீர் செய்வீர் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. இதோ நீ பொய் சொல்ல நீ மனுபுத்திரன் அல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் எங்களை பெருக பண்ணி கர்த்தாவே, எங்களை நீர் வர்த்திக்க பண்ணி நீர் மகிழ்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே உம்முடைய வருத்தையும் பெருக்கத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. பிசாசன் வெட்கப்பட்டு போகும்படியாய், ஆண்டவரே எதிரிகள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஆண்டவரே கிரியை செய்வீராக கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு பந்தை நீர் ஆயத்த பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்தி நீர் பெருக பண்ணுகிற தேவன். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்த போகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதி கடமை உமக்கே செலுத்துகிறோம்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது, அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.